எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில் குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில் மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில் வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில் நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில் நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: is MOP Vaishnav Community Radio, 107.8
1: FM. பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Tangam.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதைய சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

வணக்கம். வான் சிறப்பு அதிகாரத்தில் 9வது குறளை பார்ப்போம். நேற்றைக்கு பூஜை செய்வதற்கு முடியாமல் போய்விடும் என்று சொன்னார். இன்றைக்கு மீண்டும் அப்போ வள்ளுவர் காலத்திலேயே இந்த மழை நீருக்காக எவ்வளவு போராடி சொல்லி இருக்கிறார் பாருங்கள். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனேன். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. வியனுலகம், ஏன்னா இந்த உலகம் வந்து ரொம்ப வியப்பானது. இறைவன் படைத்திருக்கிற இந்த உலகத்துல நம்ம பல விஷயங்களை பார்த்து வியப்படைகிறோம். ஏன்னு சொன்னா மனிதர்களை பார்க்கிறோம், ஒருவருடைய முகம் மாதிரி இன்னொரு முகம் இல்லை, ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பல்லமைப்பு இன்னொருத்தருக்கு இல்லை, ஒருவருக்கு இருக்கக்கூடிய ரேகைகள் மாதிரி இன்னொருத்தருக்கு இல்லை. அதனால தான் நம்ம வந்து கை நாட்டெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் சரியான ஒரு அடையாளமாக. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இறைவன் படைத்திருக்கின்றான். ஒரு செடியுடைய இலையை பார்க்குற மாதிரி இன்னொரு செடியுடைய இலை இல்லை, ஒரு மரத்தினுடைய பூ மாதிரி இன்னொரு மரத்தினுடைய பூக்கள் இல்லை, ஒரு பழத்தினுடைய சுவை மாதிரி இன்னொரு பழத்தினுடைய சுவை இல்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப இந்த உலகம் வந்து பார்க்க பார்க்க வியப்பு தரக்கூடியது. இதை படைத்தவன் எப்பேற்பட்டவன் என்று நம்ம மனதிலே வியந்து போகின்றோம். அது யாராக இருந்தாலும் அந்த சக்தி, அந்த பவர், அது நம்ம மனசுல வந்து பெரிய வியப்பை தருகின்றது. அதனாலதான் வியன் உலகம் என்று சொல்கின்றார். இந்த உலகத்துல இன்னொரு வியப்பான விஷயம் என்ன என்று சொன்னா, நாம நிலையாக இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் நிலையாக இல்லாமல் போகக்கூடியது. அதனாலதான் இங்க அவர் சொல்லுகின்றார், தானம், தானம் என்று சொன்னா கொடை. நம்ம கிட்ட வருகின்றவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அது எப்போ நம்ம செய்ய முடியும்? சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் நமக்கு தெரியும். சட்டியில இல்லைன்னு சொன்னா எவ்வளவுதான் நம்ம மனசு இருந்தாலும் கொடுக்க முடியாது. ரெண்டாவது வந்து தவம். தவம் என்று சொன்னா யோகிகள், முனிவர்கள் என்று சொல்கின்றோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னா, தங்களுடைய துயரை பெரிதாக நினைக்காம அடுத்தவர்களுக்காக உதவக்கூடியவர்கள். அன்னை தெரேசா நம்ம பார்க்கிறோம், தன்னை பற்றி அவர்கள் கவலைப்படல. எங்கேருந்தோ ஒரு நாட்டில இருந்து வேறொரு நாட்டுக்கு வந்தார்கள். மொழி தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, ஆனா இன்றைக்கு நம்முடையவர் என்று நாம் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய, உலகமே எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒருவராக மாறிவிட்டார் என்று பார்க்கின்றோம். அப்போ அப்படிப்பட்ட தவம், அதைத்தான் இங்க சொல்கின்றார். தன்னுடைய துயரை பற்றி கவலைப்படாம அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் இருக்கக்கூடிய நிலை. இப்ப இந்த கொடை, தவம், இந்த இரண்டுமே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயங்கள். நோபல் நேச்சர் என்று நம்ம சொல்லுகின்றோம். ஏன்னா அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய மனம், அடுத்தவர்களுடைய துயரத்தை தன் துயராக நினைத்து களைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எண்ணம், இந்த இரண்டுமே உலகத்திலே இல்லாமல் போய்விடும் என்கிறார் வள்ளுவர். எப்பொழுது என்று சொன்னால், வானம் வழங்காது எனேன். வானம் பொய்த்து போய்விட்டது என்று சொன்னா, மழை பெய்யவில்லை என்று சொன்னா, இங்கே சுபிட்சம் இருக்காது. ஏனென்று சொன்னா நம்ம பார்க்கின்றோம், வளங்கள் இருக்காது. ஒரு ஊர்ல வந்து இது வளமான ஊரா என்று எப்போது பார்க்கலாம் என்று சொன்னா, எங்கு பார்த்தாலும் பச்சை பசையல் என்று இருக்கிறது என்று சொன்னா நமக்கு தெரியும், இந்த நாட்டிலே நீர்வளம் சிறப்பாக இருக்கிறது. நீர்வளம் சிறப்பாக இருந்தது என்று சொன்னா, உணவு தானியங்கள் சிறப்பாக இருக்கிறது. உணவு தானியங்கள் சிறப்பாக இருந்தது என்று சொன்னா, மக்கள் நலத்தோடு இருக்கிறார்கள், வியாதிகள் எல்லாம் அங்கே இல்லை, எல்லோரும் எல்லாம் பெற்று இருக்கிறார்கள் என்று சொன்னா, அங்கே மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று சொன்னா, அந்த நாடு உயர்வாக இருக்கிறது. அந்த நாடு உயர்வாக இருக்கிறது என்று சொன்னா, அந்த உலகத்திலே அது சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது என்று பார்க்கின்றோம். அப்ப இது வந்து ஒரு சங்கிலி தொடர் போல, செயின் ரியாக்ஷன் மாதிரி, மழை பெய்தது என்று சொன்னா இதெல்லாம் வருகிறது. இது இருந்தா இது, இது இருந்தா இது என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த நிலையில தான் இங்க சொல்லுகின்றார். அப்ப அது இருந்தது என்று சொன்னாதான், ஏன் என்று சொன்னா, பேங்க்ல பணம் இருந்தாதான் நம்ம செக் கொடுத்தா அது பாஸ் ஆகும், இல்லை என்று சொன்னா அது பவுன்ஸ் ஆயிடும்னு பாக்குறோம். அப்போ இங்க மழை என்று சொல்லக்கூடிய அந்த பேங்க்ல நீர், அந்த நீர் இருந்தது என்று சொன்னாதான், நீர் வளத்தி அந்த மழை கொடுத்தது என்று சொன்னாதான் நமக்கு வளம் வரும். வளம் இருந்தது என்று சொன்னாதான் அந்த நாடு இன்னொரு நாட்டுக்கு உதவ முடியும். அப்ப தானத்தையும் தவத்தையும் செய்ய முடியும் என்று இங்கே சொல்லுகின்றார். அப்போ ஒரு நாட்டிலே உதவக்கூடிய மனப்பான்மை எப்பொழுது வருகிறது என்று சொன்னா, அவர்களுக்கு எல்லாம் இருக்கும் போது, அவர்கள் மனது நிறைந்து இருக்கும் போது அடுத்தவர்களை பற்றி நினைக்கிறார்கள். ஏன்னா நமக்கு ஏதாவது இல்லை என்று சொன்னா, நமக்கு எது இல்லையோ அதை பற்றியே நம்ம நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்போ உணவு இல்லை என்று சொன்னா பசியை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வயிறாக உண்டு விட்டோம் என்று சொன்னா அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வருகின்றது. அப்போ அந்த தானம் வருகின்றது, கொடை வருகின்றது, தவம் வருகின்றது. இந்த இரண்டும் இந்த உலகத்திலே
இருக்க வேண்டும் என்று சொன்னால் மழை பொழிய வேண்டும் என்று இங்கே சொல்கின்றார். அது இல்லை என்று சொன்னால் உலகத்தில் இந்த ரெண்டையும் எக்ஸிபிஷனில் தான் போய் பார்க்கணும் என்று இங்கே வள்ளுவர் நயம்பட சொல்லியிருக்கின்றார். நன்றி, நாளை பார்ப்போம்.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
0: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
0: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: டாக்டர், நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேற்று என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க சிறுமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லுலாம் கால குத்தம் முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல, அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு? மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் ஆகுது, அந்த மரத்தில போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும்.
4: நேர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடிஞ்சு மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: ஐயோ
0: நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: தொடச்சு விட்டுறேன்மா.
0: போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது, ஐயோ எங்க விழுந்ததுன்னு

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். நிறைய

கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ lots of things to avanga avanga veetla avanga conserve pannale it will be romba nalla helpful ah so

0: ஹாய் எவ்ரிபடி, நானும் அவங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். உடல் ஆரோக்கியமா இருந்தா தானே வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம். பணம், புகழ், பதவி, நிம்மதியின தேடி அலையற இன்றைய மனிதர்கள் தங்களோட உடம்ப சொல்வத காது கொடுத்து கேக்குறாங்களா? இல்ல என்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நோய் சின்னதா இருக்கும் போதே கவனிச்சுக்கிட்டோம்னா பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனா அதை தவற விட்டுட்டு பெரிய வியாதியில மாட்டிக்கிட்டு திணறதும் புலம்புவதும் நம்ம வழக்கமா ஆயிடுச்சு. நோய் வருமுன் காப்போம்க்கு ஏத்த மாதிரி எம்ஓபி சமுதாய வானொலி உடலே நலமா என்ற நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்புது. உடலோட அமைப்பு, அதன் செயல்திறன், அது ஏன் செயலிழக்குது, அதை எப்படி தடுக்கிறது, நோய் வந்துட்டா என்னென்ன சிகிச்சை முறை, இது போல பல பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க உடலே நலமா நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. உடலே நலமா நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே உங்க உடம்ப பத்திரமா வச்சுக்கோங்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இன்னைக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க வந்திருக்கிறது நான் உங்க தோழி ஆதிரா. பொதுவாவே சுத்தமா இருங்க அப்படின்னு கிளிப்பிள்ள மாதிரி நம்மள சின்ன வயசுல இருந்து நம்ம அம்மா சொல்லிட்டு வருவாங்க. சுத்தம் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கும் அதே மாதிரிதான் ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி சுத்தம் சுகாதாரம் சுகம். நீங்க இதுக்கு முன்னாடியே வந்து MOP சமுதாய வானொலி மூலமா முன்னாடியே வந்து நம்ம சமையலறை சுத்தம், அதுக்கப்புறமா குழந்தைங்க எப்படி சுத்தமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி கேட்டிருப்பீங்க, பெண்கள் எப்படி சுத்தமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி திவ்யா ஜெயின் அவர்கள் வந்து தொகுத்து வழங்கியிருந்தாங்க. பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வளரிளம் பெண்கள் எப்படி சுத்தமா இருக்கணும் அப்படிங்கறது தான். இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க மெயினா நம்ம வந்து என்ன பேச போறோம், என்ன வந்து இதோட டாபிக்கா இருக்கும் அப்படின்னு. அடலசன் ஏஜ்ல வந்து பெண்கள் வந்து அவங்களோட மென்ஸ்ட்ரேஷன் பீரியட், மாதவிடாய் டைம்ல வந்து அவங்க எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கணும், எதெல்லாம் பாத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேச போறாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யமாவும் ரொம்ப இன்ட்ராக்டிவாவும் இருக்கிறதுக்காக ஒரு கெஸ்ட் வந்து நம்ம கூப்பிட்டுருக்கோம். அவங்க வந்து நம்மளுக்கு நிஜமாவே ரொம்ப ப்ரொடக்டிவான விஷயங்கள் தான் சொல்ல போறாங்க. அவங்க யாரு அப்படிங்கறத வந்து அவங்க கிட்ட கேட்கலாம். ஹலோ மேம்.
1: ஹலோ
0: மேம், உங்களை பத்தி எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க.
1: ஹலோ, ஐ எம் டாக்டர் வைஜெயந்தி. நான் வந்து சீதாபதி ஹாஸ்பிட்டல் ராய்பேட்டால ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து டிப்ளமா இன் ஃபேமிலி மெடிசன் பண்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட எல்லா டவுட்ஸையும் ஐ வில் கிளியர்.
0: ஸோ ரொம்ப நன்றி டாக்டர், எங்களுக்காக வந்து MOP சமுதாய வானொலிக்கு வந்து வந்திருக்கீங்க. நேயர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூட டாக்டர் மட்டும் இல்லை, நிறைய தோழிகள் வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 13-14 வயசு அந்த ஏஜில் இருக்கிறவங்க தான். இவங்க வந்து வளரிளம் பெண்கள் இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து முக்கியமாக இந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தான் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இன்னைக்கு வந்து அவங்க நம்ம கூட வந்திருக்காங்க. சோ அவங்க யார் யாரு அப்படின்னு நம்ம இப்ப வந்து பாக்க போறோம். நான் சொன்ன மாதிரி இவங்க நுங்கம்பாக்கம் ராயப்பேட்டை ஏரியால இருந்து வந்திருக்காங்க. இவங்க பேர் வந்து வைஷாலி, பியூலா, சிந்து, புவனா, ரீனு, சந்தியா, மதுமிதா, திவ்யா மற்றும் தீபா அவர்கள். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். நேயர்களே, இன்னைக்கு வந்து நம்ம இப்போ டாக்டர் கிட்ட தெளிவாக எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹலோ மேம், ஒன்ஸ் அகெயின் வெரி வெல்கம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுத்தம் அது வந்து நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறீங்க?
1: சி, நம்ம எல்லாருக்குமே தெரியும், த ப்ராவர்ப் கோஸ் கிளீனஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். ஓகே, ஸோ அதனால நம்ம சுத்தமாக இருக்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன் லைஃப். அது சின்ன வயசுலேருந்தே நம்ம அம்மா அப்பா கிட்டேருந்து, நம்ம வந்து மெயினாக நம்மளோட தாய்கிட்டேருந்து நம்ம அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ நம்ம முதல்ல நம்ம தாய் வந்து நமக்கு அதை கற்று தருவார்கள். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வளர வளர இந்த ஏஜ் குரூப், அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பியூபர்ட்டி, அதாவது இந்த அடலசன்ட் பீரியடில், அதாவது இந்த மாத விளக்கு பீரியட் போது இந்த சுத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப அவசியமாகும். சரியா, சுத்தமா இருந்தாதான் ரொம்ப நல்லது.
0: டாக்டர், சோ நிறைய பேர் வந்து அவங்க நார்மலா இருக்கிறத விட மாதவிடாய் டைம்ல வந்து இன்னும் சுத்தமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஆனா நிறைய பேர் அதை செய்யறது கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: சி, இது வந்து என்கிட்ட கேட்டாக்க இது வந்து இட்ஸ் ஒரு மித்துன்னு சொல்லுவோம். அதாவது அந்த அந்த காலத்துல எல்லாம் வந்து 3 நாளைக்கு இந்த மாதிரி மாத விளக்கு அந்த மாதிரி இதை பேசுறதே நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு ஏதோ ஒரு பெரிய தவறான செயல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி அதெல்லாம் கிடையாது. இந்த காலத்தில் வந்து இப்போ வந்து அவேர்னஸ் நிறைய இருக்கு, விழிப்புணர்வு. நம்ம வந்து பேசிக்காக வந்து வி ஷுட் பி வெரி வெரி கிளீன், அதாவது சுத்தமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது. ஸோ வி ஷுட் பி வெரி கிளீன் அண்ட் ரொம்ப சுத்தமாக இருக்கிறது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன் லைஃப், அதுவும் டியூரிங் தீஸ் அதான் மென்ஸ்ட்ரல் பீரியட். அந்த காலத்துல வந்து அந்த 3 நாளைக்கு வந்து நிறைய பேர் வந்து தள்ளி ஒதுக்கி வச்சிருவாங்க. ஸோ யாரையுமே வந்து என்ன சொல்றது, அவங்களை எந்த வேலையும் செய்ய விடாம அவங்கள 3 நாளைக்கு அவங்க குளிக்க கூட மாட்டாங்க. பேசிக்கா அந்த டெய்லி டே டு டே இதை கூட பண்ண மாட்டாங்க. பட் மெடிக்கலே பார்த்தாங்கனாக்க மென்ஸ்ட்ரல், அதாவது மாத விளக்கு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபிசியாலஜிக்கல், இது வந்து ஒரு இயற்கையான வந்து ஒரு இது விஷயமே தவிர இது ஒன்றும் இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் அன் அப்நார்மல் திங், ஐயோ நமக்கு ஏதோ ஒன்று வந்துருத்தே அப்படிங்கிற பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி லேடிஸ் இதை நம்ம வந்து முதல்ல மனதளவில் நம்ம வந்து இதை முதல்ல நம்ம ஏற்றுக்கணும். ஐயோ ஏதோ ஒன்று வந்துருது நம்ம உடம்புக்கு அப்படிங்கிற அந்த பய உணர்ச்சி போகணும். ஏன்னா இந்த ஸ்டேஜ்லேருந்தே இந்த பய உணர்ச்சி போனாதான் நம்ம வளர வளர நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இது குழந்தை பிறப்பு அதுக்கெல்லாம் வந்து இந்த பய உணர்ச்சி இல்லாமல் இருந்தால் தான் நம்ம நல்ல சமுதாயம் நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்க உங்க குழந்தைகளுக்கு அதை வந்து யூ கேன் பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அதனால புரிஞ்சுதா, எல்லாருமே வளர்ச்சி தானே. நெக்ஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் 20-25 வயசுல உங்களுக்கு திருப்பியும் கல்யாணம் ஆகும், அப்போ உங்களுக்கு குழந்தைகள், உங்க குழந்தைகளுக்கு நீங்க தானே சொல்லி கொடுக்க போறீங்க. அப்ப நீங்க முதல்ல பயம் இல்லாம இது என்ன அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிறது நல்லது இந்த காலத்துல. அதனால உங்க டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் கேளுங்க, நான் ஐ கிளியர் இட். ஓகே.
0: ஸோ டாக்டர், இப்போ வந்து துணி பற்றி பேசணும். அவங்களோட உடல் சுத்தம் அதுக்கு முன்னாடி ரொம்பவே நிஜமாக ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உடல் சுத்தங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் இந்த மாதவிடாய் டைமில்?
1: ஆஸ் யூஷுவல் வந்து டெய்லி குளிக்கிற மாதிரி டேக்கிங் பாத் மாதிரி இந்த 3 நாளைக்குமே வந்து நல்ல சுத்தமாக உடலை வந்து வைத்து கொள்ள வேண்டும். பிளஸ் அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த பெயின்னு சொல்லுவோம், வலி இருக்கும் நிறைய பேருக்கு. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ வலி இருக்கிற சமயத்தில் மட்டும் நீங்கள் வேணால் ஹாட் வாட்டர் பாத் எடுத்துக்கலாம். அதாவது வெது வெதுப்பான நீரில் வந்து நீங்கள் குளித்தீங்கனாக்க கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடி டேப்லெட்ஸ் அதாவது மருந்துகள் இதெல்லாம் போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஸ்டேஜில். ரொம்ப வலி பொறுத்துக்க முடியாமல் இருக்கிற வலி இருந்தால் தான் நீங்கள் மருத்துவரை நாட வேண்டும். மற்றபடி இது வந்து ஒரு இயற்கையான ஒரு வழிமுறை தான். ஸோ இதை போய் நீங்கள் வந்து பயந்து கிந்து எதுவுமே பண்ண வேண்டாம். அண்ட் அதர் ஒன் திங், பிளஸ் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த காலத்தில் தான் துணியெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த காலத்தில் வந்து சானிட்டரி நாப்கின் சானிட்டரி பேட்ஸ் வந்துடுது. ஏன்னா எல்லாமே வந்து எவல்யூஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ இதுவும் அது வந்துருதுனால சானிட்டரி பேட் யூஸ் பண்ணது, பட் 3 hours once யூ ஹாவ் டு சேஞ்ச் த பேட். தட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இல்லைன்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்சஸ் ஆகுது. அதனால அதை மட்டும் நீங்க பார்த்துட்டு யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது.
0: ஸோ டாக்டர் வைஜெயந்தி மேம் சொன்னதை வந்து நீங்க கேட்டிருப்பீங்க கண்டிப்பா, உங்களுக்கு உடல் சுத்தத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். மற்ற நாள் மாதிரியே நீங்களும் வந்து அன்னைக்கு வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டுக்கிட்டீங்களா?
1: கேட்டுக்கிட்டோம்.
0: ஸோ டாக்டர், இப்போ வந்து துணி சுத்தத்தை பத்தி பேசலாம். பொதுவாகவே வந்து சில பேர் 2 வாட்டி குளிக்கிறாங்க ஒரு நாள்ல மாதவிடாய் டைம்ல, சில பேர் வந்து 1 தடவை தான் குளிக்கிறாங்க. அதெல்லாம் தவிர இந்த துணி வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து துணி அதுக்கப்புறம் துவைக்கல. சில பேர் ரொம்ப கீழ் சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா துணி வந்து அவங்க துவைக்காம திருப்பி அதே துணியை போடுறாங்க.
1: அதே துணி மீன்ஸ் த யூஸ் பண்ண
0: அதே யூஸ் பண்ண,
1: தட் இஸ் நாட் அட் ஆல். அதான் அது வந்து கண்டிப்பா இன்ஃபெக்ஷனுக்கு தான் வந்து வழிவகுக்கும். அது வந்து சரியான வழிமுறை அல்ல. அதை நம்ம கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். துணியை நல்லா இப்போ துணி யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எல்லாருமே பேட்ஸ் வந்தாச்சு, எல்லாருமே பேட் யூஸ் பண்ணலாம். அதாவது அந்த சமுதாய வகுப்பினர்களும் வாங்கக்கூடிய பேட்ஸோட நெல் இது ரேட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ தே கேன் கெட் பேட்ஸ், தே நீட் நாட் யூஸ் கிளாத்ஸ்.
0: அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியே ஆடைகள், அந்த வெளியில் போடுற துணிகள் வந்து அவங்க வந்து அது மட்டும் சுத்தமாக வச்சுக்கிறாங்க, ஆனால் உள்ளாடைகள் வந்து சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை. அந்த உள்ளாடைகள்லாம் அவங்க எப்படி வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீ உங்களோட அட்வைஸ் டாக்டர் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை.
1: பேசிக்கலா டெய்லியே வந்து உள்ளாடைகளை சேஞ்ச் பண்ணுறது நல்லது. அதுவும் இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்னு பார்த்தீங்களாக்க நீங்கள் ஒன்ஸ் 1 நாளைக்கு 2 முறை மாற்றுறது வந்து நிஜமாவே நல்லது. அல்லனா அட்லீஸ்ட் 1 நாளைக்கு 1 தடவை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு பிளஸ் யூ ஹாவ் டு வாஷ் த க்ளோத்ஸ், தோய்த்து தான் மறுநாள் யூஸ் பண்ணணும், அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது எஸ்பெஷலி உள்ளாடைகளை. ஏன்னா இதுதான் வந்து இன்ஃபெக்ஷனுக்கு வழிவகுக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த வெஜைனா பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து வந்து இருக்கிற இந்த ஸ்டேஜில் வந்து சம் செக்ரீஷன்ஸ் வரும். அந்த செக்ரீஷன்ஸ்லாம் இட் இஸ் வந்து அசிடிக் செக்ரீஷன்ஸ் தான் அது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேஷன், ஒரு ஸ்வெட்டிங்கோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு சொல்ல தெரியாம ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும். நீங்க இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க பட் உங்களுக்கு சொல்ல தெரியாது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் பட நீங்க இன்னும் சுத்தமா வச்சுக்கலனா இட் வில் லீட் டு இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ ஒரு மாதிரி ஒரு வெள்ளைப்படுதல், அப்புறம் ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி வரும், ஒரு மாதிரி ஒரு துர்நாற்றம் வரலாம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணறதுக்கு நீங்க முதலேயே வந்து டெய்லி இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லயே இதெல்லாம் நீங்க கடைபிடித்தீங்கன்னா, அண்ட் ஒவ்வொரு தடவையும் நீங்க யூரினேட் பண்ணிட்டு வரும்போது நல்லா வாஷ் பண்ணிட்டு எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து நீங்கள் வந்து உங்களோட மனதில் வந்து அதை டெய்லி நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற நீங்கள் நினச்சி பண்ணிங்கன்னா இட் வில் பி உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு மலப்பாக தெரியாது. அந்த நாளில் போய் நம்ம அந்த மூணு நாளைக்கு வந்து அது ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி வி ஓன்ட் கிரியேட் இட். ஸோ நீங்கள் டே டு டேலி இதை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா இந்த மூணு நாளில் வந்து உங்களுக்கு அதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்.
0: ஸோ மாதவிடாய் டைமில் நிறைய பேர் இருக்காங்க டாக்டர், நான் வந்து என்னோட தோழிகள்லேயே பார்த்துருக்கேன். மாதவிடாய் டைமில் அந்த பெயின் வரும்போது அவங்க வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இது வந்து சில பேர் தவறுங்கிறாங்க, சில பேர் ஓகே பரவாயில்ல வலிக்கு தானே அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மாதவிடாய் டைமில் பெண்கள் செய்கிற தவறுகள் என்னென்ன அப்படின்னா?
1: சி, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் ஒன்லி த மைண்ட் செட், நம்மளோட மைண்டோட இதுதான். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மாத விளக்கு வந்து இட்ஸ் ஒன்லி அ நேச்சுரல் ப்ராசஸ், ஒரு இயற்கையான ஒரு செயல் தான். அதை வந்து நம்ம வந்து மனதளவில் ஏற்றுண்டு மைண்ட் செட் வி ஹாவ் டு, அதை வந்து ஏற்றுனிங்கனாலே வந்து உங்களுக்கு அந்த பெயின்லாம் அவ்வளோவா உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் டெலிவரிஸ்க்கே வந்து பெயின் கில்லர்ஸ்லாம் போட மாட்டாங்க, ஏன்னா அவங்களால அவ்வளோ டாலரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கனாக்க யூ ஓன்ட் ஃபீல் த பெயின் அட் ஆல். அதே மாதிரி தான் இதுவும், ரொம்ப இன்டாலரபிளாக போனால் வேணால் யூ கேன் டேக் டேப்லெட்ஸ், பட் அந்த டேப்லெட்ஸ் எடுக்கிறதுல தப்பும் இல்லை. பட் அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ப்ராசஸாக வருஷம் கணக்காக எடுக்கிறது தப்பு. அதுக்கு நீங்கள் வந்து யூ கேன் டூ சம் எக்ஸசைஸ் ஆர் யோகா மாதிரி அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணினீங்கனாக்க உங்களுக்கு அந்த இதெல்லாம் சரியாயிடும்.
0: ஓகே மேம், ஸோ சுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு டாக்டரா வந்து நீங்கள் வந்து ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு சுத்தம் பொறுத்த வரைக்கும் செய்கிற தவறுகள் என்னென்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க ட்ரெஸ் பற்றிலாம், அதை தவிர மெத்தடா விஷயங்கள் நாங்கள்
1: அதான் சி அண்ட் நாட் வாஷிங் த ஹேண்ட்ஸ் ப்ராப்பர்லி. சோப் வாஷ் பண்ணி ஹேண்ட் வாஷ், இப்போ நிறைய ஹேண்ட் வாஷ்லாம் வருது, அப்படி உங்களால் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ண முடியல சோப்ஸ் இருக்கு, சோப்பை எடுத்து நீங்கள் வந்து டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வரும்போது யூ ஹாவ் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வித் சோப் அண்ட் வாட்டர். நல்லா வந்து நுரை வர வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வருது.

0: வாட்டர்ல போட்டு யூஸ் பண்ண அப்புறம் மைல்ட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணணும். சர்ஃப் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணாம மைல்டு டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணி அலசினாலே போறும், வேற எதுவும் இது பண்ண வேண்டாம். அண்ட் நல்ல வெயில காய வைத்தாலே போறும், உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் இதுவாயிடும். மத்தபடி யூ நீட் நாட் டேக் எனி ஸ்பெஷல் ப்ரிகாஷன்ஸ் ஃபார் இட்.
1: சோ அந்த உள்ளாடைகள் வந்து இந்த சுடுதண்ணில போட்டு இது பண்ணணும்னா சொன்னீங்க, இது வந்து மாதவிடாய் டைம்ல மட்டும் போதுமா இல்ல மத்த
0: இல்ல டே டு டே இதுலயே? டே டு டே இதுலயே இட்ஸ் பெட்டர் ஃப்ரம் திஸ் ஸ்டேஜ். இந்த ஏஜுக்கு அவங்களுக்கு வர்றதுல இருந்தே அவங்க கடைபிடித்தீங்கன்னாக்க இதுவா இருக்கும், இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கலாம் நம்ம.
1: சோ சுத்தம்ங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா?
0: கண்டிப்பா.
1: சோ இந்த சுத்தம் இல்லாதனால வர்ற பிரச்சனைகள் என்ன நம்ம?
0: அதான் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொன்னீங்கன்னா வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ். பேசிக்லி வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க வெள்ளைப்படுதல், அப்புறம் வந்து இரிட்டேஷன், இச்சிங், இச்சிங்னாக்க அரிப்பு, அப்புறம் தேவையில்லாமல் பாயில்ஸ் வர கட்டிகள், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரும் இஃப் யூ ஆர் நாட் வெரி கிளீன்.
1: ஸோ இங்க இருக்கிற தோழிகள் பார்த்தீங்கன்னா 13-14 வயசு போன்றவங்க, இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு என்னன்னு கூட புரிய மாட்டேங்குது. ஸோ யூட்ரஸ் அது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் மேம், அது என்ன அப்படின்னு கூட சில பேருக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா யூட்ரஸ்னா என்னன்னு?
2: தெரியாது.
0: யூட்ரஸ் என்னன்னு தெரியாதா 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? கர்ப்பப்பை. தமிழ்ல யூட்ரஸ்னா என்ன? கர்ப்பப்பை. தெரியாதா? தெரியாதா? இப்பொழுது தெரிஞ்சுக்கங்க. கர்ப்பப்பை ஒரு பெண் அப்படின்னு எடுத்தாலே அவங்களுக்கு வந்து பெண் உறுப்புகள் அப்படின்னு பார்த்தாலே கர்ப்பப்பை, தட் இஸ் யூட்ரஸ், ஓவரி, தட் இஸ் முட்டைப்பை, ஃபெலோப்பியன் டியூப்ஸ், வஜைனா, த பிறப்பு உறுப்பு அந்த டியூப், இதுதான் வந்து பெண்களுக்கு உள்ள ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது பெண் உறுப்புகள். மாத விளக்கு எப்படி ஏற்படுதுன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா எதனால ஏற்படுது? இது ஒரு இயற்கையா இல்ல செயற்கை முறையா? முதல்ல அது கேன்சல் பண்ணுங்க.
2: இயற்கை.
0: இயற்கை, அதுல டவுட் இல்லையா உங்களுக்கு எல்லாம்?
2: இல்ல
0: இல்ல இல்ல. நீங்களா எந்த ஏஜ்ல வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு சொல்லுங்க ரஃபா. வேற ஒருத்தவங்க சொல்லுங்க. 7 இயர்ஸா? 7 ஸ்டாண்டர்ட். உங்க ஏஜ் கேக்குறேன்.
3: 12.
0: ஓகே, சோ நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு. 13. ஸோ ஃப்ரம் 11 இயர்ஸ், 11-லேருந்து 14-15 வயசுக்குள்ள இது வந்து அடலசன்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம், விடலை பருவம். ஓகே, விடலை பருவம்னா தெரியுமா? தெரியாதா? இதுதான் டீனேஜ். இந்த டீனேஜ் ஸ்டார்டிங் இதில் தான் வந்து உங்களுக்குலாம் வந்து இந்த மென்ஸ்ட்ரல், அதாவது உங்கள் ஃபிசிக்கலாக வந்து உங்கள் பாடி வந்து இட் ஸ்டார்ட்ஸ் மென்சுரேட்டிங். அதாவது நீங்க வந்து ஃபீமேல்ஸா இருக்கிறதுனால வி கால் இட் அஸ் மென்சுரேஷன். மென்சுரேஷன்ங்கிறது எப்படின்னு ஐ எக்ஸ்பிளைன் டு யூ. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் யூட்ரஸ் பத்தி தெரியும்ல, உங்களுக்கு கர்ப்பப்பைனா என்னன்னு தெரியும்ல. சரி, ஓவரி, ஓவரினா என்ன தெரியுமா? ஓவரினா என்ன? முட்டை, முட்டைப்பை. ஓகே, ஸோ ஓ எல்லாருக்கும் ஓவரிஸ் இருக்கு. ஓவரிஸ்லேருந்து ஒரு மாசா மாசம் ஒரு எக், தட் இஸ் ஒரு முட்டை வளரும். அந்த முட்டை வளர்ந்து அது வந்து இட் இல் க்ரோ டு மெச்சூரிட்டி, அதாவது பெருசாகி ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டியூப் வழியா போய் கர்ப்பப்பைக்குள்ள போய் அது வந்து இட் இல் பி தேர். அது வந்து ஒரு 2-3 நாளைக்கு அதுல இருக்கும், இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இட் இல் கம் அவுட். அப்ப அந்த வெளி வரத்துக்கு தான் வந்து வில் சே இட் இஸ் அ மென்சுரேஷன். ஓகே, இதுதான் வந்து மாத விளக்கு. உங்களுக்கு உதிரப்போக்கா வருது தான். ஓகே, ஸோ இது வந்து நார்மலி வந்து 28 டேஸ் சைக்கிள், அதாவது 28 நாள். ஓகே, ஒரு ஃபீமேலுக்கு வந்து 28 நாளைக்கு தான், அதாவது 14th டே அப்படின்னு சொல்றது தான் வந்து இட்ஸ் அந்த எக்கு வந்து வெளியில வருது, அந்த 14th டேல தான் எக்கு வெளியில வரும். ஆஃப்டர் 14 டேஸ் கழிச்சு வந்து உங்களுக்கு வந்து அது பீரியட்ஸா வெளி வரும். So, normal cycle is 28-day cycle. Okay, இதில் ஒன்றும் உங்களுக்கு டவுட் இல்லையே. இந்த ப்ளீடிங், அதாவது அந்த உதிரப்போக்குன்னு சொல்கிறது வந்து இட் வில் பி தேர் ஃபார் 3 or 4 டேஸ், தட் இஸ் நார்மல். ஓகே, அது வந்து சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு வந்து அந்த 3 நாளைக்கு வந்து அவங்களுக்கு பெயின் இருக்கும், ரொம்ப வலி இருக்கும், தாங்க முடியாமல் அடிவயிறு வலிக்கும், அப்புறம் எமோஷ்னலாக அவங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்சஸும் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து வெரி வெரி இயற்கையான ஒரு விஷயந்தான். இது வந்து ஒரு திஸ் இஸ் ஸோ அதை நீங்கள் வந்து எல்லாரும் நல்ல கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகே.

0: ஸோ இந்த மூணு நாளை எப்படி நம்ம வந்து அதை வந்து இதுவாக வந்து ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் இருக்குது உங்களோட இதுவே வாட் இஸ் இட் டேலண்ட்டு.
1: ஸோ டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கும் இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி கேட்ட விஷயங்கள் மாதிரி இருந்தது. ஸோ யூட்ரஸ் இதை பற்றி நான் எதுக்காக ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்கிற டவுட் தான், யூட்ரஸ் இன்ஃபெக்ஷன் மெயினாக கிளினினஸ் இல்லாதனால தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுத்தத்துக்கும் இந்த யூட்ரஸ் நம்ம ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கும் எவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்கும்?
0: சி, அதான் பேசிக்காக சொன்ன மாதிரி அந்த வெஜைனல் வழியாக இட் வில் பாஸ் ஆன் டு த யூட்ரஸ். ஸோ யூட்ரஸில் போனீங்கனாக்க இட் மேல் இட் பட் இந்த ஸ்டேஜில் வந்து இட் வெஜைனா வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வில் பி லிமிட்டட். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து யூட்ரஸில் பரவ சான்சஸ் அது. ஸோ அது ஆஃப்டர் மேரேஜ் எவ்ரி திங். ஸோ இவங்க ஸ்டேஜ் வரைக்கும் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி காமன். ஸோ இதனால வந்து அவங்களுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி முன்கூட்டியே அரிப்புகள் வரலாம், வெடிப்புகள் வரலாம், அப்புறம் துர்நாற்றம் வரலாம். ஸோ இதெல்லாம் தான் இவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் இவங்க வந்து இது பண்ணுற வேண்டிய நிலைமைகள், வேற எதுவும் இல்லை இப்போ.
1: ஸோ டாக்டர் எனக்கு இன்னொரு டவுட், வளரிளம் பெண்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து வரும்,
0: ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்டமன்லையா? அப்டமன்ல ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது வந்து, ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஏன் வருது அப்படின்னாக்க திடீர்னு வந்து அவங்க வந்து ஒரு அளவுக்கு ஃபேட் இதுவாக இருந்து அப்டோமினல் ஒபீஸா இருந்துட்டு அவங்க வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிங்கனாக்க அவங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருமே தவிர வேற ஒன்றும் தட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் அப்நார்மல்.
1: ஸோ நம்ம யூட்ரஸ் பற்றி பேசியிருந்தோம் டாக்டர், யூட்ரஸ் ரிமூவல் அது கூட இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏஜில் சொன்னால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது புத்தியில் நிற்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக, இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற தோழிகளுக்காக யூட்ரஸ் ரிமூவல்னா என்ன, அது எதனால வருது, நம்ம ஏன் அது பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம்.
0: யூட்ரஸ் ரிமூவல் பட் இவங்களுக்கு பட் அது வந்து இட்ஸ் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது வந்து இட் இஸ் அ நெசசிட்டினால நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அது யூட்ரஸில் ஏதாவது கட்டிகள் ஃபைப்ராய்டு இருந்து அந்த மாதிரி எமர்ஜென்சி அந்த மாதிரி இல்லைனாக்கா யூட்ரஸ்க்குள்ளேயே வந்து கர்ப்பம் அடைந்து அதாவது யூட்ரஸ்க்கு வெளியில் கர்ப்பம் அடைந்து யூட்ரஸ் அதனால் ரிமூவ் பண்ண வேண்டிய நிலைமை அந்த மாதிரி எதா வந்தால் தான் வீல் ரிமூவ் த யூட்ரஸ். பட் இவங்களுக்கு அந்த இது இப்போ சொல்லி அவங்கள பயமுடுத்த வேண்டாம்னு பார்க்குறேன் நான், அவங்க எல்லாருக்குமே எல்லோரும் பயந்துன்னு இருக்காங்க.
1: ஸோ டாக்டர் எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சுத்தத்துக்கும் இந்த மாதவிடாய் டைமுக்கும் நீங்கள் நிறைய ரிலேட் பண்ணி சொன்னீங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து மூட நம்பிக்கைகளுக்கு வந்து நிறைய இடம் கொடுக்குறாங்க பொதுவாகவே, அதுவும் நம்ம இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா. இப்போ எங்கள் என்னோட தோழிகள் வீட்டிலே வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்துருச்சுடி, நான் இன்னும் மூணு நாள் வீட்டில் தள்ளி தான் உட்காரணும், நைட்டு தனியாக தான் படுக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இதுக்கும் சுத்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? இது ஆக்சுவலி சுத்தத்துக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அதில் என்ன சுத்தம்?
0: சி, அதை வந்து சுத்தத்துக்காக தான் அந்த காலத்தில் அப்படி வச்சாங்க. பேசிக்லி வந்து நம்ம பாடி வந்து இட் நீட்ஸ் ரெஸ்ட். அந்த காலத்துலாம் பார்த்தீங்கனாக்க பெண்கள் வந்து வீட்டு வேலை செஞ்சு வீட்டு வேலை மட்டும்தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த த்ரீ டேஸ் வந்து ரெஸ்ட் கம்பல்சரி ரெஸ்ட் அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல வந்து பெரியவங்களா பார்த்து வந்து சரி இந்த த்ரீ டேஸ் நீங்க வந்து தனியா இருங்க, வி வில் டேக் த லீட், மற்ற வேலைகள்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நீங்க உங்களோட இதை மட்டும் பாத்துக்கங்க, அதுக்கு டைம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி வந்து அப்படி வச்சிருந்தாங்க. அது மருவி மருவி மருவி நம்ம இப்ப அதை தப்பா ஃபாலோ பண்றோம், அதுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. தட் இஸ் த ஒன்லி ரீசன். அண்ட் இப்ப இந்த காலத்துல வந்து அவ்வளோ நம்ம மூணு நாள் தள்ளியும் உட்கார முடியாது தள்ளியும், இப்பெல்லாம் வந்து வெரி ஹைஜீனிக் பேட்ஸ் எல்லாம் வந்துருக்கு. நைட்லலாம் கூட வச்சுக்கிற மாதிரி நிறைய பேட்ஸ் நிறைய விங்ஸோட எல்லாம் வந்திருக்கு. ஸோ தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ நீங்கள் நல்ல இதுவாக இருந்தாலே போதும். பேசிக்கலாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணி த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் யூ சேஞ்ச் யுவர் பேட்ஸ் இதெல்லாம் பண்ணினாலே போதும். ஏன்னா நம்ம காலத்தக்கன வாழணும், அவங்க அப்படி பண்ணினாங்களேன்னு நம்ம வந்து அதை இந்த காலத்துக்கு வீக்காண்டோ என்ன புரியறது அவங்களுக்கு. டெக்னாலஜி எல்லாம் இதுவாக இருக்கும் போது நம்ம திருப்பி திருப்பி அதே மாதிரி ஓல்டு ஸ்கூல் ஆஃப் இது இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இப்போ இந்த காலத்தக்குனா நம்ம எவ்வளோ கிளீனாக இருக்கணுமோ இருந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து எக்யூப் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் நம்மளோட பாடிக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும், இதுதானே தவிர அது வந்து இது நிஜமாகவே அது ஒரு மூட நம்பிக்கை தான்.
1: ஸோ டாக்டர் வைஜெயந்தி மேம் நிஜமாகவே நிறைய ஒரு நிறைய நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கேட்கறதுக்கு புதுசா இல்லை பழசா அப்படின்னு தெரியல, ஆனால் நிஜமாவே ப்ரொடக்டிவான விஷயங்களாக தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற வளரினம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி பற்றி? உங்களுக்கு வந்து டாக்டர் கிட்ட கேள்விகள் இருக்கா?
2: ஹலோ டாக்டர்.
0: ஹலோ,
2: என் பேர் தீபா. நான் என்னோட வயசு 13.
0: சரி,
2: இப்போ எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ நான் யூஸ் பண்ற துணிங்களை மிஷின்ல துவைக்கணுமா இல்ல கையில தான் துவைக்கணுமா?
0: நீ யூஸ் பண்ற துணினா, நீ பீரியட்ஸ் போது பேட் யூஸ் பண்ண மாட்டியா? பேடு தான் யூஸ் பண்ணுவேன். உன்னோட மற்ற இன்னர்ஸ் கார்மெண்ட்ஸை சொல்றியா? இன்னர் கார்மெண்ட்ஸை, இது வந்து ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா எல்லாருக்கும் இது வந்து எப்படி எப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது. உங்களோட இதை வந்து நீங்கள் வந்து டேக்கிங் பாத், நீங்கள் உங்களோட அந்த இன்னர் கார்மெண்ட்ஸை தனியாக வந்து ஒரு வார்ம் வாட்டரில் வந்து சோக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தனியாக வந்து அதை துவைக்கிறது ரொம்ப நல்லது. மற்ற துணியோட போட வேண்டாம், தேவையில்லை. அட்லீஸ்ட் அந்த ஃபார் த 3 days. ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த டவுட் கிளியர் ஆச்சா? யா,
1: என் பேர் திவ்யா, வயசு வந்து 13. மழை டைம்லலாம் வெயில் வர்றது எப்படி காய போடுறது வெயிலில்?
0: மழை டைம்ல எப்படி இது காய மாட்டேங்கிறது, அதனால என்ன பண்ணறதுன்னு கேக்குறியா?
1: அப்போ அப்படி வீட்டுக்குள்ளேயே காய வச்சா சுத்தமா இருக்குமா?
0: வேணா நீங்க இப்ப இருக்கிற இதுல காலகட்டத்துல வந்தா யூ கேன் டூ ஒன் திங். நீங்க கேக்குற கேள்வி இது, உங்க வீட்டுல எல்லாம் வாஷிங் மிஷின் இருக்கா? இருக்குல்ல. சோ நீங்க வெறும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வெளியிலே ட்ரையர் யூஸ் பண்ணுங்க. ட்ரையர்ல யூஸ் பண்ணி காயவேங்க. ஓகே, அது மட்டும் நல்லா வெளியில வாஷ் பண்ணிட்டு யூ கேன் யூஸ் தி ஒன்லி ட்ரையர். வாஷிங் மிஷின் இல்லாத வீட்டுல நீங்க வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே,
3: என் பேர் போனா, நான் 7th படிக்கிறேன். என் வயசு வந்து 13. இந்த பீரியட்ஸ் வர நேரத்துலலாம், பீரியட்ஸ் வராத நேரத்துலலாம் எங்க பாட்டிமா சொல்லிக்கிறாங்க, அப்படி வரலன்னா, ரொம்ப நாள் வரலன்னா வயிற்றுல கட்டி வளரும்னு சொல்லுவாங்க, அது உண்மையா?
0: பீரியட்ஸ் வந்துட்டு ரொம்ப நாள் வரலேனாவா? இல்ல, அது வந்து மூட நம்பிக்கை தான். உங்க பாட்டிமா சொல்றத வந்து நீங்க அதுக்கொசரம் அப்படியே அவங்கள பெரியவங்க அவங்க சொல்றாங்களேன்னு அப்படியே நம்ம எடுத்துக்க கூடாது. கட்டி அப்படிங்கறதுலாம் மூட நம்பிக்கை தான். பீரியட்ஸ் வரல, திருப்பி ஒரு 2-3 மாசம் கழிச்சு வரலன்னா ஒரு மருத்துவரை தான் நீங்க போய் அணுகணும். சரியா?
1: என் பேர் திவ்யா. எங்க வீட்டுக்கிட்ட யூஸ் பண்ற பேட் துணியெல்லாம் வந்து அப்படியே தூக்கி போட்டுறாங்க குப்பை தொட்டில போடாம, அதனால நோயெல்லாம் வருது, அதை எப்படி?
0: அதுதான் சொல்ற மாதிரி நீங்க அந்த 3 days யூஸ் பண்ணாத போது நீங்க டிஸ்போஸ் பண்ணும் போது எத பிளாஸ்டிக் பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் இதுல நீங்க நல்லா ரேப் பண்ணி, இல்லைன்னா அவங்களே வந்து இப்ப வர சானிடரி பேட்ஸ்ல வந்து பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க, அதுலயே அழகா சுத்தமா. இதெல்லாம் நீங்க சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணாக்க நீங்க வந்து சமுதாயமே நீட்டா இருக்கும். இதெல்லாம் போய் நேரா வந்து குப்பை தொட்டில தான் போய் போடணும் அப்படிங்கறத எல்லாருமே அதை உணரணும். ஓகே, நீங்க உங்களோட உங்க சிஸ்டர்ஸ், உங்க அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க தான் எடுத்து சொல்லணும்.
4: என் பேர் ரீனு, ஏஜ் 13. எங்க வீட்டுல நான் இருக்கிறது அபார்ட்மெண்ட்ஸ், அதனால மொட்டை மாடலாம் காய வைக்க முடியாது, அதனால வீட்டுக்குள்ளேயே காய வைக்கலாமா?
0: வீட்டுக்குள்ள உள்ளாடைகளையா? இல்ல இல்ல, நீ சானிடரி பேட் யூஸ் பண்றீங்களா இல்ல இது யூஸ் பண்றீங்களா? பேடு தான் யூஸ் பண்றீங்க. வீட்டுக்குள்ளேயே காய வைக்கலாம், அதை பத்தி இல்ல. பட் நீங்க நல்லா வந்து ஹாட் வாட்டர்ல நல்லா சோக் பண்ணிட்டு நல்லா ரின்ஸ் பண்ணிட்டு நல்லா பிழிஞ்சு நீங்க வீட்டுக்குள்ளேயே காய வைக்கலாம், இதுல தப்பே இல்ல. மேக் ஷுவர் நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க யூஸ் பண்றீங்களா மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே,
2: இப்போ நாங்க போடுற துணிகளை சுத்தப்படுறத சொன்னீங்க, அப்போ எங்க உடம்ப நாங்க எப்படி சுத்தமா வச்சிருக்கணும்?
0: இது ஒரு நல்ல கேள்வி. அந்த காலத்துல சொல்ற மாதிரி இந்த 3 days நான் வந்து ஒதுக்கிடுவாங்கன்னு சொன்னேன்ல, அப்ப அவங்க வந்து குளிக்கவே விட மாட்டாங்க. பட் இந்த காலத்துல அப்படி இருக்க கூடாது. ஸோ நல்லா டெய்லி சுத்தமா குளிச்சு. இன்னொன்னு, நான் ஐ வாண்ட் ஸ்ட்ரெஸ் அ பாயிண்ட். இங்க நிறைய பேருக்கு வந்து டியூரிங் பீரியட்ஸ் வந்து பெயின், இவங்க கூட கேட்டாங்க ரொம்ப பெயின் வந்தா டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நீங்க இந்த ஒரு சின்ன இதை ஃபாலோ பண்ணா உங்களுக்கு பெயினே வராது. அதாவது நீங்க அந்த 3 days இன்னைக்குதான் நமக்கு பீரியட்ஸ் வந்துருது அப்படின்னு சொன்னாக்க, நீங்க வெதவெதப்பான தண்ணியில வந்து உங்க அப்டமன் ஏரியாவுக்கு மட்டும் நீங்க வந்து தண்ணி விட்டு ஹாட் வாட்டர் மசாஜ் பண்ணினீங்கனாக்க யூ கேன் ஃபைட் வித் த பெயின். உங்களுக்கு பெயினே இல்லாம வந்து உங்களை வந்து அந்த 3 நாள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. வெதவெதப்பான நீர்ல வந்து அப்டமினல் மசாஜ், அதாவது தண்ணி விட்டு குளிச்சு பாருங்களேன், உங்களுக்கு வந்து பெயினே இருக்காது. ஓகே,
1: பீரியட்ஸ் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வந்து டாக்டர்ஸ் எல்லாம் போனா நீங்க டெட்டால் மாதிரி அந்த கிருமி நாசினி போட்டு அந்த மாதிரி குளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க பாட்டிலாம் சொல்லுவாங்க வேப்பிலை போட்டு அப்படி ஏதாச்சும் பூ தொட்டா பாவம் அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த அப்போ என்ன கிருமி நாசினி போடுறது?
0: சி இப்போ வந்து வேப்பிலை தொட்டா பாவம், அந்த பூவை தொட்டா பாவம், அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் எல்லாமே வந்து மூட நம்பிக்கை தான், இட்ஸ் மித்து தான் ஆக்சுவலி எல்லாமே. அந்த காலத்துல வந்து அவங்க இதை தொடாதீங்க அதை தொடாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு அது தொட்டாலே ஏதோ இன்ஃபெக்ஷன் அவங்க மேல வந்து வந்துடுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல். ஸோ நீங்க அந்த மூட நம்பிக்கையை முதல்ல நீங்க வந்து உங்க மனதளவுலேருந்து எடுத்துடணும். எடுத்துட்டு நீங்க வந்து ஆன்டிசெப்டிக் பார்த்தீங்கன்னா டெட்டால் யூஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க மைல்டு சோப்பு, உங்களுக்கு டெய்லி குளிக்கிற சோப்பையே நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து ஹாட் வாட்டர் மசாஜ் பண்ணிண்டாலே போறோம். வேற ஒன்றும் உங்களுக்கு புதுசா நீங்க ஒன்றும் இது பண்ணிக்கணும் இல்லை. டெய்லியே நீங்க சுத்தமா இருங்க, அன்னைக்கே எக்ஸ்ட்ரா வந்து சுத்தமா இருந்தாலே போறோம். வேற ஒன்றும் நீங்க ஸ்பெஷலா ப்ரிகாஷன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை.
1: தேங்க்யூ டாக்டர்.
0: பட் மேக் ஷுவர் நீங்க வந்து பேட் யூஸ் பண்றீங்கன்னாக்க 3 hours ஒன்ஸ், உதிரப்போக்கு நிறைய இருக்கோ கம்மியா இருக்கோ 3 hours ஒன்ஸ் யூ சேஞ்ச் யுவர் பேட். ஏன்னா இப்ப இருக்கிற இப்ப வர பேட்ஸ்ல எல்லாம் கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய இது இருக்கனால ரியாக்ஷன்ஸ் வரும், அதனால அதை மட்டும் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. சரியா? உங்களோட இன்னொரு டவுட் இருக்கும் நினைக்கிறேன், ஆனா யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. பீரியட்ஸ் வந்தா நம்ம ஓடலாமா ஆடலாமா, பேட்மிண்டன் விளையாடலாம், ஷட்டில் விளையாடலாம், அதுதானே உங்களோட கேள்வி? கண்டிப்பாக விளையாடலாம். அதுக்கும் வந்து பீரியட்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி ஒரு பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் தான். ஸோ நீங்க தாராளமா விளையாடலாம். மேக் ஷுவர் நீங்க வந்து 2-3 pads வந்து வச்சுட்டு சேஃபா நீங்க வந்து விளையாடுற மாதிரி வச்சுக்கோங்க. மற்றபடி யூ கேன் தாராளமா நீங்க விளையா, உங்களுக்கு பெயின்லாம் ஒன்றும் இல்லைன்னா நீங்க தாராளமா யூ கேன் பி ஆஸ் நார்மல் ஆஸ் யூ கேன். சரியா
1: மேம்? அப்போ பீரியட்ஸ் டைம்லலாம் வந்து ஃபர்ஸ்ட் டே அப்போ வந்து யோகா பண்ணக்கூடாது, அந்த எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி,
0: யோகா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் அ குட் க்வெஸ்சன். யோகா ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து யோகாவில் வந்து கபால பாத்தி அப்படிங்கிற வந்து ஒரு ஆசனா இருக்கு, அதாவது உள் உறுப்புகளை இழுத்துட்டு மூச்சு பயிற்சி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் ஆன் த யூட்ரஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால யோகாவில் அவங்க சொல்கிறாங்க அந்த 3 நாள் வந்து யுவர் பாடி நீட்ஸ் ரெஸ்ட், அதனால வந்து யோகா வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. மற்றபடி நீங்க வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க பண்ற இதெல்லாம் பண்ணதுல வந்து தப்பே இல்லை.
2: கோவிலுக்கு
0: எல்லாம் போகக்கூடாது, நமக்கு வந்து ஏன் எதிர்க்க அதுக்கு குவெஸ்டின் யார்ட்டையுமே வந்து விளக்கம் இல்ல. இந்த 3 நாள் நம்ம கோயிலுக்கு போக கூடாதுனாக்க தட் இஸ் மைன் நம்ம அதை ஃபாலோ. பூஜை ரூம், நம்ம வீட்டுல இருக்கிற பூஜை ரூமுக்கு போக கூடாதுன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆனும், இல்லைன்னா அது ஒரு பெரிய தெய்வ குற்றம் அப்படிங்கிற நம்ம மனசுல அளவுல அது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு, அது இன்னும் நமக்கும் இருக்கு, அதனால நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆனும், வேற வழி இல்லை. ஓகே. அண்ட் இன்னொரு கேள்வி யாருமே கேட்கல, உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வர சமயத்துல உங்களோட எமோஷனல் ஆஸ்பெக்ட் எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்கா, எதை பார்த்தாலும் ஒரு கோவம் வருதா, அது நீங்க யாருமே ஃபீல் பண்ணது இல்லையா?
1: ஒழுங்கா படிக்க முடியும்,
0: ஒழுங்கா அந்த பீரியட்ஸ் இப்ப வரப்போறது அப்படிங்கறத ஒரு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு எதை பார்த்தாலும் ஒரு கோவம், எதை பார்த்தாலும் ஒரு இரிட்டேஷன், அது யாரும் ஃபீல் பண்ணது இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இல்லை போல இருக்கு சின்ன. பட் ஓகே, அது வந்து தட் இஸ் ஆல்சோ வந்து இட்ஸ் அ வெரி நேச்சுரல் ப்ராசஸ் தான். அது என்ன, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அது ஹார்மோனல் எஃபெக்ட்னால அப்படி வருது. அதுவும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட்ஸ் வெரி வெரி இயற்கையான ஒரு விஷயம்தான். சரியா?
1: ஹலோ.
4: அதனால பீரியட்ஸ் டைம்ல வந்து ஒரு சுகர் சுகர் மாதிரி சாக்லேட்ஸ் பிஸ்கட்ஸ் எல்லாம் நிறைய சுகர் சேர்த்த எதுவும் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க, ஓவரா வரும் சொல்லுவாங்க.
0: அதுவும் வந்து ஒரு மூட நம்பிக்கை, ஒரு மித்து தாமா. ஏன் சுகர்ஸ் நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னாக்கா உங்களுக்கு மெட்டபாலிக் ரேட்டு வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனாலதான் வந்து உங்களை வந்து அப்படி சொல்றாங்க, உதிரப்போக்கு ஜாஸ்தி ஆயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து ஒரு அளவா சாப்பிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இன்னொரு ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வந்து இரும்பு சத்து, அதாவது அயன் கண்டென்ட் ஃபுட்டு, நிறைய கீரை வகைகள் சேர்த்துக்கணும். இது வந்து டே டு டேயே நீங்க சேர்த்துக்கிறது நல்லது, பீரியட்ஸ் போது மட்டும்தான் நீங்க சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. டே டு டே லைஃப்ல வந்து பேரிச்சம்பழம், அப்புறம் கீரை வகைகள், அப்புறம் நிறைய பழங்கள் லைக் ஆப்பிள், அப்புறம் பப்பாயாவும் சேர்த்துக்கலாம். முந்தி காலத்துலாம் பப்பாயா சாப்பிட்டா பப்பாயாவே சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க, பட் அதெல்லாம் வந்து இட்ஸ் மித்த மூட நம்பிக்கை. பப்பாயாவும் சாப்பிடலாம், எல்லாமே இப்போ எல்லாமே வந்து இது பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே.
1: அதே மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போகிறோம்னா எள்ளு சாப்பிடு, முன்னாடியே பீரியட்ஸ் வந்துடும், தயிர் சாப்பிடு, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க.
0: அதான் அதையே எள்ளு தயிர் அதை எள்ளையே சாப்பிட சொல்றாங்கனாக்கா அதான் நான் சொன்ன மாதிரி அந்த மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு அவங்களோட நம்பிக்கை. பட் அது வந்து மெடிக்கலாக வந்து எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஸோ நீங்க எள்ளு சாப்பிட்டதுனால சீக்கிரம் வந்ததுலாம் வந்து இட்ஸ் அகெயின் அது வந்து இட்ஸ் மெத்து தான். ஸோ நீங்க தாராளமா எள்ளும் சாப்பிடலாம், அதனால இது சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற அந்த இது கிடையவே கிடையாது. ஓகே,
2: இப்போ எனக்குலாம் ஏஜ் அட்டன் பண்ண பிறகுதான் எனக்கு தெரியுது. ஆனா என் தங்கச்சி அது மாதிரி பசங்களுக்கு அவங்களுக்கு எப்படி சொல்றது, அவங்க எங்க அம்மா அப்பா கிட்டலாம் சொன்னா எங்க அம்மாட்ட சொன்னா இவங்க அதெல்லாம் உங்களுக்கு ஏன் அப்படின்னு
0: கேக்குறாங்க.
2: ஸ்கூல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது?
0: அதான் இப்ப இது ஒரு நல்ல கேள்வி. இப்ப இருக்கிற இந்த காலகட்ட குழந்தை எல்லாருக்குமே வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் ஜாஸ்தி. அதாவது அவேர்னஸ், அதாவது தெரியக்கூடாதுங்கிறத விட தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படிங்கறது அந்த இதுக்கு வந்துட்டோம் நம்ம. இப்ப இதனால என்ன, முன்கூட்டியே தெரிஞ்சதுனால வந்து அவங்களுக்கு வந்து அதை ஃபைட் அந்த ஆங்ஸைட்டி சொல்லுவோம், அது என்னவோ அது என்னவோ அப்படின்னு பயந்துட்டே இருக்கிறதுக்கு ஓ இவ்வளவுதானே இது, சரி இதுல என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த ஆங்ஸைட்டி லெவல தான் நம்ம வந்து அதை தான் நம்ம வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்றோம். அதை வந்து அவங்களுக்கு ஆங்ஸைட்டி லெவலை குறைக்கிறோம். அதுக்கு நீங்க அழகா அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இது ஒண்ணுமே இல்லை, இது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான். டெய்லி வந்து நீங்க வந்து ஒரு நம்ம உடம்புல நம்ம உடம்ப பத்தி நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்குமே வந்து அது ஒரு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி நீங்க வந்து அழகா சொல்லிடலாம், அழகா அதுக்கோசரம் ஃபுல்லா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், இது வந்து ஒரு பெரிய விஷயமாவே இல்லை, இது நேச்சுரல் ப்ராசஸ் தான், மந்த்லி மந்த்லி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எங்க அம்மா இல்லையா இப்ப நான் இல்லையா அதே மாதிரி தான் உனக்கும் இது அந்தந்த ஸ்டேஜ்ல வருதுன்னு அப்படின்னு பக்குவமா எடுத்து சொல்றதுல வந்து தப்பே இல்லை. அதை வந்து அவங்களுக்கு பயம் உறுத்தி அச்சுறுத்தி சொல்லக்கூடாது, அதை அழகா அவங்க கிட்ட சொன்னாலும் சொல்ற விதத்துல சொல்லணும். அந்த காலத்துல எல்லாம் ஆமா இதெல்லாம் உனக்கு எதுக்கு எல்லாம் அப்பப்பா தெரிஞ்சுப்ப, ஆனா இப்ப இந்த காலத்துல வந்து அது நீங்க சொல்ற மாதிரி அது வந்து ஒத்தே வராது. எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அந்த ஆர்வம் இருக்கு. ஸோ அந்த பேசிக் அந்த ரைட்டை வந்து நம்ம வந்து அதை அழகா எடுத்து சொன்னாக்க எல்லாரும் புரிஞ்சுக்க கூடியவங்க தான். ஸோ இதுல தப்பே இல்லை.
3: இப்போ எங்களோட அக்காக்கெலாம் வந்து டாக்டர் முகத்தில் பீரியட்ஸ் டைமில் பரு வந்துருச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க உங்களுக்கு என்ன பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அதனால வந்து அதை சுத்தத்துக்கும் முகத்தில் வர பிம்பிள்ஸ்க்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா, அதை எப்படி நம்ம பார்த்துக்கிறது தற்காத்துக்கிறது?
0: இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலி வந்து சம்மந்தம் பார்ஷியல் சம்மந்தம் இருக்குது, ஆனால் இப்போ பீரியட்ஸ் பருனால தான் பீரியட்ஸ் வந்ததுனால பரு வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஏஜுக்கு மோது வந்து கண்டிப்பாக வந்து சில பேருக்கு வந்து அந்த ஆக்னே நம்ம சொல்லுவோம், பரு வரத்துக்கு வந்து சான்சஸ் ஆதர் அவங்க நிறைய கொழுப்பு சத்து அதாவது ஃபேட்டி சப்ஸ்டன்சஸ்லாம் நிறைய சாப்பிட்டாங்கனாக்க அந்த மாதிரி அவங்க ஹார்மோன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து பருக்கள் வரும். ஆனால் இட்ஸ் வெரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், அவங்க வந்து கண்ணாடி முன்னாடி போய் ஐயோ நமக்கு பரு வந்துட்டேன்னு அப்படியே ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க வந்து அவங்களோட டயட்டையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அவங்களோட இதையும் வந்து எக்ஸசைஸும் பண்ணாக்க அவங்க வந்து அதை ஃபைட் பண்ணலாம். ஓகே,
3: இப்போ வந்து மூணா நாத்துன்னு சொல்றாங்க, அப்போல்லாம் யானம் எதுவும் தொடக்கூடாது சாமங்கள்லாம்னு சொல்றாங்க, அது
0: ஏன் அந்த காலத்தில் அப்படின்னாக்க பேசிக்லி நான் நினைக்கிறேன் டெக்னாலஜிஸ் தே டோன்ட் யூஸ் நான் சொல்ற மாதிரி ஹேண்ட் வாஷ்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதை தான் நான் சொல்ற மாதிரி ஹேண்ட் வாஷ் இல்லைன்னா சோப், ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பேட் சேஞ்ச் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் டாய்லெட்டை யூஸ் பண்ணும்போது மேக் ஷுவர் நீங்கள் வந்து சோப்பை போட்டு நல்லா ஹேண்டை வாஷ் பண்ணி நல்ல நுரையோட தட் இஸ் லேதர் வர வரைக்கும் நல்ல ரெண்டு புறங்கையும் இந்த கையும் நல்லா வாஷ் பண்ணி பேசி அது பண்ணினீங்களாலே போறோம் வந்து பாதி இல்ல 90% ஆஃப் த இன்ஃபெக்ஷன்ஸ் ஒண்ணுமே உங்களுக்கு வரவே வராது உங்ககிட்ட. இது நீங்க மட்டும் இல்ல, நீங்க எல்லாருக்குமே இதை வந்து அட்வைஸ் பண்ணலாம். உங்க சாம்பிள் சோப்போ இல்ல ஏதாவது ஒரு துண்டு சோப்போ இல்ல நீங்க குளிக்கிற இதுக்குன்னு தனியா ஒரு சோப்பை வச்சுட்டு நீங்க நல்லா வாஷ் பண்ணி அதுவும் எஸ்பெஷலி டியூரிங் தீஸ் பீரியட்ஸ் வென் யூ சேஞ்ச் யுவர் பேட்ஸ் வென் யூ டிஸ்போஸ் யுவர் பேட்ஸ் மேக் ஷுவர் யூ டூ இட். ஸோ இதனால நீங்க பண்ணீங்கன்னாக்க எல்லாத்தையுமே நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே கெட்டு போகாது. ஏன் அந்த காலத்துல அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அந்த காலத்துல அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நீங்க அதை இதையும் இந்த ஹேண்டோடய நீங்க அதையும் தொட்டிங்கன்னா கிருமிகள்லாம் பரவும் அப்படிங்கிற வந்து அவங்க வந்து ஃபோர்ஸி பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இப்ப இந்த காலத்துலதான் எல்லாம் வந்துருத்து. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பேசிக்கா ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டாக்க யூ கேன் டூ எனி திங்.
2: தேங்க்யூ டாக்டர்.
1: ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி சுத்தம் சுகாதாரம் சுகம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம கூட டாக்டர் வைஜெயந்தி மேம் இருக்காங்க. நம்ம சமுதாயத்தை சேர்ந்த சில தோழிகள் அவங்களோட வயசுல இருக்கிற நிறைய பேரோட டவுட்ஸ் எல்லாம் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி கேட்டிருக்காங்க.

0: அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம நிஜமாவே நன்றிகள் தெரிவிச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்து அவங்களோட டவுட்ஸ் கேட்டதுக்கு வைஷாலி, பியூலா, சிந்து, புவனா, ரீனு, சந்தியா, மதுமிதா, திவ்யா, தீபா இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? ஸோ நேயர்களே, நீங்களும் வந்து நிஜமாவே சந்தோஷப்படுவீங்க, ஏன்னா உங்க காலத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்காது, ஆனா இன்னைக்கு வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ டாக்டர், நீங்க நிஜமாவே ஒரு பிரஸ்டீஜியஸ் மூமெண்ட் தான் இது, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை உங்க கூட பேசினதுக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க வந்து சுத்தத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, உடலா இருக்கட்டும் சரி, உணவா இருக்கட்டும் சரி, துணியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதுவும் முக்கியமாக அந்த மாதவிடாய் டைமில் வந்து நீங்கள் எவ்வளோ சுத்தமாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு, அதுவும் பொதுவாக இந்த வளரிளம் பெண்கள் வந்து எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கீங்க. ஸோ ஒரு க்யூக் சம்மரி இப்போ கிடச்சா நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நினைக்கிற அஞ்சு விஷயங்கள் டக்குன்னு ப்ளீஸ் சொல்லுங்கள்.
1: யா, ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்லி வந்து எல்லோரும் ஃபர்ஸ்ட் வந்து யூ கெட் மோட்டிவேட்டட், அதாவது வந்து நம்ம சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து மோட்டிவேட் ஆகிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி கை கால்களை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். ஒவ்வொருத்தரையும் நீங்கள் டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டு வரும்போது மேக் ஷுவர் நீங்கள் வந்து சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்ல லேதர் வர வரைக்கும் வாஷ் பண்ணிங்கனாலே பாதி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குறைந்துவிடும். நெக்ஸ்ட் வந்து பேடை பற்றி சொல்லியிருக்கேன். பேடு வந்து எவ்ரி 3 hours ஒன்ஸ் யூ ஹாவ் டு சேஞ்ச், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து டிஸ்போசபிள் ஆஃப் பேட்ஸ். பேட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி எய்தா வந்து நீங்கள் ஃப்ளஷ்லாம் இப்போ பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த காலம் மாதிரி ஃப்ளஷ் வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள் இப்போது. ஸோ நீங்கள் வந்து டிஸ்போஸ் வந்து நியூஸ் பேப்பர்லேயோ இல்லைன்னா பிளாஸ்டிக்லேயோ நல்ல இது பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு புட் இட் இன் அ டஸ்ட்பின். நெக்ஸ்ட் வந்து கம்மிங் டு யுவர் க்ளோத்ஸ், அதாவது துணிமணிகள், அதை வந்து எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து வார்ம் வாட்டரில் நீங்கள் அதை சோக் பண்ணிவிட்டு நல்ல ரின்ஸ் பண்ணிவிட்டு தென் நல்ல ட்ரை பண்ணி நல்ல அதாவது சன்ட்ரை பண்ணணும், அதாவது நல்ல வெயிலில் நல்லா உலர்ந்த அப்புறமா திருப்பியும் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மழை காலத்தில் நல்லா வந்து முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணலாம், மிஷின் இருக்கிறவங்க ஹேர் ட்ரையர் போட்டுட்டு தென் யூ கேன் டூ இட். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து ஃபுட்டு. ஃபுட்டை பற்றி சொல்லணுனாக்கா இரும்பு சத்து உள்ள உணவுகளை வந்து நிறைய எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், அப்புறம் கீரை வகைகள் டெய்லியே நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா ஸ்டேஜ்லேயுமே டே டு டே பருப்பு வகைகள், தானியங்கள், அப்புறம் பயறு, ஸோ ஆல் தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஏஜ் இந்த ஸ்டேஜ்லேருந்தே நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து உடலாலையும் சரி மனதாலையும் சரி யூ ஹாவ் த வந்து என்ன சொல்லுது எனர்ஜி டு ஃபைட் எவ்ரி திங். உங்களால் அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு வளரும். முதல்ல வந்து பேசிக்காக பயப்படக்கூடாது, நீங்கள் இதை வந்து ஒரு இயற்கையான முறை அப்படிங்கிறத வந்து நீங்கள் எல்லாருக்கும் இதை பரப்பணும். ஓகே,
0: ஸோ டாக்டர் நீங்கள் நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்க கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். உங்களுக்கு புரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்களா? ஒரு மெசேஜாக உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, உங்கள் நெய்பர்ஸ்க்கோ கண்டிப்பாக இதை எடுத்து சொல்லுவீங்களா?
2: சொல்லுவோம்.
0: ஸோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? டாக்டர் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் இனிமேல் நீங்கள் வந்து அந்த மென்ஸ்ட்ரல் பீரியடில் வந்து கண்டிப்பாக சுத்தமா இருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிட்டுமா? ஸோ நேயர்களுக்கும் சரி எனக்கும் சரி நிஜமாவே ஒரு நல்ல செஷனாக இருந்தது டாக்டர், நிஜமாவே ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி சுத்தம் சுகாதாரம் சுகம் நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பங்கேற்றதுக்கு வந்து ரொம்ப நன்றி மேம். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நேயர்களுக்காக நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம், அதில் உங்களை மாதிரி டாக்டர்ஸோட வர்றதே வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறோம். எங்கள் சமுதாயம் மக்களுக்காக வந்து நீங்கள் செய்கிற விஷயங்கள் வந்து நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியும் அப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியாக அமைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி நேயர்களே. பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டால தான் முடியுது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து MOP சமுதாய வானொலியில் வந்த டாக்டர் வைஜெயந்தி மேம் அவர்களுக்கும் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த தோழிகள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நேயர்களே நிஜமாவே உங்களுக்கும் வந்து இந்த விஷயத்தில் மாதவிடாய் டைமில் இருக்கிற டவுட்ஸ் பற்றின விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்ஸ் கூடயும் எங்கள் கூடயும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கான டவுட்ஸ்க்கான தீர்ப்பை வந்து நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 651-213-333. இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் MOP சமுதாய வானொலியில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் விடைபெறுவது நான் உங்கள் தோழி ஆதிரா. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது திவ்யா. நன்றி, வணக்கம்.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயாமாளவ கௌளராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா சொல்லலாம், எப்போதுமே ஹெல்மெட் போட்டுதான் வண்டியில போடும், அது மட்டும் இல்லாம பைக்ல போகும்போது போன் பேசாத, இதெல்லாம் சொல்லும், கண்டிப்பா சொல்லும். இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா அறம் செய் கரம் கொடு.
2: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன், அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

Rocher also builds tractors. The Eiffel Tower has 1792 steps. Isaac Newton invented the car door. The Titanic was built in Belfast. Buckingham Palace has over 600 rooms. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

Einstein slept 10 hours a night. Germany bordered by 9 other countries. Peru has more pyramids than Egypt. Christmas tree originated from Germany. More people die from falling coconuts than from shark attacks. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: ஓகே. ஹாய், நான் உங்கள் மிமி ஆனந்த். யூஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஆமாம், நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே லைஃப்பில். மற்றவர்களை சிரிக்கவை, நீயும் சிரித்துக்கொண்டே இரு.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Do you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
1: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது வானொலி,
6: நமது பெருமை.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி, வாங்க கேட்கலாம்.

0: நன்றி மறப்பது நன்று என்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. வணக்கம். இன்னைக்கு நான் பேச வந்திருக்க தலைப்பு நன்றி உணர்வு, அதாவது கிராட்டிடியூட். நமக்கு ஒருத்தவங்க செஞ்ச உதவி நம்ம எப்போதும் மறக்க கூடாது. அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு திருப்பி உதவி செய்யவும் யோசிக்க கூடாது. அதுதான் நன்றி உணர்வு. அதை பத்தி தான் இன்னைக்கு ஒரு சின்ன டிராமா மூலியமா நாங்க உங்களுக்கு சொல்ல வந்திருக்கோம். காட்சி ஒன்று, ஸ்கூல்ல அனுவும் ரியாவும் பேசிட்டு இருக்காங்க.
1: ஒரு
0: ஸ்டோரி புக் டி அம்மா கிஃப்ட் பண்ணாங்க.
1: ஸ்டோரி புக்கா? அண்ணே நீ தான் புக் எல்லாம் படிக்கவே மாட்டியே.
0: என்ன பண்றது, அம்மா கிஃப்ட் பண்ணிட்டாங்க டி. என்னோட அம்மாக்கு என்ன வாங்கி தரேன்னே தெரியல. கிஃப்ட் கிஃப்ட்னு சொல்லிட்டு ஸ்டோரி புக் வாங்கி கொடுத்துருக்காங்க.
1: அப்படியா, என்ன ஸ்டோரி?
0: அது ஏதோ கிராட்டிடியூட் பத்தி ஸ்டோரி போல தெரியுது. மீரான்னு ஒரு பொண்ணு இருக்கா அதுல, அந்த கேரக்டர். அதுல என்னன்னா, மீராங்கிற ஒரு பொண்ணு வந்து இப்போதான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்றா. மீரா நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனா ஹெட் வெயிட் ஜாஸ்தி, கொஞ்சம் அடமண்ட். ஆனா கொஞ்சம் கூட அவங்க பேரண்ட்ஸ் என்னதான் பண்ணாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே அவளுக்கு கிடையாதுடி. காட்சி இரண்டு, ஒரு நாள் மார்னிங் மீரா காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்போ
2: அம்மா, என்னோட ஐடி கார்டு எங்கம்மா?
3: உன்னோட பேக்ல தான், நல்லா செக் பண்ணி பாரு, இருக்கும். இது கூட நானே எடுத்து தரணுமா?
2: இது கூட செய்ய முடியாதா? நானே தேடிக்கிறேன், இதோ இங்கதான் இருக்கு. அம்மா, இன்னைக்கு என்ன லஞ்சுமா?
3: சப்பாத்தி குருமா வச்சிருக்கேன், ஒழுங்கா சாப்பிட்டுடு.
2: ஐயோ அம்மா, நான் நேத்தே சொன்னேன்ல, ஏதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டி குக் பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னேன்ல.
3: சாரி மீரா, நாளைக்கு கட்டாயமா செஞ்சு தரேன்.
2: போங்கம்மா, நான் இதை இன்னைக்கு எடுத்துட்டு போல, கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். நான் அப்பா கிட்ட சொல்ல சொன்னதையாவது சொன்னீங்களா இல்லையா?
3: எதை பத்தி மீரா?
2: போச்சுடா, வந்துட்டீங்களா? எனக்கு புது மொபைல் வாங்கி தரத பத்தி தான்.
3: இப்போ உனக்கு எதுக்கு புது மொபைல் வேணும்? இப்போ இருக்கிற மொபைலுக்கு என்னாச்சு?
2: உங்களுக்கு என்ன தெரியும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐபோன்ஸ் வச்சிருக்காங்க, அதெல்லாம் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? எனக்கு இந்த மொபைல் பிடிக்கவே இல்ல. அப்பா கிட்ட சொல்லி ஒரு புது மொபைல் வாங்கி தர சொல்லலாம்ல.
3: இங்க என்ன நடக்குது? நீ ஒன்னும் காலேஜுக்கு கிளம்பலையா? டைம் ஆகுது, கிளம்பு.
2: இல்லப்பா, என் ஃப்ரெண்ட் ஷர்மி வருவா, அதான் வெயிட் பண்றேன். அப்பா, எனக்கு பஸ்ல போயிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி தரீங்களா?
3: என்னது, ஸ்கூட்டியா? நான் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூலுக்கு 20 கிலோமீட்டர் நடந்தே போவேன்.
2: போங்கப்பா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறேன், எனக்காக நீங்க இது கூட பண்ண மாட்டீங்களா?
0: காட்சி மூணு, ரியாவும் அனுவும் ஸ்கூல்ல ஸ்டோரிய கண்டினியூ பண்றாங்க.
1: சூப்பர் டி, இந்த ஸ்டோரிய படிக்கும்போது நம்ம லைஃப்ல நடந்த விஷயங்களை ரீவைண்ட் பண்ற போலவே இருக்குடி. மீராவும் நம்மள போலதான்ல.
0: சரிவா, நம்ம இந்த ஸ்டோரிய கண்டினியூ பண்ணலாம். காட்சி நான்கு, இப்படியே மீராவும் கோபத்தோட காலேஜுக்கு போறா. போற வழியில மீராவும் ஷர்மியும் அவங்க ஸ்கூல் மிஸ் ஒருத்தவங்கள சந்திக்கிறாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் மிஸ்ஸுக்கு தெரியாதபடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் எப்படியோ அந்த மிஸ்ஸு கிட்ட இருந்து தப்பிச்சு ரெண்டு பேரும் பஸ்ல ஏறாங்க. பஸ்ல மீரா அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் சந்தியாவை பாக்குறான்.
4: நீ சந்தியா தானே, எப்படி இருக்க?
1: ஹே மீரா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது?
4: ஆமா, நான் நல்லா இருக்கேன். உன்னை 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சப்போ பார்த்தது. அப்புறம் நான் வேற ஸ்கூல் மாறிட்டேன். 8th வரை நம்ம எல்லாரும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல, இப்போ கூட எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆமா, 8th பாதியில நீ ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்ட?
1: நம்ம 8th படிக்குமோ எங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்புறம் நானும் அம்மாவும் அம்மாவோட சொந்த ஊருக்கு போயிட்டோம். அங்கேயே தான் நான் படித்தேன். அப்பா போனதுக்கு அப்புறம் லைஃபே ரொம்ப மாறிடுச்சு. மறுபடியும் கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஊருக்கு வந்தோம்.
4: அப்படியா, சாரி டி, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்ட, அப்புறம் உன்னை பத்தி எந்த நியூஸும் எனக்கு தெரியல. சரி விட, நீ கவலைப்படாதடி. நாம ஒன்னா படிச்சப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க எவ்வளவு போட்டி போடுவோம். சரி, நீ 12th எவ்வளவு மார்க் எடுத்த? நான் 94% வாங்கியிருக்கேன். இப்போ இந்த காலேஜ்ல தான் படிக்கிறேன்.
1: எனக்கு 75% தான் கிடைச்சிது.
4: ஏன்டி, நீ நல்லா படிக்கிறவராச்சு, நல்லா படிப்பு, ஏன் 75% எடுத்த? ஏன் இவ்வளவு கம்மியாயிடுச்சு?
1: அப்பா இறந்த அப்புறம் ஊரில் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. நான் அங்கே ரொம்ப நார்மலான ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கெல்லாம் நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் போல இல்லடி, சரியாக டீச் பண்ண மாட்டாங்க. நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் கூட கிடையாது, நாங்களே தான் படிக்கணும். அதான் 12th மார்க் ரொம்ப கம்மியாகிடுச்சு.
4: ஐயோ, சரி, இப்போ நீ எங்கே படிக்கிறா?
1: இல்லடி, நான் மேலே படிக்கல, நான் ஸ்கூல் படிப்பே ரொம்ப

0: எதுக்கு அந்த ஆன்ட்டி எழுந்து சீட் கொடுத்த?
1: இல்லடி, நேற்று பஸ்ஸில் ஒரு சின்ன பிரச்சனை, அந்த ஆண்டி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு தேங்க்யூ கூட சொல்ல முடியல, அதான் சீட் கொடுத்தேன்.
0: ஓ அப்படியா, ஓகே பாய். உன் ஃபோன் நம்பர் தா?
1: எனக்கு மொபைல் இல்லை, வீட்டில் ஒரு நம்பர் இருக்கு. சரிடி பாய்.
0: சரி பாய். நம்ம எவ்வளோ தப்பாக இருக்கோம், சந்தியாவுக்கு கிடைக்காத அப்பா அம்மா நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க, நமக்கு எல்லா வசதியும் செஞ்சு தந்திருக்காங்க, நல்லா படிக்க வச்சுருக்காங்க, படிப்பு சொல்லித்தர நல்ல டீச்சர் இருக்காங்க. ஒரு சின்ன ஹெல்ப் செஞ்சதுக்கு அந்த ஆன்ட்டிக்கு சந்தியா தேங்க்ஸ் சொன்னான். நாம நம்ம அப்பா அம்மாக்கு டீச்சர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொன்னதே இல்லை. அவங்க செஞ்ச ஹெல்ப் நினைச்சு பார்த்ததே இல்லை. வீட்டுக்கு போய் அப்பா அம்மாக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இனிமேல் தேங்க்ஃபுல்லா இருக்கணும்.
2: காட்சி யாரு? ஸ்கூல்ல ரியாவும் அனுவும் பேசிக்கிறாங்க.
1: ஏ அனு, நம்ம கூட மீரா மாதிரி தான், இனிமே நம்ம கூட மாறணும்.
2: ஆமா, நமக்கு எல்லாம் கொடுத்த பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அந்த கடவுளுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு இந்த புக்கை தந்த என் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்டி. அவங்க நல்ல கிஃப்ட் தான் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க.
3: ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாடகம் மூலிமா நன்றியுணர்வை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோன்றது பரவாயில்ல, இனிமேல் நம்ம எல்லாருக்கூடிய நன்றி உணர்வோடு இருக்கணும்.
2: வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது வினோதினி. இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.

0: Hi, this is Playback Singer M.M. Manasi. You're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. Do not smoke. Smoking causes cancer.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: தூக்கிடும். ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
2: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வித் மீ ஆர்ஜே ஸ்ரீ. நிறைய ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குதுங்க. அத பத்தி என்னைக்காவது வந்து இதெல்லாம் ஏன் நடக்குது, யாரால நடக்குது அப்படிலாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ உங்களை அதை பத்தி யோசிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஒளிச்சித்திரம் கேட்கலாங்க. இந்த லைவ் ரிப்போர்ட்டிங் பண்றதுக்காக நம்ம எம்ஓபி சிஆர்எஸ் ல இருந்து ரெண்டு ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க நம்ம பிஸியான ரோட்ல. ஓவர் டு தீபா அண்ட் ஸ்ரேயா.
1: இப்ப நுங்கம்பாக்கம்ல ரொம்ப பிஸியான ரோட்ல நின்றுருக்கேன். எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் வெளியில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வெளில வராங்க. எல்லாம் ஸ்கூட்டர்ல பாக்குறேன், ஒருத்தர் கூட ஹெல்மெட் போடலைங்க. ஹெல்மெட் போட்டு ஓட்டணும்னு ரூல் மட்டும் எல்லா இடத்துலயும் எழுதி இருக்கு. யாராவது ஃபாலோ பண்றாங்களா? ஒருத்தர் கூட ஃபாலோ பண்ணல. அதோ பாரு, அங்க பாரு, அங்க பாரு. ஐயோ, அந்த பொண்ணு மாட்டினா பைசா கொடுத்து எஸ்கேப் பண்ணிட்டாலா என்னங்க இது? இது நம்ம நாட்டு எப்படி விருப்பம் இந்த மாதிரிலாம் பண்ணா?
2: நான் மவுண்ட் ரோட்ல நின்று இருக்கேன். இப்போ இப்பதான் ஒரு பஸ் காரன் இண்டிகேட்டர் போடாம ரைட் திரும்பதுனால பைக்ல போயிடுச்சு. ஒரு பொண்ணு கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஆம்புலன்ஸ் வரத்துக்கே 10 மினிட்ஸ் ஆச்சு. இவ்வளோ நேரம் எடுத்தா எங்க ஒரு உயிரும் காப்பாற்ற முடியாது. யாருமே டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? தேர் இஸ் நோ சேஃப்டி எனிவேர்.
1: சரி, நான் இப்பதான் அடையார் சைட்ல ஒரு ஆட்டோல போயின்னு இருக்கேங்க. மந்தவெளிக்கு போக சொன்னேன். சுத்தி சுத்தி சுத்தின்னு அடையாருக்கே வந்திருக்காங்க. திரும்ப இந்த மாதிரிலாம் இருந்தாங்க, அப்பதான் தெரியறது குடிச்சிட்டு ஓட்டுறாங்கன்னு. இந்த மாதிரிலாம் இருந்தா என்னங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ட்ரஸ்ட் பண்ணி எப்படிங்க ஏற முடியும்? நீங்களே சொல்லுங்க.
2: நான் இப்பதான் வேளாச்சேரி மெயின் ரோட்ல நின்றுட்டு இருந்தேன். ஜீப்ரா கிராசிங்ல நடக்காம வேற இடத்துல நடந்ததுனால ஒரு கார் வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. பெருசா ஒயிட் லைன்ஸ் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு புரியல. இவ்வளோ அலட்சியமா இருந்தா அப்புறம் எதுக்கு சேஃப்டி ரூல்ஸ்? எப்படி சேஃபா இருக்க முடியும்?
0: ஓவர் டு ஸ்டுடியோ. தேங்க்ஸ் ஸ்ரேயா அண்ட் தீபா ஒரு சூப்பரான லைவ் ரிப்போர்ட்டிங் பண்ணதுக்கு. இப்ப நம்ம வந்து ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தின சில புள்ளி விவரங்களை கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜய் ஸ்ரீ பேசுறேங்க. ஒரு நாளைக்கு நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது பைக்ல ஒருத்தர் வந்து ஒரு சிக்னல்ல நிக்காம போன போது எதிர்க்க வந்த ஒரு கார் வந்து அவங்கள இடிச்சிருச்சுங்க. அந்த ஆக்சிடென்ட்ட பார்த்த உடனே தான் எனக்கு தோணிச்சு, ஏன் இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். யோசிக்க ஆரம்பிச்ச போதுதான் அதை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு நான் கொஞ்சம் விவரங்கள் சேகரிக்கலாம் அப்படின்னு போனபோது நிறைய திடுக்கிடும் தகவல்கள் எனக்கு கிடைச்சதுங்க. பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அடிபடுது. நல்லா இருக்கிறவங்க கூட ஆக்சிடென்ட்னால மாற்றுத்திறனாளிகளா ஆயிடுறாங்க. தமிழ்நாட்டுல 2006ல இருந்து 2011 வரைக்கும் புள்ளி விவரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 இறப்புகள் வந்து வருஷத்துக்கு அதிகமாகுதுங்க. இன்னைக்கு நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியில ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி தீபா, ஸ்ரேயா ஆர், குஞ்சன், ஸ்ரேயா தாகா நிகழ்ச்சி பண்ண போறாங்க.

0: ஹாய் மச்சி, சொல்லுடி.
1: ஏய், இன்னைக்கு படம் போலாமா?
0: என்ன படம்? மரியானா?
1: ஏய் இல்ல மச்சி, சுதுகாம் போலாம்.
0: ஏய் இல்லடி, மரியான் போலாம் ப்ளீஸ். உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100, டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
0: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம் நேர்களே, நான் உங்க ஆர்ஜே தீபா பேசுறேன். இப்ப நம்ம மக்கள் கிட்ட வந்து ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்கிறதுன்னு கேக்கலாம்.
3: உங்களுக்கு என்ன வயசு ஆகுது?
4: எனக்கு 20 வயசு ஆகுது.
3: என்ன வண்டி வச்சிருக்கீங்க நீங்க?
4: நான் கார் வச்சிருக்கேன்.
3: எப்பவுமே லைசன்ஸ் கூட கேரி பண்ணுவீங்களா?
4: எப்பவுமே இல்ல, சில நேரம் மறந்துடுவேன்.
3: சீட் பெல்ட் போட்டு ஓட்டுற பழக்கம் இருக்கா?
4: கண்டிப்பா இல்ல.
3: எதனால ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: நிறைய பேர் நல்லா குடிச்சிட்டு ஓட்டிருக்காங்க, அதுதான் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப நடக்கிறது.
3: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
5: ஸ்விஃப்ட் டிசையர்.
3: லைசன்ஸ் இருக்கா?
5: ஆ இருக்குங்க.
3: போலீஸ் எப்பாவது மாட்டிருக்கீங்களா?
5: இல்லைங்க.
3: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
5: நானும் நினைக்கிறேன்னா, அதாவது ரொம்ப பாரம் குடும்பத்துல இருக்கிற எல்லா பாரத்தையும் இவங்களே சுமந்துக்கிறாங்க. சுமந்துட்டு ரோட்ல வந்து செலுத்திடுறாங்க. செலுத்தினா நாங்க என்ன பண்றது? நாங்க எங்க பாரத்தை நாங்க எங்க போடுறது? அதனால எல்லாத்தையும் பண்ணி போடுறதுனால இந்த ரோட்ல ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி சென்னை மாற போகுதுன்னு தெரியலங்க.
3: ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
6: செல்போன் யூஸ் பண்றதுனால நடக்கிற ஆக்சிடென்ட் தான் இது. கவனக்குறைவு ஒண்ணு, அந்த இதுனால ஆக்சிடென்ட் அதிகமாகுது. ரெண்டாவது இந்த டூ வீலர் வந்து ஸ்பீடா போறதுனால ஆக்சிடென்ட் நிறைய ஆகுது.
3: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
7: டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதனால நடக்குது ரோட் ஆக்சிடென்ட்.
3: ரோட் ஆக்சிடென்ட் யாருனால ஜாஸ்தி நடக்குது?
7: ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம, இன்டிகேட்டர் போடாம வராம, பிரேக் போடும்போது பிரேக் லைட் இல்லாம நிறைய வண்டி இருக்கு. டூ வீலர், டூ வீலர் ஆகட்டும், ஃபோர் வீலர், எனி வெஹிக்கிள்ஸ் பிரேக் லைட் இருந்தா பின்னாடி வர வெஹிக்கிள்ஸுக்கு வண்டி பிரேக் பண்ணாங்கன்னா தெரியணும். ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரியும் பிரேக் போட்டால் வண்டி நிற்கிறாங்கன்ட்டு. ஸோ இண்டிகேட்டர் போடாம ரைட்ல திரும்புது, இண்டிகேட் போடாம லெஃப்ட்ல திரும்புது, சடனாக ஃபாஸ்ட்டாக எந்த இண்டிமேஷனும் தெரியாது. லெஃப்ட் அண்ட் ரைட்டு இண்டிகேட் போடாம திரும்ப ஆக்சிடென்ட் ஆகுது.
3: எதுக்காக?
8: லைன் கிராஸ் பண்ணதுக்காக. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப ரீசெண்டா எதுவும் கிடையாது.
3: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
8: பிகாஸ் ஆஃப் தி பேட் ரோட்ஸ். ரோட்ஸ் எதுவும் நல்லா இல்லை. நிறைய இது என்ன சொல்றது, போர்ட் ஹோல்ஸ் நிறைய இருக்குது. மழை பெஞ்சிச்சுன்னா வந்து அது வந்து தெரிய வச்சியாது. ஈவன் நான் கூட ஒரு ஆக்சிடென்ட்ல ஆயிட்டு இருக்கேன், என்னோட கை கூட ஃப்ராக்சர் ஆயிருக்குது ஆக்சுவலா. ஸோ அது வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது ஆக்சுவலா. ஸோ அது மாதிரி மழை வந்து ஜாஸ்தி மழை பெய்யுது, ரோடு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்றது கிடையாது. ஸோ அந்த அதாரிட்டிஸ் வந்து அது எதுக்கும் வந்து நம்ம கொடுக்குற அது எதுக்கு எதுக்கும் அவங்க இமீடியட்டா வந்து ரெஸ்பாண்ட் பண்றதும் கிடையாது. ஸோ அது ஒரு ரீசன். அப்புறம் வெஹிக்கிள்ஸ் அதுவும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு நாளுக்கு நாள். அதுக்கு தகுந்த மாதிரி ரோடு வைடன் பண்றது கிடையாது, புது ரோட்ஸ் வர்றது கிடையாது. ஸோ தீஸ் ஆர் மேஜர் ரீசன்ஸ் ஃபார் த ஆக்சிடென்ட்ஸ்.
3: உங்க ஆக்சிடென்ட்ல நீங்க எப்படி பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லுங்க.
8: ஃபேக்ட், எனக்கு ஒரு 2 months மேல எனக்கு லாஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஸோ ஐ வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அண்ட் ஐ காட் பிளேட் ஃபிக்ஸ்ட் இன் மை ஹேண்ட் ஆக்சுவலா. ஸோ அது வந்து பெரிய இழப்பு தான். ஸோ இப்போ கூட எனக்கு வந்து இந்த கை வந்து எந்த லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடையாது ஆக்சுவலா.
3: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் யாருனால ஜாஸ்தி நடக்கிறதுன்னு நினைக்கிறேன்?
8: அது டூ வீலர்னால கூட இருக்கலாம். டூ வீலர்ஸ் தான் வந்து அது ஜாஸ்தியாக வந்து ராஷ் டிரைவிங்னால. அப்புறம் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ்.
9: ஆக்சிடென்ட் மேக்ஸிமம் யாருனால நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
10: யாருனால நடக்குதுன்னா, சரியா ப்ராப்பரா ஓட்ட தெரியாதவங்க, டிராபிக் ரூல்ஸ் மதிக்க ப்ராப்பரா தெரியா தெரிஞ்சுக்காம ஓட்டுறவங்க.
9: வண்டி வச்சிருக்கீங்களா?
11: வச்சிருக்கோம்.
9: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
11: நான் பல்சர்.
9: ரோட் ஆக்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
11: ரோட் ஆக்சிடென்ட் எடுத்துக்கிட்டா போன் பேசுறது, தண்ணி அடிக்கிறது,
9: வேற பைக்கில் போகிறது ஸ்பீடாக போகிறது இந்த மாதிரிலாம் போனால் தப்பு நடக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்களா?
11: ஆ ஆயிருக்கு, நிறைய பேர் ஆயிருக்கு.
9: அதனால் என்ன பாதிப்பு ஏற்பட்டுருக்கா உங்களுக்கு?
11: அவன் ஃபோன் பேசிட்டு தண்ணி அடிச்சுட்டு போகிறதுனால ஆகிடுது.
9: வண்டி வச்சுருக்கீங்களா?
11: வண்டி ஊரில் வண்டி இருக்கு.
9: என்ன வண்டி வச்சுருக்கீங்க?
11: பைக்கரை கொண்ட பைக்கு.
9: ரோட் ஆக்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
11: ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு மப்பளவே விட்டுறாங்க, வண்டியை விட்டுறாங்க, நல்லா வண்டி ஓட்ட முடிக்காங்க, இதனால் நடக்கு.
9: ரோட் ஆக்சிடென்ட்னால என்ன பாதிப்பு ஏற்பட்டுருக்கு?
11: ரோட் ஆக்சிடென்ட் பாதிப்புனா கீழே குளிர் கிடங்கு நிறையா இருக்குது, மழை கொஞ்சம் அது அப்படி தேங்கிடுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராங்க. ஃபாஸ்ட்டாக வரும்போது இந்த மாதிரி தண்ணீரும் தெரிய மாட்டேங்குது, அப்படி உள்ளே விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி
9: வண்டி வச்சுருக்கீங்களா?
11: ஆமாம்.
9: என்ன வண்டி வச்சுருக்கீங்க?
11: இப்போ பல்சர் வச்சுருக்கேன்.
9: நீங்கள் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கா உங்களுக்கு?
11: இந்த வண்டியில் வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, முன்னால் ஆக்சிடென்ட்
9: ஆயிருக்கு. என்ன அடிபட்டது உங்களுக்கு?
11: அப்படின்னா முட்டை அடிபட்டு கால் விட்டுருக்குல்ல.
9: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
11: தண்ணி அடிச்சிட்டு வண்டி
9: ஓட்டு. வேற ஏதாவது?
11: வேற நம்ம ஒழுங்கா போனாலும் மத்தவங்க தப்பா வந்து நம்ம வேலை அடிச்சு விழுந்துருக்கோம்.
12: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
13: மாருதி வேகனார்.
12: உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது?
13: 25.
12: போலீஸ் ஸ்டாப்பால் மாட்டிருக்கீங்களா?
13: மாட்டிருக்கேன்.
12: எதுக்காக?
13: லைசன்ஸ் செக்கிங்காக. லைசன்ஸ் இருந்தது, நான் மாட்டல.
12: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க?
13: ப்ரைமர்லி ட்ரங்க் அண்ட் டிரைவிங். கேர்லெஸ்ஸாக ஓட்டினா நிறைய நடக்கும். இந்த டேப் ரெக்கார்டர் சேஞ்ச் பண்ணுறது, ரோடை பார்க்காம வேறு இடத்துல எங்கேயாவது பார்த்தா கண்டிப்பாக நடக்கும். இதில் வந்து ஆக்சுவலி ஃபேட்டாலிட்டிஸ் இருக்கிறது, சீட் பெல்ட் போட்டுக்காமல் இருக்கிறது, சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, லேன் டிரைவ் பண்ணாமல் இருக்கிறது.
12: யார் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணுறாங்க? யாருனால ஜாஸ்தி?
13: ரேஷ் டிரைவர்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி ரேஷ் டிரைவர்ஸ் வந்து யங் பீப்புள், நிறைய ரேஷ் டிரைவர்ஸ் இருக்காங்க என்னையும் சேர்த்து. ஸோ ஃபாஸ்ட்டாக ரேஷாக ஓட்டுறவங்கனால தான் ப்ரைமர்லி. இதை தவிர்த்து வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறவங்க ரெஸ்ட் எல்லாமே ஓட்டுறதுனால ஹைவேஸில் தூங்கிடுறாங்க, அதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது.
12: நீங்கள் எந்த வண்டி வச்சுருக்கீங்க?
14: ஸ்கூட்டி பெப்.
12: உங்களுக்கு என்ன வயசாகுது?
14: 16.
12: லைசன்ஸ் இல்லாம ஓட்டுறீங்களே,
14: அதெல்லாம் யாரு பாக்குறாங்க?
12: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்க?
14: ஹெல்மெட் போடாம ஓட்டுறதுனால நடக்கிறது ஆக்சிடென்ட்ஸ்.
12: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
14: கார்.
12: உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது?
14: 16.
12: லைசன்ஸ் இருக்காது, எப்படி வண்டி ஓட்டுறீங்க?
14: அதெல்லாம் யார் பார்க்குறா?
12: போலீஸ்ட்ட மாட்ட மாட்டீங்க?
14: அதெல்லாம் மாட்டுவேன், சமாளிச்சிடுவேன்.
12: சரி, தேங்க்ஸ். நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்க?
15: நான் வந்து வெண்டோ வச்சுருக்கேன்.
12: உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது?
15: 20.
12: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பற்றி தெரியுமா?
15: தெரியும்.
12: எதனால் நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்க?
15: ஒழுங்காக வண்டி ஓட்டாதனால. ட்ரங்க் அண்ட் டிரைவ்.
16: என் கல்யாணத்து கூட என்னால் மறக்க முடியும், ஆனால் இந்த இன்சிடெண்ட் என் வாழ்க்கை பூரா மறக்கவே முடியாது. என்னோட வயசு அப்போ 17 நினைக்கிறேன். நான் வந்துட்டு சைக்கிளில் தான் போயிருந்தேன் ஸ்கூலுக்கு. சைக்கிளிங்காக எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அப்பா பர்த்டேக்காக ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. இங்கே வீட்டிலேருந்து ஸ்கூல் அபவுட் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இட் டேக்ஸ், அது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும் ஸ்கூல் போகிறதுக்கு. அதனால என்னாச்சு, ஒரு நாளைக்கு என்னாதுன்னா, ஐ ஆஸ் யூஷுவல் த சைக்கிளிஸ்ட் தே டேக் த லெஃப்ட் சைட். நானும் லெஃப்ட் சைட்லேயே ஓரமாக போயிருந்தேன். அண்ட் ஜஸ்ட் அந்த ஓரமாக தேர் இஸ் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் லேன் ஃபார் சைக்கிளிஸ்ட் இன் தட் பர்டிகுலர் ரோட். அந்த ரோட்டில் தனியாக சைக்கிளிஸ்ட்காக ஒரு லேன் இருக்கிறதுனால நான் லெஃப்ட் சைடில் மட்டும் போயிட்டே இருந்தேன். என்ன ஆச்சுன்னா, தெர் வாஸ் ஒரு லாரி. அந்த லாரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்தான். அவன் எவ்வளோ ஸ்பீடாக வந்தான்னா, எனக்கு முன்னாடி இருக்கிற ஆண்டி அடிச்சுட்டு போயிட்டான். அந்த ஆண்டி பண்ணதும் தப்பு, ஏன்னா அவங்களும் சைக்கிளிஸ்ட் லேனில் தான் வாக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சைக்கிளிஸ்ட் லேனில் வர ஆண்டியை கூட அந்த லாரி சைக்கிளிஸ்ட் லேனில் வந்து அடிச்சுட்டு போயிருந்தாலும் ஆண்டி அந்த ஸ்பாட் இறந்துட்டாங்க. என் கண்ணத்திற்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னி வரைக்கும் அதை மறக்க முடியல. எனக்கு வந்து அப்புறம் அந்த ஆண்டியை தூக்கிட்டு கூட போக முடியல, பிகாஸ் ஆம்புலன்ஸ் நம்பருக்கு என்கிட்ட செல்ஃபோன் கூட இல்லை. ஐ வாஸ் இன் ஸ்கூல், ஸோ செல்ஃபோன் கூட இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ ஃபீல் எவ்ரி ஒன் ஷுட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ் ரெகுலர்லி அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஸோ தட் ஆக்சிடென்ட்ஸ் கேன் பி அவாய்டட் இன் ஃபியூச்சர்.
12: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
8: ஸ்கூட்டி.
12: உங்களுக்கு என்ன வயசாச்சு?
8: 16.
12: ஹெல்மெட் போட்டு ஓட்டுவீங்களா?
8: போடுவேன்.
12: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
8: அப்பா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதான.
12: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
8: ஸ்கூட்டர் தான். ஏமா கேக்குறீங்க?
12: எவ்வளவு வயசாச்சு உங்களுக்கு?
8: 40.
12: ஹெல்மெட் போட்டு ஓட்டுவீங்களா?
8: ஓட்டுவாமா, ஹெல்மெட் இல்லாமல ஓட்ட மாட்டேன், வீட்டுல பொண்டாடி திட்டும்.
12: போலீஸ் ஸ்டேப்பாவது மாட்டிருக்கீங்களா?
8: மாட்டிருக்கேம்மா, லைசன்ஸ் இல்லாத மாட்டிருக்கேன்.
12: என்ன பனிஷ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க?
8: என்னம்மா 200 ரூபாய் தள்ளிட்டு நான் போயிடுவேம்மா.
12: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
8: எவம்மா எல்லாம் கண்ணு முடிதான் துஷ்டரமா ஓட்டிட்டு இருக்கான், அதனால தான் வருது. ஒழுங்கா ஓடலனா எவனும் ஆயுதக்கு நான் கீழே வந்ததே இல்லம்மா.
12: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
8: காரு.
12: உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது?
8: 53.
12: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
8: கேர்லெஸ் டிரைவிங், ஓவர் ஸ்பீடிங்.
12: நீங்க ஓவர் ஸ்பீடிங் கேப்பாவது மாட்டிருக்கீங்களா?
8: ஆமா.
12: என்ன தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க? என்ன தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க?
8: 1000 ரூபீஸ் ஃபைன்.
12: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
17: ஸ்கூட்டி.
12: உங்களுக்கு எவ்வளவு வயசாச்சு?
17: 26.
12: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
17: ட்ரங்க் அண்ட் டிரைவ்.
12: ஸ்கூட்டியில் ஹெல்மெட் போட்டு ஓட்டுவீங்களா?
17: போட மாட்டேன்.
12: போலீஸ் டெப்பாவது மாட்டிருக்கீங்களா?
17: நிறைய வாட்டி.
12: என்ன தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க?
17: என்னை விட்டுருவாங்க, நான் பொண்ணுன்னு சொன்ன உடனே விட்டுருவாங்க.
12: நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்க?
18: வோக்ஸ்வாகன் வென்டோ.
12: உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது?
18: 47.
12: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
18: சோறு திங்கிறத விட்டுட்டு வேற எதையோ சாப்பிட்றாங்க, அதனால நடக்குது. மற்றவங்க எப்படியோ போட்டு நம்ம வீடு போய் சேர்ந்தா போறோம்னு நினைக்கிறது. நம்ம வாழ்ந்தா போறோம், மற்றவங்க வாழலைனாலும் பரவாயில்ல, சத்தா சாகட்டும் நினைக்கிறது. இதுதான் பிரச்சனை, அதை மாறணும். இளைஞர்கள் வந்து நல்ல குடிமக்களா வாழ கத்துக்கணும், எல்லாம் சரியாகும்.
12: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க? லைசன்ஸ் இருக்கா?
19: எஸ்.
12: எப்போது போலீஸ் மாட்டிருக்கீங்களா?
19: நோ.
12: Okay, road safety பத்தி என்ன நினைக்கிறீங்க?
19: People should wear helmet and ride, they shouldn't drink and drive, and they should know road manners and all that.
12: Drinking and driving பத்தி என்ன நினைக்கிறீங்க?
19: It's very bad. People who drink and drive, they have no focus about what they're doing, where they're going, put their own lives in danger and other people's life in danger too.
12: என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங்?
19: There should be in jail for like several years.
20: பாய்ஸ் ஜென்ரலாக கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி பைக்கில் டெய்லி போயிட்டு வரும்போது ஆக்சிலேட்டரை ரேசி போகிறது, ரேஸ் பண்ணி போகிறது, அதுக்கப்புறம் துப்பட்டா விழுத்துன்னு போகிறது, இல்லைனா மண்டியில் அடிச்சுட்டு போகிறது, இதெல்லாம் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அட் ஆல் குட். ஏன்னா அது வந்து கேர்ள்ஸையும் ஹராஸ் பண்ணுறதில்ல, அவங்களும் போய் ஆக்சிடென்ட்ல போய் முடிகிறாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? இட்ஸ் ஆக்சுவலி நாட் சேஃப்.
12: என்ன மேடம், ஏன் மேடம் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க?
21: இப்போ ஏங்க கேட்குறீங்க? இப்போ தான் பஸ்லேருந்து இறங்கின ரெண்டு பசங்க நான் தள்ளி விட்டு கீழே உழுந்து காலை உடச்சிட்டு வந்திருக்கு சார்.
12: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
19: ஸ்கூட்டி.
12: உங்களுக்கு எவ்வளவு வயசாச்சு?
19: 18.
12: போலீஸ் ஸ்டேப்பாவது மாட்டிருக்கீங்களா?
19: இல்ல.
12: லைசன்ஸ் எப்பவுமே பேக்ல இருக்குமா?
19: இப்பதான் லைசன்ஸே வாங்கினேன்.
12: சரி, பஸ்ல ஃபுட் போர்டில் நின்றுட்டு போறதவங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க?
19: ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் அது, பஸ்ல ஃபுட் போர்டில் நிற்கிறது. இப்பெல்லாம் இப்ப இருக்க கண்டக்டர்ஸ்லாம் கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் யார் வந்து நின்னாலும் ஓகே டிக்கெட் வாங்கிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல கண்டக்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அப்புறம் இந்த சில பஸ்ல தான் அந்த டோர் க்ளோஸ் ஓப்பன் அதெல்லாம் இருக்கு. மோஸ்ட்லி எல்லா பஸ்லயுமே வரணும், அது எல்லா எம்டிஸ்லயும் வரணும். அப்புறம் ஃபுட் போர்டில் நிற்கிறவங்க கிட்ட எல்லாம் ஃபைன் வாங்கணும். இதெல்லாம் பண்ணா ஃபுட் போர்ட் ஆக்சிடென்ட்ஸ்லாம் இது பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம்.
12: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
22: ரெனால்ட் பல்ஸ்.
12: உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது?
22: 20.
12: போலீஸ் மாட்டிருக்கீங்களா?
22: நிறைய வாட்டி.
12: எதுக்காக?
22: போன்ல பேசுறதுக்காக. and also because of no license and for breaking the traffic rules.
20: Road accidents பத்தி என்ன நினைக்கிறீங்க?
22: I think it's an unfortunate event. One should be careful while driving, and road accidents is like the major cause of deaths in our country. The deaths are enormous. Road accidents unfortunate.
20: Football la nenna bus la poravanga pathi enna nenikireenga?
22: They should be more careful, and various accidents can happen. Their heads can get crushed under the wheel, and yes, death is pakka.
0: I don't know the question to ask.
20: Have you ever been in an accident?
0: Yeah, I've been in one when I was like a kid, and it was when I was going to a restaurant, and the opposite side there are people coming in our path, and yeah, we hit them, and my mom got hospitalized, my dad got hospitalized, and I was safe. And yeah, my dad like injured his neck, my mom broke her hand, and yeah, now they just drive slower.
20: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
1: புண்டோ கார் வச்சிருக்கேன்.
20: உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது?
1: 22.
20: போலீஸ் டப்பாது மாட்டிருக்கேன்.
1: பல தடவை மாட்டிருக்கேன், பட் அக்கேஷனலா சொல்லுங்க, உங்களுக்கு எந்த விஷயம் வேணும்?
20: எதுக்காக மாட்டிருக்கீங்க?
1: மோஸ்ட்லி குடிச்சு மாட்டிருக்கேன், அதுக்கப்புறம் லைசன்ஸ் இல்லாமல் மாட்டிருக்கேன், அப்புறம் ஒரு கேள்வி இடிச்சு மாட்டிருக்கேன்.
20: ட்ரங்க் அண்ட் டிரைவிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
1: ட்ரங்க் அண்ட் டிரைவ் பத்தி நான் என்ன நினைக்கிறது, குடிக்காம ஓட்டா நல்லது, குடிச்சுட்டு ஓட்டா ஓட்டுறவங்க நல்லது.
0: வேற என்ன சொல்ல முடியும்?
20: ட்ரங்கன் டிரைவிங்க்கு என்ன பனிஷ்மெண்ட் தராங்க போலீஸ்?
1: அது பார்த்தீங்கன்னா அது போலீஸ்க்கு போலீஸ் பொறுத்திருக்கு. ஒரு சில பேர் மாமூல் வாங்குவாங்க, லைக் 200-300 உங்கள் பர்ஸ் எவ்வளோ வெயிட்டாக இருக்கோ அது அதில் ஒரு ஷேர் கேட்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்கள் லைசன்ஸில் வந்து ஒரு பிளாக் மார்க் போடுவாங்க.
20: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எதுனால நடக்குதுன்னு நினைக்கிறேன்?
1: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இப்போ கூட ரீசெண்டாக ஒன்று நடந்துச்சு. ஓட்ட தெரியாதவங்களால் மட்டும்தான் ஆக்சிடென்ட் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் ஃப்ளாட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, கொண்டு போய் சும்மா இருந்த ஒரு கேள்வியை போய் டம்முன்னு இடிச்சு கையெல்லாம் உடிச்சு பாவம் அந்த பாட்டி. ஸோ அந்த மாதிரி அதை தெரியாத ஆளுங்கள்லாம் லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகுது. போதுங்களா?
2: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் வந்து ஓஎம்ஆரில் இருக்கும். ஓஎம்ஆர் பற்றி உங்களுக்கு தெரியும், ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. அங்கே வந்து டெய்லியும் நான் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் ஒரு ஆக்சிடென்ட் பார்ப்பேன். ஆனால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா என் காலேஜ் பஸ்ஸே நீங்கள் பார்த்தோன்னா வந்து ஒரு 100-120 வந்து சும்மா பயங்கர ஸ்பீடாக போவாங்க. ஆனால் ஸோ வந்து அவங்களே நிறைய ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஒன்று வந்து ஒரு லீகலாக அந்த ஆக்ஷன் எடுக்க முடியல, ஏன்னா வந்து அவங்களுக்கு பின்னாடி பெரிய சொசைட்டி இருக்குது, அவங்க வந்து காசு கொடுத்து வந்து எல்லாம் வந்து ஃபுல் கேஸையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன பண்ணாலும் இந்த பஸ்ஸுலாம் வந்து இப்போ வந்து ஸ்பீட் ரெகுலேஷன் கண்ட்ரோல் ஸ்டார்ட் பண்ணலாம், அது பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லா பஸ்லேயும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100-120 சும்மாவே டச் ஆகுது. அந்த மைத்த கைலாஷ் ரோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ 120-150 ஈஸிலி டச் ஆகுது. ஸோ அந்த ஸ்பீடில் போகும்போது கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ வந்து தி ஜஸ்ட் ரேம் இன் டு அதர் கார். மோஸ்ட்லி வந்து அங்கே டெத் தான். ஸோ இதனால வந்து ஸ்பீடாக போகிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மாதிரி மா அதில் வந்து விக்டமாக இருக்கவங்க தான் வந்து ப்ராப்ளம். ஸோ வந்து இந்த ரெகுலேஷன், ஸ்பீட் ரெகுலேஷன் வந்து இஃப் தே இம்போஸ் இட் வில் பி வெரி குட்.
1: ஓகே, தேங்க்ஸ். ஒரு தடவை என்னாச்சு, காலேஜ்லாம் முடிச்சுட்டு, ஐ மீன் காலேஜ் முடிக்கல, பாதியில் இருந்தது. அதுக்கப்புறம் டக்குன்னு நான் கேன்டீன் வந்தேன். அந்த டைம் என்னாச்சு, என்னை தள்ளிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி, அவங்க கூட இப்போ எங்கே வெளில தான் போகிறானுங்க, போயிட்டு தம் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது என்னாச்சுன்னா, பசங்க நேராக ஒயின் ஷாப் விட்டானுங்க. ஒயின் ஷாப் தான் சரி விட்றானுங்க, சரி தான் தண்ணி பாட்டில் வாங்கன்னு பார்த்தா கோட்டர் பாட்டில் வாங்கிட்டானுங்க. ஸோ ஒரு குவாட்டர், ரெண்டு குவாட்டரில் ஒரு ரெண்டு மூணு ஃபுல்லு. நான் மணின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட், அவன் தான் கார் ஓனர், ஒரு லொஸ்கோட லாரா ஓட்டிகிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட வந்து போலீஸ்காரன் பையன் ஒருத்தான், அப்புறம் ரெண்டு மூணு தத்த புத்தெல்லாம் வந்துச்சு. எல்லாம் நல்லா குடிச்சிட்டே ஓட்டினோம், நல்லா ஜாலியாக இருந்துச்சு. கரெக்டாக சாயந்தர நேரம் பஸ்லாம் வருதுங்க, காலேஜ் பஸ்லாம் எல்லோரும் கூட்டின்னு போகுது.
4: போயிட்டு இருக்கிறோம். பையன் பார்த்தா கொஞ்சம் ரெண்டு மூணு பொண்ணுகளை பார்த்து லைட்டாக செலுத்திட்டாப்புல. ஸோ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு உடம்புலாம் முறுக்குனோன்னு வண்டியை முறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. முறுக்குனாரு முறுக்குனாரு. எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்கு. அந்த லேக் பக்கத்தில் நிறையா லேன்லாம் இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். அந்த இடத்துல பையன் வந்து முறுக்க ஆரம்பிச்சாரு, பயங்கர ஃபாஸ்ட்டு. சரி நல்லா ஓட்டுவான் பையன், எப்பவுமே நல்லா தான் ஓட்டுவான், அன்னைக்கும் நல்லா தான் ஓட்டினான். சரி ஓட்டிடுவான்னு பார்த்தா போயிட்டு ஒரு ட்ரிஃப்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் லேக்ல கவுத்து விழுந்துட்டான். நான் தான் உள்ள விழுந்தான். கார் பாத்தீங்கன்னா அப்படியே கருப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து கிடையாது. இது வரைக்கும் வாழ்க்கை மாதிரி நாங்கள் விழுந்ததே கிடையாது. சரின்னு ஒரு டக்குனு ஒரு 1 minute தான் அப்படியே ஒரு அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. அப்புறம் எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சு பார்த்தா சுத்தி கூட்டம், பாலிடெக்னிக் பசங்க அவங்கவுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆஹா, நம்மளை காப்பாற்ற இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷமா யாராவது வாங்க அப்படின்ற ஒரு மாதிரி கையில் வெளியில சீன் போட்டான். வந்தானுங்க ஒரு 4 பேர் வந்தானுங்க. அதுலேயே அந்த 40 பேர் 4 நல்லவங்க வந்தாங்க. வந்து என்னாச்சு, கண்ணாடியெல்லாம் காலால் அடித்து உதச்சி உடச்சிட்டானுங்க. உள்ளே இருக்க எங்களை காப்பாற்ற போனுங்கன்னு பார்த்தா வந்து அங்கே இருக்கிற டேப் ரெக்கார்டர் திருடிட்டு இருக்கானுங்க. டேய் எங்களை காப்பாத்துங்கடா, என்ன திருடுறீங்கன்னா எங்களுக்கு இதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாடு எடுத்து போயிட்டாங்க. அப்புறம் கிரேன் வந்துச்சு, தூக்குச்சு, கவுத்து போட்டு போயிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான். குடி குடியை கெடுக்கும், நம்ம குடியை மட்டும் இல்லை மற்றவங்க குடியையும் கெடுக்கும், எல்லார் குடியையும் கெடுக்கும். ஸோ பார்த்து குடிங்க, வீட்டில் குடிங்க, நல்லா குடிங்க. ஓகே சார்,
5: உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது?
6: 14 வயசு.
5: வண்டி வச்சிருக்கீங்களா?
6: நிறைய வண்டி இருக்கு, ரெண்டு வண்டி வச்சிருக்கேன்.
5: லைசன்ஸ் இருக்காது, எப்படி ஓட்டுறீங்க?
6: அதான் எவன் கண்டுக்குவாங்க, நீங்கள் வேற.
5: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறேன்.
6: ஒரு முட்டா பைய குடிச்சிட்டு ஓட்டுவான், அதனால ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், அதுக்கு பேர் தான் ரோட் ஆக்சிடென்ட். மெயினாக ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதே வந்து ஃபோன் பேசிகிட்டே ஓட்டுறாங்க. அது ஒரு ஃபோன் பேசிகிட்டே ஓட்டுறாங்க, அது ஒரு மெயின் ரீசனு. அதுதான் நேற்று கூட நான் பார்த்தேன், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அந்த மாதிரி. இன்னொன்று வந்து வீட்டில் இருக்க ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாத்தையும் கார் ஓட்டும் போது அங்கே வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இட் இஸ் அ மெயின் காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ்.
5: உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது?
23: ஒரு 14.
5: வண்டி வச்சிருக்கீங்களா?
23: நிச்சயமா.
5: லைசன்ஸ் இருக்காது, எப்படி ஓட்டுறீங்க?
23: அதெல்லாம் எவன் கண்டுக்கிறான்?
5: போலீஸ்ட்ட மாட்டிருக்கீங்க?
23: யாருமே கண்டுக்கிறது இல்லை, நம்மளுக்கு நல்லது.
5: ரோடு ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
23: வீட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வேற, அதுக்கப்புறம் நிறைய பேர் எங்க போறோன்டே பார்க்காம ஓட்டுறாங்க, ஓட்டுறது கூட சரியா தெரியாது. இதெல்லாம் தான் நம்ம எல்லாம் கொஞ்சம் அப்படி இடி குறுக்க முறுக்க எல்லாம் போய் ஷார்ட்கட் எல்லாம் எடுத்துட்டு அதனால தான் நடக்கும். நம்ம எல்லாம் எது கண்டுக்கணும், அடுத்தவங்க நடந்தா நம்மளுக்கு என்ன?
5: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
24: நான் வந்து பல்சர் வச்சுருக்கேன்.
5: உங்களுக்கு என்ன வயசாச்சு?
24: 25.
5: ஹெல்மெட் போட்டு ஓட்டுவீங்களா?
24: ஹெல்மெட் அதான் போடுறதே கிடையாதுங்க.
5: ட்ரங்கன் டிரைவிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க?
24: குடிச்சிட்டு மேனேஜ் பண்ண தெரியும்னா ஒரு தப்பும் இல்லை, ஓட்டலாம் ஓட்டலாம்.
5: இதுக்கு முன்னாடி போலீஸ்ட மாட்டிருக்கீங்களா?
24: நிறைய வாட்டி, ஆனா துட்டு தான் இருக்குல்ல.
25: வண்டி வச்சிருக்கீங்களா?
26: வச்சிருக்கேன்.
25: என்ன வண்டி?
26: யூனிகார்.
25: எத்தனை வயசாகுது உங்களுக்கு?
26: 24.
25: ரோடு ஆக்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
26: என்ன நினைக்கிறதுன்னா ரோடெல்லாம் சரியில்லை.
25: ரோட் ஆக்சிடென்ட் மேக்ஸிமம் யாருனாலும் நடக்குது, எப்போ நடக்குது?
26: ரோட் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக ட்ரிங்க் சாப்பிடுவேன். சாப்பிடும்போது எவ்வளவு நிறைய சாப்பிட்டேன்னா இதில் சிக்னலில் நிறைய விழுந்திருக்கேன், எல்லோ போட்டுருவாங்க, நான் அது கிராஸ் பண்ணி போகலான்ட்டு நிறைய இதில் கீழே விழுந்திருக்கேன்.
25: உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு நடந்திருக்கா? அதனால
26: நிறைய வந்து காலெல்லாம் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு.
27: கேட்டீங்களா, சில மக்களுக்கு இவ்வளவு அலட்சியமா பதில் கொடுக்கறாங்கன்னு, குடிச்சிட்டு ஓடலான்றாங்க, ஆனா அவங்களால எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு அவங்களுக்கு புரியறது இல்ல.
28: மது சரக்கு நச்சுன்னுதான் இருக்கு.
29: Do not drink and drive.
27: உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
30: Emergency Helpline 100, Traffic Helpline 103.
27: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
31: Welcome back to MOP Community Radio Service 107.8. நான் உங்க RJ ஸ்ரேயா பேசுறேன்.
3: இவ்வளோ நேரம் நம்ம வந்து மக்கள் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு டிராபிக் போலீஸ்டா அவர் கருத்தை கேட்கலாம்.
7: உங்களது பெயர் சார்?
8: வி நடராஜன், உங்கம்பாக்கம் டிராபிக். சிக்னல் சொல்லி நிப்பாட்டாம நம்ம போயிடலாம், அந்த அடுத்த பக்கம் போயிடலாங்கிற எண்ணத்துல வாகன ஓட்டிகள் போய் நாங்கள் சொல்லியும் கேட்கறது இல்லை. கேட்கற உடனே நிக்கணும்ல, நிக்கிறது இல்லை, அப்போ போயிடலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அடுத்தது சிக்னல் வந்து ரெட்டு எரிஞ்சு அடுத்தது கவனிக்கிறதுக்காக எல்லோ கலர்ல எரியும். அந்த எல்லோ கலர்ல எரியும் போது இன்னைக்கு கவனிச்சு நிக்கணும்னு தான் அர்த்தம். ஆனால் அந்த எல்லோ கலர் போட்டாலும் நம்ம அதுக்குள்ள போயிடலாம், மறுதிருப்பி ரெட்டு உள்ளுறதுக்குள்ள நம்ம போயிடலான்ட்டு மீறி போறது. அதனால தான் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் ஏற்படுது ரோட்டில், மெயின் ரோட்டில். அனுப்பிட்டு அப்புறம் அடுத்தது வந்து அதுக்கு வந்து விசாரணை டீம் தனியாக இருக்குது, அவங்கள வர வச்சு அதுக்கு ஆக்ஷன் நடந்த ஒரு முடிவு கொண்டு வந்துடுவோம். டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து வருவாங்க, அவங்க வந்து விசாரணை பண்ணுவாங்க.
7: எவ்வளோ டிராஃபிக்ல எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க?
8: அதாவது ஒரு தொடர்ச்சியாக 4 மணி நேரம் ஒரு இடத்துல, இந்த இடத்துல 4 மணி நேரம் நான் நிற்பேன். அடுத்தது என்னை வந்து மாற்றிடுறது அடுத்த 4 மணி நேரத்தில் வேற ஆள் வருவாங்க. 24 hours 8-16 மணி நேரம் டிராஃபிக்கில் ஆள் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளா பார்த்து இந்த ஓரம் நிற்கிற பிறகு அதுமாரி ஓரம் நிற்க வேண்டியதான். முடிஞ்சப்போ போய் அங்கே டிராஃபிக் இறஞ்சால கீழே வண்டி அங்கே போய் கிளீன் பண்ணிட்டு திருப்பி வந்து ஓரம் நிற்க
7: வேண்டியதுதான்.
9: எனது பேர் டாக்டர் எம் ரவி, ஐபிஎஸ், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ், ஃபார்மர் அடிஷனல் கமிஷனர் போலீஸ் டிராஃபிக் சென்னை, இப்பொழுது வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் அண்ட் சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர். எம்ஓபி கம்யூனிட்டிக்கு என்னுடைய அட்வைஸ் கேட்டால், நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும், மற்றவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால், சாலை விதிகளை மதியுங்கள், சாலை விதிகளை மிதிக்காதீர்கள்.
10: You're listening to MOP 107.8.
11: At least 22 people, including 5 women, were charred to death when a private bus overturned and caught fire at Avalur near Vellore in Tamil Nadu on Tuesday night. The bus fell into a ditch while trying to avoid a collision with a truck. The bus driver, Nagarajan, escaped the mishap by jumping out of his cabin.
13: There has been a bus accident in Vellore that has left 22 people dead. A private sleeper bus carrying 24 people caught fire in Avalur in Vellore district as it slipped off a bridge. Only the driver of the bus and one other passenger escaped with minor injuries.
14: A bus carrying about 24 passengers met with an accident, and 22 among the passengers were charred to death. In fact, this bus was coming from Chennai heading towards Pollachi at a high speed, swerved and hit a culvert over here and actually fell into a ditch, a 10-foot ditch over here. All the 22 passengers were charred to death. 2 passengers had escaped, including a driver. The driver had surrendered at the Vellore police station, and another passenger has been admitted at the Kanchipuram Government Hospital. Well, the police are conducting investigations and are talking questioning, in fact, the driver. What we get to know is that the police have actually identified the bodies and will be given to the relatives later in the day today.
15: மொராக்கோவில் நடைபெற்ற கார் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் அஜித்குமார் நூலிழையில் உயிர் தப்பினார். இந்த விபத்தில் 3 கார்கள் ஒன்றோடொன்று மோதி நொறுங்கியதில் 2 பேர் காயமடைந்தனர். ஃபார்முலா 2 கார் பந்தயம் மொராக்கோவில் நடைபெற்றது. இதில் பிரபல நடிகர் அஜித்குமார் கலந்து கொண்டார். பந்தயத்திற்கு முன்பாக நடைபெற்ற பயிற்சியின் போது பெரும் விபத்து ஏற்பட்டது. கார் பந்தய ஓடு பாதையில் கார்கள் வேகமாக சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக 3 கார்கள் ஒன்றோடொன்று மோதின. மோதிய வேகத்தில் ஒரு கார் பல அடி உயரத்திற்கு மேலே தூக்கி வீசப்பட்டது. மற்றொரு கார் தீப்பிடித்து எரிந்தது.
16: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே 100 பள்ளத்தில் மினி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 25 பேர் படுகாயமடைந்தனர். கோத்தகிரியில் இருந்து தொட்டக்கம்பைக்கு நேற்று இரவு 7:30 மணிக்கு 52 பயணிகளுடன் மினி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அரவேணு அருகே உள்ள கிடுகிடு பள்ளம் என்ற இடத்தில் அபாய வளைவு ஒன்றில் எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட முயற்சித்த போது எதிர்பாராத விதமாக 100 பள்ளத்தில் பேருந்து உருண்டு விழுந்தது. இதில் பேருந்தில் இருந்த பயணிகள் தூக்கி வீசப்பட்டனர்.
0: கடலூர் அருகே காரும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் தாயும் செய்யும் பலியாகினர். 6 பேர் படுகாயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் புதுப்பாளையத்தை சேர்ந்த பால்ராஜ் இன்று காலை குடும்பத்தினருடன் காரில் உப்பு வேலூருக்கு சென்று கொண்டிருந்தார். கடலூர் பெரிய கங்கனாக்குப்பம் அருகே சென்று கொண்டிருந்த போது புதுவையில் இருந்து கடலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த காவேரியும் அவருடைய பச்சிளங்குழந்தை திர்வதர்ஷினியும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து ரெட்டிச்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
1: சென்னையில் வேகமாக வந்த சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து நடைமேடையில் ஏறியதில் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை எழும்பூர் பகுதியில் உள்ள மகப்பேறு மருத்துவமனை அருகே நேற்று நள்ளிரவில் சொகுசு கார் ஒன்று அதிவேகமாக வந்துள்ளது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் காவல்துறையினரின் ரோந்து வாகனம் மீது மோதியது. இதைத் தொடர்ந்து சாலையின் நடைமேடையில் ஏறியது. இதனால் சாலையில் தூங்கிக் கொண்டிருந்த 3 குழந்தைகள் மேல் ஏறியது. மேலும் பேருந்து நிறுத்தத்தில் விளம்பர தட்டிகளை மாட்டிக்கொண்டிருந்த 2 பேர் மற்றும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீதும் அடுத்தடுத்து மோதியது.
2: சென்னை அருகே தனியார் பள்ளி பேருந்தில் சென்ற மாணவி பேருந்தில் இருந்த துளையில் விழுந்து இறந்த சம்பவம் தொடர்பாக பள்ளியின் தாளாளர், பேருந்து ஓட்டுநர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.

0: வெல்கம் பேக் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நேர்களே, சாலை விபத்துல பெரியவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பள்ளிக்கூடம் போற குழந்தைகளும் சாலை விபத்துல பாதிக்கப்படுறாங்க. டெய்லி ஏதாவது ஒரு குழந்தை ஸ்கூல் பஸ்னால ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்கன்னு நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். நிறைய குழந்தைங்க இப்பெல்லாம் இண்டிபெண்டா பிரைவேட் வேன்ஸ், ஸ்கூல் பஸ், ஆட்டோஸ், சைக்கிள்ஸ், டூ வீலர்ஸ் இந்த மாதிரி வாகனத்தை யூஸ் பண்ணி ஸ்கூல் போறாங்க. ஆனா அது சேஃபே கிடையாது. ஏன்னா அவ குடுக்குடுன்னு பஸ் நிக்கிறதுக்கு முன்னாடியே ஓடி ஏற ட்ரை பண்றாங்க, சைக்கிள்ல வேகமா போவாங்க, டூ வீலர் வேகமா ஓட்டுவாங்க, எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது. இதனால இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ சாலை விபத்துகள்ல இருந்து தடுக்க பெற்றோர்களும் பள்ளிக்கூடமும் சாலை விதிகள் எப்படி கத்துக் கொடுக்கறாங்க பத்தி பேசுறதுக்கு வித்யா ரத்னா பிடிஎஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அடையார்ல இருந்து திருமதி சுபலட்சுமி ஆசிரியர் இன்னைக்கு நம்ம ஷோல ஜாயின் பண்றாங்க. ஹலோ மேம்.
2: வணக்கம்மா, சொல்லுங்க.
1: இன்னைக்கு நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது, நீங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சர், நீங்க என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாலை விதிகளை தெரிய வைக்க?
2: இந்த சாலை விதிகளை குழந்தைகள் ஸ்கூல்ல மட்டும் கத்துட்டா போறாது, பேரண்ட்ஸும் அதுல இன்வால்வ் ஆகணும். ஆக்சுவலி குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமே குழந்தை ரொம்ப அவசரமா வருது, டைம் ஐ மீன் லேட்டா கிளம்புறது வீட்டை விட்டு, அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டா. ஸோ பேரண்ட்ஸ் முதல்ல கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பு, குழந்தைய வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு என்ன வழி பார்க்கணும், பிகாஸ் அவங்க லேட்டாக அனுப்புறதுனால தான் இந்த குழந்தைகளும் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி போய் ரீச் பண்ணணும், ஸ்கூலுக்குள்ளே போகலன்னா கேட்டில் நிறுத்தி வைப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த பயத்தினால தான் குழந்தைகள்லாம் ரோட்ல சிக்னல் கூட பார்க்காம அவசர அவசரமாக சைக்கிளில் போகிற குழந்தைகளோ, இல்லை ரோடு கிராஸ் பண்ணுற குழந்தைகளோ, இல்லை பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸில் ஏறுற குழந்தைகளோ பஸ் நிற்கிறதுக்கு முன்னாடியே உள்ளே ஏறிடுறது. அது நின்றது மட்டுமில்ல, உள்ளேயும் போகாது, அது ஃபுட் ஸ்டெப்ஸ்லேயே அந்த குழந்தைகள் நின்றுட்டே இருக்கும். ஸ்கூல் இன்னொரு ஒன்று ரெண்டு ஸ்டெப்ஸில் வந்துடும், நம்ம உடனே இறங்கி ஓடணும். அது இறங்கினது கூட ரைட் லெஃப்ட் பார்க்காது அந்த குழந்தை, அவசரமாக ஓடி போய்டுறது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு குழந்தைகளுக்கு நம்ம கொஞ்சம் வீட்லேயோ ஸ்கூல்லேயோ நம்மளே அவங்களுக்கு கொஞ்சம் அறிவுரைகள்லாம் கொடுத்து சொல்லி கொடுக்கலாம். அது எப்படின்னு கேட்டாக்க, குழந்தைகள் ஸ்கூலில் வந்து அதுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் எடுத்து ஒரு டிராஃபிக் போலீஸ்மேன் மாதிரி நிறுத்தி வச்சு எந்த பக்கம் லெஃப்ட் எப்படி போகணும், ரைட் எப்படி போகணும், எந்த சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ணணும், ரெட் வந்தால் என்ன பண்ணணும், குழந்தைகள் க்ரீன் வந்தால் என்ன பண்ணணும், எல்லோ வந்தால் என்ன பண்ணணும், அதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனை நம்ம முதல்ல ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்துடணும். அந்த குழந்தைகளுக்கு அதை மைண்டில் ஏற்றி அவங்கள ஒரு ட்ராமா மாதிரி அதை பண்ண வைக்கணும் ஸ்கூல்லேயே. ஸோ வி கேன் நம்ம அவங்கள வந்து ட்ராமா மாதிரி ஸ்கூல்லேயே பண்ண வச்சா அது அவங்க மைண்டில் ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகிடும். ஸோ அதை அந்த குழந்தைகள் மறக்கவே மறக்காது. இதே விஷயத்த பேரண்ட்ஸும் வீட்டில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும், பாப்பா ஓடாதே, மெதுவாக போ, கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்லை, டீச்சர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ, அந்த மாதிரி பேரண்ட்ஸும் அடிக்கடி குழந்தைகளுக்கு வீட்டில் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கூட ரெண்டு நாள் முன்னாடி கூட பார்த்தேன், குழந்தைகள் இந்த ஜன்ன வழியாக பஸ்ஸில் ஏறி ஜன்ன வழியாக எட்டி பார்த்து பக்கத்துலேருந்து இன்னொரு பஸ்ஸு போய் அந்த குழந்தையோட கழுத்து அடிச்சிருக்கு, இன்னைக்கு மார்னிங் தான் படித்தேன். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பஸ் கண்டக்டர்ஸ் டிரைவர்ஸ் அவா தான் பார்த்துக்கணும். இதுக்கெல்லாம் சேஃப்டி என்னென்னா, ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்புறது தான் மோர் சேஃப்டி. கொஞ்சம் கூட பைசா காசு ஆனால் கூட வீட்டு வாசல்லையே அந்த வண்டி வருது. ஸோ பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகளை அந்த ரைட் டைத்துக்கு கொண்டு போய் ஏற்றி விட்டுட்டு ரைட் டைத்துக்கு பிக்கப் பண்ணினாங்கன்னா ஆக்சிடென்ட்டை கட்டாயமாக அவாய்ட் பண்ணலாம் நம்ம.
1: இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, ஜியான் ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்கூல் பஸ்ஸில்

0: கேர்ள்ஸ், வி மேக் தம் ஸ்டாண்ட் நியர் கேட், பக்கத்துல நிறுத்தி வச்சிடுறோம். அவங்க அந்த குழந்தைல அந்த வண்டியெல்லாம் வரும்போது நிறுத்தி அந்த லெஃப்ட் சைடில் போனோம். உள்ள லைனில் தான் ஸ்கூலுக்குள்ளே லைனில் தான் போனோம். மாடிப்படி ஏறும்போது ஓடக்கூடாது. அந்த மாதிரி வி கிவ் தம் கோ ஆன் கிவ் தம் அட்வைஸ்.
1: உங்கள் ஸ்கூலில் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா ரோட் ஆக்சிடென்ட் சொல்றது?
0: இல்லை, இது வரைக்கும் அப்படி ஒன்றும் நான் கேள்விப்படலை. நாங்கள் ரொம்ப கேர் எடுத்துப்போம். எங்கள் மேடம் இஸ் வெரி, ஐ மீன் ஷீ கன்சர்ன் வித் த டீச்சர்ஸ். ஸோ அதனால் அவங்க எப்போவுமே குழந்தைகள் அட்வைஸ் பண்ணிட்டு எங்களோட பேரண்ட் மாதிரியே தான் மேடம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க.
1: இப்போ நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து ஒரு அஞ்சாறு குழந்தைகளை எடுத்து போட்டுடுறாங்க ஆட்டோல, அதனால விழுந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது. மினிமம் 3 பீப்புள் உட்காரணுங்கிற ரூல் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். அதை பத்தி என்ன நினைக்கிறேன்?
0: அந்த லெஃப்ட் சைட் குழந்தைகள் ஏறது, லெஃப்ட் சைட்ல இருந்து உள்ள ஏறது, ரைட் சைட்ல ஆல்ரெடி ஒரு பார் போட்டிருப்பாங்க, பட் அந்த லெஃப்ட் சைட் பார் கூட இருக்காது. ஸோ இந்த ஆட்டோ டேர்ன் பண்ற இடத்துல குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்ல டேர்ன் ஆகிறது, வெளியில் விழுறதுக்கு சான்சஸும் இருக்கு. பட் இது சேஃப்டி குழந்தைகள ஸ்கூல் பஸ்ல அனுப்புறதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். பிரைவேட் ஆட்டோஸோ பிரைவேட் பஸ்ஸஸில் போகிறத எவ்வளோ தூரம் முடியுமோ அவாய்ட் பண்ணலாம் நம்ம. அதுலேயும் அந்த சைக்கிளில் வர குழந்தைகள பேரண்ட்ஸு கொஞ்சம் சீக்கிரமாகவே போக சொல்கிறது, சைக்கிளில் போகிறவங்களுக்கும் ஹெல்மெட் இருக்கு இப்போ, ஸோ லெட் அவங்க ஹெல்மெட் போட்டு வரலாம். டூ வீலர்ஸில் போகிறவங்கள கொஞ்சம் சேஃபாக போகிறதுக்கு கொஞ்சம் எர்லியாக விட்டு விட்டு போக சொல்லிடலாம் குழந்தைகள. அந்த மாதிரி நம்மளே ப்ரிகாஷன் எடுத்துருந்தோன்னா அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ் கட்டாயம் அவாய்ட் பண்ணலாம் நம்ம.
1: வேறதா மெசேஜ் உங்களுக்கு சொல்லணுமா ஜென்ரலா ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி பப்ளிக்?
0: குழந்தைகள் கேர்ஃபுல்லா போகணும், அவ்வளவுதான். அவசரப்பட்டு ஓடக்கூடாது, நிதானமா கிராஸ் பண்ணா போறோம். அவங்க மோர் இம்பார்ட்டன்ஸ் டு சிக்னல் கொடுக்கணும். எப்பவுமே லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோட் நடக்க கத்துக்கணும். ஃபுட்பாத் இல்லையா, தே ஷுட் வாக் ஆன் த ரைட் சைட். எதிர்க்க வர வண்டி பார்த்துட்டே நடந்த ஆக்சிடென்ட்ஸை கட்டாயம் அவாய்ட் பண்ண குழந்தைகள். பட் ஒன் திங், கேர்லெஸ்னஸ் அவாய்ட் பண்ணணும், மோர் கான்சியஸா இருக்கணும். கேர்ஃபுல்லாக போன ஆக்சிடென்ட் கட்டாயம் நம்மளே தவிர்க்கல, நம்ம கையில தான் இருக்கு.
1: ரொம்ப தேங்க்யூ மேம், உங்க டிப்ஸ் எல்லாம் எல்லாரும் ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறோம்.
0: நன்றி.
1: என்ன நேர்களே, கேட்டீங்களா? இனிமேலேருந்து ரோட் கிராஸ் பண்ணுறச்சே, டூ வீலர் ஓட்டுறச்சே, கார் ஓட்டுறச்சே, எல்லாம் பத்திரமா பார்த்து கிராஸ் பண்ணும், பார்த்து ஓட்டணும். ஏ, ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர், எஸ். அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
2: டேய் டேய் டேய், முள்ள போடா.
1: சரி.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call Emergency Helpline 100, Traffic Helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: இப்போ நம்ம ஸ்கூல் டீச்சர்ட்டேந்து ரோட் சேஃப்டி மெஷர்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணோம்னு கேட்டோம். ஆனால் இந்த நிறைய மெஷர்ஸ் இம்ப்ளிமெண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால நிறையா பேரோட லைஃப்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சில பேரோட இன்சிடென்ட்ஸ் நம்ம இப்போ கேட்கலாம்.
4: என்னோட பர்த்டே அன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே என்னோட பேரண்ட்ஸ் வெட்டிங் அனிவர்சரி ஒரே நாளைக்கு. ஸோ நாங்கள் வந்து ECR போயிருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா ரெண்டு காரில் போனோம். ஒன்று எங்கள் அப்பா அம்மாவோட கார், இன்னொன்று என்னோட கார். நான் வந்து முதல்ல போயிட்டு வாங்க, அப்புறம் திரும்பி வரும்போது ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால என்னோட சித்தப்பா ஓட்டிட்டு இருந்தாரு. அண்ட் பின்னாடிலேருந்து எங்கள் அப்பா வந்துட்டு இருந்தார். அப்போது என்னாச்சுன்னா வந்து எங்கள் என்னோட கார் ஃப்ரண்ட்டில் இருந்தது, எங்கள் அப்பா அம்மா கார் பின்னாடி. அண்ட் எங்களுக்கு முன்னாடி ஒரு நானோ போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அந்த ஆல்கோஹால் டிடெக்டிங் இது இருக்குல்ல, அந்த பேரியர்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நானும் கூட சடன் பிரேக். அப்போது வந்து இன்னொரு வந்து ஒரு பைக்கை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு இருந்தான். அனி வாஸ் கோயிங் ட்ரிபிள்ஸ். ட்ரிபிள்ஸ் போகும்போது அவன் வந்து நானோட சைடில் கட் பண்ணி போக ட்ரை பண்ணான். பட் வந்து பேலன்ஸ் லூஸ் ஆகிடுது, ஏன்னா ட்ரிபிள்ஸ் போகிறதுனால. ஸோ சடன் பிரேக் போட்டான். ஸோ என்னோட கார் சடன் பிரேக் போட்டும்போது என்னோட அப்பா ரியலைஸ் பண்ண சடன் பிரேக் போட்டானே. ஸோ ஃபுல் ஸ்பீடில் வந்து பேக்லேருந்து ரேம் ஆகிட்டேன் என் காருக்குள்ளே. ஸோ அண்ணிலேருந்து எனக்கு ஏற்கனவே நெக்கில் வீக்னஸ் இருந்தது. ஸோ இடித்ததுலேருந்து இந்த வீக்னஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகி இப்போ வந்து பெர்மனெண்ட்லி இட்ஸ் பிகம் வீக். என்னால் வந்து ஃபிஃப்த் ஃப்ளோர் வரைக்கும் படி கூட ஏற முடியாது. காலேஜ்லலாம் பெர்மிஷன் வாங்கி இப்போ லிஃப்ட்டு

0: தான் இருக்கு, ஒன் ஃப்ளோர் கூட ஏற முடியாது. அதனால
1: சரி கொஞ்சம் சைடு போடலாமே அப்படின்ட்டு 60ல போயிட்டு இருந்த வண்டியை அப்படியே ஆக்சிலேட்டர் அமைக்கி ஒரு 80க்கு கொண்டு போனாங்க.
2: சைடு போறதுக்கு ரைட்லாம் திரும்பிட்டேன்.
1: திரும்பினா டேர்னிங்ல பாத்தீங்கன்னா எடுத்தப்பல வேன்காரன் வந்துட்டான்.
2: அப்படியே நான்
1: ஷாக் ஆகி என்ன பண்றேன்னு தெரியல. நல்லா கட்டணம்
2: பிரேக் அடிச்சா
1: வண்டி நேரா நிக்குது. அப்புறம் எங்க மாமா
2: ஸ்டேரிங்
1: ஃபுல்லா திருப்பி லெப்ட் சைடு திருப்பினாங்க. அப்புறமா வண்டி திரும்பி நின்னது.
2: வேன்காரன்
1: லைட்டா சைட்ல ஒரு சீட்
2: பார்த்தா
1: ரைட் சைடு ஃபுல்லா கிராஷ் ஆயிடுச்சு.
2: பேக் டோர் வந்து
1: டேமேஜ் ஆயிடுச்சு. சாத்தவே முடியல. அதுக்கப்புறம் வண்டியை எனக்கு குடுக்கறதுல ரொம்ப பயப்படுறாங்க வீட்டுல.
2: ஒரே பையன்
1: சொல்றாங்க.
2: எல்லா வீட்லயும்
1: அந்த மாதிரிதான் இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க.
2: நிறைய பேர் வீட்டுல
1: ஒரே பையன் வச்சிருப்பாங்க.
2: அவங்க பார்த்து ஓடிட்டு
1: எல்லாருமே பொதுவா பார்த்து ஓடிட்டு போனோம்.
2: இப்ப நம்ம
1: எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம மெயின் ரோட்ல எல்லாம் அந்த மாதிரி ஓட்டும் போது மேஜரா ஆக்சிடென்ட் ஆகுது.
2: என்ன பாதிப்பு ஏற்பட்டது
3: This is some 4 years back when I was getting back from school. I was trying to cross the road and the signal was off and I was walking on the zebra crossing. Suddenly there was this bike which just came and it went past me and I got bruised on my left part of my shoulder and my hip. And I actually, there were people there who kind of helped me and they made note of the number too. And in spite of reporting the case, nothing happened. So I think it's really wrong. This shouldn't be happening. People should know that, you know, they should obey the traffic rules and everything. And people should seize their licenses.
4: நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட ரெண்டு அக்காவோட ஒரு நாளைக்கு ஸ்கூல்லேருந்து திரும்ப வீட்டுக்கு போகும்போது காரில் போயிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல டேர்ன் பண்ணும்போது ஒரு ஸ்கூட்டர் காரன் பார்க்காம அப்படியே வந்து காரில் இடித்து மேலே வந்து விழுந்துட்டான். அந்த எஃபெக்டில் என்னோட டிரைவர் முன்னாடி கிளாஸில் போயிடுச்சு, மண்டையில் அடிபட்டுருது. எங்கள் அக்காவும் கிளாஸில் போயிடுச்சு, மண்டையில் அடிபட்டுருது. எனக்கும் என்னோட இன்னொரு அக்காவுக்கும் சீட்டுக்கு பின்னாடி கால் போய் ஜாம் ஆயிடுது. அம்மா வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தெரிஞ்சுது எனக்கு இனிமேல் நிறைய ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. கால் ஜாம் ஆனதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணால் கூட வீங்கிடும். அதனால நிறைய ஓட முடியாது, ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது. காலில் கொஞ்சம் அடிபட்டா கூட ரொம்ப வீங்கிடும்.
5: என் கல்யாணத்து கூட என்னால் மறக்க முடியும். ஆனால் இந்த இன்சிடென்ட் என் வாழ்க்கை பூரா மறக்கவே முடியாது. என்னோட வயசு அப்போ 17 நினைக்கிறேன். நான் வந்துட்டு சைக்கிளில் தான் போயிருந்தேன் ஸ்கூலுக்கு. சைக்கிளிங்காக எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அப்பா பர்த்டேக்காக ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. இங்கே என் வீட்டிலேருந்து ஸ்கூல் அபவுட் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இட் டேக்ஸ் அது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும் ஸ்கூல் போகிறதுக்கு. அதனால என்னாச்சு, ஒரு நாளைக்கு என்னாதுன்னா, ஐ ஆஸ் யூஷுவல் த சைக்கிள்ஸ் தே டேக் த லெஃப்ட் சைட். நானும் லெஃப்ட் சைட்லேயே ஓரமாக போயிருந்தேன். அண்ட் ஜஸ்ட் அந்த ஓரமாக தேர் இஸ் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் லேன் ஃபார் சைக்கிளிஸ்ட் இன் தட் பர்டிகுலர் ரோட். அந்த ரோட்டில் தனியாக சைக்கிளிஸ்ட்காக ஒரு லேன் இருக்கிறதுனால நான் லெஃப்ட் சைடில் மட்டும் போயிட்டே இருந்தேன். என்ன ஆச்சுன்னா, தெர் வாஸ் ஒரு லாரி. அந்த லாரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்தான். அவன் எவ்வளோ ஸ்பீடாக வந்தானா, எனக்கு முன்னாடி இருக்கிற ஆண்டி அடிச்சுட்டு போயிட்டான். அந்த ஆண்டி பண்ணதும் தப்பு, ஏன்னா அவங்களும் சைக்கிளிஸ்ட் லேனில் தான் வாக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சைக்கிளிஸ்ட் லேனில் வர ஆண்டியை கூட அந்த லாரி சைக்கிளிஸ்ட் லேனில் வந்து அடிச்சுட்டு போயிருந்தாலும் ஆண்டி ஆன் த ஸ்பாட் இறந்துட்டாங்க. என் கண்ணதிற்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னி வரைக்கும் அது மறக்க முடியல. எனக்கு வந்து அப்புறம் அந்த ஆண்டியை தூக்கிட்டு கூட போக முடியல. பிகாஸ் ஆம்புலன்ஸ் நம்பருக்கு என்கிட்ட செல்ஃபோன் கூட இல்லை. ஐ வாஸ் இன் ஸ்கூல், ஸோ செல்ஃபோன் கூட இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ ஃபீல் எவ்ரி ஒன் ஷுட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ் ரெகுலர்லி அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஸோ தட் ஆக்சிடென்ட்ஸ் கேன் பி அவாய்டட் இன் ஃபியூச்சர்.
6: காஞ்சிபுரம் தாண்டி வந்துட்டு காஞ்சிபுரம் தாண்டி பாலாஜிபுரம் ஒன்று ஹோட்டல் அதை தாண்டி வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு லாரிக்காக தான் முன்னாடி போயிட்டு இருக்கிறான். லெஃப்டில் ஒருத்தன் போகிறான், ரைட்டில் ஒருத்தன் போகிறான். லெஃப்டில் போகிறவனுக்கு ஹார்ன் அடித்து லைட் டிம் பண்ணி காட்டுறான், அவன் வெளியே வர்றான் அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணால் சடனாக முன்னாடி லாரியை விட்டுட்டு ரைட்டில் போகிற லாரி அவனுக்கு முன்னாடி விட்டுட்டு அவன் லெஃப்டில் ரைட் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகிறான். சரி ரைட்டில் போகிறான், நாம் லெஃப்ட்டு நம்ம சைடில் நம்ம போயிடலான்னு போகும்போது ரைட்டில் போகிறான், திரும்பி லெஃப்ட்டில் வந்து அடைச்சி விட்டான். அடைச்சி விட்டும்போது அந்த பாலத்தில் போய் மண்டி எடுத்துட்டு அப்படின்னு
7: கேபிஎன் பஸ் வாஸ் கமிங் ஃப்ரம் சென்னை டுவோர்ட்ஸ் பொள்ளாச்சி ஸோ நியர் ஆவலூர் இன் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் லிமிட்ஸ். திஸ் பஸ் மெட் வித் ஆக்சிடென்ட் and it fell down into a ditch. Because of that got fire and all the passengers who were traveling in the bus, 24 persons except two remaining 22 died. Bus was coming near Avalon. Two loaded lorries moving before the bus, one by another. So one lorry which was coming behind another lorry hit the lorry from back side. The bus driver who was coming behind all these two lorries, after witnessing these two lorries, he took the bus extremely towards the left side to avoid the accident. So when he took the bus extremely left side, he lost control over it. Due to that, the bus fell down into a ditch. Because of it, the fire broke out and it burned.
1: ஒரு தடவை என்ன ஆச்சு, காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஐ மீன் காலேஜ் முடிக்கல, பாதியில் இருந்தது. அதுக்கப்புறம் டக்குன்னு நான் கேன்டீன் வந்தேன். அந்த டைம் என்னாச்சு, நான் தள்ளிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி அவங்க கூட இப்போ எங்கே வெளில தான் போகிறானுங்க, போயிட்டு தம் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது என்ன ஆச்சுன்னா, பசங்க நேராக ஒயின் ஷாப் விட்டானுங்க. ஒயின் ஷாப் தான் சரி விட்றானுங்க, சரி தான் தண்ணி பாட்டில் வாங்கன்னு பார்த்தா கோட்டு பாட்டில் வாங்கிட்டானுங்க. ஸோ ஒரு குவார்ட்டர் ரெண்டு குவார்ட்டரில் ஒரு ரெண்டு மூணு ஃபுல்லு. நான் மணின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட், அவன் தான் கார் ஓனர், ஒரு லொஸ்கோட லாரா ஓட்டிகிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட வந்து போலீஸ்காரன் பையன் ஒருத்தான், அப்புறம் ரெண்டு மூணு தத்த புத்தெல்லாம் வந்துச்சு. எல்லாம் நல்லா குடிச்சிட்டே ஓட்டினோம், நல்லா ஜாலியாக இருந்துச்சு. கரெக்டாக சாயந்தர நேரம் பஸ்ஸெலாம் வருது, காலேஜ் பஸ்லாம் எல்லோரும் கூட்டின்னு போகுது. போயிட்டு இருக்கிறோம், பையன் பார்த்தா கொஞ்சம் ரெண்டு மூணு பொண்ணுகளை பார்த்து லைட்டாக செலுத்திட்டாப்புல. ஸோ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு உடம்புலாம் முறுக்குனோன்னே வண்டியை முறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. முறுக்குனாரு எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்குது. அந்த லேக் பக்கத்தில் நிறையா லேன்லாம் இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். அந்த இடத்துல பையன் வந்து முறுக்க ஆரம்பித்தார், பயங்கர ஃபாஸ்ட்டு. சரி நல்லா ஓட்டுவான் பையன், எப்பவுமே நல்லா தான் ஓட்டுவான், அன்றைக்கும் நல்லா தான் ஓட்டினான். சரி ஓட்டிடுவான்னு பார்த்தா போயிட்டு ஒரு ட்ரிஃப்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் லேக்கில் கவுத்து விழுந்துட்டான். நான் தான் உள்ளே விழுந்தேன். கார் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து கிடையாது. இது வரைக்கும் வாழ்க்கை இருக்க மாதிரி நாங்கள் விழுந்ததே கிடையாது. சரின்னு ஒரு டக்குன்னு ஒரு ஒன் மினிட் தான் அப்படியே ஒரு மாதிரி அன்கான்சியஸ் இருந்துச்சு. அப்புறம் எந்திரிச்சிட்டோம், எந்திரிச்சு பார்த்தா சுற்றி கூட்டம், பாலிடெக்னிக் பசங்க அவங்கவுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆஹா நம்மளை காப்பாற்ற இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக யாராவது வாங்க அப்படின்ற ஒரு மாதிரி கையில் வெளியில் சீன் போட்டா வந்தானுங்க. ஒரு நாலு பேர் வந்தானுங்க, அதுலேயே அந்த நாற்பது பேர் நாலு நல்லா வந்தாங்க. வந்து என்னாச்சு, கண்ணாடியெல்லாம் காலால் அடித்து உதச்சி உடச்சிட்டானுங்க. உள்ளே இருக்க எங்களை காப்பாற்ற போனுங்க பார்த்தா வந்து அங்கே இருக்கிற டேப் ரெக்கார்டர் திருடிட்டு இருக்கானுங்க. டேய் எங்களை காப்பாற்றுங்கடா, என்ன திருடுறீங்கன்னா எங்களுக்கு இதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாடு எடுத்து போயிட்டாங்க. அப்புறம் கிரேன் வந்து தூக்குச்சு, கவுத்து போட்டு போயிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான்.
8: என்ன நேர்களே, இந்த சம்பவங்களை கேட்ட பிறகும் அல்ப சந்தோஷத்துக்காக உங்க வாழ்க்கையை ஆபத்திலையா தொலைக்க போறீங்க? Prevention is better than cure. அதனால ஹெல்மெட் போட்டு டூ வீலர் ஓட்டுங்க, கார்ல சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க, மது அருந்திட்டு ஓட்டாதீங்க, மனசை ஃப்ரீயா வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க, ஓட்டும் போது செல்போன் உபயோகப்படுத்த கூடாது, பஸ்ல ஃபுட் போர்ட்ல தொங்காதீங்க, அலட்சியமா இருக்காதீங்க. வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்ப நம்ம பொதுமக்கள் கிட்ட அவங்க வாழ்க்கையில ஆக்சிடென்ட்ஸ்னால நடந்த பாதிப்புகளை கேட்டோம். நம்ம ஸ்டுடியோக்கு இப்போ சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு மிஸ்டர் எம் ரவியை வந்து கூட்டிட்டு வந்திருக்கோங்க. அவர் வந்து 2010 2011 வரைக்கும் டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸா இருந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம இப்போ ரோட் சேஃப்டியை எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
9: ஹலோ சார்,
8: இட்ஸ் அ பிளஷர் ஹேவிங் யூ ஹியர். இதுக்கு முன்னாடி நீங்க சென்னை சிட்டிக்கு டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற உயர்ந்த பதவியில இருந்திருக்கீங்க. இன்னைக்கு சிட்டியோட லிமிட்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. வெளியூர்ல இருந்தும் சென்னை நோக்கி வந்துட்டே இருக்காங்க நிறைய பேர், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுக்கெல்லாம். சோ வாகனங்கள் ஆப்வியஸ்லி ஜாஸ்தி ஆகுது. உங்க தலைமையில வாகன நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன முயற்சிகள் எடுத்தீங்க?
9: சரி, நான் வந்து அடிஷனல் கமிஷனர் டிராபிக் போலீஸா இருந்தப்போ சென்னையில பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். முதல்ல வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 28 லட்சம் வாகனங்கள் இருக்குது, டோட்டலி 28 லேக்ஸ் வெஹிக்கிள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டூ வீலர்ஸ் மோட்டரைஸ்டு வெஹிக்கிள்ஸ் 28 லேக்ஸ், சைக்கிள்ஸ் அரவுண்ட் 17 லேக்ஸ் இருக்குது. ஆனால் சென்னையை பொறுத்தல மொத்தம் இருக்கிறதே 2800 கிலோமீட்டர்ஸ் ரோட் ஸ்பேஸ் தான் இருக்குது. அப்புறம் சொன்ன மாதிரி வெளியூர்லேருந்து வர்ற வாகனங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாகனங்கள் வெளி மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் சென்னைக்கு வருது. இந்த சிச்சுவேஷனில் பார்த்தா ரொம்ப வந்து டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டே டு டேயில் வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். இதுக்கு வந்து வி ஹவ் டேக்கன் மெனி ஸ்டெப்ஸ். அதாவது வந்து ஒன்று இன்கமிங் வெஹிக்கிள்ஸ், ஒன்று வந்து அவுட் கோயிங் வெஹிக்கிள்ஸ். சென்னை சிட்டியிலிருந்து பார்த்தா சென்னை சிட்டியிலிருந்து வெளியே நோக்கி, வெளியே ஊர்களுக்கு நோக்கி போகின்ற வாகனங்கள், வெளியூர்லேருந்து உள்ள வர்ற வாகனங்கள், அப்புறம் உள்ள சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிற வாகனங்கள், இந்த மூணையும் வந்து மேனேஜ் பண்ணோம். அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஹேவ் ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸ். நான் இருந்தப்போ வந்து மொத்தம் 210 ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸ் இருந்துச்சு, ரோட் டிராஃபிக் சிக்னல்ஸ். அது வந்து மேன்டு சிக்னல்ஸ். அன்மேன்டு சிக்னல்ஸ் வந்து அனதர் 500 அன்மேன்டு சிக்னல்ஸ் இருந்துச்சு. இந்த சிக்னலில் வந்து ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட், சிக்னல் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் டிராஃபிக் வாகனங்கள், டிராஃபிக்கில் போகிற அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்லோ மூமெண்ட்டில் போகும், அதே மாதிரி ஸ்டேக்னேஷன் இல்லாமல் போகும். This is traffic management is one of the major objectives. Then அடுத்து வந்து பார்த்தா ப்ரிவென்ஷன் ஆஃப் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ். ஒரு மிகப்பெரிய விபத்துக்கள் நிறைய டெய்லி வந்து பார்த்தா ஒரு 4 பேர் மரணமடைகிறாங்க சாலை விபத்தில். இதுக்காக வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட், ஃபர்ஸ்ட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட், தென் எஜுகேஷன், அதாவது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக பல்வேறு விதமான கேம்பெயின்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து நடத்தினோம். ஈவன் காலேஜ் உங்கள் அது மாதிரி உங்கள் எம்ஓபி வைஷ்ணவா இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் சேர்ந்து அப்போ நடத்தியிருக்கோம் பல்வேறு ப்ரோக்ராம்ஸ், ரோட் டிராஃபிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்திருக்கோம். தென் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ், ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தா ரோட் குறுகலாக இருக்கும், அதனால வந்து வாகனங்கள் வந்து ஸ்லோவாக போகும், அந்த மாதிரி இடங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி அதை வந்து ரோடை வந்து சரி பண்ணணும். அதே போல் பிளாட்ஃபார்மில் வந்து கடைகள் நிறையா இருந்துச்சு, அந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தா அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இந்த பிஎஸ்என்எல் ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும், அடுத்து எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இது வந்து அந்த மூமெண்ட்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணிச்சு. பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் போவாங்க, போகிறதுக்கு பதிலாக அங்கே அனுப்புனாங்க ரோட் ஸ்பேஸில் போவாங்க. அப்போ ஏற்கனவே ரோட் ஸ்பேஸ் வந்து சிறுசாக இருக்குது, அதில் இருக்கிற ரோட் ஸ்பேஸை வந்து பெடஸ்ட்ரியன்ஸ் ஆக்குபை பண்ணுறப்ப நேரோவாயிருது. இது மாதிரி பல்வேறு நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து நான் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தளவில் இது ஈச்சலான் அப்படிங்கிறது ஒன்று, இப்போ டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல பார்த்தா ஒரு நோட் புக் எடுத்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து வயலேட் பண்ணுறவங்கலாம் என்ன நினச்சாங்கன்னா இது மாதிரி போலீஸ் ஏதோ ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு தேர் மேக்கிங் மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து ஒரு ஹேண்ட்ஹெல்ட் கம்ப்யூட்டர் கொடுத்தோம், அதுக்கு பேர் ஈச்சலானிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே வந்து எல்லா டேட்டா இருக்கும், ஜஸ்ட் அவங்க வந்து எலக்ட்ரானிக்கலி ஜெனரேட்டட் டேட்டா, அதை கொடுத்துட்டோம்னா அவங்க ரெசிப்ட் வாங்கிக்கலாம், ஆன்லைனில் பே பண்ணலாம், கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணலாம். அதனால் அலிகேஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் அபவுட் போலீஸ் கரப்ஷன், ஹராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸும் மறைஞ்சிருந்தது. அப்புறம் தனியாக ஒரு ஃபேஸ்புக் நான் இருக்கிறப்ப கிரியேட் பண்ணேன் டிராஃபிக் போலீஸ்க்கு, சென்னையில் டிராஃபிக் போலீஸ் ஃபேஸ்புக். அதில் வந்து இப்போது பப்ளிக் வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லலாம், வயலேட் பண்ணுற வெஹிக்கிள்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபேஸ்புக் இதில் போடலாம், அதை வச்சுட்டு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம்.
8: இப்போ உங்க கண்ணோட்டத்துல ஏன் சாலை விபத்துகள் ஜாஸ்தி ஆகுது? மக்களோட அலட்சியத்தினாலயா, இல்லைன்னா தட் இஸ் இப்போ ஹெல்மெட் போடணும்னு ஒரு ரூல் இருக்கு, பாதி பேர் போடாம ஓட்டுறாங்க, போய் கேட்டான்னா இல்ல போலீஸ் பைசா கொடுத்தனா விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு கேர்லெஸ்னஸ்னால இருக்கலாமா, இல்லட்டா ஒழுங்கா ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனாலயும் இருக்கலாமா அப்படி?
9: யா, சாலை விபத்துக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குன்னு நாங்கள் வந்து இப்போ அனலைஸ் பண்ணதில் வந்து டேட்டா வந்து தமிழ்நாடுல சென்னையில் வந்து அனலைஸ் பண்ணதில் சாலை விபத்துக்கான காரணங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓவர் ஸ்பீடிங், ஒன்று ஓவர் ஸ்பீடிங், ரெண்டாவது வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங், அதாவது குடித்து விட்டு வாகனங்களை ஓட்டுவது, அடுத்து வந்து பெடஸ்ட்ரியன்ஸ், அதாவது வந்து பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு அந்த பேமெண்ட் இல்லாதனால அவங்க வந்து சடனாக திடீர் திடீர்னு வந்து கிராஸ் பண்ணுறது, அதனால் வந்து விபத்துக்கள் அதிகமாச்சு. அதே போல் அந்த சைக்கிளிஸ்ட், அவங்களுக்கு வந்து எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கிடையாது, அது மோட்டரைஸ்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும்தான் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் சைக்கிளை வந்து இப்போது ஒன்வேயில் போனாலும் அவங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரூல் இல்லை. அதனால் வந்து அன்ரெகுலேட்டட் பெடஸ்ட்ரியன் அஸ் வெல் அஸ் சைக்கிளிஸ்ட் மூவ்மெண்ட், அது வந்து ஒரு மேஜர் ரீசன் ஃபார் ஆக்சிடென்ட்ஸு. போலீஸ் வந்து மிஷினரி இப்போ அவங்க வந்து இன்எஃபெக்டிவ்னு சொல்ல முடியாது, பிகாஸ் நீங்களாம் பார்த்துக்கலாம் ரோட்ல வந்து எப்பவும் போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க. சிக்னல் ஆட்டோமேட்டிக் சிக்னல் இருந்தா கூட அங்க போலீஸ் மேன் இல்லைன்னு சொன்னா ரெட் சிக்னலையும் ஜம்ப் பண்ணக்கூடிய ஆட்டிடியூட் இருக்கு மக்கள் மத்தியில, அது மாறணும். ஆட்டிடியூட் ஆஃப் தி பப்ளிக் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். அதே போல இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 18 to 35 ஏஜ் குரூப்ல தான் அதிகமான நபர்கள் சாலை விபத்தில் மரணமடைகின்றார்கள்.
10: சார், முன்னாடி எல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ் சர்டன் லொக்கேஷன்ஸ்ல தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ தூர தூரத்துல எல்லாம் ஸ்கூல்ஸ் தே ஆர் செட்டிங் அப் ஸ்கூல்ஸ், அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு ட்ராவல், பஸ்ல போறாங்க, ஃபுட் போர்டில் நிற்கிறாங்க, சைக்கிள்ஸ்ல ஜாஸ்தி ஆக்சிடென்ட் ஆகுறது. அதனால ஸ்கூல்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி எஜுகேஷன் கொடுக்குறீங்க, அங்கே எப்படி அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஸ்பெஷல் ஸ்டெப்ஸ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்?
9: ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை ஸ்பெஷல் ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுத்துட்ருக்கிறோம். ஆர்எஸ்பின்னு சொல்லுவாங்க, ரோட் சேஃப்டி பெட்ரோல். அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கிட்டத்தட்ட சென்னையில் வந்து 12,000 ஆர்எஸ்பி இருக்காங்க, ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ். இவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அங்கே இருக்கிற ஒரு 2-3 டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுவோம் டிராஃபிக்கில், அந்த பிடி மாஸ்டர்ஸ் இது மாதிரி ஒரு சில மினிமம் ஒரு 2-3 பர்சன்ஸை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ட்ரெயினிங் கொடுப்பாங்க. அதனால அவங்க வந்து அந்த ஸ்கூல் ஜோன்ல இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் வந்து டிராஃபிக் ரெகுலேஷன் பண்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸே ரெகுலேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 12,000 ஆர்எஸ்பிஸ் ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ் வந்து எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ரோட் டிராஃபிக் சென்ஸ் அண்ட் நாலேஜ் எல்லாம் அவங்க கெயின் பண்றதுனால அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கே அவங்க வந்து அட்வைஸ் பண்றாங்க. இதனால வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து குறையுது. இவங்க வந்து எங்கே சொன்னது வந்து டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறீங்க, கம்யூட் பண்ணுறதுக்கு, அதாவது பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸுக்கும் பிளேஸ் ஆஃப் ஸ்கூலுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால் ஃபுட்போல் ட்ராவலிங்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். அதனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்டேகர் டைமிங்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்டேகர் டைமிங்ஸ் இருக்குது. அப்புறம் நாங்கள் கார் பூலிங் அட்வைஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு காரில் போகிறதுக்கு பதிலாக அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கார் பூலிங் சிஸ்டத்தில் ஒரு 5 குழந்தைகள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆட்டோவில் வந்து அதிகமான குழந்தைகள் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அதனால் விபத்துகள் ஏற்படுதுன்ட்டு. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வேன்ஸ் எல்லாம் ஒரு எல்லோ கலர் மட்டும் அடிச்சிருப்பாங்க, அதில் வந்து ஸ்பீட் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி அந்த குறிப்பிடும்படியாக மாணவர்கள் வந்து விபத்துக்குள் மாட்டி விடக்கூடாது அப்படிங்கிறதுனால நிறைய மெஷர்ஸ் ஸ்டெப்ஸ் நடவடிக்கைலாம் வந்து அரசாங்கம் சொல்லி காவல்துறை டிராஃபிக் போலீஸும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்ருக்காங்க.
8: சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா நிறைய மக்கள் வந்து பயந்து போய் ஐயோ போலீஸ் வந்துட்டாங்க ஏதாவது கேஸ் ஏதாவது போட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறவங்க இருக்காங்க. நிறைய பேர் நின்று கம்ப்ளைண்ட் பண்ணி ஐ விட்னஸா இருந்து போய் சொல்றதுக்கு நிறைய பேர் இல்ல. அது நம்ம சிச்சுவேஷனே எவ்வளவு கொடூரமா போயிருக்கு. ஏன்னா மிச்ச கண்ட்ரிஸ் எல்லாம் பாக்கிறோம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஏதாவது ரோல ஆக்சிடென்ட் நடந்தா ஐ விட்னஸ்னா உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபைல் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இங்க மட்டும் அந்த ஆர்டர்லினஸ் ஏன் இல்ல?
9: இது வந்து ரொம்ப காலமா இந்த மாதிரி ஒரு குறை இருக்கு. இதை வந்து நம்ம போலீஸ்ல இருந்து நம்ம பப்ளிக் நிறைய தடவை சொல்லியாச்சு. அதாவது ஒரு விபத்து நடந்துன்னு சொன்னா இம்மீடியட்டா வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லைன்னு சொன்னா நீங்களே ஒரு வாகனத்துல வந்து எடுத்துட்டு அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதனால அவங்கள வந்து ஒரு விட்னஸாவோ அல்லது ஹராஸ் பண்றதோ பண்ண மாட்டான் அப்படிங்கறத பொதுமக்களுக்கு திரும்ப திரும்ப காவல்துறை சொல்லியாச்சு. அதனால பொதுமக்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் தனியாக இருப்பான் ரோடில், ஒரு ஆக்சிடென்ட் இரவு நேரங்கள் இருக்கும், அந்த நேரத்தில் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணால் நம்ம தான் ஹிட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கும். அந்த ஃபியரே தேவையில்லை. நடந்ததுன்னு சொன்னால் இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணலாம், 108 இன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லைனா அவங்களே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதனால நோ ஆக்ஷன் பி டேக்கன் அகேன்ஸ்ட் தோஸ் பர்சன்ஸ் இன்ஃபார்மிங் அபவுட் தி ஆக்சிடென்ட்ஸ். சென்னையில இருக்கு, அது உடனே இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு போக சொல்லுவாங்க.
8: இப்போ ரோட் ஆக்சிடென்ட் நடந்தா உடனே இமிடியேட் ரெமெடிஸ் என்னது என்ன எடுப்பாங்க டிராஃபிக் போலீஸ் ஜெனரலி டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்?
9: ரோட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு சொன்னா இமிடியேட்டா அந்த சப்போஸ் எனி இன்ஜூரி இஸ் தேர், ஃபர்ஸ்ட் ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு. ஒன்னு ரோட் ஆக்சிடென்ட்ஸ்ல வாகனங்கள் ரெண்டும் மோதிக்கிறது, அதனால இந்த பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து நம்ம நாட் பெடஸ்ட்ரியன்ஸ் அந்த டிரைவர்ஸ் அல்லது ஓட்டுறவங்க வந்து ரெண்டு பேரும் வெளியே நின்று ஆர்கியூ பண்ணுவோம், அப்போ வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் ஆகும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த விபத்துக்குள்ளான வாகனங்களை ஓரமாக நம்ம எடுத்து வச்சுட்டு டிராஃபிக்கை போக வச்சுட்டு இவங்களை வந்து மீடியேஷன் அல்லது பண்ணுவோம், யார் டேமேஜ் ஆன வெஹிக்கிள் யார் காரன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுத்து அல்லது ரிப்பேர் பண்ண சொல்கிறது, இல்லைனா இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண சொல்கிறது பண்ணுவோம். இன்கேஸ் வந்து இன்ஜூர்டுனா இம்மீடியட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து சேவ் தி லைஃப், அவ்வளோதான். அதாவது சீரியஸாக இருந்துச்சாங்கன்னா இமீடியட்டாக எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ட்ரீட்மெண்ட். அதாவது வந்து கோல்டன் அவர்னு சொல்லுவாங்க, தி ஃபர்ஸ்ட் ஒன் அவர் தி ஆக்சிடென்ட் இஸ் கால்டு கோல்டன் அவர். அந்த கோல்டன் அவருக்குள்ளே அவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதான் போலீஸ் போய் அங்கெல்லாம் பாடியை மட்டும் வச்சுட்டு விசாரிக்கலாம், விசாரணைலாம் பண்ண மாட்டாங்க. போலீஸ் பார்த்த உடனே இன்ஜூர்ட் பர்சன் அப்படியே எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. ஆம்புலன்ஸுக்கு சொல்லுவாங்க, போலீஸ் ஆம்புலன்ஸ் இருக்குது, 108 இருக்குது, மற்ற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க.
10: சார் இப்போது மக்களோட ஜென்ரல் ஆட்டிடியூட், இப்போது எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆச்சு, யாருக்காவது ஏதாச்சுன்னா சர்வசாதாரணமாக எடுத்துக்காங்க. இட்ஸ் அ பிகம் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அந்த ஆட்டிடியூட் பற்றி என்ன நினைக்கிறீங்க?
9: ஆமாம், அந்த ஆட்டிடியூட் வந்து மரணம். சரி, இப்போ வந்து ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் வந்து நம்முடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அதனால் வந்து அவங்க ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணணும். டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எல்லாருமே வந்து வயலேட் பண்ணணும். இது நம்முடைய சேஃப்டி அண்ட் ஆல்சோ சேஃப்டி ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரணும். நீங்கள் வந்து சென்னையில் மட்டும் வருஷத்துக்கு 1200 ஆக்சிடென்ட்ஸு, தமிழ்நாட்டில் வந்து வருடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,000, இந்தியாவில் வந்து 1.2 lakhs வருஷத்துக்கு, வேர்ல்டில் வந்து 1.3 மில்லியன். 13 lakhs பீப்புள் ஆர் கெட்டிங் கில்ட் இன் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எவ்ரி இயர். தமிழ்நாட்டில் 12,000 பேர் சார் அங்கே, 12 to 14,000 வருஷத்துக்கு. இது வந்து சைலண்ட் டெத். அதுலேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 18 to 35 அந்த யூத். அதனால் வந்து நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து டேலண்டட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் வேஸ்டட். அதனால் வந்து நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டிடியூட் வந்து மாறணும், மைண்ட் செட் வந்து மாறணும். ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக போனால் கூட பரவாயில்ல, obey the traffic rules, then go to office or start early from the home instead of rushing the last hour.
8: So any remedies that you would like to give the general public to prevent themselves from getting into road accidents, to improve the present situation of road accidents?
9: என்னுடைய அட்வைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் you have to obey the traffic rules. நீங்கள் வந்து சேஃப்டி மெசர்ஸ், அதே போல் டூ வீலர்ஸ் எல்லாமே ஹெல்மெட் கம்பல்சரியாக போகணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோட் ஆக்சிடென்ட்ஸில் இந்த 12,000 persons வந்து கெட்டிங் கில்ட் இன் தமிழ்நாடு எவ்ரி இயர். அதில் வந்து 40% ஆர் டூ வீலர் ரைடர்ஸ், மற்ற 30% வந்து பெடஸ்ட்ரியன்ஸ். ஸோ பெடஸ்ட்ரியன்ஸ் அண்ட் டூ வீலர்ஸ் ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா அந்த பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து ரோடை வந்து எங்கெங்கே வந்து பெடஸ்ட்ரியன், அதுக்கு பேர் தட் இஸ் பெடஸ்ட்ரியன் பெலிக்கன் சிக்னல் இருக்கும், அந்த இடத்துல கிராஸ் பண்ணணும். இல்லை டெசிக்னேட்டட் பிளாஸில் கிராஸ் பண்ணணும், திடீர்னு வந்து கிராஸ் பண்ணுறது கூடாது. அதே போல் மோட்டரிஸ்ட் வந்து என்ன என்னுடைய அட்வைஸ் கேட்டிங்கன்னா, பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து ஹேவ் தி ரைட் ப்ரையாரிட்டி, ரைட் டு ப்ரையாரிட்டி வந்து ஒன்லி லைஸ் வித் பெடஸ்ட்ரியன்ஸ். மற்ற நாடுலெலாம் பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன்ஸ் நின்னா எல்லா வாகனங்களும் நின்றுட்டு பெடஸ்ட்ரியன்ஸ் கிராஸ் பண்ண பின்னாடி தான் வண்டி மூவ் ஆகும். ஆனால் நம்முடைய ஊரில் நீங்கள் சொன்ன மாதிரி மைண்ட் செட் அண்ட் ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து அவங்க தன்னுடைய காலால் நடந்து போகிறாங்க, நீங்கள் வாகனங்களில் போகிறப்ப அந்த வாகனத்தை நிறுத்தி பெடஸ்ட்ரியன்ஸுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள போக வைக்கணும். அடுத்து ஹெல்மெட் வந்து கம்பல்சரியாக யூஸ் பண்ணணும். குழந்தைகள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பேரண்ட்ஸை வந்து அட்வைஸ் பண்ணி ரோடை எப்படி கிராஸ் பண்ணுறது, ஸ்கூலுக்கு போகிறப்ப வந்து திடீர்னு வந்து ஓடக்கூடாது, ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும், சென்சிடைஸ் பண்ணணும். அதே போல் போலீஸ் வந்து ஒரு டு சேஃப் கார்ட் தி சிட்டிசன்ஸ் தான் போலீஸ் இருக்கிறோம், நாட் டு ஹராஸ் தி பப்ளிக். அதனால் வந்து போலீஸை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணணும். இஃப் எனி ஹராஸ்மெண்ட் இருந்து நான் போலீஸில் இருக்கலாம், ஒரு சிலர் வந்து தே வில் ஹராஸ் தி இன்னசென்ட் பர்சன்ஸ். அந்த மாதிரி சமயங்களில் வந்து அதையும் நீங்கள் தைரியமாக வந்து சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு அல்லது கண்ட்ரோல் ரூம் 103 இதுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாலே போதும். இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்க இது இருக்கும், அவங்களுடைய ஐடென்டிட்டி கார்டு இருக்கும், இல்லைன்னா நேம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த மாதிரி நபர் இப்படி ஹராஸ் பண்ணுறாங்கன்ட்டு, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக நிறைய இன்டெகிரேட்டட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சொல்லி கேமராஸ் எல்லா இடத்துலையும் போடுறாங்க. அந்த மாதிரி வயலேட்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் ரூமில் இருந்தே கேமராவில் பார்க்க முடியும். அதனால் அதனுடைய நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து சம்மன் அனுப்புகிறாங்க இப்போல்லாம். அதனால் பப்ளிக் வந்து ரொம்ப தே ஷுட் பி கேர்ஃபுல் ஆல்சோ. நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை வந்து இந்த மாதிரி ஃபைனாக 1000 rupees 1500 rupees கட்டுறதை விட நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மதித்து நடக்கணும். நடந்தீங்கன்னா உங்களையும் காப்பாத்திக்கலாம், மற்றவங்களையும் காப்பாற்ற முடியும், பர்ஸும் காப்பாத்திக்கலாம்.
8: ரொம்ப தேங்க்யூ சார், யுவர் இன்ஃபர்மேஷன் ஹஸ் பின் வெரி யூஸ்ஃபுல். யூ கிவன் லாட் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேற. ஐ ஹோப் மக்கள் இதுலேருந்து எதாவது புரிஞ்சுப்பாங்க, நல்லதை மட்டும் எடுத்துட்டு ஒழுங்கா இது பண்ணுவேன்.
10: ரொம்ப நன்றி சார்.

0: ஏய் சம ஃபிகரா,
1: தவணி போட்ட தீபாவளி. ஏ வந்துடு என் வீட்டுக்கு.
2: சீப்போ
3: சாரி, ஹீஸ் நோ மோ.
4: கவனத்தை சிதற விடாதீர்.
3: கண நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
5: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
6: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோட் சேஃப்டிக்காக என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு இப்போ நம்ம கேட்கலாம். சாலை பாதுகாப்பை பலப்படுத்த மாநில அளவில் எடுத்த விதிமுறைகள். சாலை பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்த ரோட் ஃபர்னிச்சர், ரோட் மார்க்கிங்ஸ், ரோட் சைன்ஸ் இவை எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இத்துடன் ஹைவே டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துடன் அறிமுக செய்திருக்கிறார்கள். அங்கீகரிக்கப்படாத ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் ஓட்டுநர்களுக்கு ரிஃப்ரெஷர்ஸ் ட்ரெய்னிங்கும் கொடுக்கிறார்கள். மாநில அளவில் அதிகமான ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கார்களில் பாதுகாப்பை, அதாவது சீட் பெல்ட்ஸ், பவர் ஸ்டியரிங், ரியர்வியூ மிரர்ஸ் இவை அனைத்தையும் பலப்படுத்தியிருக்கிறார்கள். சாலை விபத்து மூலமா விதி விளையாடுது அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. ஆனா சாலை விதியை மதிக்காததுனாலதான் இந்த நிலை அப்படின்னு மக்கள் உணர்றதே கிடையாதுங்க. அந்த உணர்வை நாங்க இப்ப ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். அந்த நம்பிக்கையோட விடை பெறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது ஸ்ரேயாராம், தீபா, குஞ்சன் மற்றும் ஸ்ரேயா தாகா. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
5: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100, டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
6: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை
3: கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: போச்சு டாக்டர், நேத்திலிருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்ப இதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: ஆமாமா, நாங்க இனிமேல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் ஆகுது, அந்த மரத்துல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பாருவோம். அதுவும் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா தான் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
4: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா, இந்தாங்க நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க சொல்லி மேலயே கொட்டிட்டு ஜூஸ?
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்சிட்டு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீட்டை எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இனிமேலாம் எடுத்துட்டு போக வேண்டிதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: எந்த நகைமா?
0: ஐயோ, என் நகையெல்லாம் காணோம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ, எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

0: आप राय। வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. வித் மீ உங்கள் ஆர்ஜே மாலின் மற்றும்
1: ஆர்ஜே தனுஸ்ரீ.
0: சரி மக்களே, ஃபுட் அப்படின்னு சொன்னாலே யாருக்குதான் பிடிக்காத சொல்லுங்க. ஃபுட்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு தனி கிரேஸ் தான் இல்லையா? இப்போ ஃபுட்காகவே நிறைய யூடியூப் சேனல், ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இதெல்லாமே வந்துடுச்சு. நம்மளாம் ஃபுட்டிஸ்பா, ஃபுட்னாலே எங்களுக்கு ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்படி ஃபுட்டை செலிப்ரேட் பண்ற நம்ம பாக்குறோம். ஆனா உணவுல இருக்கிற அறிவியல் பத்தி யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது ஃபுட் சயின்ஸ் பத்தி யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு ஃபுட் சயின்ஸ் பத்தி நம்ம கிட்ட பேச நமக்கு அரங்கறதுக்கு திரு சாய் லக்ஷ்மன் அவங்க வந்திருக்காங்க. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஹோட்டேலியன், ஆண்டர்பிரனியர், ஃபுட் ட்ரக் வச்சிருக்காங்க, அண்ட் ஆல்சோ அ ட்ரெய்னர். ஸோ ஹாய் சார்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம எம்ஓபி சிஆர்எஸ்க்கு வந்திருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்?
2: ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து நான் வந்த உடனே ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ரியலாக ஒரு குட் ஹாஸ்பிட்டாலிட்டியோட என்னை வரவேற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மெர்லின், ஆர்ஜே மெர்லின் எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் எம்ஓபி சிஆர்எஸ் ஸ்டேஷன் 107.8 MHz எஃப்எம்க்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஸ் வெல் அஸ் இந்த பர்டிகுலரான டாப்பிக்கை வந்து சூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி இந்த ஐடியா வந்ததுன்னு சொல்லி சரியாக தெரியல. பட் ஒன் ஆஃப் தி ஹாட் அண்ட் அப்கமிங் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் வந்து ஃபுட் சயின்ஸ் டாபிக். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூசிங் தட்.
0: தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போகலாமா?
2: எஸ்
0: சார். இப்பெல்லாம் ஃபுட் பத்தி இருக்கிற ஆர்வமும் அவேர்னஸும் ஃபுட் சயின்ஸ் பத்தி இருக்கிறது இல்லை. ஸோ ஃபுட் சயின்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம மக்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க.
2: ஃபுட் சயின்ஸ் அதாவது உணவு அறிவியல் அப்படின்னு என்னன்னா, நம்ம ஃபுட்டில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் அந்த மாதிரி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதை பற்றி படிக்கிறது தான் வந்து ஃபுட் சயின்ஸோட மெயினான ஒரு இது திங்க. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் அ ஸ்கோப் த ஸ்டார்ட்ஸ் வித் ஓவர்லேப் வித் அக்ரிகல்ச்சர். அதாவது இது வந்து விவசாயம்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் வந்து ஃபுட் சயின்ஸ். ஏன்னா வந்து நம்ம அக்ரிகல்ச்சர்லேருந்து யோசிக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவோம், ப்ளவ் பண்ணுவோம், அதாவது மண்ணை வந்து தோண்டுவோம். அதுக்கப்புறம் வந்து தண்ணி நீர் பாசம், அது வந்து நீரை வந்து வாட்டரை வந்து சர்க்குலேட் பண்ணுவோம். தென் வி வில் டெஸ்ட் தி சாயில், அதாவது அந்த அந்த மண்ணு வந்து தரமாக இருக்கா, இந்த செடி வளர்கிறதுக்கு இந்த மண் தரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு என்ன தோணும்னா, இதில் இப்போதைச்சு அந்த குறைபாடுகள், அந்த நியூட்ரிஷன் வேல்யூ ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, வி வில் ஆட் சம் ஃபர்டிலைசர்ஸ். So fertilizers is basically full and fully science. ஏன்னா வந்து சயின்ஸில் ஆரம்பிச்சது தான் நம்ம எல்லாமே இப்போ இந்த உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த மண்ணை வந்து நம்ம கரெக்டான ஒரு லெவலில் கொண்டு வரணும்னா வி வில் பி யூஸிங் ஃபர்டிலைசர்ஸ். ஃபர்டிலைசர்ஸ் ரெண்டு வகை இருக்குது, ஆர்கானிக் இருக்குது, இன்ஆர்கானிக் இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஆர்கானிக் யூஸ் பண்ணால் தான் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுற பர்சன்ஸுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸுக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா ஆர்கானிக்னா இட்ஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த். இந்த கெமிக்கல்ஸ் மாதிரியா வழியாக போகிறதுக்கன்னா அந்த ஆர்கானிக் வழியாக போகிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வேர்மி கம்போஸ்ட் போடுவோம், அதுக்கப்புறம் வந்து கவுடங், அதாவது மாட்டு சாணம், இதெல்லாம் வந்து நம்ம செடிக்கு உரமாக போட்டோம்னா அந்த செடியில் இருக்கிற சத்து வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ இந்த ஃபுட் சயின்ஸ் வந்து பேசிக்கலி ஹேண்டில்ஸ் வித் ஃபுட் சேஃப்டி, ஃபுட் ப்ராசஸிங், அது மட்டும் இல்லாமல் ஃபுட் டெக்னாலஜி. இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா வந்து இந்த முனே மூணு தான் கேட்டகரி இல்லை, இதில் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபுட் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட்டோமிக்ஸ், மாலிகுலர் கேஸ்ட்ரானமி, அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ இந்த ஃபுட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு என்னன்னா, இப்போ ஒரு சாப்பாடு வந்து நம்ம முன்னாடி வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை போயிடும். ஒரு சிக்கன் லெக் பீஸ் வச்சோம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம எச்சி ஒவ்வொரு வாயில், அதே மாதிரி இதை பானிப்பூரி யாரையும் சாப்பிட்டுருக்காங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது எப்படா நம்ம சான்ஸ் வரும், எப்படா நம்ம ரவுண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிருப்போம். ஸோ அந்த வகையில் வந்து ஃபுட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா, ஒரு பொருளை நம்மனால ஒரு ஃபிசிக்கல் காம்போனண்டால் அது வந்து தொட்டு கெட்டு போச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஃபிசிக்கல் கண்டாமினேஷன், அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க தான் வந்து ஃபுட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபுட் இன்ஜினியரிங் அப்படின்னு என்னன்னா, ஃபுட் இன்ஜினியரிங்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது பெரிய பெரிய கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ். ஸோ ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர், ஒரு பொருளுக்கு தேவையான அந்த ஒரு ரைஸ், புரோக்கன் ரைஸ்னா இந்த அளவுக்கு தான் வந்து உடஞ்சிருக்கணும், முழு ரைஸ்னா இவ்வளோ இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வீட்டை வந்து நம்ம வீட் ஃப்ளோர் ஆக்கணும்னா அது மேலே இருக்கிற ஹஸ்க்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான காம்போனன்ட் காம்பினேஷன்ல பண்றது தான் வந்து ஃபுட் இன்ஜினியர்ஸோட தலையாய கடமை. அது மட்டும் இல்லாம ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜினா ஒரு ஃபுட்டில் வந்து என்ன இன்னோவேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க தான் வந்து ஃபுட் டெக்னாலஜிஸ்ட். ஸோ அந்த மாதிரி நடக்கிறவங்க தான் வந்து ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபுட்டோமிக்ஸ், இப்போ வந்து நம்ம காமிக்ஸ் படிக்கிறோம், காமிக்ஸ் என்ன பண்ணுவோம் நம்ம,
0: கார்ட்டூன் ஸ்டோரிஸ்
2: இந்த மாதிரி வந்து ஒரு கதையெல்லாம் படிப்போம் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி. நிறைய பேருக்கு வந்து இப்போ அந்த புக்கு படிக்கிற பழக்கமே போயிடுச்சு ஒரு இந்த, அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா காமிக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதை வந்து சின்ன பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஸ்கூல் புத்தகம்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஃபுட்டோமிக்ஸ் அப்படின்னா வந்து அந்த ஃபுட் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக வந்து அதில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷன் வீக் நடக்குதுன்னா வந்து அந்த ஃபேஷன் பற்றின ஆர்டிகல்ஸ் வந்து ஃபேஷன் இந்த புக்கில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை பற்றி இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து ஃபுட்டோமிக்ஸில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மாலிகுலர் கேஸ்ட்ரானமி. மாலிகுலர் கேஸ்ட்ரானமி வந்து இந்த ட்ரெண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஃபார் எக்ஸாம்பிள் மாலிகுலர் கேஸ்ட்ரானமினா ஒன்றும் இல்லை, இஃப் யூ ஆர் ஈட்டிங் அன் ஆப்பிள், ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்க ஆனால் வந்து அதில் வந்து ஒரு பனானாவோட டேஸ்ட் வருது, அதுதான் வந்து மாலிகுலர் கேஸ்ட்ரானமின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்டாக இந்த ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பிளேட்டிங் பண்ணுறாங்க, ஒரு ஹோட்டல் ஆஸ் எ ஹோட்டலியர் ஒரு ஃபுட்டு தரணும்னா நம்ம வீட்டில் தர மாதிரி பாத்திரத்தில் சாம்பார் ஊற்றி ரசத்தை ஊற்றி அப்படி போய் வச்சிட மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா இட்ஸ் பிளேட்டிங்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, அந்த பிளேட்டிங்காக தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து காசு வாங்குறதே ஹோட்டல்ஸில். ஒரு என்னடா ரேட் இவ்வளோ வெஸ்ட்டு கம்மியாக பொருள் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆனால் ஹோட்டல்ஸில் அந்த ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்கணும், இதில் கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஃபேட் எவ்வளோ இருக்கணும் அதை சொல்லி கேல்குலேட் பண்ணி தான் வந்து ஒரு பிளேட்டிங்னு சொல்லிட்டு ஒரு பண்ணுவோம் நாங்கள். ஸோ அதில் என்ன நடக்குதுன்னா ஒரு கேவியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கேவியர்னா மீன் முட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மீனோட முட்டை தான் வந்து கேவியர் அப்படின்னு சொல்லி தான் ஒன் ஆஃப் தி காஸ்ட்லியஸ்ட் ஃபுட்டு. அந்த கேவியர் வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிட முடியாது. ஸோ வெஜிடேரியன் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்கன்னா அதே டேஸ்ட்டில் கொஞ்சம் வேறு ஃப்ளேவர்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணி, ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸு, ஃப்ளோரல் ஃப்ளேவர்ஸு, இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி வி மேக் இஸ் அஸ் பால்ஸ், சின்ன சின்ன பால்ஸ். இப்போ ஜவ்வரிசி இருக்குல்ல, பாயசத்தை ஜவ்வரிசி சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக பால்ஸ் பண்ணுவோம். அதில் வி வில் இன்ட்ரடியூஸ் லாட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். ஸோ இட்ஸ் கால்ட் மாலிகுலர் கேஸ்ட்ரானமி. குவாலிட்டி கண்ட்ரோல், இப்போ இதெல்லாம் சாப்பாடெலாம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு, வீட்டில் வந்து அம்மா உப்பு பார்ப்பாங்க, உப்பு கரெக்டாக இருக்குதா இல்லையா சாம்பாரில் ரசத்தில், இப்போ இந்த மோரில் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது வந்து குவாலிட்டி கண்ட்ரோல், சிம்பிள் குவாலிட்டி கண்ட்ரோல். ஆனால் வந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் டேக் அ சாம்பிள்ஸ் ஆஃப் தி ஃபுட். ஒரு பிஸ்கெட் பண்ணாங்கன்னா அது ரேண்டமாக ஒரு பிஸ்கெட் வந்து அந்த ட்ராலியில் போயிட்டே இருக்கும், அந்த கன்வேயரில் போயிட்டே இருக்கும். அந்த கன்வேயர்லேருந்து ஒரு பிஸ்கட் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி இதை ஒரு செக், அதோட ஹைட்ரேட் ஆயிருக்கா, அதோட ஹியூமிடிட்டி, அதற்கு நியூட்ரியன்ஸு, அது அப்புறம் அந்த காம்போன் நட்ஸு போடுற காம்போனன்ஸ் ஈக்குவலாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த பொருள் வந்து கன்சியூமர்கிட்ட போகும்போது இட் வில் பி குட் அண்ட் ஹெல்த்தி. இப்போ வந்து திடீர்னு அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணும்போது உள்ள எந்தாச்சு அந்த ஃபேக்ட்ரி பொருள் ஏதாச்சும் அயன் குட்டி குட்டி போல்ட்ஸ் நட்டு போல்ட்டு அயன் பார்ட்டிகல்ஸ் நடந்து போட்டு வந்துச்சுன்னா யாருக்கு லாஸு, கம்பெனிக்கும் லாஸு, ப்ளஸ் சாப்பிட்ற நம்ம கன்சியூமர்ஸ்க்கும் வந்து உடலுக்கு கெடுதி. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய டீவியேஷனில் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஃபுட் சயின்ஸ் இண்டஸ்ட்ரி. இது வந்து ஒரு கடலுன்னு சொல்ல முடியாது, ஓஷனும் சொல்ல முடியாது, இது வந்து ஒரு யூனிவர்ஸ் மாதிரி புதுசு புதுசா வந்துட்டே இருக்கும், புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து ஃபுட் சயின்ஸோட இண்டஸ்ட்ரியோட கடமை.
1: சூப்பர் சார், ஃபுட் சயின்ஸ் பத்தி மக்களுக்கு நீங்க ரொம்ப அழகாவே சொன்னீங்க. ஃபுட் சயின்ஸ் துறை மேல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது, எதனால இந்த பாதையை நீங்க சூஸ் பண்ணீங்க?
2: பேசிக்கலி வந்து நான் வந்து ஒரு ஃபுட்டிங்க, ஃபுட்டினா சாதாரண ஃபுட் இல்லை, நம்ம ஏரியாவில் இருக்கிற சாப்பாடு மட்டும் சாப்பிட மாட்டேன், எல்லா சாப்பாடும் சாப்பிடுவேன். ஜங்க் ஃபுட் வந்து உடம்புக்கு கெடுதி அப்படின்னு சொல்லி, சரி அந்த கொஷின் நம்ம அப்புறமா வருவோம், ஏன்னா வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு பேசிக்கலி ஒரு ஃபுட்டி. ஆனால் வந்து மக்களுக்கு ஒரு சேவை பண்ணணும், ஒரு என்ன சொல்கிறது, மக்களுக்கு வந்து ஒரு நியூட்ரிட்டிவான ஃபுட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்கில் நான் நிறைய இருப்பேன். ஏன்னா வந்து வீட்லேயே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விரும்புவோம். ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கரெக்டான ஒரு லைன்லேயும் ப்ரொசீஜர்லேயும் போவோம். ஸோ அந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய இன்னோவேஷன் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபுட்டு வந்தால், ஃபுட் மீன்ஸ் ஒரு புதுசு புதுசாக ஒரு இனோவேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் மெயின் அண்ட் மெயினாக ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த ஃபுட் சயின்ஸ் அந்த ரிலேட்டடாக படித்து அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஃபுட் எந்த டைமில் ஸ்டோர் பண்ணணும், எங்கே ஸ்டோர் பண்ணணும், எந்த டெம்பரேச்சரில் வந்து அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ ஐ லைக் டு டூ திஸ் ஃபுட் சயின்ஸ்.
0: ஓகே சார், நீங்கள் நிறைய இனோவேஷன்ஸ் பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபுட் சயின்ஸ் துறையில் என்ன மாதிரியான இனோவேட்டிவ்ஸ் ஐடியாஸ்லாம் பிச்சின் பண்ணியிருக்கீங்க, அதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது சார்?
2: இனோவேஷன் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்புறம் அப்படின்னா, இப்போ நம்ம இட்லி வந்து அந்த காலத்தில் வந்து சாதாரணமாக இட்லி தட்டில் ஊற்றிட்டு இதில் வச்சுருவாங்க, அது என்ன சொல்கிறது, அந்த ஸ்டீமில் வச்சுருவாங்க, அது பாட்டு வந்துட்டு இட்லி வந்துடும், புசு புசுன்னு குசுப்பு இட்லி மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். ஆனால் வந்து இப்போலாம் இப்போ அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்க வந்து வெறும் இட்லி கொடுத்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அது மேலே கேரட்டு போடுறது, அதுக்கப்புறம் வந்து பன்னீர் போடுறது, நான்வெஜ்னால் அதில் வந்து சிக்கன் ஸ்டஃப் பண்ணி அப்படியே வேக வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து மதர்ஸ் ஆர் டூவிங் லாட்ஸ் ஆஃப் இனோவேஷன் இன் கிச்சன் வீட்டில். ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங் லெவலான இன்னோவேஷன் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கம்பைன்ஸ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஓகேங்களா. இனோவேஷன் அப்படியே நம்ம நம்மளோட இப்போ ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிட்டோம் உடனே வந்து நம்ம பப்ளிக்கு கொண்டு வந்துடணும் அப்படி சொல்லிட்டுன்னா முடியாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி அண்ட் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் என்வரன்மெண்ட். சோஷியல் கல்ச்சுரல் என்வரன்மெண்ட்னா சோஷியல்னா யார், நம்ம. கல்ச்சுரல் என்வரன்மெண்ட்னா நம்மளோட கல்ச்சர், நம்மளோட பாரம்பரியத்தை வந்து நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து இந்த கேழ்வரகு, கம்பு, ராகி இந்த மாதிரி தான் சாப்பிட்டுருந்தோம். அப்படியே மாறி மாறி மாறி இப்போ வந்து கடைசியில் வந்து இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, யாருமே சாப்பிட்றதும் இல்லை. ஏன்னாம்மா நான் ராகி சாப்பிட்றது என்ன, நான் தாத்தாவா, நான் அந்த காலத்து பையனா, இந்த காலத்து பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஆனாலும் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, நிறைய அந்த மாதிரி கிரெயின்ஸ் எல்லாம் எடுத்து 18 வகையான தானியங்கள் எடுத்து நல்லா வறுத்து அரைச்சி ஒரு பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹார்லிக்ஸ் பதிலாக தர்றது, காம்ப்ளான் பதிலாக தர்றது. ஏன்னா வந்து நம்ம பாரம்பரியத்தை நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்கூடாதுங்க. அந்த வகையில் வந்து சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் பேஸ்டு தான் வந்து இனோவேஷன் பண்ணணும். இப்போ திடீர்னு இந்தியாவில் வந்து அவ்வளோவா யாரும் வந்து சொல்கிறேன் தப்பு நினச்சிக்காதீங்க, இன்செக்ட் வந்து சாப்பிட மாட்டாங்க ஓகேங்களா. நம்ம வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து அந்த பீஃப் வந்து பாதி பேர் சாப்பிடுவாங்க, பாதி பேர் சாப்பிட மாட்டாங்க. போர்க் அது வந்து பாதி பேர் சாப்பிடுவாங்க, பாதி பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்து மட்டன் அண்ட் சிக்கன் வந்து மோஸ்ட்லி காமன், அது வந்து யார் சாப்பிட்லன்னு சொல்லி நம்ம தெரியாது. ஆனால் மோஸ்ட்லாக நம்ம பார்க்குற வியூவில் வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க அண்ட் சீ ஃபுட். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு பூச்சியை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, பெரிய சண்டை ஆகிடும், பெரிய கலவரம் ஆகிடும். அது வந்து வெரி வெரி அஃபன்ஸ் டு அவர் கவர்மெண்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அவர் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு இனோவேஷன் கொண்டு வரணும்னா ஒரு சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் தி கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸில் மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம வந்து ஒரு இனோவேஷனை கொண்டு வரணும். ஃபாரின் கல்ச்சர் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. அவங்க வந்து அவங்க ஆர்மிக்கு வந்து தேர் கிவிங் பீஃப் ஜெர்கீஸ், பீஃப் ஜெர்கீஸ்னால் வந்து அந்த பீஃபை வந்து டீஹைட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து காய வச்சு அதில் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுற ஒரு ஃபுட்டு பேர் தான் பீஃப் ஜெர்கீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து சோ ஹெல்த்தி. அதுக்கப்புறம் இன்னொரு நாட்டில் வந்து தேர் கிவிங் இன்செக்ட் சாக்லேட்ஸ், ஒன்றும் இல்லை வெட்டிக்கிளியை வந்து இதில் அந்த என்னது சாக்லேட்ஸில் டிப் பண்ணி, ஒயிட் சாக்லேட் அண்ட் டார்க் சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு தேல் செல். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்னோவேஷன் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த வகையில் ஒரு ஃபிசிக்கல் ஒரு கல்ச்சுரல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தி சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து இன்னோவேஷன் கொண்டு வரணும். இப்போ வந்து நம்ம ஊரில் இன்ஸ்டன்ட் உப்புமா வந்துச்சு, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்துச்சு. ஏன்னா வந்து என்ன ஒன்றும் இல்லை, அந்த கப்பில் வந்து சுடுதண்ணியை ஊற்றினா உப்புமா ரெடி. இன்னொரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணி இன்னும் கொதிக்கிற தண்ணியை ஊற்றினான்னா சாம்பார் இட்லி ரெடி. ஸோ இந்த மாதிரி சாப்பாடுலாம் நம்ம சவுத் இந்தியா கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நார்த் இந்தியன் போனீங்கன்னா பேக்டு பன்னீர் பட்டர் மசாலா, ஆலு ரொட்டி, இந்த மாதிரி வந்து நிறைய இனோவேஷன் கொண்டு வராங்க. ஸோ நம்ம நாட்டுக்கு நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி இன்னோவேஷன் கொண்டு வந்தால் தாராளமாக மனுஷங்க வந்து நம்ம ஊர் மக்கள் வந்து தாராளமாக ஏற்றுப்பாங்க. ஸோ இனோவேஷன் வந்து நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னோவேஷன் வந்து ஃபுட்

டப்பாவில் வந்து சாப்பாடு போட்டு தருவாங்களா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதுதான் இல்லை, ஃபுட் கிரேட் பாலிமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஃபுட் கிரேட் பாலிமர்னா ஒரு சீவீடு, சீவீடுனா இந்த கடல் பாசி இருக்குல்ல, கடல் பாசியை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு பிளாஸ்டிக்கோட பதத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்துட்டு தே வில் கன்வெர்ட் தட் இன் டு கவர் ஆர் பிளாஸ்டிக். இப்போ வந்து பாக்கு மட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிளேட்டுக்கு பார்த்துதா அந்த கல்யாணத்தில். அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுத் இந்தியன் கல்யாணத்தில் வந்து என்ன பண்ணுவோம், இலையில போடுவாங்க, விச் இஸ் லாட்ஸ் ஆஃப் நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதான் நிறைய இருக்குது. ஸோ ஒரு சூடான பொருள் பா இதில் இந்த வாழை இலையில் போட்டால் அது கொஞ்சம் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அதில் கிடைக்கிற நியூட்ரிஷன் வந்து நம்ம டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் வந்து கல்யாணத்தில் பந்தி போட்டாங்கன்னா வாழை இலையில் கொடுக்கறது. ஆனால் இப்போல்லாம் வந்து யாரும் வந்து அந்த பண்ணுறாங்களேன்னு சொல்லி தெரியல, நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனாலும் பொஃபே சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் நின்றுட்டே சாப்பிடும், கை ஒரு பக்கம் வலிக்கும், காலை ஒரு பக்கம் வலிக்கும், சாப்பிட்றது பிடிச்ச சாப்பிட்றதுக்கு கூட நம்மளுக்கு வந்து ஐயோ காலை வலிக்குது கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெறுப்பில் தான் சாப்பிடுவோம். ஸோ நல்லா உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்ணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி இலை அந்த மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நானோ டெக்னாலஜினா இந்த ஒரு பேக்கேஜ் இருக்குது, இது வந்து ஃப்யூச்சரில் வரும், இந்த மாதிரி ஒரு இனோவேஷன் வந்து ஃப்யூச்சரில் வரும். என்னன்னா இப்போ ஒரு லேஸ் பேக்கெட் பார்க்குறீங்க, அதில் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும் பின்னாடி கெட்டு போச்சா எவ்வளவு நாள் இருக்கு கெட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானோ டெக்னாலஜி வந்து மேலேயே டிஸ்பிளே இருக்கும். ஒரு பேக்கேஜிங்ல ஒரு சிலப்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷனால அந்த கலர் மாறும். அந்த பேக்கேஜ் மேலே இருக்கிற ஒரு லைன் வந்து ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க, அந்த டிசைன் மேலே வந்து எழுதியிருக்கோம் இதுக்குள்ளே சாப்பிட்டா நல்லது, இவ்வளோ நாள் டேஸ்க்குள்ளே சாப்பிட்டா இது பொருள் வந்து கெட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு ஒரு நாள் என்ன ஆகும்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக ஆக ஆக உள்ள ஒரு பொருள் வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிச்சுன்னா மேலே அந்த டிஸ்பிளே வந்து ரெட்டாக மாறிவிடும். ஓகேங்களா, அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து தேர் பிரிங்கிங் அவுட். அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்க்ஸ், ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்ஸு, அதை வந்து அந்த ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற தயிர் தான், அது வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சானது. ஸோ ஃபர்மெண்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபர்மனன்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மோர், நீர் மோர், அது மட்டும் இல்லாமல் தயிரில் பண்ண அந்த லஸ்ஸின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சக்கரை போட்டு தரது, அது கூட ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரைஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக இன்வெஷன் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறாங்கன்னா நம்ம எப்படி அந்த ரா மெட்டீரியல் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே வருதோ அதே மாதிரி அந்த ரா மெட்டீரியலில் இருக்கிற பேடு அதுக்கு மட்டும் இல்லாமல் ட்ரைனேஜ் வேஸ்ட்லாம் வந்து வெளியில் போகணும், ஃபேக்ட்ரிக்கு வெளில போயிடணும். அது ஒரு வேளை வந்து அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு, ஒரே இடத்துல நின்றுச்சு அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மழை வந்தது, ஃப்ளட்டு வந்தது, ஃப்ளட்டு தண்ணி அப்படியே வீடு மணி நின்றுட்டு என்ன ஆகும், நினைச்சு பாருங்க, ஒரு பெரிய ஃபேக்டரியில எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் சாப்பிட்ற இடத்துல இந்த டிரைனேஜ் சிஸ்டம் கரெக்டா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த இருக்கிற அந்த இந்த எத்தனால் ஈத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல்ஸ் இருக்குது, அதெல்லாம் வாயு வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் அந்த மாதிரி வாயுவெல்லாம் அந்த ஃபுட்டு மேலே பட்டுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டு வந்து கண்டமினேட் ஆகிடும். அதை பேக் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா ஈஸியாக வந்து டயரியா, அது மட்டும் இல்லாமல் ஃபுட் பாய்சனிங், தென் இட் லீட்ஸ் டு டெத் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி ஒரு வடிகால், ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு கரெக்டான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே வந்து தி ஹாவ் செப்பரேட்டட். ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மார்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது நிறைய பிளான்ட் பேஸ்டு, அனிமல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய வந்துச்சு. மோஸ்ட்லி வந்து அனிமல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளோவா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் வந்து பிளான்ட் பேஸ்டில் வந்து இப்போ நம்ம மில்க் குடிக்க மாட்டாங்க, சில பேர் வீகன் பீப்புள்ஸ் வந்து மில்க் வந்து குடிக்க மாட்டாங்க. ஆனால் வந்து தே வாண்ட்ஸ் டு ஹேவ் காஃபி, டீ, பால்கோவா, அதுக்கப்புறம் வந்து பாசுந்தி, இந்த மாதிரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் எப்படி நம்ம வந்து ஒரு மாட்டுப்பால் இல்லாமல் எப்படி நம்ம இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ண முடியும், முடியாது. ஸோ இதுக்கு பதிலாக தான் வந்து சோயா மில்க், கோக்ரட் மில்க், அதுக்கப்புறம் வந்து அந்த நட்ஸில் சில நட்ஸ் எல்லாம் வந்து அதை வந்து அந்த நல்லா அரைச்சி நம்ம ஸ்குவீஸ் பண்ணோம்னா அது வந்து மில்க் வரும், ஒயிட் கலர் மில்க் வரும், சேம் ஈக்குவல் டு கவுஸ் மில்க்.
ஸோ அதை வச்சு தே ஆர் டூவிங் ஸ்வீட்ஸ். அப்போ வந்து வீகன் பீப்புள் கூட சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இட் நான் அனிமல் ப்ராடக்ட், ஸோ இட் இஸ் இட் இட் பி கன்சியூம்ட் பை எவ்ரி ஒன்.

0: அண்ட் இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் அண்ட் இட் இஸ் ஸோ டேஸ்டி ஆல்சோ அண்ட் நியூட்ரிட்டிவ் வேல்யூ கூட நிறையவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இனோவேஷன் தான் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து கொண்டு வரலாம், கொண்டு வரணும், வரும்.
1: சூப்பர் சார். சார் இப்பெல்லாம் டெட்லி காம்பினேஷன்ஸ்னு நிறைய கேள்விப்படுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் கூட வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதாவது ஆரஞ்சு, லெமனு, சாத்துக்குடி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஜாக் ஃப்ரூட்ஸ் கூட சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எதுவும் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபிஷ் கூட கர்ட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. திருப்பி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் கூட மவுத் ஃப்ரெஷ்னர் டாஃபிஸ் எதுவும் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு மக்களுக்கு தெரியும், ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் ரீசன் என்னதுன்னு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன சில பல காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பாப்புலர் ஆனது. இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது டெட்லி காம்பினேஷன்ஸ் இருக்கா, நீங்க ஏதாவது மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?
0: ஆமா, நல்ல க்வெஸ்சன், தேங்க் யூ ஃபார் ஆஸ்கிங். ஏன்னா வந்து இப்போ மக்கள் வந்து இஷ்டத்துக்கு சாப்பிட்றாங்க, ஓகேங்களா? ஸோ அதை வந்து இப்போ சின்ன வயசில் வந்து நம்மளாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே, சின்ன வயசில் மட்டும் இல்லை இப்போ கூட சாப்பிட்டு முடிச்ச உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏய் இப்போ தானே சாப்பிட்டேன், ஏன்டா குதிக்கிற, ஏன்டா போய் விளாட்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா வந்து ஒரு பொருள் நம்மக்குள்ள போச்சுன்னா வி நீட் சம் ரெஸ்ட்டு, அந்த ரெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபுட்டு வந்து நம்ம ஸ்டொமக் வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணும் போது தான் ஓகே இது வந்து கொஞ்சம் டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், இது வந்து ஈஸியாக ஆகிடும். ஜூஸ் எல்லாம் குடிச்சு நீங்கள் வெளில வந்து இப்போ வந்து காலேஜுக்கு வரீங்க, நீங்கள் டெய்லி மார்னிங் என்ன பண்ணுவீங்க, என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க நீங்கள்?
2: மார்னிங் மில்க், அப்புறம் சின்னதாக பிரெட், ஆம்லேட் அந்த மாதிரி
0: சாப்பிடுவீங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு 2-3 hours தாங்குமா, அதுக்கப்புறம் பசி வந்துடுமா, கேன்டீன்ல போய் சமோசா சாப்பிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற பொருள் வந்து ஈஸியாக டைஜஸ்டட், ஓகேங்களா? இதுவே வந்து நீங்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் அக்ரிகல்ச்சர் போகிறதுக்கு என்ன சாப்பிடுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
1: பழையது ஏதாவது சாப்பிட்டு போவாங்க,
0: பழைய சோறு, அதுக்கப்புறம் வந்து கருவாடு, அப்புறம் வந்து ராகி களி, இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவி நம்ம பாடிக்கு வந்து. இந்த ஜெனரேஷன்ல நீங்க அதெல்லாம் சாப்பிட்டு சும்மா உட்காந்துருந்தா இட் லீட்ஸ் டு ஒபிசிட்டி. ஆனா அந்த காலத்துல இதெல்லாம் சாப்பிட்டு தே கோ ஃபார் ஹார்வெஸ்டிங், அந்த உச்சி வெயில்ல இருக்கும் போது தே வில் ஒர்க், அந்த மாதிரி ஒர்க் பண்ணும் போது அவங்களோட பாடியில இருக்கிற கேலரிஸ் எல்லாம் வந்து பேர்ன் ஆகும். ஆனா இந்த டைம்ல நீங்க அது சாப்பிடணும் அது சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா முடியவே முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து ஃபாரின் கல்ச்சரை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். ஒரு என்ன சொல்கிறது, ஐயா ஐ ஆம் இன் டைட்யா, ஏ நான் வந்து அதை சாப்பிட மாட்டேயா, ஐயோ பிரெட் தான் ஏன் சாப்பிடும் தூங்கத்துக்கு முன்னாடி, ஐயா ஐ ட்ரிங்க் ஜூஸ் ஒன்லியா, ஐயோ அவகாடோ ஜூஸ், ஐயோ ஐயோ உடம்பு குறைஞ்சிரும் சாப்பிட்டா, அந்த மாதிரி வந்து நிறைய இப்போ வந்து நம்ம மற்றவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபாலோ இல்லை காப்பி, அது வந்து நம்ம ஊருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் செட் ஆகவே ஆகாது. நம்ம ஊருக்கு என்ன செட் ஆகும், இந்த வெயிலுக்கு இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகிற ஃபுட் தான் நம்ம சாப்பிட்ணும். அதை விட்டுட்டு காலையில் நம்ம இட்லி சாம்பார் சாப்பிட்ற இடத்துல, பொங்கல் சாப்பிட்ற இடத்துல பிரெட் டோஸ்ட்டு இதெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்ம உடம்பு தாங்காது. ஏன்னா வந்து நம்ம ஜென்ரேஷன் வேற, கிளைமேட் வேற, பிளஸ் ஃபாரினர்ஸில் இருக்கிற கிளைமேட் வந்து வேற, அது வந்து கோல்டு கண்ட்ரி, சாப்பாடு வந்து அவ்வளோ இதாக டைஜஸ்ட் ஆகாது. கோல்டு இப்போது பொருளை வந்து சில்லுன இடத்துல வச்சிங்கன்னா அது என்ன ஆகும், தண்ணியை வந்து ஃப்ரீசரில் வைக்கிறீங்க என்ன ஆகும், அது ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆனால் வந்து அது வந்து அவ்வளோ ஈஸியாக கரையாது. ஆனால் நம்ம ஊரில் நல்ல ஈஸியாக கரையிறத இன்னும் கொஞ்சம் வெயிலில் வச்சா வற்றி போயிடும், வற்றி போச்சுன்னா நம்மளுக்கு வந்து எனர்ஜி இருக்காது. ஸோ நம்ம இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில் ராஜா மாதிரி சாப்பிடு, மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிடு, ராத்திரி ஒரு ஏழை மாதிரி சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காலையில் வி ஹாவ் டு ஈட், அவ்வளோ சாப்பிட்ணும், நிறைய சாப்பிட்ணும். மத்தியானம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி சாப்பிடணும், கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்ணும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நைட்டு வந்து யூ ஹாவ் டு டேக் லெஸ் ஃபுட். என்ன நிறைய சாப்பிட்டா தூக்கம் வரும், அப்படியே நான் பால் ஊற்றி தான் தூங்குவேன், அப்போ தான் தூக்கம் வரும், 2-3 வாழைப்பழம் இது மில்கில் அடித்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் வந்து நான் வந்து நல்லா தூக்கம் வரும், நம்ம இதுக்கு செட் ஆகாது. சாப்பிட்றது ஹாலில், தூங்குறது பெட்ரூமில், ஏசியில், எப்படி வந்து டைஜஸ்ட் ஆகும், எப்படி இருந்தாலும் டெம்பரேச்சர் மாறும், ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நம்ம பாடிக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். இப்போ சின்ன வயசில் வந்து நம்மளுக்கு நல்லா ஓடி ஆடி விளாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் வந்து ஒரு 45 அண்ட் 40 அபோவ் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே உட்காந்துட்ருப்பாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கீபோர்டு தட்டிட்டு இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்காது. ஸோ அவங்களுக்கு தான் வந்து மெயினாக இந்த அசிடிக் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் இந்த டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் கேட்டிங்க டெட்லி காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன டெட்லி காம்பினேஷன் சொன்னீங்க,
1: மில்க் கூட சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எதுவும் எடுத்துக்கலாம்.
0: மில்க் அண்ட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், மில்க்ல இருக்கிற ஆசிட் பேர் வந்து லாக்டிக் ஆசிட், சிட்ரஸ்ல இருக்கிற கெமிக்கல் பேர் வந்து சிட்ரிக் ஆசிட். ரெண்டுமே வந்து ஆசிட்ஸ் ஓகேங்களா, ஆசிட் ஆசிட் சேரலாம், ஆசிட் தான் ஆகும். ஆனா இந்த லாக்டிக் ஆசிடும் சிட்ரிக் ஆசிடும் சேர்ந்தா ஒரு பொருளை வந்து கடுலாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பால் நல்லா கொதிக்க வைங்க, நல்லா கொதிச்சுட்டு அதை வந்து அப்படி கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டு கொஞ்சம் ஒரு டெம்பரேச்சர் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் 2-3 டிராப்ஸ் ஆஃப் லெமன் ட்ராப்ஸ் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து திரிஞ்சு போயிடும் பால். அதை வச்சுதான் நம்ம வந்து பால் கோவா பண்ணி சாப்பிடுவோம். ஐயோ வீட்டுல நம்ம கடையில சொல்லுவாங்க, டே பால் பெய் எடுத்து வீட்டுல வேடா இல்லைன்னா கெட்டு போயிடும்டா அம்மான்னு சொல்லுவாங்க, நம்ம மறந்துடுவோம். அப்புறம் செம்ம திட்டு வாங்கிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, பால் பெக்கெட் எடுத்துட்டு வந்து கொதிக்க வச்சு அதை வந்து பால் கோவா பண்ணி உங்க சக்கரையை போட்டு நம்மளுக்கே கொடுப்பாங்க, நீதானே பண்ண தப்பு நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ வந்து இந்த லாக்டிக் ஆசிட் அண்ட் சிட்ரிக் ஆசிட் ரெண்டுமே சேர்ந்தா வெரி வெரி பேட் ஃபார் ஹெல்த். அது மட்டும் இல்லாம நம்ம டைஜஷன் சிஸ்டம்க்கு ரொம்ப ரொம்ப தீங்கு விளைவிக்கும் தான். அது நெக்ஸ்ட் வந்து மீட் வித் மில்க், அதாவது இறைச்சி, இறைச்சியும் பாலும் வந்து கலந்துனா வந்து இன்னும் வந்து டெட்லி காம்பினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க்ல இருக்கிறது வந்து கால்சியம் அண்டு இது என்ன சொல்றது போனுக்கு தேவையான விட்டமின் டி. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம மீட்டில் இருக்கிறது வந்து ஹைலி ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் ஓகேங்களா. இந்த இந்த நார்மல் கெமிக்கலும் இந்த ப்ரோட்டீனும் சேர்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்துடும். ஸோ அதனால் வந்து மீட் அண்ட் மில்க் வந்து ஈஸியாக எடுத்துக்கூடாது. அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி லெமன் அண்ட் மில்க்கு ஆசிட் க்ரியேட் ஆகும். ஸ்டொமக் நம்ம வந்து நம்ம வயிற்றில் வந்து வெறும் தண்ணி மட்டும்தான் சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம வயிற்றில் வந்து பெயில் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் இருக்குது, அதாவது ஒரு ஆசிட் இருக்குது, அதாவது இட் ஹேஸ் அ கெப்பாசிட்டி டு ஒரு கல்லையே ஊர்க்கக்கூடிய கெப்பாசிட்டியில் நம்ம அந்த பயல் ஜூஸ் இருக்குது. அந்த பயல் ஜூஸில் வந்து நம்ம இப்போ காலையில் ஏஞ்சோடனே நம்மளுக்கு வந்து எதுக்கு தண்ணி குடிக்க சொல்லுவாங்க, 1 லிட்டர் தண்ணி குடிப்பா அந்த நாலு ஃபுல்லாக உனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி சொன்னால் அந்த ஆசிட் வந்து ராத்திரி நம்ம எந்த ஆக்ஷனும் பண்ண மாட்டோம். அதனால வந்து ஆசிடோட ஹியூமிடிட்டி அதாவது பிஹெச் லெவல் வந்து பிஹெச் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் நீங்கள் போய் எதாவது சாப்பிட்டீங்கன்னா எதுவுமே இல்லாமல் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆசிடிட்டி இன்னும் அதிகமாகும். அதனால வெறும் வயிற்றில் வந்து டேப்லெட் போடாதீங்க, மாத்திரை போடக்கூடாது, ஏதாச்சும் சாப்பிட்டு போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்ஸ் வித் மில்க், இந்த எந்த டேப்லெட்டும் வந்து நம்ம மெடிக்கல் டேப்லெட்ஸை வந்து மில்க் கூட எடுத்துக்கூடாது. ஏன்னா டேப்லெட் போட்டு டக்குன்னு வந்து பால் குடிக்கூடாது, ஏன்னா வந்து அந்த நியூட்ரியன் அப்சர்வ் ஆகிறது டைம் ஆகும், ரொம்ப டைம் ஆகும் சரிங்களா. அது வந்து உடம்பு கெடுதின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, ஏன்னா வந்து சின்ன பசங்களுக்கு வந்து டேப்லெட் போட்ட உடனே தூங்க போயிடுவாங்க, அப்போ என்ன சொல்லுவாங்க பால் குடிச்சு தூங்குப்பா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஆகும்னா அந்த டைமில் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அதாவது அந்த அதில் இருக்கிற மூலப்பொருளை வந்து நம்ம பாடியை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அது வந்து நம்மளுக்கு வேஸ்ட் தானே, அதனால வந்து மில்க்கும் டேப்லெட்டும் எடுக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹனி வித் கீ, அதாவது தேன் அதுக்கப்புறம் நெய், இது ரெண்டும் சேரவே கூடாது, ஏன்னா வந்து டீஸ் டு டெத்து. இது ரெண்டும் வந்து வந்து ஒரு பாய்சன் மாதிரி, ரெண்டுமே வந்து ஈக்குவலி ஆப்போசிட் ஓகேங்களா. எண்ணெய் அது கீ வந்து இட் கம்ஸ் இன் லூப்ரிகன்ஸ், அதாவது எண்ணெய் எண்ணெய் வகையெல்லாம் வரும். நம்ம இது ஹனி வந்து இட் கம்ஸ் அண்டர் ஸ்வீட்னிங் அண்டு ஸ்வீட்னிங் ஏஜென்ட் அண்ட் திக்கனிங் ஏஜென்ட்டு. ஸோ ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா ரொம்ப டெட்லி காம்பினேஷன். அதுக்கப்புறம் வாட்டர் மெலான் அண்ட் மில்க், வாட்டர் மெலான் அகெயின் கம்ஸ் அண்டர் சிட்ரஸ், சிட்ரஸ் வகையெல்லாம் வரும். ஃப்ரூட்ஸ் வந்து எப்போவுமே வந்து மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த ஃப்ரூட்ஸ் போகிறது வந்து நம்ம தவிர்க்கணும், ஏன்னா வந்து மில்கோட ஆசிட் வேறு, அப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸோட ஆசிட்ஸ் வந்து டோட்டலி வேறு. லாக்டிக் ஆசிட் வந்து லாக்டிக் சிட்ரஸ் ஆசிட் கூட சேர்ந்தால் கேடுலாயிடும். அதே மாதிரி வாட்டர் மெலான் சிட்ரிக் ஆசிட் இருக்குது, அது போய் லாக்டிக் ஆசிட் கூட சேர்ந்தால் நம்ம மேலே சொன்ன மாதிரி கேடுலாயிடும். இது இப்போ நம்ம ஸ்டொமக்கில் எந்த பொருள் போனாலும் கெட்டு போயிடும், ஏன்னா நம்ம நம்மக்குள்ளே இருக்கிற ஆசிட் வந்து அப்படி. ஆனால் நம்ம வயிற்றுக்கு தெரியும் எந்த ஆசிட் எந்த டைமில் வந்து ரிலீஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். ஆனால் வெளியில் வந்து நமக்கு தெரியாது, அடிச்சு போடு மிக்சி எடுறா ஊட்டுத்தரா பால போடு இது வாட்டர் மெலன் நல்லா சர்க்கரையை போட நல்லா அரைச்சி சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து மில்க்கும் இதுவும் சேரவே கூடாது. ஸோ இந்த மாதிரி டெட்லி காம்பினேஷன் வந்து நம்ம தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அண்ட் மின்ட் மவுத் ஃப்ரெஷ்னஸ் வந்து என்ன ஆகும்னா இட் இஸ் ஈக்குவல் டு சயனைட். சயனைட்னா வந்து ஒரு கோல்டு, கோல்டை வந்து அந்த உருக்கிற தன்மையாக வந்து சயனைட்டுக்கு இருக்குது. ஸோ ஒருவேளை நம்ம இந்த மின்டோஸு நிறைய யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வாயை வந்து டாடாமான் வாயை வெடிஞ்சிடும், அப்புறம் வந்து இன்ஜினரி ஆகும். ஸோ அந்த மாதிரி தவிர்க்கணும்னா நம்ம வந்து இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்பார்க்லிங் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சோடா மாதிரி இருக்கிற பொருள் வந்து இந்த மாதிரி மின்டோஸோ இல்லைனா வந்து இந்த மாதிரி டாஃபீஸ் கூட சாப்பிடக்கூடாது. தனித்தனியாக சாப்பிட கிவ் சம் டைம், நம்ம வந்து வாழ்றதே சாப்பிட்றது தான். எது வந்தாலும் நான் சாப்பிட்லாம், தப்பே இல்லை. சாப்பிட்ற பொருளால் தான் வந்து நம்மளுக்கு உடம்புல கெடுதியும் வருது, ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தும் வருது. அதனால் வந்து சாப்பிட்லாம், கொஞ்சம் டைம் கொடுத்து சாப்பிட்லாம், இந்த காம்பினேஷன் வந்து தவிர்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கேள்விக்கான பதில்.
2: ஸோ நீங்கள் எங்களுக்கு நிறைய ஃபுட் செயின்ஸ் பற்றியோ நிறைய டெட்லி காம்பினேஷன்ஸ் பற்றியோ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல மாற்றங்கள் ஏற்படணும்னு நம்ம மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஓகே, வெரி சிம்பிளுங்க. இப்போ வந்து எல்லாருமே ஒர்க்கிங்க, எல்லாருமே வந்து காலேஜுக்கு போறாங்க, சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு. சாப்பிட்றதுக்கு டைம் இல்லடா, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, எதுக்கு அவ்வளோ லேட்டாக எழுந்திக்கணும்னு கேட்குறேன். காலையில ஒரு கரெக்டான டைமிங் இருக்கு. காலையில வந்து நம்ம இந்தியன் பீப்புளெலாம் வந்து 5 மணிக்கு எழுந்திச்சி யோகா ஆசனம் பண்ணி எக்ஸசைஸ். ஐ வில் டூ, நான் மார்னிங் வந்து 5 o'clock எழுந்திருப்பேன். ஐ டூ எக்ஸசைஸ், ஐ டூ யோகா, கரெக்டான டைம்ல சாப்பிடுவேன், கரெக்டான டைம்ல ஒர்க்குக்கு போவேன். எனக்கு எனக்கு என்னோட அஜெண்டாவே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, டைம் பிரகாரம் தான் இருக்கும். நான் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் மச்சான், அப்புறம் பார்த்துக்கலாம் மச்சி, அந்த கதையே இல்லை, இந்த டைம்ல நடக்கணும். ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸும் ஃபாலோ பண்ணணும். காலையில் ஒரு 5 மணி இல்லை 6 மணிக்கு ஏந்திக்கணும். ஏ ஹாவ் டு டூ சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் ஒரு 7 to 8 வந்து குளிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு தேவையான மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு 8 மணிக்கு சாப்பிட உட்காரணும். 8 to 8:30 நம்ம தேவையான ஃபுட்டை சாப்பிட்டு தென் வி கேன் கோ ஃபார் தி ஒர்க். என்னடா சாப்பிட்லாம் காலையில், நம்ம டெய்லி வந்து ஐ மீன் அந்த டே ஃபுல்லாக வந்து என்னடா ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளே பார்த்தீங்கன்னா. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அந்த கால நம்ம பாரம்பரியமான சாப்பாடு இப்போ நம்ம சாப்பிட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஹெல்த் கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து இப்போ யாரும் சாப்பிட்றது இல்லை, மற்ற கல்ச்சர் ஃபுட்டு தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். காலையிலேயே வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த பால் மில்கில் வந்து இந்த மாதிரி நட்ஸு டேட்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நம்ம உருவாக்குனது தான், நம்ம ஊரில் நம்ம நாட்டில் அது மட்டும் நம்ம முன்னோர்கள் உருவாக்குனது தான் இந்த சியா சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், இதெல்லாமே இதெல்லாம் வெளிநாட்டில் எடுத்துகிட்டு போய் தேர் மேட் அஸ் அ கிரானியூலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை வந்து இன்ட்ரூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, நம்மளுக்கு வந்து பாதி காணும். ஸோ இந்த மாதிரி பாலில் வந்து மில்க் ஷேக் பண்ணி சாப்பிட்றது, ஆப்பிள், அதுக்கப்புறம் பனானா, அதுக்கப்புறம் காலையிலேயே வந்து ராகி களி சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பிட்டோன்னா அந்த டே ஃபுல்லாக இருக்கிற சத்து வந்து நம்ம மார்னிங்கே கடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் வெளியில் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அது வந்து கொஞ்சம் தவிக்கணும். அப்புறம் வந்து லன்ச் டைம் வந்துடும். லன்ச் டைமில் வந்து நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ரைஸு அது மட்டும் இல்லாமல் சாம்பார், ரசம், அந்த மாதிரி சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து அதெல்லாம் சாப்பிட முடியல, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வீக்கு ஃபுல்லாக வந்து அந்த லன்ச் டைமில் வந்து இந்த ரொட்டி டயட்டில் இருக்கிற ரொட்டி சாப்பிட்ணும், பிரெட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நிறைய பேர் சாப்பிட்றாங்க. நீங்கள் வீக் ஃபுல்லாக சாப்பிட்டாலும் சாட்டர்டே சண்டேஸ் வீட்டில் உட்காந்து நிம்மதியாக ரைஸு பக்கத்தில் வந்து சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டோன்னா, நான்வெஜ்னா நான்வெஜ்ஜு நல்லா சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுட்டில் வந்து டீவியேஷன் கொண்டு வர்றது வந்து நம்ம தான், அதை வந்து நம்மளே தான் சரி பண்ணணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொசீஜரோடு நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழணும்னா, வி ஹாவ் டு மேக் அவர் செல்ஃப் ஃபிட் ஃபஸ்ட்டு. நம்ம எப்படி நம்ம ஃபிட்டாக ஆகிறது அப்படின்னா, டைம் பிரகாரம் பண்ணணும். இந்த டைமில் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இப்போ வந்து நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் வெளியில் வர முடியாத ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு 20 minutes வாக் பண்ணாங்களே போதும், அவங்க மசில்ஸ் வந்து டைட்டன் ஆகும், லெக் மசில்ஸ் வந்து டைட்டன் ஆகும். லெக் மசில் டைட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து நீண்ட ஆயுள் கிடைக்கும். ஒரு 65 வயசு மேலே இப்போ நிறைய பேர் நடக்கவே முடியல, 10 பேரால் நடக்கவே முடியல, முதுகு எலும்பு வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 20 இயர்ஸ் மேலே நம்ம மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் வந்து நம்ம இப்போவே ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த மாதிரி வயசில் வந்து நம்மளால் ஒரு ஸ்டேபிளாக இருக்க முடியும். ஸோ எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட வந்து அந்த வாக்கிங் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக நடக்கிறத விட 8 ஷேப்பு, அதாவது 8, நம்ம எப்படி நம்ம லைசன்ஸ் வாங்கும் போது 8 போடுவோம் பைக்கில், 8 போய் லைசன்ஸ் வாங்கி
2: இல்லை இன்னும் இல்லை.
0: ஓகே, நீங்கள் லைசன்ஸ் வாங்கும்போது தெரியும் 8 போட சொல்லுவாங்க பைக்கில், ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம நடக்கும்போது கூட 8 ஷேப்பை நடந்தோம்னா நம்மளோட வாக்கிங் ஸ்டைலை வந்து மாறும். இப்போ வந்து 8 எப்படி வரும், மேலே வர ரவுண்டு கீழே வர ரவுண்டு, அதுதான் வந்து 8. நடக்கும் போது நம்மளோட லெக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். இப்படி இந்த சைட் லெஃப்டில் சாயும் போது லெஃப்டோட லெஃப்ட் காஃப், ரைட்ல சாயும் போது லைட் ரைட் காஃப் இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா கீழே நின்று ஃபுட்டு காஃபு நீயு தையு அதுக்கப்புறம் வந்து இடுப்பு அதுக்கப்புறம் வந்து செஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் போன் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லைனுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ எக்ஸசைஸ் இஸ் மஸ்ட்டு. அதை மட்டும் இல்லாமல் சூப்பு குடிக்கிறது, நம்ம இந்த முருகத்தபாணி சூப்பு, அப்புறம் வந்து முருங்கைக்கீரை சூப்பு, கொள்ளு சூப்பு. இப்போ நான் வந்து நல்லா சாப்பிட்ணும், ஆனால் நல்லா சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு உடம்பே குறைய மாட்டேங்குது, நான் வந்து எதுவுமே சாப்பிட்ல, எனக்கு உடம்பு ஏறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. மெயினாக வந்து பெண்கள் விமன்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏய் நான் ஒன்றுமே சாப்பிட்றது இல்லடி, ஆனால் எனக்கு உடம்பு ஏறிட்டே போதுடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேபி டிபெண்ட்ஸ் வந்து ஜீன், ஆனால் வந்து நான் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்டென்ஷனில் அவங்க வந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, வீட்டில் வந்து கொள்ளு வாங்கிக்கோங்க. கொள்ளு வந்து ஹார்ஸ் கிராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து நம்ம சொசைட்டியில் வந்து ரேட்டு கம்மி தான். அதை நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு, ஒரு ராத்தி நல்லா ஊற வச்சு, அடுத்த நாள் குக்கரில் போட்டு ஒன் கிளாஸ் தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பெப்பர் கார்ன்ஸ் அதாவது மிளகு, அதுக்கப்புறம் சுக்கு, மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டு. பூண்டு வந்து சில பேருக்கு பிடிக்காது, வேணாம்னா தவிர்க்கலாம், பூண்டு போட்டால் ரொம்ப நல்லது, ஏன்னா வந்து நம்ம எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ இதெல்லாம் போட்டு குக்கரில் மூடி வச்சு ரெண்டு மூணு விசில் நல்லா வர வச்சுட்டு அதை வந்து வடிகட்டி சாப்பிட்டோன்னா உடம்பு குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சூப்பு அந்த கொள்ளு சூப்பு. ஒரு நீங்கள் குடிச்சு பாருங்க, நீங்கள் ஆல்ரெடி நல்லா ஃபிட்டாக தான் இருக்கிறீங்க, நீங்கள் குடிக்க வேணாம், ஏன்னா வந்து ஒல்லியாக இருக்கிறவங்க குடிச்சாங்கன்னா அது இன்னும் வந்து வீக் ஆயிடுவாங்க. வந்து ஹீட்டு ஓகேங்களா, கொள்ளு வந்து ஹீட்டு. ஸோ கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிறவங்க குடிச்சாங்கன்னா அவங்க அதில் இருக்கிற ஹீட்டு வந்து அவங்க கிட்ட அவங்க பாடியில் வந்து ரியாக்ஷன் ஆகி ஒரு ஒன் வீக்கில் ஒரு டூ கேஜிஸ் குறைஞ்சிரும் வித்தவுட் எனி ஒர்க்.
2: ஒன் வீக்ல
0: 2 kg குறைஞ்சிரும் ஓகேங்களா. அது இட் இஸ் பேஸ்ட் ஆன் தியர் ஃபுட் ஹேபிட்ஸ். வெறும் அந்த சூப் மட்டும் குடிச்சிட்டே இருந்தால் தப்பு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் இந்த சூப்பு குடிச்சிட்டு அவங்க போய் சீஸு பர்கர் அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அதுவும் தப்பு. ஸோ ஒரு குறிப்பிட்டான அளவில் எல்லாமே சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த வகையில் ஒரு நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றினா மட்டும்தான் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டுக்கோப்பர் நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணுங்க. எப்போவுமே இப்போ வந்து எதாவது பொருள் நல்லா சாப்பிட்டோம், திருப்பி நம்மளுக்கு பிடிச்ச பொருள் வந்து முன்னாடி வச்சா சாப்பிடணும்னு தோணும், ஆனால் சாப்பிடக்கூடாது. ஏப்பம் வந்துடும். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுருக்கிற போதே வந்து ஏப்பம் வந்துச்சுன்னா நம்ம பாடியோட இண்டிகேஷன் போதும், நீ வந்து உனக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்துட்டு ஒரு லெவலுக்கு வந்து ஒரு டேங்க் வந்து தண்ணி ஃபுல்லாகிடுச்சு, அது ஃபுல்லாகிடுச்சுன்னு தண்ணி எல்லாம் கீழே கொட்டிடும். அதே மாதிரி நம்ம பாடிக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் போதும், நீ சாப்பிட்டது வந்து உனக்கு உன்னோட பாடிக்கு வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த ஏப்பம் வர்றது. ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கரெக்டான ப்ரொசீஜரில் போனோம்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலியாகவும் சரி நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம். மென்டலியாக எப்படி ஹெல்த்தியாகணும்னு பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு டூ யோகா அட்லீஸ்ட் ஃபார் 20-15 minutes வந்து ஒரு நாள் யோகா பண்ணிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து அதிகமாகும். ஆசனானா கால் தூக்கி கழுத்தில் போகிறது, அதுக்கப்புறம் கையை தூக்கி பின்னாடி வைக்கிறது, அப்புறம் சப்பலாங்கால் போட்டு மேலே பறக்கிறது, வேணவே அந்த மாதிரி யோகாலாம் நான் வந்து யாரையும் பண்ண சொல்ல, ஜஸ்ட் ஒரு 15-20 minutes கண்ணை மூடி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ இல்லைனா வந்து எதில் வந்து உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் போட்டால் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து மனசில் நினச்சிக்கிட்டு யோகா பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மென்டலியாக நீங்கள் ஃபிட் ஆவீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கேள்விக்கான பதில்.
1: ஓகே சார். சார் இப்பெல்லாம் வந்து விலங்கினங்கள்ல நிறைய விலங்குகள் அழியக்கூடிய நிலைமையில இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இதே மாதிரி ஃபுட்டில் எந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் இந்த நிலைமையில இருக்கு, அதெல்லாம் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சஜஸ்ட் பண்றீங்க?
0: ஓகே, இப்போ அனிமல் என்டேஞ்சர்டு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து நிறைய எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்கு. இப்போ வந்து என்ன இப்போ ஒரு அனிமல் என்ன என்டேஞ்சர்ல இருக்கு சொல்லுங்க பார்ப்போம்.
1: ராயல் பெங்கால் டைகர்,
0: டைகர்ஸ், வேற
1: பாண்டா, ஜெயின்ட் பாண்டா,
0: ரைனோ, ஒயிட் ரைனோ, இதெல்லாம் வந்து இப்போது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இது இதுக்கு இந்த அனிமல்ஸ் மேலே இருக்கிற அவேர்னஸ் கூட இந்த ஃபுட்டு மேலே இல்லைன்னு சொல்லி நிறைய எனக்கு வருத்தம் இருக்குது. ஸோ வந்து இந்த ஃபுட்டை வந்து என்ன அப்படி என்டேஞ்சர்ட் ஆக போகுது இந்த பதில் சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஸோ சில பல ஃபுட் ஐட்டம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹனி, வாழைப்பழம், அப்புறம் வந்து சாக்லேட்டு, சாக்லேட்னு சொன்னால் நிறைய பேர் கோவம் வரும், இதெல்லாம் வந்து என்டேஞ்சர்ல இருக்குது. சாக்லேட்டு, அதுக்கப்புறம் அவகேடோஸ், காஃபி, மேப்பிள் சிரப், இதெல்லாம் வந்து என்டேஞ்சர்ல இருக்குது. இது சொன்னால் வந்து யார் நம்ப மாட்டாங்க, ஐயோ சாக்லேட் அழிய போதா, ஐயோ நானே அழிஞ்சிருவேன்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன காரணம், மனுஷனால உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து கடவுளால கொடுத்தப்பட்டது தான், சயின்ஸ் மூலியமா வந்தது தான் இந்த மாதிரி எல்லா உயிரினமும் எல்லாமே. இப்போ இந்த பூமியில ஏதாச்சும் உயிர் வந்ததுன்னா திருப்பி இந்த பூமியிலே தான் போகும், மண்ணில் போறதோ மண்ணிலே தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து என்டேஞ்சர்ல இருக்கிற மாதிரியே இந்த தாவர வகைகள், அதாவது ஃப்ளோரா ஃபௌனா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் ஓகேங்களா, கோரல்ஸ் அதை வந்து சாப்பிட முடியாது, ஆனால் சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட்டுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கிறது வந்து ஃப்ளோரா ஃபௌனா ஓகேங்களா, அட்மாஸ்பியர். இது மெயினாக எதுக்கு இதெல்லாம் என்டேஞ்சர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங். ஒரு குளோபல் வார்மிங்கால தான் வந்து ஒரு மரத்துக்கோ இல்லைனா ஒரு இனத்துக்கோ வந்து ஒரு பெரிய டேஞ்சர். ஒன்றும் இல்லை, ஓசோன்லாம் வந்து ஓட்ட வந்து வி ஹாவ் அ ஹோல் இன் தி அட்மாஸ்பியர்

0: அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சன் இந்த வர யூவி ரேஸ் வந்து நம்ம பாடிக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக செட் ஆகாது. அதனாலலாம் வந்து எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா சன்ஸ்க்ரீன் போட்டு போவாங்க. நம்ம ஈஸியாக அஃபெக்ட் ஆகக்கூடாது. அந்த அட்மாஸ்பியரே வந்து நம்மளை ஃபில்டர் பண்ணி தான் வந்து அந்த சன்ரைஸ் வருது. ஆனாலும் வந்து நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்காக வி யூஸ் சன்ஸ்க்ரீன் டு ப்ரொடெக்ட் அவர் ஸ்கின் ஃப்ரம் தி யூவி ரேஸ். ஆனால் அந்த ஹோல் இருக்கிற இடத்துல மட்டும் யூவி ரேஸ் வந்து டைரெக்டாக வரும். அந்த இடத்துல வந்து எதுவுமே வளரவே வளராது. ஃபார் எக்ஸாம்பிள் பாலைவனம், பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா மரம் நீங்கள் பார்க்கவே முடியாது, இது கொடியும் பார்க்க முடியாது, தண்ணியும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு சரியாக தெரியல ஏதோ எந்த கண்ட்ரியில் வந்து இந்த ஹோல் இருக்குன்னு சொல்லி தெரியல. ஆனால் வந்து இந்த உலகத்தில் வந்து ஓசோன் ஹோல் இருக்கு, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி குளோபல் வார்மிங் நடக்கும்போது என்ன ஆகும்னா இந்த தாவர வகைகள் செடியோட ஹெல்த் அண்டு நியூட்ரியன்ட் வேல்யூ வந்து ஈஸியாக பாதிக்கப்படுது. ஒரு சன் இல்லைன்னா ஒரு செடி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சன்னால் என்ன நடக்குது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் செடிக்கு என்ன நடக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தால தான் வந்து குளோரோஃபில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குளோரோஃபில் வந்து அந்த செடிக்கு வந்து க்ரீனான தன்மை தரணும்னா குளோரோஃபில் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த குளோரோஃபில் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு யூ நீட் சன்ரைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம சின்ன வயசில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம், ஒரு டார்க்கான பிளேஸில் ஒரு செடியும் ஒரு நல்ல சன்லைட்டில் இருக்கிற செடியும் வந்து ஸ்கூலில் மிஸ் வைக்க சொல்லுவாங்க. டார்க்காக இருக்கிற செடி என்ன ஆகும், செடிக்கு தேவையான எல்லா மூலப்பொருளும். சோ இந்த ஹனி, ஹனி எப்படி வந்து என்டேஞ்சர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹனி வந்து எங்க இருந்து கிடைக்குது நம்மளுக்கு, ஹனி பீஸ்,
1: ஹனி பீஸ்
0: ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து நிறைய இப்போ நிறைய வந்துச்சு ஃபேக்ட்ரிஸ்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து அந்த மரத்தில் நின்று அப்புறம் வந்து மவுண்டன்ஸ் நின்று ஹனி எடுக்கிறது வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஹனி பீஸ் வர வளர்கிறதே வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஹீட் ரொம்ப அதிகமாகுது. ஹீட் அதிகமாயிடுச்சுன்னா இத்தினோண்டு ஹனி பீ நம்மளாலேயே வந்து ஹீட் தாங்க முடியல. அவ்வளோ இத்தினோண்டு நம்ம 1 inch இருக்கிற ஹனி பீ எப்படி வந்து ஹீட் தாங்கும். ஸோ அந்த என்ன ஆகுதுன்னா ஹீட் தாங்க முடியாமல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது. அதான் அந்த அது அழியும் போது அந்த ஹனியோட கன்செப்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இட்ஸ் கோயிங் லெஸ். நெக்ஸ்ட் வந்து பனானா. அந்த காலத்தில் வந்து பனானா வந்து ஒரு ரிசர்ச்சில் சொன்னாங்க நம்ம கை அளவுக்கு இருக்குமா ஒரு பனானா. ஆனால் இப்போதான் வந்து குறைஞ்சி ரொம்ப நமக்கு ஃபிங்கர் சைஸுக்கு வந்துச்சு. ஸோ வந்து இந்த ஸ்வீட்னஸ்க்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பனானாவில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எவ்வளோ நாளைக்கு தான் வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பொருளை வந்து வளர முடியும். அப்புறம் வந்து குறிப்பிட்ட கெமிக்கல்ஸ் அந்த எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா டைம் எல்லாம் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இனமும் அழிஞ்சிரும். ஸோ ஒரு பனானா செடி வந்து வீக்கஸ்ட் பிளான்ட் ஓகேங்களா. சும்மா ஒரு காற்றச்சாலே விழுந்துடும். இப்போ வந்து நீங்கள் நியூஸ்லேயே பார்ப்பீங்க, வாழைப்பழம் தோட்டம் விழுந்து விட்டது, சூறை காற்று வீசி விட்டது அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் வரும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இடமே கீழே விழுந்துருக்கும், எல்லாமே விழுந்தானா வேஸ்ட்டு. வாழை தண்டால் தான் யூஸ் பண்ண முடியாது தவிர வாழை என்ன சொல்கிறது பனானாவாக யூஸ் பண்ண வாழைப்பழத்தால் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ வந்து நம்ம வாழைப்பழத்தை வந்து நிறைய டீவியேஷன் இருக்குது, ஏலக்கி அதுக்கப்புறம் வந்து கற்பூரவல்லி செவ்வாழை இந்த மாதிரி நிறைய வகையில் ஒரு வாழைப்பழம் இருக்குது. ஸோ இதில் வந்து குறிப்பிட்ட வாழைப்பழோட ஃபேமிலி வந்து அழிஞ்சிட்டே இருக்குது. இட் இஸ் பிகம் என்டேஞ்சர்ட். நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட். சாக்லேட் வந்து நமக்கு வந்து கோகோ, கோகோன்னு சொல்லுவாங்க. சாக்லேட் வந்து நம்ம வளரும் போது டைரி மில்காக தொங்காது, அது வந்து கொக்கோ கொக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை நின்று தான் வந்து அந்த சாக்லேட் வருது. அது பழமாக இருக்கும் போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்காது. அது நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும், அதை வந்து தனியாக எடுத்து உள்ளே நிறைய சீட்ஸ் இருக்கும், அந்த சீட்ஸை வந்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அதை நல்லா அதில் இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி ஃப்ரை பண்ணி அரைச்சி பண்ணாதான் வந்து அந்த கொக்கோ பீன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சும்மா வந்து வந்துடாது சாக்லேட்டு. சாக்லேட்டில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்காது, அது வந்து இது பிட்டர் டேஸ்ட். காஃபி வந்து இப்போ காஃபி கோட்டையை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுவும் ரொம்ப பிட்டராக இருக்கும். அது ஈ சேம் அதே மாதிரி வந்து சாக்லேட் வந்து ரொம்ப ரொம்ப பிட்டர். அதை வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணி அரைச்சி அதை சாக்லேட் இதெல்லாம் போட்டு அந்த சுகரு அதுக்கப்புறம் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்லாம் போட்டு தே டூ சாக்லேட். எதுக்கு சாக்லேட் எதுக்கு அழிய நிலைமையில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் காரணம், குளோபல் வார்மிங்கால தான் காரணம். அதிகமாக பொல்யூஷன், அது மட்டும் இல்லாமல் அந்த சாக்லேட் மரத்துக்கு தேவையான தண்ணி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம சாதாரணமாக ஊற்றுற தண்ணி வந்து ஊற்ற முடியாது. நிறைய நியூட்ரியன்ஸ், காப்பர், ஜிங்க்கு அப்புறம் வந்து அந்த மூலப்பொருள் இருக்கிற தண்ணியை பாசனம் பண்ணால் மட்டும்தான் ஒரு கொக்கோ மரமே நல்லா வளரும். அதெல்லாம் கம்மியாகிட்டே போகுது, மெட்டல்ஸ் வந்து கம்மியாகிட்டே போகுது. இப்போ வந்து அந்த மாதிரி மெட்டல்ஸ் வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கிளேசியர்ஸ்னு தண்ணி ஓடணும். கிளேசியர்ஸ்னா என்ன, கிளேசியர்ஸ்னா என்னது, மர இந்த மவுண்டன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, மவுண்டன்ஸ்க்கு மேலே பியூரஸ்ட்டு ஐஸ் இருக்கும். அந்த ஐஸ் வந்து அந்த வெயில் பட்டு கரைஞ்சி நதியா ஓடும். இப்போ நீங்க லடாக்கு அதுக்கப்புறம் ரோட்லயே வந்து தண்ணி போயிட்டு இருக்கோம். ஆல் வாட்டர் கம்ஸ் ஃப்ரம் தி ஐஸ், சோ அது வந்து கிளேசியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி வாட்டர். அந்த மாதிரி தண்ணியை வந்து பாசனம் பண்ணாதான் வந்து கோகோ வந்து நல்லா வளரும். அடுத்தது வந்து அவகாடோ, அதாவது பட்டர் ஃப்ரூட். இப்பெல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு, எந்த ஜூஸ் கடைக்கு போனாலும் பட்டர் ஃப்ரூட்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் வந்து அதுவும் இப்போ அழிகிற நிலைமையில வந்துச்சு. அதுக்கப்புறம் காஃபி, சேம் லைக் சாக்லேட், அதுக்கும் வந்து இப்போ வந்து காஃபி அண்ட் டீ எங்கே வளரும், காஃபி அண்ட் டீ எங்கே வளரும், நல்ல ஒரு கோல்டு பிளேஸில் தான் வந்து காஃபி அண்ட் டீ வளரும். அந்த கோல்டு பிளேஸில் வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சி ஹீட் ஆயிடுச்சு என்ன ஆகும் சொல்லும் பார்ப்போம். ஆட்டோமேட்டிக்காக அந்த செடிகள்லாம் அப்செட் ஆகிடும்ல. இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு ஸ்னோ கிங்டம் போகிறோம், நல்ல குழு குழுன் இருக்கும், ஆஹா நல்ல இடத்த வந்து குறிப்பா நல்லா சில்லுன்னு இருக்குப்பா, அப்படியே அப்படியே விட்டுட்டு நீங்கள் நம்ம ரோடுக்கு வரீங்க, சென்னை ரோடுக்கு வரீங்க, வெயில் கொளுத்தி வாட்டி எடுக்காது. அதே மாதிரி தான் வந்து காஃபி அண்ட் டீ வந்து ஒரு ரொம்ப கோல்டான பிரதேசத்தில் வளருது. அங்கே போயிட்டு குளோபல் வார்மிங் என்ன பண்ணுதுன்னா, நம்ம பண்ணுற காரணத்தினால குளோபல் வார்மிங் அதிகமாகி திருப்பி வந்து காஃபியோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகுது. அதுக்கப்புறம் மேப்பிள் சிரப் அப்படின்னு சொல்லுவாங்க. மேப்பிள் சிரப் வந்து கனடாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ், வெளிநாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது என்ன பண்ணுவாங்கன்னா பேன் கேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதாவது நம்ம ஊரில் தோசை எப்படி சுடுவோம் அந்த மாதிரி அந்த ஊரில் வந்து பேன் கேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேன் மாதிரி தான் இருக்கும், நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் வந்து அது வந்து நம்ம கன்சியூமருக்கு எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து மரத்தை வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி எடுப்பாங்க, மரத்தில் கீரல் போட்டால் நம்மளுக்கு வந்து அது நின்று ஒரு சிரப் மாதிரி வரும். அந்த மாதிரி சிரப்பை வந்து இவங்க ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்டு அதே மாதிரி நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணி மேப்பிள் சிரப்பாக பண்ணுவாங்க. இப்போ அந்த செடி அந்த மரம்லாம் வந்து கம்மியாகிட்டே போகுது அந்த ஊரில், அதனால் வந்து மேப்பிள் சிரப்போட ப்ரொடக்ஷனும் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இந்த வகையில் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து என்டேஞ்சர்ட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பிடிச்சது வந்து நம்ம கைவிட்டு போகிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் பாதுகாக்கணும்னா நம்ம வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறதோ இல்லை நம்ம செடியை மட்டும் பார்த்துக்கிறதோ இல்லை, நம்ம சமுதாயத்தையும் பார்த்துக்கணும். அது மொத்தமாக என்விரான்மெண்ட்டில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா, பொல்யூஷன் கம்மியாக இருக்கா, ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் இதெல்லாம் கம்மியாக இருக்கா, நல்லா கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் குளோபல் வார்மிங் குறையும். நிறைய செடி வளர்க்கணும், நிறைய மரமும் வளர்க்கணும். இப்போ வந்து குளோபல் வார்மிங்கால் வந்து நிறைய மரம் வந்து ஹீட் ஆகி காஞ்சி போய் கீழே விழுந்துருது. சும்மா ஒரு மரம் வந்து காத்தடிச்சாலும் பெரிய மரம், ரீசெண்டாக வீட்டு முன்னாடி அவ்வளோ பெரிய மரம் வீழ்ந்து கார் நொறுங்கிச்சு. ரொம்ப ஒரு 50 வருஷம் ஓல்டான மரம் இருக்கும். அது வந்து எதனால வந்து இந்த ஹீட் ரொம்ப, சென்னை வந்து இப்போ எதிர்பார்க்காத ஹீட் இருக்கு, அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம ஏசியில் உட்காந்துருக்கோம், திடீர் இப்போ வெளில போனால் அப்பா நாடா இவ்வளோ வெயிலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே வச்ச மாதிரி இப்போ நம்ம இருக்கோம், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மரமே விழுந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கரெக்டான கம்போசிஷனில் நம்ம என்விரான்மெண்ட் இருக்கணும்னா நம்ம நிறைய மரம் வளர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தை நம்ம தான் பார்க்கணும். ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான பதில்.
1: சார், அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்டடிஸ்லாம் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன, பிகாஸ் நிறைய பேர் இது ரெண்டுமே ஒன்று தானே நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இதை பற்றி நம்ம மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள்.
0: ஷூர், ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிட்டிவ் சயின்ஸ் ரெண்டுமே வந்து ஒரே ஃபேமிலி தான். இப்போ ஒரே ஃபேமிலி நம்ம எப்படி சொல்லுவோம், அக்கா தங்கச்சி, அம்மா அப்பா, பாட்டி தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஜெண்டர், ஆனால் ஒரே ஃபேமிலி. அதே மாதிரி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிட்டிவ் சயின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட், ஆனால் ஒரே சப்ஜெக்ட், சரிங்களா? ஸோ ஃபுட் சயின்ஸ் ஃபுட் சயின்ஸ்னா இட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஃபேக்டரி சைடு. நம்மளே சொன்ன மாதிரி கேஸ்ட்ரானமி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஃபுட் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து ஃபுட் சயின்ஸில் வரும். நியூட்ரிட்டிவ் சயின்ஸ்னா இட் இஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட், சாதாரண சப்ஜெக்டில் வாஸ்ட் சப்ஜெக்ட். ஒரு நியூட்ரிட்டிவ் சயின்ஸ் எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற ஒரு பொருள் எடுக்கிறோம், இப்போ லெமன் எடுக்கிறோம், அதில் என்ன நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குது, விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி எதுக்கு, நம்ம கண்ணுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, நெயில்ஸ்க்கு நல்லது, ஹேருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய வேறுபாடு இருக்குது. அதே மாதிரி மில்க்கு விட்டமின் டி இருக்குது, விட்டமின் டி எதுக்கு, கால்சியம், கால்சியம் எதுக்கு, நம்ம போனுக்கு, போன் நல்லா இருந்தால் தான் வந்து நம்மளால் நடக்க முடியும், ஏந்திக்க முடியும், ஓட முடியும், இதெல்லாம் வந்து விட்டமின் டி. ஸோ இந்த மாதிரி நிறைய வேறுபாடுகள், விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ், அதை பற்றி படிக்கிறது தான் வந்து நியூட்ரிஷன் சயின்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. நியூட்ரிஷன் சயின்ஸ் வந்து ஒரு ஸ்டடியாகவே வந்துச்சு. இப்போ நிறைய பேர் நிறைய எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போனீங்கன்னா நியூட்ரிட்டிவ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி தனியாகவே இருப்பாங்க. ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு போற ஃபுட், அதாவது மக்கள் ஆஸ் வெல் அஸ் தி பேஷன்ஸ் போற ஃபுட்டா வந்து அதுல இருக்கிற சத்து பாப்பாங்க. இப்ப வந்து நல்ல ஹை பிபி இருக்கிற பேஷண்ட்டுக்கு உப்பு நிறைய கொடுக்க முடியுமா?
1: இல்ல கண்டிப்பா,
0: அவ்வளவுதான் அவன் போயிடுவான் டபால்னு. அதனால வந்து நம்ம வந்து ஹை பிபி இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து உப்பு கம்மியா இருக்கிற ஃபுட்டு தான் வந்து, உப்பு கம்மி இல்லை உப்பே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஃபுட்டு தான் வந்து நம்ம தரணும். இதெல்லாம் யாரும் அனலைஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு நியூட்ரிஷனிஸ்டால மட்டும்தான் முடியும். வாட் ஷீ டஸ், ஷீ டேக்ஸ் தி சாம்பிள் ஆஃப் தி ஃபுட் அண்ட் தி அந்த இந்த பேஷண்ட்டோட இது எடுப்பாங்க, பிரிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட டீடைல்ஸ் எடுப்பாங்க ஓகேங்களா, அப்பாக்சி அப்பாக்சி ரிப்போர்ட் எடுப்பாங்க. எடுத்துட்டு என்ன பார்ப்பாங்க, ஓகே இவருக்கு வந்து இது பிபி, ஓகே இவருக்கு வந்து சுகர் டயபெட்டிக்ஸ், யோ ஷீஸ் ஒபீஸ், ஓ அதனால வந்து ஃபேட் நம்பர் கொலஸ்ட்ரால் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நியூட்ரிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அனலைஸ் பண்ணுவாங்க. திஸ் வில் நாட் டன் பை ஃபுட் சயின்ஸ் பீப்புள், ஃபுட் சயின்ஸ் பீப்புள் ஜென்ரலாக பண்ணுவாங்க. அவன் அவன் கொடுக்க தான் நீ சாப்பிடணும், ஆனால் வந்து ஃபுட் நியூட்ரிஷனிஸ்ட் வந்து அவங்க தரதான் நம்ம சாப்பிடணும் ஓகேங்களா. வித்தியாசம் இருக்கு, ஒரு ஃபேக்டரி தரத்துக்கும் ஒரு அம்மா தரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நியூட்ரிஷனிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மதர், ஷி அனலைசஸ் வாட் நியூட்ரியன்ஸ் யூ ஷுட் நீட், வாட் யூ நீட் அண்ட் ஹவு இட் ஷுட் பி கிவன் டு யூ சரிங்களா. ஸோ அந்த அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஃபுட்டை வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஓகே மார்னிங் வந்து ஒரு இட்லி தான் சாப்பிடணும் கார்போஹைட்ரேட்ஸ், ஓகே மார்னிங் வந்து ஒரு ஆம்லெட் தான் சாப்பிடணும் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட், ஓகே ஈவினிங் வந்து அவர் வந்து சமோசா சாப்பிடலாமா வேணாமா, இல்லைனா வந்து வேற ஏர் ஃப்ரைடு ஃபுட் தரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. சில பேருக்கு வந்து சமோசா சாப்பிட்டே ஆகணும் எனக்கு, எனக்கு வந்து ஆனால் எனக்கு கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களும் சமோசா சாப்பிடலாம். இந்த இன்னோவேஷன்ல வந்து ஏர் ஃப்ரைடு ஏர் ஃப்ரையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது எண்ணெய் இல்லாமே யூ கேன் மேக் கேஎஃப்சி சிக்கன், எண்ணெய் இல்லாமே யூ கேன் மேக் 65, எண்ணெய் இல்லாமே யூ கேன் மேக் ஆம்லெட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ், அப்புறம் வந்து இந்த டீப் ஃப்ரை பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த பொருள்லாம் நீங்க வந்து ஏர் ஃப்ரையர்ல பண்ணலாம். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்க வந்து சமோசா பண்ணி ஏர் ஃப்ரையர்ல வச்சிங்கன்னா அவர் வந்து அவருக்கும் மனசு கரெக்டாக மனசு திருப்தியா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்க அவருக்கு நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து ஈக்குவலாக போகும். ஸோ சில பேர் வந்து இந்த அதிகமாக இந்த பப்பாயா ஜூஸ் குடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இதுமாரி ஃபார் எக்ஸாம்பிள் பிரெக்னென்ட் லேடி ஷுட் நாட் ஹேவ் பப்பாயா ஜூஸ், ஏன்னா வந்து பாடிக்கு வந்து ஹீட், எப்பவுமே அவங்க வந்து தட் டைம்ல அவங்க வந்து பெண்கள் வந்து they should be cool, okay cool and calm, so on the time la vandu you should not have these kinds of food. So indha mari or nutritionist food science la konchu infuse panni அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூவெல்லாம் அனலைஸ் பண்ணி கரெக்டான நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புக்கு போதா நம்மளோட பாடிக்கு வந்து கரெக்டாக செட் ஆகுதான் ஸோ அனலைஸ் பண்ணுறது தான் வந்து ஃபுட் சயின்ஸ். ஃபுட் சயின்ஸ் கம்ஸ் ஆல்சோ ஃபார் தி ஃபுட் நியூட்ரிஷனிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் அவர் காமன் பீப்புள்ஸ்.
2: ஓகே சார், ஃபுட் சயின்ஸில் நீங்கள் நிறைய உணவுகளெல்லாம் கையாண்டிருப்பீங்க, அந்த வகையில் நம்ம பாரம்பரியமான உணவுகளை பற்றியும் அதில் இருக்க சயின்ஸை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: ஆமாம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பாரம்பரியமான ஃபுட்டு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன், ஆனால் வந்து இந்த காலத்தில் வந்து அவ்வளோ ஈஸியாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்மளோட ஃபுட் கல்ச்சர் வந்து ஃபாரின் போயிடுச்சு, ஃபாரின் ஃபுட் கல்ச்சர்லாம் வந்து நம்ம ஊருக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரெட் டோஸ்ட்டு பிரெட் பட்டர் ஜாம் அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் கண்டுபிடிச்சது இல்லை. நம்ம ஊரில் பிரெட் அப்படின்னு சொன்னோம் ரொட்டி நான் ரொட்டி அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி இதுதான் வந்து பிரெட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும், ஆனா வந்து வீட் பிரெட் மல்டிகிரெயின் பிரெட் மசாலா பிரெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபாரின் கல்ச்சருக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து இந்த பாரம்பரியமான ஃபுட் அதாவது இந்த கேழ்வரகு கம்பு கொள்ளு அதுக்கப்புறம் வந்து ராகி இந்த மாதிரி பொருளை வந்து சாப்பிட்டோம்னா நம்ம பாடியை வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் பிளஸ் நல்லா நியூட்ரிட்டிவ் வேல்யூவாகவும் நிறையவே இருக்கும். ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டு வந்து நம்மளால சும்மா உட்கார முடியாது. நம்மளோட இந்தியன் பாடி வந்து எப்படி வந்து டிசைன் ஆகிருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நிறைய ஈடுபாடு கொடுக்குற மக்கள் தான் வந்து நம்ம இந்தியன் பீப்புள்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நியூட்ரிட்டிவான ஃபுட்டு சாப்பிட்டா இட் இஸ் ஸோ குட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டோட மெயினான ஒரு ஃப்ரூட் வந்து கோவா, கோவாவில் இருக்கிற நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து எந்த ஃப்ரூட்லையுமே அவ்வளோ ஈஸியாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் எல்லா வீட்லேயும் வளரும், ஈஸியாக வளரும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சீப்பு, ரேட்டு கூட சீப்பு. அதுக்கப்புறம் வந்து அதில் உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டா வந்து ரொம்ப டேஸ்ட். நாளாக கட் பண்ணி ஜஸ்ட் அந்த சால்ட் சில்லி பவுடர் போட்டு சாப்பிட்டோம்னா ஆஹா சூப்பர் டேஸ்ட். இப்போ சொல்லும் போதே வந்து நமக்கு வந்து வாய் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம நாட்டில் இருக்கிற வளர்கிற ஃபுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு ஈஸியாக கிடைக்கிற ஃபுட்டு சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மாங்காய் சீசனில் மட்டும்தான் மேங்கோஸ் வரும், ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹைப்ரிட் ஆகுது எல்லாமே. ஹைப்ரிட்ல அப்படின்னா என்னன்னா நிறைய இது இதில் வந்து நிறைய சீசன் எல்லா சீசன்லேயும் வந்து மேங்கோ வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஹைப்ரிட் வந்து உருவாக்குறாங்க. ஆனால் வந்து மேங்கோவோட கரெக்ட் சீசன் வந்து சம்மர், சம்மர் டைமில் மட்டும் சம்மர் டைமில் தான் வந்து நிறைய மாங்காய் வளரும். ஆனால் வந்து இப்போ எல்லா சீசன்லும் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து நொங்கு, எல்லாருக்குமே பிடிச்சது இந்த பாம் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க நொங்கு. அதுக்கப்புறம் வந்து இளநீர், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம ஊர் நம்ம நாட்டில் வந்து உருவாக்குன ஃபுட்டு இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நியூட்ரிட்டிவான ஃபுட்டு சாப்பிட்டோம்னா நம்ம பாடியும் ஃபிட்டாக இருக்கும், ஃபிசிக்கலாகவும் ஆக்டிவாக இருப்போம்.
1: ஓகே சார், இப்போ நம்ம ஃபுட் சயின்ஸ் பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ மக்கள் எல்லாருமே அதை தான் விரும்பி தேடி சாப்பிட்றாங்க. ஒன்று அதோடைய சுவை, அப்புறம் அதோட தோற்றுவிக்கிற விதம் தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதுனால நம்ம பாடியில் என்ன மாதிரியான பயாலஜிக்கல் சேஞ்சஸ்லாம் உருவாகுது, இது ஏதாச்சும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கா?
0: ஸோ வந்து இந்த ஜங்க் ஃபுட் இப்போ ஜங்க் ஃபுட் சாப்பாடு நிறுத்துறா அப்படின்னு சொன்ன உடனே யாரும் வந்து நிறுத்த போகிறதும் இல்லை. ஜங்க் ஃபுட்டை இண்டஸ்ட்ரியை வந்து இது ஸ்டாப் பண்ணுங்கள், இது வந்து பண்ணக்கூடாது நீங்கள், இது வந்து உடம்பு ரொம்ப கெடுதி அப்படின்னு சொன்னால் கூட வந்து நிறுத்த போகிறதும் இல்லை அவ்வளோ ஈஸியாக. ஸோ ரீசண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்தது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஷவர்மா சாப்பிட்டு கேரளாவில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஃபுட் கண்டாமினேஷன் ஆயிடுச்சு. அந்த வந்து இந்த சிக்கன் வந்து இட் வாஸ் ஓல்ட் சிக்கன், ஓல்ட் மீட், ஓல்ட் மீட் வந்து சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பாய்சன் ஆகி ஃபுட் பாய்சன் ஆகிட்டு வி வில் லீட்ஸ் டு டெத்து. அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட் என்னன்னா, ஒரு பஸ்ல ஒரு டிராவல் பண்றாங்க மதர் அண்ட் சன்னு, ஒரு தூரம் போனதுக்கப்புறம் சன்னு வந்து சிப்ஸ் சாப்பிட்டாரு, நல்ல ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் ஏதோ சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி கேட்டுக்கிறாரு, தண்ணி கேட்டால் தண்ணியும் குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு வாட் ஹி ஹாஸ் டன், கொஞ்சம் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது ஸ்பார்க்லிங் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்காரு, அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். அதுக்கு மாதிரி ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை வந்து குடிச்சிருக்காரு. குடிச்சிட்டு வாந்தி எடுத்துக்கிறாரு, வாந்தி எடுத்துகிட்டு திருப்பி வந்து அவங்க அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, நம்ம ட்ராவலிங்கில் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடித்தா வந்து நம்மளுக்கு வந்து அந்த நாசியாக குறையும், அதாவது அந்த வாமிட்டிங் வர சென்சேஷன் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் தருவாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா கொடுத்துக்கிறாங்க, கொடுத்துட்டு அந்த பையன் தூங்கிக்கிறான். திருப்பி எழுப்பினா ஏந்திக்க மாட்டேங்கிறான் பையன், திருப்பி ஏந்திக்க முடியல. அதனால கடைசியில் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்த்தா ஹி வாஸ் டைட். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப கெடுதி, ஏன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆகுறது. இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஸ்லோ ஃபுட் இருக்கு ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு. ஸ்லோ ஃபுட் வந்து நம்ம வீட்டில் பண்ணுறது, குக்கரில் பண்ணுறது, அப்புறம் ஹெல்த்தியாக பண்ணுறது. ஃபாஸ்ட் ஃபுட் வந்து வெளியில் அந்த அவ்வளோ ஃப்ளேமில் அந்த ரைஸை வந்து நம்ம வந்து இது பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கிற சத்து வந்து எதுவுமே இருக்காது. ஒரு கீரையை சமைக்கிறோம்னா, ஸ்பினாச் கீரையை சமைக்கிறோம்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு அமௌண்ட் ஹீட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த கீரையோட சத்து அதில் இருக்கும். நீங்கள் அதுவே வந்து அளவுக்கு மீறி வந்து அது ஹீட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கீரை சாப்பிட்றதே வேஸ்ட்டு. கீரை மட்டும் இல்லை, எந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதும் வேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடும் போது என்ன ஆகும்னா அது சத்தே இருக்காது, பசி வேணால் போகும், ஆனால் வந்து உடம்பு வந்து நமக்கு தேவை நியூட்ரியன்ஸ் வராது, கெடுதி தான் ஆகும். அதிகமான கொலஸ்ட்ரால் வரும் ஃபஸ்ட்டு, அது என்ன ஆகும்னா ஒபிசிட்டிக்கு லீட் ஆகும். அதிகமான உப்பு சத்து நிறைய இருக்குது, அதனால வந்து பிபி அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் வந்து என்ன இதாகும்னா இட் லீட்ஸ் டு ஒபிசிட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் ஒரு கேர்ள்ஸ் சின்ன வயசில் நிறைய சாப்பிட்டே இருந்தாங்கன்னா மெச்சூரிட்டி வந்து சீக்கிரமாக ஆகிடும் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிடும் போது தேர் பாடி மெட்டபாலிசம் டோட்டலி சேஞ்சஸ் இல்லைங்களா. ஒரு 25-30 இயர்ஸ் இருக்கிற மெட்டபாலிசம் ஒரு பெண்ணுக்கு ஒரு 14-13 இயர்ஸே வந்துடுது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் என்னாங்கன்னா அந்த டைமில் அப்படி ஆயிடுச்சுன்னா தேர் பாடி வில் பிகம் ஒபீஸ். ஒபீஸ் ஆகணும்னா தைராய்டு வரும் அவங்களுக்கு, அப்புறம் வந்து டயபெட்டிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹாஸ்பிட்டல் தான் செலவு பண்ணுறது ஆகிடும். அவங்களால வந்து அவ்வளோ ஈஸியாக நிம்மதியாக எதுவும் சாப்பிட முடியாது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம வி ஹாவ் டு ரெடி ஸ்டாப் பண்ண சொல்லலை. நான் ஜங்க் ஃபுட் வந்து நான் யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது, பிகாஸ் ஐ ஆல்சோ லவ் பீஸா பர்கர்ஸ், அதை வந்து நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் சொல்லல. நானும் வந்து ஷவர்மா பீஸா பர்கர் ஃப்ராங்கீஸ் அதெல்லாம் நிறைய சாப்பிடுவேன். ஆனால் வந்து ஒரு லிமிட் இருக்குது எல்லாத்துக்குமே ஓகேங்களா. என்ன சொல்கிறது, அளவுக்கு மீறி சாப்பிட்டால் உடலுக்கு நஞ்சு, ஸோ சாப்பாடு கூட வந்து விஷமாக மாறும், ஓகேங்களா? ஸோ ஒரு அளவோடு சாப்பிட்டோம்னா இட்ஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த், குட் ஃபார் அவர் ஹெல்த் இல்லை, ஏதோ நம்ம மனசு திருப்திக்கு சாப்பிட்லாம். ஆனால் வந்து முழுக்க முழுக்க நான் ஜங்க் ஃபுட் தான் சாப்பிட்றேன், டெய்லி வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹை லெவல் ஆஃப் கொலஸ்ட்ரால் ஒபிசிட்டி இட் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக். 25 இயர்ஸ்லேயே வந்து 23 இயர்ஸ்லேயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறோம் நிறைய பேர் நம்ம நியூஸில் பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து டோட்டலி ஹைலி ஸ்ட்ரெஸ்ஸுங்க, ஹை ஸ்ட்ரெஸ்ஸாலலாம் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய வந்து இது அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் குறைக்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு கீப் அவர் செல்ஃப் காம், மென்டலி காம் அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட். இது எப்படி? ஃபுட்டால். ஃபுட் எப்படி? நம்ம ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றதால, நாட் தி ஜங்க் ஃபுட். இப்போ வந்து ரீஃபைன்ட் ஃப்ளவர் வந்து அதிகமாக சாப்பிடவே கூடாது. ரீஃபைன்ட் ஃப்ளவர்னா மைதா, மைதாவில் பண்ண பொருள் வந்து அதிகமாக சாப்பிட்டா வந்து நம்ம பாடியில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகும். அதே மாதிரி திஸ் கார்பனேட் ட்ரிங்க்ஸ், சுகர், ஹை லெவலில் சுகர் இருக்கிற சுகர் இருக்கிற அந்த ஜூஸு அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிச்சோன்னா இட் லீட்ஸ் டு டயபெட்டிக்ஸ், சுகர் வந்துடும், ஓகேங்களா? ஸோ ஒரு 60-80 வயசு மேலே இருக்கிற நோயெல்லாம் வந்து ஒரு 25-30 வந்துடும். இப்போ அந்த 60-65 இருக்கிறவங்களே ஹெல்த்தி ஆகிறாங்க, ஏன்னா அந்த காலத்து மக்கள் அவங்க சொல்லுவாங்க, டே அதெல்லாம் குடிக்காதடா உடம்பு கெடுதிடா, நன்னாரி சர்பத்து வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ வந்து யாருமே அதை வந்து குடிக்கிறதே இல்லை, எல்லாரும் வந்து ஐ வாண்ட் தட், this bottle color is looks good, let's drink that, hey this cold ra idana da na pattikada nannari sarbat thevai illa adu solittu enomo or high class mariyo enomo and velnat nende vaanath nende gucha mariyo vandha nariya per pandranga so andha mari vandha pannanga appuram vandha and vetriver வெட்டிவேருன்னு சொல்லி சொல்லுவாங்க, அது வந்து தண்ணி அவங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு சொல்லி தெரியல, இந்த காலத்து பசங்களுக்கு தெரியாது. ஐ மோசம் 90s kids தான், நாட் 2K kids, 90s kids பட் இன்ட்ரடியூசிங் வித் 2K kids, ஓகேங்களா? வெட்டிவேர் வந்து ஒரு ரூட்டு, அது அது நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு அரோமா வரும், ஒரு ரோஸ்க்கு ஈக்குவலான அரோமா வரும். அது தண்ணியில் ஒரு ராத்திரி ஃபுல்லாக ஊற வச்சு நெக்ஸ்ட் டே அந்த தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து ஃப்ளேவர் வாட்டராக இருக்கும், வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த், பாடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. சம்மர் டைமில் வந்து நீங்கள் வந்து வில்லேஜுக்கெல்லாம் போனீங்கன்னா வெட்டிவேரால் தான் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த தண்ணி கொடுப்பாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வந்து காப்பரில் வைப்பாங்க, காப்பர் செம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது காப்பர் வந்து என்ன சொல்லுவாங்க,
2: செம்பு,
0: செம்பு, செம்புல வந்து அந்த தண்ணியை நல்லா போட்டு நல்லா ஊற வச்சாங்கன்னா அந்த செம்பில் இருக்கிற நியூட்ரியன்ஸும் ப்ளஸ் அந்த வெட்டிவேரில் இருக்கிற நியூட்ரியன்ஸும் கலந்து பிகம்ஸ் மோர் ஹெல்த்தி ஃபார் 2 our body. ஸோ வந்து இதுதான் வந்து நல்ல குட் ஹெல்த்தி குட் லைஃப் ஸ்டைல் வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழ முடியும். ஜங்க் ஃபுட்ஸ் வந்து டக்குன்னு குறைக்க முடியுது யாராலையுமே, கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கலாம். இப்போ 1 week வந்து 3-4 days ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாருன்னா ஹீ கேன் ஹாவ் 2 days or 1 day. நான் அதிகமாக வந்து பர்கர் பீஸா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே கேன் ரெடியூஸ் பை 1 day by week. ஸோ இந்த மாதிரி வந்து லைக் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜங்க் ஃபுட்டோட லைஃப் ஸ்டைல் ஸ்டாப் ஆகி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக போகலாம்.
2: சார், இதுவரைக்கும் ஃபுட் சயின்ஸை பற்றி நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைனலாக நீங்கள் ஃபுட் சயின்ஸ் துறையில் இருக்கிறீங்க, ஆனால் இதெல்லாம் தாண்டி ஃபுட்டை பற்றியும் அதில் இருக்க சயின்ஸை பற்றியும் உங்களுடைய ஜென்ரல் ஒப்பீனியன் என்ன?
0: ஜென்ரல் ஒப்பீனியன் அக்கார்டிங் டு தி பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க, நம்ம வீட்டில் பண்ணுற சாப்பாடு சாப்பிட்டாலே வந்து பாதி நோய் போயிடும். அது மட்டும் இல்லாமல் யோகா அண்டு சிரிப்பு, சிரிக்கணும் எப்போவுமே வந்து நம்மக்குள்ளேயே நம்மளை கண்ணாடியை பார்த்து நம்ம சிரிக்கணும். இப்போ யாருமே சிரிக்க மாட்டேறாங்க, அப்படியே என்னமோ யாராச்சும் பார்த்தா உருன்னு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என்னமோ டெரரிஸ்ட் பக்கத்தில் நிற்கிற மாதிரியே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்கவே கூடாது, ஒரு எப்போவுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட அப்புறம் ஒரு ஸ்மைல் வேற லாஃப் வேற, லாஃப் வந்து அப்படியே சிரிக்கிறது வந்து லாஃப், ஓகேங்களா? ஸ்மைல் வந்து இப்போ நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா முன்னாடி, இதுதான் வந்து ஸ்மைல். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோமோ அவ்வளோ அளவு நம்ம பாடி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது இந்த இப்போ அந்த சிரிப்பு கூட வந்து யோகா மாதிரியே வந்துச்சு. என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் நீங்கள் டவர் பார்க்கு இல்லைனா வந்து எந்த பீச்சுக்கோ பார்க்குக்கோ போனீங்கன்னா அப்படியே கையெல்லாம் மேலே தூக்கி சிரிச்சிட்ருப்பாங்க எல்லாருமே, ஏன்னா இவங்க பைத்தியக்காரன் மாதிரி சிரிச்சிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் நிறைய சயின்டிஃபிக் ரீசனில் வந்து இருக்குது. என்ன ஆகும்னா ஹார்ட் பம்பிங் வந்து அதிகமாகும், நம்ம பாடியில் வந்து லங்ஸுக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாய் இந்த ஜாஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஜாஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகி நம்ம பேசுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மற்றவங்க கூட பேசும்போது டொக்கு டொக்குன்னு சத்தம் வரும், நம்ம ஜா எல்லாம் சில டைம்ஸ் நான் தூங்கி ஏஞ்சிட்டு வாயை வந்து நாலு ஆண் திறந்து திருப்பி க்ளோஸ் பண்ணிங்கன்னா சவுண்டு வரும். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா வி ஹாவ் டு ஸ்மைல் அண்ட் லாஃப். ஆட்டோமேட்டிக்லி நம்ம பாடி வந்து அந்த ஹெல்த்தியான ஒரு விஷயத்துக்கு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லது ப்ளஸ் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் நல்லது. நம்ம லைஃப் ஸ்டைலை எப்படி நம்ம மாற்றணும்னா இட் பேஸ்ட் ஆன் அவர் ஓன் அண்ட் பர்சனல் ஒப்பீனியன். ஒரு இதுதான் நம்ம சாப்பிட்ணும், இது வந்து நம்ம ஊறுது இல்லை, அது மட்டும் இல்லாமல் நியூட்ரியன்ஸ் வந்து இந்த பொருளை ரொம்ப அதிகமாக இருக்குது, இதுதான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே ஒரு ஜென்ரல் நாலேஜ் நம்மளுக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்ல முடியும். இப்போ அம்மா அப்பா மாதிரி வந்து அவளை நல்லா பார்த்துக்கிறவங்க நம்ம உலகத்தில் இவரை யாருமே இல்லை. அவங்க வந்து சொல்லுவாங்க, இது இது சாப்பிட்றா, இது சாப்பிட்டு போடா, இது தலை சுத்தண்டா, மைக்கா வரண்டா, இந்த வெயிலில் போகாதடா, மோர் குடிச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்டு வெளில வெயிட் பண்ணிருப்பான், நூறுரூபா பெட்ரோல் போட்டுக்கிட்டு வெயிலில் வந்து ஒரு மணி சுத்திட்டு திருப்பி வீட்டு வந்துடுவான், டல்லா இருப்போம், அந்த நாள் ஃபுல்லாவே டல்லா இருக்கும். ஸோ ஒரு ராத்திரி வந்து நல்ல தூக்கம் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம பாடி வந்து ஆக்டிவாக இருக்கும். ராத்திரி வந்து இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராத்திரி அவங்க தூங்குறதுக்கே 2 மணி 3 மணி ஆகிடுது, திருப்பி காலையில் ஒரு 6 மணிக்கு எந்தமே ஏந்திரிடா அப்படின்னு சொன்னால் எப்படி ஏந்திரிப்பாங்க, முடியாது. காலேஜ் வந்து 9:30 தான் ஏந்திரிப்பான், அடிச்சு பிடிச்சி வருவாங்க, குளிக்கவே வேண்டாம், பல்லும் வளர்க்க மாட்டான், அப்படியே வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம இப்போ பர்சனலாக வந்து நம்மளே வந்து மைண்டில் இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர், இதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரொசீஜரோட போனால் தான் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஆகும். சரிங்களா, ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கொண்டு வரணும்னா நல்லா சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்ணுன்னா ஜங்க் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்ணும், இல்லைனா வந்து ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்ணும், நிறைய கீரை வகையை சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறைய நீர் சத்து இருக்கிற ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய், கோவக்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் யாரும் சாப்பிட்றதே இல்லை இப்போல்லாம். நிறைய எல்லாருமே வந்து கான் ஃபார் மஷ்ரூம்ஸ், அது வந்து தப்பு நான் சொல்ல, மஷ்ரூம்ஸ், காலிஃப்ளவர் இது வந்து நான் தப்புன்னு சொல்ல, ஆனால் வந்து சமைக்கிற விதத்தில் சமைச்சு சாப்பிட்டா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எல்லாத்துலேயுமே 65 மசாலாவை போட்டு, மைதா போட்டு, கார்ன்ஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் அதுல இருக்கிற சத்து வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது. அதுவே நீங்க வந்து தண்ணி நல்லா பாயில் பண்ணி சூப் மாதிரி குடிச்சிங்கன்னா இட் இஸ் சோ குட் அண்ட் சோ ஹெல்த்தி அண்ட் சோ டேஸ்டி. நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடிக்கும் ஹெல்த்து, பிளஸ் நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப அதிகமாகும். மாதுளப்பழம், மாதுளை பழம் சாப்பிட ரொம்ப நல்லது. ஆர்பிசி கவுண்ட், நம்ம ஹீமோக்ளோபின் கவுண்ட்னா அது நிறைய ஆகும். அதுக்கப்புறம் வந்து நிறைய வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சோம்னா நம்ம பாடியில் இருக்கிற இது நீர் சத்து அதிகமாகும். கேரட் நிறைய சாப்பிட்றோம், கேரட் வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்குன்னா ராவாக சாப்பிட்டா நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து ஸ்பினாச்சு, இப்போ வந்து டிடாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிடாக்ஸ்னா என்னன்னா எல்லா கீரை, சில இந்த பாலக்கீரை, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து திஸ் டர்மரிக் பவுடர், இதெல்லாம் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி மிக்சியில் அரைச்சி அப்படியே குடிச்சிருவாங்க, ராவாக குடிப்பாங்க. அது என்ன ஆகும்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருக்கிற பேடெல்லாம் வந்து வெளியேற்றிடும், அவங்க எல்லாம் எக்ஸ்க்ரீட் ஆகிடும் ஃபுல்லாக. ஸோ அந்த அதை என்ன பண்ணணும்னா நம்ம பாடியில் இருக்கிற மெட்டபாலிசம் ஃபுல்லாக பியூரிஃபை பண்ணி இன்னும் வந்து பிளட் சர்க்குலேஷன் ப்ளஸ் அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து அதிகமாகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல வந்து நம்மளா மாற்றினா மட்டும்தான் வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல போக முடியும். ஸோ மார்னிங் ஏந்திங்க, ஏந்திரிச்சுட்டு ஒரு 30 minutes யோகா பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான ஃபுட்டு வந்து முன்னாடி நாளே வந்து வாங்கி வச்சுக்கணும். கீரையெல்லாம் வந்து ஒரு நாள் முடிவு தான் வாங்கி நம்ம வந்து சாப்பிட்ணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்லேயே வேஸ்ட்டு, காஞ்சி போனதுக்கப்புறம் சாப்பிட்றது வந்து வேஸ்ட் ஓகேங்களா. அதில் வந்து எந்த சத்தும் இருக்காது, ஃபுல்லாக வந்து காஞ்சி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு நாள் முன்னாடியே இப்போ வந்து கீரை வந்து ஈவினிங் வாங்கினா ரேட்டு கம்மி, நான் அப்படி தான் பண்ணுவேன், கஞ்சூஸா இருப்போம், ரொம்ப கஞ்சி. இந்த விஷயத்துல வந்து ரொம்ப கஞ்சூஸ், ஏன்னா வந்து கீரை வந்து காலையில வாங்கினா 15 ரூபாய், மத்தியானம் வாங்கினா 10 ரூபாய், ஈவினிங் வாங்கினா வந்து 5 ரூபாய், இதுவே ராத்திரி போய் வாங்கினா 2 ரூபாய் கீரை. ஏன்னா வந்து கீரை வந்து கெட்டி போயிடும், மாடு தான் போடுவாங்க ஓகேங்களா, அது வேஸ்ட்டும் போகக்கூடாது. ஆனா வந்து கடைக்காரன் லாபம் பார்க்கணும். ஆனால் என்ன பண்ணுவேன் நான், ராத்திரி ஒரு 8 மணிக்கு ஒரு 9 மணிக்கு போவேன் கடைக்கு, போயிட்டு கீரையை வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ராவா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அரைச்சி குடிப்பேன். இது வந்து என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம பாடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி குடிக்கணும். ஒரு நாள் நம்ம ஹைட்டு வெயிட்டுக்கு, ஏன் ஹைட்டு வெயிட்டுக்கு வந்து ஐ ஆம் 5'9" மை ஹைட், மை வெயிட்டு 63 சரிங்களா. என்னோட பாடிக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 3.5 லிட்டர் தண்ணி, 3.5 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கணும் ஓகேங்களா. அதனால தான் வாட்டர் பாட்டில் வந்து நம்ம முடியே வச்சுருப்பேன். இப்போ வந்து வாட்டர் பாட்டில் எப்பவுமே பக்கத்துலேயே தான் இருக்கும், நான் எங்கே போனாலும் சரி, நான் வந்து இப்போ யூடியூப் ஷூட்டுக்கு போனாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என் கடைக்கு ஃபுட்ரக் கடைக்கு போனாலும் சரி, என் டியூஷன் சென்டருக்கு போனாலும் சரி, எப்பவுமே என் பக்கத்தில் வந்து ஆயுதம் மாதிரி என்னோட வாட்டர் பாட்டில் பக்கத்துலேயே இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டர் தண்ணி குடிச்சா மட்டும் தான் வந்து யூ வில் பி ஹேவிங் அ கரெக்ட் விஷன். இல்லைன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம தண்ணி வந்து நம்ம பாடியில் குறைஞ்சிச்சுன்னா தலை சுத்த ஆரம்பிச்சிடும், கண்ணை வந்து மங்களா இருக்கும். இப்போ ஸ்கூலில் படிக்கும் போது தான் நம்ம தண்ணி குடிக்கவே மாட்டோம், போய் அசம்பிளி நிற்போம், ஜனகணமான அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சோன்னா நம்ம மயக்கம் வந்து விழுந்துருவாங்க, பாடியில் போய் உட்கார வேணும் பிடி மிஸ்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா we have to drink lots of water, we have to eat lots of fruits as well as juice, fresh juice. தண்ணி ஊத்தாமல் சுகர் யூஸ் பண்ணக்கூடாது, சுகர் போடாமல் நிறைய சாப்பிடணும், ஸ்வீட்னஸ் இருக்கிறது சாப்பாடு வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல வந்து கொலஸ்ட்ரால் நின்று டயபெட்டிக்ஸ் நின்று பிளட் ப்ரெஷர் நின்று ஈஸியாக வந்து நம்ம தூரமாக வந்துடுவோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு 85 இயர்ஸ் மேலே ஈஸியாக வாழ்வோம்.
2: சூப்பர் சார், ஃபுட்டை பற்றியும் அதில் இருக்க சயின்ஸை பற்றியும் நானும் நம்ம மக்களும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஸோ மக்களே, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே தனுஸ்ரீ மற்றும்
1: உங்கள் ஆர்ஜே மாலன்.
2: இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: आप रहे। நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை,
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: Do you still want to risk your life by traveling on a food board? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்க சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே

0: பண்ணல. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில், அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.
2: எம்ஓபி வானொலியின் சமுதாய நவராத்திரி இது.

0: வணக்கம் நேர்களே, நான் தான் உங்க ஜே யோகா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. வந்தாச்சு வந்தாச்சு, 9 நாட்களும் வந்தாச்சு. இனிமே 9 நாட்கள் நவராத்திரியில வீட்டு ஒரே குழு குழுக்குழுன் ஜாலியா இருக்கும். அதுக்கு முன்னாடி 5 நாளுக்கு முன்னாடியே அம்மா எல்லாம் மேல இருந்து அதை எடுக்க இதை எடுக்க ஃபுல்லா கிளீன் பண்ண, அப்பா அம்மாக்கு ஃபுல் வேலை தான். அதே மாதிரி நம்மளும் பக்கத்து வீட்டுல இருக்கவங்களை கூப்பிடுவோம், என் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிடணும்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வீட்டுல இருக்க பொம்மைங்களை எல்லாம் அழகா எல்லாரையும் வர்ணிச்சு காட்டுவோம். நம்ம வர்ணிச்சு காட்டினா மட்டும் போதுமா, என்னோட தோழியும் அவங்க வீட்டுல கொலு பொம்மைங்கள்லாம் வச்சு அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இன்னைக்கு வர்ணிச்சு காட்ட போறா. வாங்க பேசலாம்.
1: ஹாய், என் பேர் ரேகா, நான் வந்து திருவான்மையூர்ல இருக்கேன். சோ இப்போ 9 டேஸ் வந்தாச்சு இல்லையா, சோ எங்க வீட்டுல வந்து கொலுனாலே ஒரு பரபரப்பா இருக்கும். அதுவும் எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா லிட்டரலா 9 டேஸ் வரத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க, அந்த பொம்மையேடு இந்த பொம்மையேடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்பவுமே எனக்கும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் தான், ஆனா இந்த தடவை அவ்வளோ ஆர்வம்லாம் சொல்ல முடியாது. சோ எனக்கு பதிலா வந்து எங்க அண்ணாவும் எங்க அம்மாவும் சேர்ந்து வச்சாங்க. சோ போன தடவை பாத்தீங்கன்னா நாங்க படின்றது எங்களுக்கு ஸ்பெசிபிக்கா கிடையாது, சோ அது படி அதுக்காக நாங்க செப்பரேட்டா வாங்கல. பட் வந்து நாங்க நிறைய அட்டைப்பெட்டிலாம் வச்சு 3 படி வைப்போம், பிகாஸ் எங்க வீட்டுல அவ்வளவுதான் இடம். 7 ஸ்டெப்ஸ்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம், எப்போவுமே ஆட் நம்பர்ஸில் தான் வந்து நவராத்திரிக்கு படியெல்லாம் வைக்கணும். ஸோ வந்து நாங்கள் இந்த தடவை 3 ஸ்டெப்ஸ் தான் வைப்போம். இப்போ கொஞ்சம் வருஷமாகவே நாங்கள் அதான் வைக்கிறோம். ஸோ இப்போது இந்த தடவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது வீட்டில். ஸோ அதுலேயே ஒரு 3 இது வர மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து நாங்கள் பொம்மைகள்லாம் விதவிதமாக வச்சுருக்கோம். எங்களுக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பொம்மைன்றது வந்து எல்லாமே வந்து சாமி பொம்மை தான் இருக்கும்னு இல்லை. இப்போ நிறைய நாங்க சின்ன வயசுல விளையாடின பொம்மைகள், அப்புறம் நிறைய பேர் எங்களுக்கு நவராத்திரிக்கு கொடுத்த பொம்மைகள் எல்லாமே வந்து அவ்வளோ அழகா நாங்க அடுக்கி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அதுவும் இல்லாம இப்போ எங்க ஃபிளாட்ல பாத்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப்ல லேடிஸ்லாம் வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போயிட்டு லலிதா சாஸ்திரம் ஸ்லோகம்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து ஒவ்வொரு நாளைக்கு, ஆக்சுவலி நவராத்திரின்னு வந்தாலே ஒரு கலர்ஸ் இருக்கும், 9 டேஸ்க்கு 9 கலர்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து ஒயிட்டு, செகண்ட் டே கிரே, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, பீரோவில் அப்படியே அடுக்கி வச்சிருவாங்க சாரீலாம். நாளைக்கு இந்த சாரீ போட்டுக்கணும், இந்த சுண்டல் இன்னைக்கு பண்ணலாமா, நாளைக்கு சென்னா கடலையா ப்ரௌன் கடலையா, அது இது 1008 விஷயம் பேசுவாங்க. அப்புறம் வந்து அப்புறம் மற்ற ரிலேட்டிவ்ஸுக்கு கூப்பிடணும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா எங்கள் வீட்டில் நிறைய பேர் வர்றாங்க, நாங்கள் தான் யார் வீட்டுக்கும் போகிறதே கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப ஆசைப்படுவேன் மற்றவங்க வீட்டு கொலுவை பார்க்கணும்னு. ஆனால் இப்போ வந்து எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வரனால நாங்கள் யார் வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா நவராத்திரி வந்தால் நம்ம பூட்டி போட முடியாது வீடை, லைக் அவங்க வருவாங்க. ஸோ நம்ம யாரும் இல்லைன்னா அவங்க திருப்பியும் போனால் நல்லா இருக்காது. ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து காத்து காத்து காத்து நாங்கள் யார் வீட்டுக்கும் போகிறதே கிடையாது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பீகாக் கிரீன் கலர் சாரி போடணும். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து வராங்க படிக்கிறதுக்கு லலிதா சாஸ்திரநாமம், அட் 4:30 வருவாங்க. ஸோ அது 1 ஹவர் போகும். ஸோ அதில் வந்து லைக் என்ன சொல்கிறது, நவராத்திரிக்குன்னு சில என்ன ரூல்ஸ்லாம் மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. லைக் வெத்தலைப்பாக்கு கொடுக்கணும், பழம் பூ தேங்காய் தட்டில் வந்து, அப்புறம் வெத்தலைப்பாக்கு மட்டும் இல்லாமல் ஒரு கிஃப்ட் மாதிரி இப்போ கொடுப்பாங்க. லைக் உங்களுக்கு என்ன உங்களுக்கு முடிஞ்சதை ஏதாவது பண்ணலாம். லைக் நிறைய பேர் பிளவுஸ் துணி கொடுப்பாங்க, இல்லைனா வந்து சாரீ, இல்லை தட்டு பிளேட்டு கப்பு எது வேணா அவங்களுக்கு சௌகரியமானதெல்லாம் கொடுப்பாங்க, இல்லை சில டைம்ஸ் மணி கூட வச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நான் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம்.
0: ஓ சூப்பராக இருக்குது உங்கள் கதையை கேட்கும் போது எனக்கு. அந்த 9th டே அன்னைக்கு ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு தான் துணி கொடுக்கணும், அப்புறம் தான் பெரியவங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்களே, அது உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுவீங்களா?
1: ஆமாம் ஆமாம், நாங்கள் வந்து நேத்திக்கோ முன்னா நேத்திக்கோ தான் வந்து குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு அவங்க ஸ்லோகம் பாடுவாங்க. அதுவும் இன்னொன்று இருக்குது, லைக் வெறும் கொடுக்கறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு அவங்க வந்து பாட சொல்லணும், லைக் கடவுள் ஸ்லோகம் ஏதாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெத்தலைப்பா கொடுப்போம்.
0: ஓகே ஓகே, தென் நம்மளுடைய விஷயத்துக்கு வருவோமா? 9 டேஸ், 9 வகைகள்
1: சுண்டல் வகைகள்.
0: எனக்கு நவராத்திரினாலே ரொம்ப பிடிச்சது அதுதான்ப்பா. சோறு சோறு சோறு.
1: உனக்கு எந்த சுண்டல் ரொம்ப பிடிக்கும்?
0: எனக்கு எந்த அந்த நவராத்திரியில குடுக்கற எல்லாமே எனக்கு பிடிக்கும், இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நவராத்திரினாலே பக்கத்து வீட்டுல இருக்கும் என்னை கூப்பிடுவாங்க, ஃபர்ஸ்ட் நான் தான் போய் அங்க நிப்பேன், அந்த மாதிரி நல்லா இருக்கும். தென் நீங்க என்ன உங்க வீட்டுல சாப்பாடு தருவீங்க 9 டேஸும்?
1: 9 டேஸ் வந்து நாங்க ஒவ்வொரு வகை சுண்டல் பண்ணுவோம். ஒரு நாள் வந்து பாசி பருப்பு, ஒரு நாள் சென்னா கடலை, ஒரு நாள் பிரவுன் கடலை, அப்படி விதமா பண்ணுவோம். சில டைம்ஸ் பாயாசம் புட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும், அப்புறம் நல்லா இருக்கும். ஆனா இப்ப கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா வைப்பாங்க, 21 ஸ்டெப்ஸ் எல்லாம் வைப்பாங்க, அது இன்னும் நல்லா இருக்கும், லைட் எல்லாம் போட்டு ஜாலியா இருக்கும்.
0: ஓகே, அந்த 9 டேஸ் ஒன்னு டெய்லி நீங்க அதை பாப்பீங்கல்ல, அதை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி தோணும், ஐயோ நம்ம வீட்டுல அழகா இருக்கே அந்த மாதிரி தோணுமா, இல்ல இத வேற வச்சுட்டாங்க அப்படியே எரிச்சலா இருக்கும் இப்படி போக முடியாது அப்படி அந்த மாதிரி
1: அப்படி எல்லாம் இல்ல. எங்க இந்த வீட் இந்த தடவை எங்க வீட்டுல கொஞ்சம் ஓரமா தான் வச்சிருக்காங்க, சோ போறதுக்கு வழி எல்லாம் இருக்கு, அது பிரச்சனை இல்ல, நல்லாதான் இருந்தது. ஆனா நான் இதோட எதுவும் ஹெல்ப் பண்ணல, எங்க அம்மாவும் என் அண்ணாவும் தான் எல்லாம் சேர்ந்து பண்ண, இறக்கி கட்டி எல்லாமே அடுக்கி வச்சது எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் தான்.
0: 9 நாள் உங்க வீட்டுல இருந்து 10th நாள் அது தூக்கி மேல வைக்கும் போது உனக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் பாக்கும்போது
1: கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மெயினா எனக்கு அந்த கிருஷ்ணன் பொம்மை ரொம்ப பிடிக்கும், அப்படி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதெல்லாம் திருப்பியும் திருப்பியும் அடுத்த வருஷம் தான் வரும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
0: ஏ அப்புறம் மண்ணு போட்டு அதுல செடிலாம் வளரணும்னு சொல்லிட்டு சைட்ல வைப்பாங்களே பார்க் மாதிரி, அதெல்லாம் உங்க வீட்டுல வைப்பாங்களா?
1: அது வைக்கிறவங்க வைப்பாங்க, எங்க வீட்டுல அவ்வளவா இடம் கிடையாது, வைப்பாங்க இந்த பார்க் மாதிரி குழந்தைங்க விளையாடுற மாதிரி. அப்புறம்
0: செட்டெல்லாம் போட்டு அது செடியாகி பெருசா வந்துருமே 9 நாள்ல அப்போ
1: அந்த மாதிரிலாம் இல்ல.
0: அப்புறம் உங்க வீட்டுல ஏதாச்சும் வருஷம் வருஷம் ஒரு பொம்மைகள் அப்புறம் ஏதாவது புதுமையா ஏதாவது வச்சுட்டு இருப்பீங்களா, இல்ல வச்சதேதான் திருப்பி திருப்பி வச்சுப்பீங்களா?
1: இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து என்ன, எங்க அம்மாவோட அம்மா இருக்கும்போது நிறைய பொம்மை வாங்கி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் யூஸே பண்ணல, மேல இருந்தது, அதை தான் வந்து கேரளால இருந்து நாங்க இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். சோ எல்லா பொம்மையுமே மோஸ்டா கேரளால இருந்து தான் இருக்கும். இங்க வந்து நாங்க 2-3 பொம்மை வாங்கினோம், சிவன் பார்வதி அந்த மாதிரி, அப்புறம் கிருஷ்ணன் ஹனுமான் இதெல்லாம் வந்து நாங்க வாங்கினோம். சோ புதுசா இந்த வருஷம் எதுவும் வாங்கல, இதெல்லாம் போன வருஷமே வாங்கினது. ஆனா நான் வந்து மயிலாப்பூர் போனா நிறைய கோலு பொம்மை எல்லாம் இருக்கும், நாங்க பாப்போம் பட் வாங்கல, நெக்ஸ்ட் டைம் பாக்கலாம்.
0: ஓகே பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வாங்கி வைங்க, நான் வருவேன் உங்க வீட்டுக்கு, அந்த 9 வகை சுண்டலும் நான் சாப்பிட்டு தான் போவேன்.
1: கண்டிப்பா வாங்க வாங்க, நாங்க வெயிட் பண்றோம்.
0: அடுத்த கோலுல வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் யோகா மற்றும் ரேகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. ஹாப்பி நவராத்திரி.
2: MOP வானொலியின் சமுதாய நவராத்திரி.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி.

0: Fully. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
1: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.

0: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் டு எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 FM. டுடே ஆர் ஷோ இஸ் ஆன் கெரியர் அண்ட் கெரியர் கைடன்ஸ்.
2: மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ரியலி கன்ஃபியூஸ்ட் அபவுட் வாட் டு டூ அண்ட் டேக் அப் நெக்ஸ்ட். ஸோ ஐ திங்க் திஸ் குட் பெனிஃபிட் தெம் இன் சம் வே. ஸோ சர்மிஷ்டா, குட் யூ ப்ளீஸ் கிவ் அ ஸ்மால் ஜஸ்ட் அபவுட் வாட் கெரியர் கவுன்சிலிங் ஆர் கெரியர் கைடன்ஸ் இஸ்?
1: Career guidance is basically when one helps another person identify their own interests and find out which department they can actually work under. Say it can be media, it can be consulting, it can be IT, no matter what. And this generally is done by completing the SWOT analysis. SWOT, which stands for strength, weakness, opportunity and threat. And depending on this and depending on the hurdles that they face, they can find out which particular career is more suitable for them.
2: So career can also depend on the personality of the person, and it's not necessary that a person has to take up a career. Like say if he's done engineering, doesn't mean he has to get into IT. He can change his career from IT to photography. It all comes down to passion and what he or she is actually interested in, and which field their focus lies on.
1: So we called up a few third year, final year students from MOP Vaishnav College as they are getting into the real world to find out what they actually want to pursue and what's the scope of the particular career that they're going to pursue. To know more about career and career guidance, stay tuned to our show on MOP CRS 107.8 FM.

0: படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
2: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா, நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
3: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: செம்மையா சொல்லலாம்.
2: அது என்னன்னா, மரவெட்ட கூடாது நினைச்சி. ஏன்னா மரவெட்டினா காத்து வராது, காத்து வரலன்னா நமக்கு வேர்க்குள்ளையா. அதான் அப்படியே அப்படியே அப்படியே அப்படியே சொன்ன, யாருமே மரவெட்ட கூடாது நினைச்சி.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம். வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 FM. டெய்லி உங்களுக்கு புது புது ப்ரோக்ராம வழங்கிட்டு இருக்கிறது தான் எம்ஓபியோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இன்னைக்கு வாதம் விவாதம்னு ஒரு புது ப்ரோக்ராமோட நாங்க வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராமோட ப்ரொடியூசர் பிரியங்கா ஆர். அது தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே அஸ்வினி, ஆர்ஜே பிரியங்கா மற்றும் ஆர்ஜே ஸ்ராவணி. இப்போ நம்ம மீரா மற்றும் கவிதா வீடுங்கள்ல நடக்கிற விஷயத்த நாடகமா பார்க்கலாம்.

0: லஞ்ச் ரெடியா?
1: எங்க அந்த குக்கர்ல இருந்து கொஞ்சம் சாப்பாடு டிபன் பாக்ஸ்ல போடுங்க.
2: நான் ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன் மீரா, நீயே போய் ஆக்கு.
1: எனக்கும் தானே வேலைக்கு டைம் ஆச்சு, நானும் ஆபீஸ்க்கு ரெடி ஆக வேண்டாமா?
0: யாராவது ஆக்குங்களே, கிளாஸுக்கு லேட்டா போனா மிஸ் வெளியே நிறுத்திடுவாங்க.
1: இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். இன்னும் ஒரு ரூபாய் வாங்கிக்கோமா, மூணு இட்லி கூட முழுசா சாப்பிடல.
0: அம்மா போதும்மா, வாட்டர் பாட்டில்ல தண்ணி போட்டாச்சா?
1: ஆக்கிட்டேன்.
0: லஞ்ச்
1: ஆக்கிட்டேன். புக் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா?
0: ஆ வச்சிட்டேம்மா.
1: சரி, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, வா கிளம்பலாம்.
0: மா ஈவினிங் நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே எனக்கு சுட சுட பஜ்ஜி செஞ்சு தரீங்களா?
1: செஞ்சு கொடுக்கறேன், வா போலாம்.

0: இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நம்ம எத்தனை வீட்டுல பாக்குறோம். ஒரு வீட்டுல என்னடானா பையனுக்கு டிஃபின் பாக்ஸ்ல லஞ்ச் நீயாக்கு நானாக்குன்னு போட்டி. இன்னொரு வீட்டுல என்னடானா பாசத்து பொழியற அம்மா. காசு மட்டுமே வாழ்க்கை ஆயிட்ட இந்த காலத்துல பாசத்துக்கு ஏங்கி அம்மா ஆபீஸ் விட்டு வர வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க ஒரு பக்கம்னா, குழந்தைகளுக்கு ஒன்லி த பெஸ்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுற வேலைக்கு போகிற அம்மாங்க ஒரு பக்கம், கரியர் முக்கியம் இல்ல பிள்ளையோட வளர்ப்பு தான் முக்கியம்னு நினைக்கிற ஹவுஸ் வைஃப்ஸ் ஒரு பக்கம்னா, என்னதான் பாசத்து புள்ளியற அம்மா வீட்டுல இருந்தாலும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கற காசு இல்ல அம்மாக்கு நினைக்கிற குழந்தைங்க ஒரு பக்கம். இப்படி நான்கு கோணங்கள், நான்கு வெவ்வேறு ஆசைகள். இன்னைக்கு சொசைட்டில அம்மாங்களும் குழந்தைகளும் எதுதான் கரெக்ட்னு நினைக்கிறாங்க? வேலைக்கு போற அம்மாங்களா இல்லனா ஹோம் மேக்கர்ஸா?
1: இன்னைக்கு இந்த வாதம் விவாதம் ஷோல வேலைக்கு போறாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட இன்னைக்கு நாலு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த கருத்து பரிமாற்றத்தை நடத்த போறது நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. கம் ஆன் லெட்ஸ் கோ டு தி ஷோ. ஒரு பக்கம் வேலைக்கு போறாங்க தான் பெஸ்ட்னு பேசுறதுக்காக வந்திருக்கிறது
2: கீர்த்தனா
3: ஷரன்.
1: ஆனா இன்னொரு பக்கம் ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்னு பேசுறது வந்திருக்கிறது
4: வைஷ்ணவி
5: ஐஸ்வர்யா.
1: ஹாய் ஹாய்
6: ஹாய்.
1: ஓகே சரி, ஷோவை ஒரு சில்லி க்வெஸ்சனோட தொடங்க போறேன் நான். உங்க அம்மா வீட்டுல சராசரியா என்னென்ன டிஃபன் செய்வாங்க காலையில? ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட கேட்கலாம்.
5: இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு,
4: பொங்கல், பூரி, சப்பாத்தி, மசாலா தோசை.
1: சரி சரி சரி, அப்பா எவ்வளவு பெரிய லிஸ்டா போடுறீங்க. சரி நீங்க சொல்லுங்க. வர்க்கிங் விமன்,
4: இட்லி, சப்பாத்தி, அவ்வளவுதான்.
3: என்னோட அம்மா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க.
1: எப்படி சொல்றீங்க?
3: இல்ல இல்ல, வேலைக்கு போறாங்களே. How can she do? You can't expect her to do.
1: அப்போ நீங்க எப்படி சொல்றீங்க?
3: My maid will make everything.
1: Okay, சரி. அப்போ உங்க வீட்ல மேய்ட் இருக்காங்களா?
3: ஆமா.
1: Okay, what about கீர்த்தனா?
4: எங்க வீட்ல மேய்ட் இருக்காங்க, ஆனா சமைக்கிறதுக்கு வந்து எங்க அம்மா தான் சமைப்பாங்க.
1: இங்க ஹோம் மேக்கர் சைடுல உங்க வீட்டுல மேய்ட் இருக்காங்களா? ரெண்டு வீட்லயும்
5: இல்ல இல்ல இல்ல.
1: ஓ, ரெண்டு வீட்லயும் மேய்ட் இல்லையா?
5: இல்ல இல்ல.
1: வெரி குட், வெரி குட். சரி, வேலைக்கு போற அம்மாங்க கிட்ட கேக்கலாம், அம்மாங்களோட பசங்க கிட்ட கேக்கலாம். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வருவாங்க அம்மா வேலை முடிச்சு?
4: 5:30.
1: ஓகே,
3: சேம் டைம் 5:30 ஒரு 4:30.
1: ஓகே, எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் இருந்துச்சுன்னா லேட் ஆகுமா?
4: இல்ல, எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் இருக்காது. எக்ஸ்ட்ரா வேலை அது மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்து எடுத்துன்னு வந்து பண்ணிடுவாங்க.
3: சேம், அதே மாதிரி.
1: அப்போ நீங்க வீட்டுல வந்து அம்மா வேலை செய்யறது நிறைய நாள் பாத்துருப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேக்கலாம். உங்க வீட்டுல சராசரியா அம்மா என்னென்ன வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்னென்ன வேலை செய்யறத பாத்துருக்கீங்க?
5: மெயினா குக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வீடு பெருக்கிறது, துடைக்கிறது, அதுக்கப்புறம் சாயங்காலம் அம்மா கார்டனிங் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த துணி துவைக்க, துணி வாஷிங் மிஷின் அப்படி அது துடைக்க, ஐ மீன்
4: போட முடியாத துணி எல்லாம் அவங்க செப்பரேட்டா வாஷ் பண்ணுவாங்க.
5: அது அது அதை எடுத்து போடுறதெல்லாம் அம்மா தான் பண்ணுவாங்க.
1: வேற என்ன வேலைங்க செய்வாங்க?
4: டிஷஸ் எல்லாம் வாஷ் பண்றது,
1: ஓகே,
4: அந்த மாதிரி வேலை எல்லாம் கூட பண்ணுவாங்க.
1: ஓ ஆமா, நீங்க சொன்னீங்க எல்லாம் வீட்ல மேய்ட் இல்லன்னு.
5: ஆமா,
1: எல்லா வீட்ல இருக்க எல்லா வேலையும் அம்மா தான் செய்வாங்க.
5: ஆமா,
1: அத தவிர சமைக்கிறது, பின்ன நீங்க வந்தீங்கனா பரிமாறிறது,
4: மந்த்லி ஒன்ஸ் வீக்கெண்ட்ஸ்ல வந்து வீட ஃபுல்லா க்ளீன் பண்றதெல்லாம் கூட
1: ஓகே அம்மா தான் செய்வாங்க எல்லா வேலையும்.
4: இல்ல, நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம், சோ ஃபேமிலியா சேர்ந்து.
1: ஓகே, வெரி வெரி குட். இப்ப வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 6512133333. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றாங்க, 6512133333. நீங்க போன் பண்ணி உங்க ஒப்பீனியன் சொல்லலாம். உங்க ஒப்பீனியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். சி யூ ரைட் ஆஃப்டர் தி பிரேக்.
7: என்ன பண்ணுவாங்க?
8: எங்க அம்மா வந்து நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் பாட்டில தண்ணி ஆக்கி எனக்கு டிஃபன் எல்லாம் ஆக்கி என்ன ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து

0: வீட்ல இருந்தா எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அம்மா ஆபீஸ்ல தான் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க போல. அம்மா ஆபீஸ்க்கு தான் நோட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அம்மா ஆபீஸ்ல தான் கேக் கூட்டி கொடுப்பாங்க. அம்மா ஆபீஸ்ல தான் ஹோம்வொர்க் பண்ணுவாங்க.
1: வேலைக்கு போகும் பெண்கள் அலுவலகத்தை மட்டும் கவனிக்காமல் வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரையும் கவனித்தால் நன்றாக இருக்கும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக். இது வாதம் விவாதம் இன் எம்ஓபி கம்யூனிட்டி எஃப்எம் 107.8. நான் உங்க ஆர்ஜி பிரியங்கா. இன்னைக்கு நாங்க பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. நம்ம கூட இன்னைக்கு 4 பேர் இருக்காங்க. 2 பேர் வந்து ஒர்க்கிங் மாம்ஸ் தான் பெட்டர், எங்க அம்மாங்க வந்து ஒர்க் பண்றாங்க ஆனாலும் அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் 2 பேர் வந்து எங்க அம்மா வீட்டில் இருக்காங்க, எங்க அம்மா எங்க மேல பாசத்தை பொழியறாங்க அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அடுத்து நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ற நம்ம 2 பேர்கிட்ட கேட்க போறோம். உங்க அம்மா வீட்டில் இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சந்தோஷம், உங்க அம்மா வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க?
1: அந்த வகையில பாத்தோம்னா, இப்போ பஸ்ல போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த இப்போ பவர் கட்னால நான் வீட்டுக்கு போன உடனே பவர் கட், அந்த டைமிங் எங்களுக்கு. இப்போ அப்போ நான் வந்து அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா ஏசி போட்டு வை, இல்லைன்னா இப்போ ஏதாச்சும் கலந்து வை, ஜூஸோ ஏதோ கலந்து வை.
0: அதான் யூஸ் பண்றீங்க உங்க அம்மா
1: அப்படியெல்லாம் சொல்லி. அப்போ அம்மா வீட்டுக்கு போகும்போது அது ஒரு இது, கரண்ட் போனாலும் அந்த கூல் லெஸ் இருக்கும் கொஞ்சம். சோ அதுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு அப்படி குடிச்சு சந்தோஷம்.
0: அம்மாவை பாக்குற சந்தோஷத்தோட இருக்க சந்தோஷம் அதிகமா? சரி சொல்லுங்க வைஷ்ணவி, நீங்க என்ன?
2: ஜூஸ் ஏசி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட வீட்டுக்கு போர்ச்சே, இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் நியூக்ளியர் ஃபேமிலில தான் இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போர்ச்சே வீட்டில் யாரும் இல்லை, நம்ம தான் கதவை திறந்துட்டு போகணுன்றச்சே அதே ரொம்ப ஒரு மாதிரி போரா இருக்கும். இதே நான் வீட்டுக்கு போறேன், என் அம்மா வந்து எனக்கு கதவை திறந்து விட்டு வா காலேஜ்ல என்ன பண்ண அப்படிலாம் கேட்டு நான் ரொம்ப டயர்டா இருக்கச்சே கூட எனக்கு வந்து உற்சாகம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அம்மா இருந்தாங்கன்னா.
0: அருமையா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க வைஷ்ணவி. ஓகே, இப்ப நம்ம ஒர்க்கிங் மாம் சப்போர்ட் பண்ற ஷேரன் கிட்டையும் கீர்த்தனா கிட்டயும் என்ன கேட்க போறேன்னு பாத்தீங்கன்னா, உங்க அம்மா உங்க 2 பேரோட அம்மாவும் வந்து ஒர்க் பண்றாங்க. ஒரு ஒரு 10 டேஸ் இல்ல 1 வீக் உங்க அம்மாக்கு லீவ்னா என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு? வீட்டுல என்னெல்லாம் பண்ணுவீங்க வீட்டுல?
3: I'm so used to my mom not being there at home.
0: Okay.
3: Nalla irukum, jolly ah irukum, music kekkalam louda, padam paakkalam, friends koopla veetla.
0: Veliyala povingala amma?
3: Ah, veliyala poven adiyella. Suppose amma veetla irundhaangna na avanga kuda veliyala poven, ana 1 week mele irundhuchna enakku bore, enakku bore
0: bore adichiruma.
3: Aama. I like to see her work because she won't have to be dependent on my dad for money. She didn't ask my dad gas ku kaas kudukno, telephone bill ku kaas kudukno adiyella.
0: Solunga Kirtana, neenga enna solringa? Unga amma veetla irukkadhula ungalku enna oru sandosham? Unga amma veetla irundanga na ungalku enna oru enjoyment, enna oru happiness?
1: எங்க அம்மாவோட சேர்ந்து படம் பாக்குறது அதெல்லாம் இருக்கு. சினிமா கூட்டிட்டு போவாங்க, அப்படிலாம் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போவோம், ஹோட்டல்லாம் போவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஸ்பெஷல் டிஷ் எல்லாம் வந்து குக் பண்ணி அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும், ஹாப்பியா இருப்பேன்.
0: ஓகே ஓகே. சரி, உங்க 2 பேர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் நானு. எப்பயாவது உங்க அம்மா வந்து உங்க பர்த்டேவை மிஸ் பண்ணிருக்காங்களா ஆபீஸ்க்கு போயிட்டு?
3: ஆஹா, சான்ஸே இல்ல.
1: ஆஹா, இல்ல, எந்தும் இல்ல. அவங்க ஏதாவது ஸ்பெஷல்லா வந்து பண்ணுவாங்க. லைக் ஒரு தடவை வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போனோன்னே அவங்க வந்து லைக் எல்லாம் வந்து ஹவுஸ் எல்லாம் அப்படியே டெக்கரேட் பண்ணி எல்லாம் கேண்டில் எல்லாம் ஏத்தி அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி எல்லாம் பண்ணாங்க.
0: வெரி குட், வெரி குட். சரி, நம்ம தொடர்ந்து இந்த வாதம் விவாதம்ன்ற நிகழ்ச்சியில பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் எடுத்துக்கலாம்.
4: ஹலோ மேடம், இது MOPCRS 107.8 FM. உங்க பேர் சொல்லுங்க மேடம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல ஒர்க்கிங் விமனா மேடம்?
5: ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
4: ஓகே ஓகே ஓகே. ஒரு இப்ப ஷோ கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நாங்க இன்னைக்கு கேக்குற கேள்வி வந்து, வேலைக்கு போற அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா? உங்க ஒப்பீனியன் பிரகாரம் எது பெட்டர் மேடம்?
5: ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கறதா பெட்டர்னு சொல்றேன்.
4: ஏன் மேடம்?
5: ஏன்னாக்க நல்ல பசங்களை புருஷனை எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கலாம். அவங்க வேலையை விட்டு வரும்போது நம்ம வீட்டுல இருந்து அவங்களுக்கு வேண்டியதே ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க டென்ஷன் ஆவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வேணும், பிள்ளைங்களை கவனிக்க முடியாது.
4: அது சரி மேடம். ஆனா இன்னைக்கு இருக்க சொசைட்டில வந்து ஒரு ஆள் சம்பாத்தியம் போதும்னு நினைக்கிறீங்களா மேடம் நீங்க?
5: பத்தாதுதான், ஆனா வந்து அதுக்காக வந்து நிம்மதி இருக்காது.
4: அப்ப வந்து பசங்க நிம்மதி, பசங்களை பாசமா பாத்துக்கிறது தான் முக்கியம், காசு விட
5: அப்படின்னு சொல்லுங்க. கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், வீட்டுல நான் இருந்ததுனால அவங்களுக்கு வேண்டியது செஞ்சு தரேன்.
4: ஓகே மேடம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் மேடம், கீப் லிஸ்னிங்.
5: தேங்க்யூ
4: மேடம்.
0: வெல்கம் பேக். இது MOP கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ் 107.8 FM. நான் ஆர்ஜே பிரியங்கா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம மிஸ்ஸஸ் நிர்மலா கிட்ட பேசினோம். அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க சொன்னாங்க ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க பெஸ்ட், ஏன்னா வீட்டுல நம்ம இருக்கும் போது பசங்க வீட்டுக்கு வந்த உடனே பாசத்தை பொழியறது, பசங்களுக்கு வந்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, பசங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வீட்டுல சமைச்சு போடுறது, ஹஸ்பண்ட்க்கும் பசங்களுக்கும் டென் டு தெம், அதுதான் முக்கியம்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. அடுத்து நம்ம வந்து நம்ம ஹோம் மேக்கர்ஸ் டீம் கிட்ட என்ன கேட்க போறோம்னா, இப்ப உங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, ஒரு 10 நாள் உங்க அம்மாக்கு வந்து ஏதாவது ஊருக்கு போக வேண்டிய வேலை, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்கேயாவது போறாங்கன்னா, அந்த 10 நாள் எப்படி இருக்கும் உங்க வீடு?
6: அந்த வகையில எனக்கு வந்து அம்மா ஒரு 10 டேஸ் கேரளா போயிருந்தாங்க. ஸோ நான் வந்து எப்பவுமே ப்ராஜெக்ட் ஏதாச்சும் பண்ணுவேன், இந்த நெட்ல ஏறிட்டா நான் வெளியில வந்து சாப்பிடுறது அதெல்லாம் அம்மா கூப்பிட்டு அது இல்லைன்னா அம்மாவே எடுத்துட்டு வந்து தருவாங்க. அந்த ஒரு 10 நாள் பாத்தீங்கன்னா நான் எனக்கு பசி வந்தாலும் அது விட்டுட்டு அது அந்த கண்டினியூட்டி போயிடும் சொல்லிட்டு சில நாள் நான் சாப்பிடாம எல்லாம் இருந்து அதுக்கப்புறம் போய் நான் அதை எடுத்து வச்சு சோம்பேறித்தனப்பட்டு அப்படியெல்லாம் ரொம்ப அதுதான் மேலே சாப்பாடே ஒரே குழப்பமா போச்சு.
0: வாழ்க்கையில முக்கியமே சாப்பாடுதான், அதுவே போச்சுன்னு சொல்றேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்து நம்ம வைஷ்ணவி கிட்ட கேட்கலாம்.
2: சத்தியமா சொல்றேன், அம்மா 10 நாள்லாம் விட்டுட்டு போறேன்னு சொன்னாலே நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு 2-3 நாள் இது வரைக்கும் 2-3 நாள்லாம் போயிருக்காங்க ஏதாவது கல்யாணத்துக்கெல்லாம். அப்பெல்லாமே நான் ஒரு நாளைக்கு 5-6 வாட்டி நான் போன் பண்ணுவேன், ஒரு 5-6 வாட்டி அம்மா போன் பண்ணுவாங்க, சாப்பிட்டியா, அது பண்ணியா, இது பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நான் அம்மாவுக்கு போன் பண்ணி என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க, அதெல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். ஸோ 2-3 நாளுக்கு மேலே என்னால இருக்க முடியாது.
0: சரி, இப்ப அம்மா வந்து எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாங்கன்னா யார் சமைப்பீங்க? நீங்க ரெண்டு பேரும் சமைப்பீங்களா?
6: நான் ஏதோ கத்து கொடுத்துருக்காங்க.
0: சாப்பிட முடியுமா ஐஸ்வர்யா?
6: இல்ல, எங்க அண்ணாத அண்ணாவும் அப்பாவும் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் கேண்டீன்ல சாப்பிடுவாங்க.
0: சுவாரஸ்யமா போயிட்டு இருக்க வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 6512133333. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன், 6512133333. நீங்க போன் பண்ணி உங்க ஒபினியன் சொல்லலாம். உங்க ஒபினியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். See you right after the break.
7: காலை 5 மணிக்கு
8: அம்மா பால்,
7: காலை 8 மணிக்கு
8: அம்மு பேக்ல புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தியா? சரி, பத்திரமா பார்த்து போயிட்டு வானா.
9: பை மா.
8: பை.
7: காலை 10 மணிக்கு
9: மிஸ் உஷா, can I have you in the cabin?
8: Yes sir, coming.
7: மாலை 6 மணிக்கு
8: ஸ்கூல்லாம் எப்படி போச்சு? ஹோம்வொர்க்லாம் கொடுத்துருக்காங்களா? பண்ணுங்க, கடகடன்னு ஹோம்வொர்க் பண்ணோனா.
7: இரவு 8 மணிக்கு
8: சரி, தோசை சுடட்டா? நானு
7: நான் வேணா தோசை மாவு வாங்கிட்டேன்மா.
8: வேண்டாங்க, நான் வந்து மாவு அரைச்சிட்டேன் நேத்தே. நானு
7: இரவு 10:30 மணிக்கு
8: சரி, சீக்கிரமா தூங்கணும்னா குட் நைட். நான் அம்மா நாளைக்கு ஆபீஸ் போனும்.
10: குட் நைட் மா.
11: இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போற அம்மாக்கள் எல்லாருமே சூப்பர் மாம்ஸா தான் இருக்கணும். ஆபீஸையும் சரி வீட்டையும் சரி சரிசமமா வச்சுக்கணும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: வெல்கம் பேக். இது வாதம் விவாதம் இன் MOP கம்யூனிட்டி FM 107.8. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. இதை தொகுத்து வழங்குறதுனா உங்க ஆர்ஜே பிரியங்கா. இப்ப நம்ம வந்து ஹோம் மேக்கர் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேட்டோம், ஒரு 10 நாள் உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது எமர்ஜென்சியா போனாங்கன்னா என்ன மாதிரி கஷ்டம் இருக்கும் வீட்டுல அப்படின்னு கேட்டோம். ஒரு சின்ன சேஞ்ச் அந்த க்வெஸ்சன்ல. இப்போ நம்ம ஒர்க்கிங் மாம் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேட்க போறோம். உங்களுக்கு வந்து இப்போ மாம் வந்து வீட்டுல இல்லாமயே பழக்கம் ஆயிருச்சு, நீங்க வந்து இதனால

0: இது இது ஒரு புது சேஞ்சா இருக்கே, எந்த அம்மாக்கு இருந்தாலும் அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்.
1: ஆமா கட்டாயமா. என் அம்மாக்கு ஆக்சுவலா சந்தோஷம், ஏன்னா நான் இண்டிபெண்டா இருக்கேன், ஃபியூச்சர்ல நான் மத்தவங்க எல்லாம் நான் ஹெல்ப் கேட்க மாட்டேன், நான் ஜஸ்ட் அப்படியே பண்ணுவேன்.
0: ஓகே வெரி நைஸ் ஷரண். கீர்த்தனா நீங்க என்ன சொல்றீங்க? கீர்த்தனா
2: நான் ஷரண் மாதிரி அவ்வளோ எல்லாம் குக் பண்ண மாட்டேன், அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக்கா நான் வந்து ஆரம்பிச்சு வைப்பேன், சாப்பாடு வெப்பது சாதம் வெப்பேன் அவ்வளவுதான். எங்க அம்மா வந்து கண்டினியூ பண்ணிடுவாங்க அந்த குக்கிங்க.
0: ஓகே ஓகே ஓகே.
1: சில நேரத்துல எல்லாம் அம்மா வேலைக்கு போன அப்புறம் நான் நான் வீட்டு துடைப்பேன், சப்போஸ் மெய்ட் வரலன்னா நான் வீட்டு துடைப்பேன், ஸ்வீப் பண்ணுவேன், பாத்திரம் தேய்ப்பேன்.
0: வெரி குட் வெரி குட்.
2: சோ பேசிக்கா நாங்க வந்து எங்க அம்மா மேல டிபெண்டா இருக்க மாட்டோம், கொஞ்சம் இண்டிபெண்டா இருப்போம்.
0: அதே மாதிரி உங்க அம்மாக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ணலாம். வெரி நைஸ், ரொம்ப நல்லா பேசுனீங்க. அடுத்து நம்மளுக்கு ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, காலர் எடுக்கலாம்.
3: ஹலோ, இது MOPFM 107.8
4: FM.
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
4: நல்லா இருக்கமா.
3: உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் பிரேமா.
3: ஓகே, நீங்க வர்க்கிங் உமனா இல்ல ஹோம் மேக்கரா?
4: வர்க்கிங் உமன்மா.
3: ஓகே ஓகே ஓகே. அப்போ ஒரு வர்க்கிங் விமன் இருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க மேடம்?
4: வர்க்கிங் உமனா இருக்கிறதுல வந்து மெயின் என்ன, ஏர்னிங். ரெண்டு பேரும் சம்பாதிச்சனா வீட்டுக்கு நல்ல இன்கம் இருக்கு, பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம், அப்புறம் பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கலாம். ஒரு ஆள் சம்பளம் வச்சுட்டு இந்த காலத்துல முடியாது இல்லையா, அதனால ரெண்டு பேரும் சம்பாதிச்சா பசங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கலாம்.
3: ஆனா நீங்க வர்க்கிங் விமனா வந்து ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கலையா மேடம் நீங்க?
4: இல்ல, கொஞ்சம் பிள்ளைங்க கொஞ்சம் வளர்றவெல்லாம் வேலை செய்யாம இருந்துட்டு குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்.
3: அது கரெக்ட் மேடம்.
4: கொஞ்சம் வளர்றவெல்லாம் நம்மளுடைய சப்போர்ட் வேணும் இல்லையா.
3: எஸ் மேடம்.
4: பசங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச உடனேதான் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்.
3: ஓகே ஓகே ஓகே. உங்க பசங்க எத்தனை வயசு ஆகுற வரைக்கும் நீங்க வீட்டுல இருந்தீங்க மேடம்?
4: என் பசங்க ஒரு அதான் ஸ்கூலுக்கு எல்கேஜி யூகேஜி போக ஆரம்பிச்ச உடனேதான் நான்
0: ஒரு மதர் வந்து ஒர்க் பண்றது ரொம்ப முக்கியம், அப்பதான் வந்து ஃபேமிலியில ஒரு பேலன்ஸ் இருக்கும், அப்பதான் பசங்களுக்கு வந்து வேண்டியதெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும், அப்பதான் வந்து ஃபினான்ஷியலா ஃபேமிலியில ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க மிஸ்ஸஸ் பிரேமா ரவி. அடுத்து வந்து இப்போ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பத்தி மிஸ்ஸஸ் பிரேமா பேசினதுனால நான் அடுத்தது அதையே கேள்வியா கேட்கலான்னு நினைச்சேன். உங்க அம்மாங்க ஒர்க் பண்றதுனால உங்க வீட்டுல வந்து என்ன அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க நீங்க ஷரண் அண்ட் கீர்த்தனா?
1: பிகாஸ் மை மாம் இஸ் ஒர்க்கிங், மை ஐ மீன் வி கேன் ஸ்பெண்ட் மோர், we can enjoy certain facilities. Like Aishwarya said, she'll tell her mother to switch on the AC when the current is not there, it'll be her room will be a bit more cool. But because both my mom and dad are working, we are able to afford the AC which has the remote control, I mean which has that phone facility where you can just text your AC and then it switches on its own.
0: செம்மங்க கலக்கிட்டீங்க.
1: So அதனால we are able to afford that and we are able to enjoy that that
0: hold on Sharon.
1: கட்டாயமா யூ ஹாவ் யுவர் ஃபோன் வித் யூ வென் எவர் யூ கோ டு காலேஜ் அண்ட் யூ கம் பேக். நீ ஜாலியா டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஐ டெக்ஸ்ட் யுவர் ஏசி அண்ட் தி ஏசி வில் ஸ்விட்ச் ஆன் அண்ட் இட் வில் பி ரெடி ஒன்ஸ் யூ கோ பேக் ஹோம்.
2: எனக்கு எல்லாத்தையும் அம்மா தான்
0: பண்றாங்க. வைஷ்ணவி ரொம்ப நேரமா பேசணும் சொல்லிட்டு இருக்காங்க. வைஷ்ணவி என்ன வைஷ்ணவி சொல்லணும் உங்களுக்கு?

0: நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஹோம் மேக்கர்ஸா அம்மா இருக்கிறதுனால வந்து ஏசி வாங்க முடியல அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அப்பா வந்து ஈக்குவலா அதாவது அந்த ஏசி நீங்க சொல்ற ஏசி அஃபோர்ட் பண்ற அளவுக்கு அப்பாவால சம்பாதிக்க முடியும்னா அம்மா வீட்டுல இருந்தா என்ன தப்புன்னு
1: நான் கேட்கறேன். இல்ல வைஷ்ணவி, இங்க பாரு, ஐ மீன் யுவர் ஃபாதர் cannot do all the work, cannot be working all the time. This definitely he'll want to retire after a point. And
2: yeah, that point நீங்க பாருங்க, இப்போ உங்க அம்மா அப்பா வேலை செய்றாங்க, சோ யூ மிஸ், நீங்க உங்க அம்மா அப்பா சி மணி வந்து இருக்கணும் தேவை நம்மளுக்கு, ஐ மீன் இதுக்கு லைஃபுக்கு தேவை. பட் அந்த எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு பாசம், லைக் உங்க அம்மாக்கு நீங்க என்ன பண்றீங்க? இப்ப எங்க அம்மா எடுத்தீங்கன்னா நான் ஒரு மூட் நான் என்ன பண்ணுவேன்லாம் அம்மாக்கு தெரியும்.
3: இல்ல ஐஸ்வர்யாவும் வைஷ்ணவியும் என்ன சொல்ல வராங்கன்னா, பினான்சியல் பர்டனை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா வீட்டுல வந்து நீங்க காசு இருந்தாலும் வீட்டுல வந்து அவங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு அம்மா வீட்டுல வேணும்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
1: See, Amma will come after her work and she spends time with us. There's a lot of bonding time that we have after she finishes her work also. Yeppome, we'll watch TV together. I mean, me, my mom, my dad, my sister, we'll sit in front of the TV at the end of the day and we'll be talking. And every night we somehow have this thing of playing cards, Ludo, adiyella. So all that passes definitely there.
0: இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் போது உங்க அம்மா வந்து வேலையை வீட்டுக்கு கொண்டு வந்து செய்வான்னு சொல்றீங்க, அப்போ எப்படி நீங்க டிவி பாப்பீங்க? உங்க அம்மா நீங்க கேட்க மாட்டீங்களா, என்னம்மா வீட்டுல வந்தும் ஆபீஸ் வேலை பாக்குறியே அப்படின்னு உங்களுக்கு தோணாதா?
1: கட்டாயமா கேட்பேன், கட்டாயமா கேட்பேன்.
0: அதுல தெரியுது நீங்க எவ்வளவு உங்க அம்மாவை மிஸ் பண்றீங்க அப்படின்னு. ஏன்னா உங்க அம்மா ஆபீஸ்ல இருக்கிறச்சு ஆபீஸ் வேலை பார்த்துதான் ஆகணும், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஆபீஸ் வேலை பாக்குறீங்களேன்னு நீங்களே கேட்டீங்கன்னா அதுலயே தெரியுது நீங்க உங்க அம்மாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னு.
4: இல்ல, எங்க அம்மா வந்து கரெக்டா ஷேர் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நான் தூங்கின அப்புறம் வேலை பார்ப்பாங்க அவங்க ஆபீஸ் ஒர்க்கு, சோ வந்து அப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. சோ என் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் அண்ட் ஒர்க் பார்த்த மாதிரியும்.
5: ஹோல்ட் ஹோல்ட் ஹோல்ட் ஹோல்ட் தட் தாட். அதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு காலர் வந்திருக்காங்க, காலர் எடுத்துட்டு அப்புறமா பேசலாம். திஸ் இஸ் எம்ஓபி 107.8 FM. ஹலோ, இது எம்ஓபி 107.8 FM. ஹலோ, நீங்க பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே பிரியங்கா, எம்ஓபி 107.8 FM. உங்க பேர் சொல்லுங்க மேடம்.
6: ஹலோ மேடம், ஸ்ரீஜா என் பேரு.
5: ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா மேடம்?
6: கேட்டுட்டு இருக்கேன்.
5: ஓகே, நீங்க வந்து ஒர்க்கிங் விமனா இல்ல ஹோம் மேக்கரா மேடம்?
6: இல்ல, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
5: ஓகே, நீங்க வந்து ஒர்க்கிங் விமன் பெஸ்டா இல்ல ஹோம் மேக்கர் பெஸ்டான்னு நினைக்கிறீங்க?
6: ஹோம் மேக்கர் தான் பெஸ்ட்.
5: ஏன் மேடம்?
6: ஹோம் மேக்கர் தான் பெஸ்ட். அதாவது குழந்தைங்க நினைச்சுன்னா குழந்தைங்களை பாக்குறதுக்கு வீட்டுல இருந்துதான் ஆகணும்.
5: நீங்க வேலைக்கு போறீங்க ஆனா ஹோம் மேக்கர் பெஸ்ட் ஏன் மேடம் சொல்றீங்க?
6: அதனாலதான் சொல்றேன், அது போயிட்டு வர கஷ்டம் தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். இப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் தூங்கிருப்பாங்க, அவங்க ஹோம் ஒர்க் யோசனைகளா இல்லையான்னு தெரியல.
5: ஓ சரி சரி,
6: இப்ப வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த கவலை இருக்காது பாத்தீங்களா?
5: அது சரி. ஆனா
6: இப்போ நம்ம எந்த குழந்தைகளும் வீடு பூட்டி இருக்குன்னா அவங்களுக்கு பிடிக்காது ஸ்கூல் விட்டு வரும்போது.
5: ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்க,
6: வரும்போது அம்மா வீட்ல இருக்கணும்.
5: அது சரி மேம், கரெக்ட்டா
6: சொன்னீங்க, அதுக்காக சொல்றேன்.
5: பட் இப்போ காசு வீட்ல பணம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் மேம்
6: அது அத்தியாவசியம்னா போய் தான் மேடம் ஆகணும், ரொம்ப ஆடம்பரத்துக்காக எல்லாம் போக கூடாது. அத்தியாவசியம்னா மேனேஜ் பண்ண முடிஞ்சா எவ்வளவு மேனேஜ் பண்ணும், அது வந்து அந்த உமனோட டேலண்ட பொறுத்தது. இல்லத்து அரசின்னு சொல்லி பெண்களை தான் சொல்ல முடியும்.
5: அது சரி,
6: அதனால இல்ல தரிசி இல்ல தரிசியா தான் இருக்கணும்.
5: ரொம்ப சரியா சொன்னீங்க மேடம். லைன்ல இருக்கீங்களா மேடம்?
6: லைன்ல இருக்கேன் மேடம்.
5: இப்ப சின்ன வயசுல இருக்கும் போது பசங்க வந்து வீட்டுக்கு வந்தா வீடு பூட்டி இருந்ததுதான் கஷ்டப்படுவாங்க, ஆனா வயசு ஆக ஆக இப்ப வந்து ஹோம் மேக்கரா இருக்கனால அம்மாக்கு வந்து சம்பளம் இல்ல, அதனால வந்து அடுத்தவங்க அம்மா வந்து பசங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் போது நம்ம அம்மா வேலை செய்யாதனால நம்மளுக்கு இது வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஏங்க மாட்டாங்களா?
6: அது ஏன் பசங்க இருக்கிறாங்க, ஆனா சில பசங்க பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல இருக்கிறாங்க, நான் போகும்போது பசங்க என் ஃப்ரெண்டு வீட்டுல போனா பசங்க அம்மா இருக்காங்க நீங்க மட்டும் இல்லையே ஏன் ஆபீஸ் போறீங்கன்னு கேக்குற பசங்களும் இருக்கு. அதாவது சில ஏஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு அம்மா ரொம்ப தேவை, பக்கத்துலயே இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த ஏஜ் நம்ம கம்பல்சரி அது குடுத்துதான் ஆகணும்.
5: அப்ப வந்து நீங்க ஒரு ஹோம் நீங்க ஒரு ஒர்க்கிங் விமனா இருந்துட்டு ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்ன்னு சொல்றீங்க மேடம்?
6: Yes.
5: Very good, ma'am.
6: Thank you. Home maker is the best.
5: Very good, madam. Thank you so much for calling, madam. Keep listening.
6: Thank you, madam. Thank you.
5: Okay.
4: Welcome back, guys. The Vadam Vivadam show in MOP Community FM 107.8. Na unga Ajay Priyanka unga kitta pesit irukken. Iniki nammalo topic pathingana working moms better ah illa homemakers better ah. Ipo namba Mrs. Shreeja kitta pesnom. Mrs. Shreeja vandu or working professional. Avanga enna da working professional ah irnalum avanga vandu homemakers ku support panni ரொம்பவே சென்சிபிளா பேசினாங்க மிஸ் ஸ்ரீஜா, ஒரு யங் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க என்ன சொன்னாங்கன்னு ஒரு சின்ன ரீகேப் நான் கொடுக்கணும்னா, அவங்க சொன்னாங்க என்னதான் நான் ஒர்க் பண்ணாலும் என் பசங்க வந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது நான் இல்லனா ஏங்குறாங்க, வீடு பூட்டிருக்க வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படியே ஹையோ அப்படின்னு சொல்றாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னதான் நான் வந்து பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வேணும் ஃபேமிலிக்கு, என்னதான் பினான்சியல் பர்டன் வந்து நான் வந்து என் ஹஸ்பண்டோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சாலும் என் பசங்களுக்கு வந்து அந்த பாசமும் என் பசங்க வீட்டுக்கு வரும்போது நான் அங்க இருக்கேன் அந்த ஒரு செக்யூரிட்டியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்பவே நல்லா பேசினாங்க. பேக் டு ஆர் கேர்ள்ஸ். இங்க நம்ம காலருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கீர்த்தனா ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சைட் என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மா என்னதான் ஒர்க் பண்ணாலும் எங்க அம்மா வந்து வீட்டுல வந்து ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. வீட்டுல இருக்க ஒர்க்கையும் வேலையில இருக்க ஒர்க்கையும் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்ல பாயிண்ட் அதுவும். அதுக்கு வந்து என்ன கான்ட்ரடிக்ட் பண்ண விரும்புறீங்க வைஷ்ணவி அண்ட் ஐஸ்வர்யா ஃப்ரம்
2: டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பத்தி பேசினாங்க. பட் மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ கேம்ஸ் பீரியட் அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா ஸ்கூல் பசங்க, அப்போ என்ன ஏதாச்சும் பிரச்சனை நடந்ததுன்னா ஒரு கால் பண்ணா இப்போ எங்க அம்மா அப்படியெல்லாம் வந்துருவாங்க. அவங்க நான் ஒரு பெர்மிஷன் போடணும், ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா வர முடியாது. அப்படியே எடுத்தோமா அப்படியே வந்துட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு பெர்மிஷன் எப்படி இருந்தாலும் பெர்மிஷன் கேட்கணும். அதெல்லாம் அது இப்போ என் ஃப்ரெண்ட் எடுத்துனா மேல ஒரு ஷார்ட் புட் விழுந்தது. ஸோ அந்த டைமுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. அவங்க 1 hour அப்புறம் தான் வந்தாங்க. அது வரைக்கும் நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு அவங்க தான் இருந்தாங்க அந்த ஒரு இதுக்கெல்லாம். ஸோ அவங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் சொன்னா கூட அந்த ஒரு டைமுக்கு வந்து என்னோட அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 1 hour அப்புறம் தான் வந்தது. ஸோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ
4: ஓகே, நம்ம ஐஸ்வர்யா ஹோம்மேக்கர் சைட்ல இருந்து ரொம்ப அருமையா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து என்னதான் உங்க ஒர்க்கிங் மாம் காசு சம்பாதிச்சாலும் ஒரு எமர்ஜென்சி ஸ்கூல்ல வந்து குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டுல இருந்தாதான் உடனே கிளம்பி வர முடியும். ஆபீஸ்ல இருந்தா பெர்மிஷன் கேட்கணும், அது இதுன்னு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட். அதுக்கு ஷேரன் என்னமோ நம்ம சைடு நம்ம ஒர்க்கிங் விமன் சைட்ல இருந்து பேசணும்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்கலாம் ஷேரன் சொல்லுங்க.
1: சியா ஐஸ்வர்யா, நான் ஐஸ்வர்யா ஓட பாயிண்ட் அவ்வளோ ஒத்துக்கல. ஏன்னா நான் ஒரு ஆக்சிடென்ட்ல ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட் ஆன் Feb 14 திஸ் இயர். ஓகே. அண்ட் மை மாம் ஒர்க்ஸ் இன் அ ஸ்கூல், மை டேட் ஒர்க்ஸ் இன் ஹேஸ் இஸ் ஓன் அட்வர்டைசிங் ஏஜென்சி. அதனால ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் ஒர்க்கிங் இட் டசன்ட் மீன் தட் ஷீ குடன் கம் இம்மிடியட்லி. அஸ் சூன் அஸ் ஷீ காட் த கால் தட் ஐ வாஸ் சென்ட் டு தி எமர்ஜென்சி வார்ட், இம்மிடியட்டா வந்தாங்க. என் அம்மா அப்படியே சீக்கிரமா வந்துட்டாங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஹாஃப்னா தனியா இருந்தேன். நான் மயிலாப்பூர்ல இருந்தேன், ஸ்கூல் பெஸ் நகர்ல இருக்கு, அப்பாவோட ஆபீஸ் திருவாமியூர்ல இருக்கு. ஹாஃப் அன் ஹவர்ல அவங்க வந்தாங்க.
4: ஓகே, இப்ப ஐஸ்வர்யா என்னமோ சொல்லணும்ன்றாங்க நம்ம ஹோம்மேக்கர் சைட்ல இருந்து. சொல்லுங்க ஐஸ்வர்யா.
2: சரி, அது வந்து இப்ப அவங்க டீச்சர் இருக்காங்க. சோ அது அவங்க ஸ்கூல் பொறுத்து இருக்கு. பட் இதே வந்து இப்போ நிறைய பேர் இப்போ நிறைய ஐடி ஃபீல்ட் அது மாதிரி நிறைய ஃபீல்ட் எடுக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு பெர்மிஷன் கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். என் ஃப்ரெண்டோட இது பார்த்தாலும் அவங்க அம்மா ஐடி ஃபீல்ட்ல இருந்தாங்க, அவங்களுக்கு 1 hour முடிஞ்சு அப்புறம் தான் வர முடிஞ்சது. அவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இல்லைன்னா அவங்க என்ன சொல்றது அவங்களுக்கு ஜாப் போயிடும். திருப்பி பொண்ணை பாத்துட்டு வந்தா ஜாப் போயிடும்.
4: ஓகே கீர்த்தனா சொல்லுங்க.
7: அவங்க இப்போ இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னா லைக் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து அவங்க அவங்களால ஹாஸ்பிட்டல் வர முடியாத
4: நேரத்துல
7: அந்த நேரத்துல வேற யாராவது வந்து அமுச்சு விடுவாங்க.
4: இது வாதம் விவாதமா இல்ல கொழையடி சண்டையா நிஜமா எனக்கு தெரியலங்க. பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ரெண்டு டீமும். இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொடுத்து அப்படியே ஆப்பிள் ஜூஸ் மேங்கோ ஜூஸ் எல்லாம் கொடுத்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்குள்ள நீங்க எல்லாரும் ஒரு பிரேக்குக்கு போயிட்டு வந்துருங்க. இது வாதம் விவாதம் அட் MOP FM 107.8. நான் உங்க RJ பிரியங்கா.
8: கால

0: இப்ப வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 651-2-1-3-3-3. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றாங்க, 651-2-1-3-3-3. நீங்க போன் பண்ணி உங்க ஒப்பீனியன் சொல்லலாம். உங்க ஒப்பீனியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. நம்ம வாதத்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம காலர் கிட்ட பேசிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம்.
1: ஹலோ மேடம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பத்மா.
1: எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? சரி, நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கீங்களா மேடம்? இப்போ இன்னைக்கு நம்ம ஷோட கேள்வி வந்து, வேலைக்கு போயிட்டு இருக்க அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர் பெட்டரா? நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கரா இல்ல வேலைக்கு போறீங்களா மேடம்?
2: வேலைக்கு போறேன்.
1: ஓகே, நீங்க யார் பெட்டர் நினைக்கிறீங்க?
2: யார் பெட்டர்ன்றது இல்ல, ஐ திங்க் ரெண்டு பக்கத்துல இருக்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ஐ வுடன்ட் சே ஹோம் மேக்கர் இஸ் பெட்டர் ஆர் மேட் ஒர்க்கிங்.
1: அப்ப நீங்க ஹோம் ஒர்க்கிங் விமனா நீங்க என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க மேடம்?
2: பிஃபோர் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் பாசிட்டிவா சொல்லணும்னா, யூ வில் ஹேவ் சம் சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். நெகட்டிவ் சொல்லணும்னா, யூ ஆர் ஆல்வேஸ், நம்ம வந்து இந்த டைமோட எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்கோம். பிகாஸ் யூ ஆர் கம்பீட்டிங் வித் யுவர் ஃபேமிலி டைம் அஸ் வெல் அஸ் ஒர்க் டைம்.
1: ஓகே மேம்.
2: சோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்பவுமே ஒரு சவாலா இருக்கும். நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எப்பவுமே வந்து அதுவே ஒரு பெரிய பிளான் போட வேண்டியதா இருக்கு.
1: அப்போ உங்களுக்கு வந்து ஹோம் மேக்கரா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நீங்க அதை சூஸ் பண்ணுவீங்களா?
2: Provided I have financial independence, yes.
1: Okay madam, romba arumaiya soninga. Thank you very much for calling madam.
2: Welcome.
0: ஜோரா போயிட்டு இருக்க இந்த வாதம் விவாதம் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பேக் நேயர்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 FM அண்ட் நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா? பிரேக்குக்கு முன்னாடி நம்ம ரொம்ப காரசாரமா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும். ஐஸ்வர்யா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அம்மாங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. ஒர்க்கிங் மாம்ஸா இருந்தாங்கன்னா உடனே அவங்க கிளம்பி வர்றது, பெர்மிஷன் கேட்கறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சொன்னாங்க, முக்கியமா ஐடி ஃபீல்ட்ஸ்ல. ஆன் தி அதர் ஹேண்ட் ஷேரன் என்னன்னா, அவங்களுக்கு பர்சனலா நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொன்னாங்க. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ உடனே கிளம்பி அவங்க அம்மா வந்ததை சொன்னாங்க. தோ அவங்க அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு இந்த ஷோ. அடுத்து என்ன கேள்வினா, உங்க அம்மா ஒர்க் பண்ணணுமா வேண்டாமா, உங்க அப்பாவோட ஒப்பீனியன் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒர்க்கிங் மாம் சைட்ல கேட்கலாம், உங்க அம்மா ஒர்க் பண்றதுல உங்க அப்பாவோட ஒப்பீனியன் என்ன?
3: என்னோட அப்பாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா, ஏன்னா ஃபினான்ஷியலா என்னோட அம்மா அப்பா மேல அவ்வளோ டிபெண்டா இல்லை. அப்புறம் அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, நீ ஏதோ உருப்படியா, நீ இப்போதான் ஏதோ பண்ற, இவ்வளோ வருஷம் நீ ஷேரனும் சேரா என்னோட தங்கச்சியும் பார்த்துருந்தாங்க. அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, இப்போதான் ஏதோ பண்ற,
0: ப்ரொடக்டிவா பண்ணிட்டு. ஓகே, வெரி நைஸ். இப்ப நம்ம ஹோம் மேக்கர் சைட்ல வைஷ்ணவி கிட்ட கேட்கலாம். வைஷ்ணவி என்ன சொல்றீங்க?
4: என் அப்பா வந்து அம்மா வேலைக்கு போகணும்னு சொல்ல மாட்டாரு, போக வேண்டாம்னு சொல்லுவாரு. அம்மாவுக்கு வந்து நல்லா ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு அப்பா. சோ அதனால அம்மாவே வந்து சூஸ் பண்ணாங்க நான் வேலைக்கு போக போறது இல்ல அப்படின்னு.
0: ஓகே ஓகே ஓகே. ஐஸ்வர்யா நீங்க என்ன சொல்றீங்க?
5: எங்க அம்மா ஆக்சுவலா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. சோ எங்க அண்ணா பிறந்து, அண்ணாக்கும் எனக்கும் 9 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அண்ணா பிறந்துட்ட பிறகு அவனுக்கு வந்து டெய்லி அந்த கோல்டு அதெல்லாம் இருந்து ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. சோ ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் அம்மா வீட்லயே இருந்தாங்க, அம்மாவே எடுத்து. சோ அதுக்கப்புறம் அம்மா டிசைட் பண்ணிட்டாங்க, சரி நான் வீட்லயே இருக்கேன், அது அப்பா ஓகேன்ட்டாரு, உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓகே ஓகே. என்னங்க இவங்க நாலு பேரும் என்ன கேள்வியே கேட்க விட மாட்டாங்க. இந்த பக்கம் ஹோம் மேக்கர் சைட்ல இருந்து ஐஸ்வர்யம் வைஷ்ணவம் நாங்க ஒரு கேள்வி கேட்கறோம், நாங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு ரொம்ப நேரமா என்கிட்ட கத்திட்டு இருக்காங்க. அதனால அவங்க கிட்டே கேட்கலாம். அப்படி என்னதாங்க உங்க கேள்வி?
4: ஷாரன் கிட்டயும் கீர்த்தனா கிட்டயும் நான் என்ன கேட்கணும்னா, சப்போஸ் ஒரு வீக் டேல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், நாட் ஓன்லி ஃபேமிலி ஃபங்க்ஷன், எனி ஃபங்க்ஷன் வருது, உங்க அம்மாவால ஆபீஸ்க்கு லீவ் போட முடியல, அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? ஃபங்க்ஷன்
3: போக மாட்டோம், சிம்பிளான ஒரு ஆன்சர்.
4: ஆமா,
5: அதுல இருந்தே தெரியுது அவங்க எவ்வளவு, அவங்க நாலு பேரு இல்ல அஞ்சு பேரு தான், அவங்க நாலோ அஞ்சோ பேரு தான். சோ அவங்க எப்படி இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போனா இப்ப மோஸ்டா சில பேர் கோச்சுப்பாங்க, என்ன நீ வரல அப்படி இப்படி சொல்லுவாங்க, ஃபேமிலிக்குள்ள அது வரும். சோ அவங்க பாரு நான் சிம்பிளா அவங்க சொல்லிட்டாங்க போகலன்னு, ஆனா அதுக்கு விளைவுகள் ரொம்ப இருக்கு. அவங்க வந்து கேப்பாங்க ஏன் நீங்க, அவங்க அப்ப பாருங்க எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க.
3: தம்பியோட கல்யாணம் இல்லைன்னா தம்பியோட புள்ளக்கு பர்த்டே அப்படி ஒன் இயர் ஃபர்ஸ்ட் இயர் ஓல்ட் பர்த்டே ஒன் இயர் ஓல்ட் பர்த்டே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அம்மா அப்பா கட்டாயமா போவாங்க. அட்லீஸ்ட் அம்மாவோட சைடு இருந்துச்சுன்னா அம்மா போவாங்க, அப்பாவோட சைடு இருந்துச்சுன்னா அப்பாவும் போவாங்க. ஆனா ஜென்ரலாவே நான் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தேர் இன் தி நைட் ஒன்லி. சோ இட்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு கோ.
5: இப்ப கிரக பிரவேசம்னா நைட்ல எங்க வேணா வைக்கணும், காலையிலதான் வைக்கிறாங்க.
4: கிரக பிரவேசம் காத்தாலும் இருக்கும், கிரக பிரவேசம்லாம் சில
5: இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய முகூர்த்தம், ஐ மீன் நிறைய டைமிங் வர்றது வந்து 10 o'clock, அது 11 o'clock, இதுல எப்படி வர முடியும் நீங்க பாருங்க.
3: போக மாட்டோம்
5: கட்டாயமா போலாம், எப்படி
4: இல்ல. ஷாரன் அண்ட் கீர்த்தனா, இப்ப வந்து உங்க ஒரு செகண்ட் கசின்ஸ் அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம்னா உங்க அம்மாக்கு ஒர்க் இருக்குன்றதுனால நீங்க போக மாட்டேன்னா இட்ஸ் நாட் சிம்பிள். உங்க ஃபேமிலி ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க.
3: செகண்ட் கசின் கட்டாயமா போவாங்க, கட்டாயமா. அது அது
5: படி ஏற முடியலனா கூட அவங்க லீவ் கொடுக்காத நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. எங்க ஃபேமிலில நிறைய சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும்.
3: அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆபீஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, புரியுதா? மெட்டர்னிட்டி லீவ் எல்லாம் இருக்கு.
4: வீட்டுல வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா உங்க அம்மாக்கு லீவ் கிடைக்கலனா நீங்க போக முடியுமா போக முடியாதா? நீங்க அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்க அம்மாக்கு லீவ் கிடைக்காதனால உங்க ஃபேமிலில இருந்து யாருமே போலனா Isn't that a problem?
6: இப்போ வந்து பெர்மிஷன் கிடைக்கலனா எங்க அம்மால போக முடியாதுனா அட்லீஸ்ட் ஃபேமிலில இருந்து யாராவது ரெப்ரசென்ட் பண்ணி போவாங்க.
4: ஓகே, ரொம்ப கரெக்டா சொன்னாங்க கீர்த்தனா. கீர்த்தனா என்ன சொன்னாங்கன்னா அம்மாவால வர முடியலனா வேற யாராவது ரெப்ரசென்ட் பண்ணி போவாங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்து அம்மா வர்க் பண்றாங்க லீவ் கிடைக்கலன்னு தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
6: அப்ப அந்த இடத்துல வந்து உங்க அம்மா வந்து அந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்றாங்கல்ல, ஷீ இஸ் மிஸ்ஸிங் அவுட் ஆன் சோசியலைசிங். ஒரு சேஞ்ச் தேவை இல்லையா, டெய்லி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
5: அதை விட என்ன இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம்னா இப்போ ரெப்ரசென்ட் பண்ணி போவாங்கன்னு சொல்ல, இப்போ ஒரு அம்மாவோட வீடு சைடு போக முடியல அப்பா போறாங்கன்னா, சோ அம்மா மிங்கிள் பண்ற ஒரு லெவல் இருக்கு இல்லையா, அப்பாங்க வந்து அவங்க ஒரு லெவல் கீப் அப் பண்ணுவாங்க, அம்மா மிங்கிள் பண்ற லெவல் ஒரு இருக்கும். சோ அவங்க எப்படி இருந்தாலும் அம்மா அப்பா போறாங்கன்னா அவங்க அதை மிஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸும் ஏதாச்சும் சொல்லுவாங்க.
3: ஓகே ஐஸ்வர்யா, see I mean functions ella won't come so often,
5: yeah.
3: Then or at least or once in 6 months illa once in
5: adanal
3: da naanga solrome. So if you're talking about functions like that, then definitely my mom and dad will go. It's not
5: easy,
3: like they
5: have the permission kadikum,
3: easy permission kadikum.
5: 6 months ku namba oru thadava dhaan kekrom, so easy permission kadikum illa. 6 months ku oru thadava function varum, 6 months ku eppo vaachu odam seri illama varalam, so appa leave potrupi. சோ அந்த லீவு இந்த லீவு அது காம்பன்சேட் ஆகாது இல்லையா. அவங்க சில டைம் இப்போ அர்ஜென்ட்டா ஏதாச்சும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம் அப்படி ஏதாவதுன்னா அவங்க ஆபீஸோட ரெபிடியூஷன் போயிடும்.
3: ஷோரா லீவ் கிடைக்குங்க. நீங்க எந்த ஆபீஸ் பத்தி பேசுறீங்க?
6: ஷுவரா அது எப்படி கிடைக்காத இருக்கும்?
4: வாதம் விவாதம் at MOP CRS 107.8. நான் உங்க RJ பிரியங்கா. பிரேக் முடிச்சு பாக்கலாங்க, ஸ்டே டியூன்.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வாதம் விவாதம் நிகழ்ச்சி அட் MOPCRS 107.8 FM. அண்ட் நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கோம். டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. இன்னைக்கு நம்ம கூட நாலு பேர் இருக்காங்க. ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் மாம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட், ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமா சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும். இத்தனைக்கும் இவங்களை மாம்ஸ் கூட இல்ல, ஸ்டூடெண்ட்ஸா இருந்துட்டு இப்படி சண்டை போடுறாங்க. ஃபியூச்சர்ல என்ன ஆக போதுன்னு தெரியல. நம்ம வாதத்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காலர் கிட்ட பேசிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ஹலோ மேம், இது MOPCRS 107.8 பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே பிரியங்கா. உங்க பேர் சொல்லுங்க மேம்.
1: பிரியங்கா, நான் வந்து தீபா பேசுறேன்.
0: சொல்லுங்க மேம், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வந்து சைதாப்பேட்ல இருந்து பேசுறேன், தீபான்னு.
0: ஓகே, நீங்க வந்து ஒர்க்கிங் விமனா ஹவுஸ் ஒய்ஃபா மேம்?
1: நான் வந்து ஒர்க்கிங் விமன் தான். நான் உங்களுடைய டிபேட் வாதம் விவாதம் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுல வந்து நான் வந்து ரெண்டு விஷயம் வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, அதாவது வந்து கில்ட்டி கான்சியஸ் ரெண்டு பக்கமும் வந்து இருக்கும், ஒர்க்கிங் விமன் அஸ் வெல் அஸ் ஹோம் மேக்கர். ஆனா அஸ் ஒர்க்கிங் விமனா இருக்கும் போது இன்னைக்கு காலகட்டத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட படிச்ச பசங்க கூட வந்து அவங்க அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, உனக்குலாம் வீட்டுக்கு போனா காஃபி உங்க கையில கிடைக்கும், ஆனா நான் போய் எங்க அம்மாக்கு காஃபி போட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது, ஓகே பத்தியா, நம்ம ரொம்ப ப்ரௌடா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்கும்போது, டாக்டரா இருக்கும்போது, டீச்சரா இருக்கும்போது அவங்க பாக்குற விஷன்ல வந்து அவங்க பசங்க வந்து இன்னும் கூட ரொம்ப எக்ஸல் ஆவாங்க. அதாவது வந்து இன்னும் அவங்க அவுட் சைடு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து, அதாவது வந்து கெரியரா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குரோத்ல வந்து அவங்களுடைய விஷன் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பசங்களை வந்து ஷேப் பண்றப்போ வந்து ரொம்ப தைரியமா அனுப்புவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஹோம் மேக்கரா அவங்க அம்மா இருக்கும் போது சிலது வந்து எங்களுக்கு மிஸ் ஆச்சு. ஸோ இந்த அதனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்ப நான் ஒர்க் பண்ணும் போது என்னோட பசங்களுக்கு வந்து நான் வெளியில பாக்குறேன், எத்தனையோ அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த அனுபவத்தை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து டிசைட் பண்றோம். வெறும் வந்து ஒரு வந்து ஒரு ஃபுட்டுல மட்டும் குழந்தை வீட்டுக்கு வந்தா சாப்பாடு பண்ணி கொடுக்கணும், அவங்க ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து எஸ் அப்கோர்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது ரொம்ப உண்மைதான். ஆனா அதையும் மீறி உலகத்துல எத்தனையோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ குழந்தைங்களுடைய கேரக்டர் பர்சனாலிட்டியை ப்ராடன் பண்றதுக்கு, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய விஷன் வந்து கொஞ்சம் விலாசமாகறதுக்கு அம்மா வந்து நிறைய வந்து வெளியில போய் அனுபவம் நிறைய அவங்களுக்கு கிடைச்சிதுன்னா அது வந்து நிச்சயமா அந்த குழந்தைய வந்து ஷேப் பண்றதுக்கு ரொம்ப உதவும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். பட் இருந்தாலும் ஆஸ் அ ஒர்க்கிங் விமனா எங்களுக்கு வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, வந்து அவங்க அம்மா அன்எக்ஸ்பெக்டட் ஒர்க்கிங் விமென்க்கு வந்து திடீர்னு வந்து அவங்க அம்மாவால வர முடியாம போகும்போது அந்த குழந்தைங்க எவ்வளவு தவிச்சு போறாங்கன்னு இப்ப இந்த டிபேட்ல பேசினாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அதை பத்தி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து இந்த கால்ல ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்.
0: Shall I go ahead? Yes, ma'am. சொல்லுங்க மேம்.
1: ஓகே, ஸோ வந்து பிரியங்கா நீங்க வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ எனக்கு வந்து இது வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது. ஸோ அதனாலதான் இந்த இன்சிடென்ட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து நான் வேலையில இருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு வந்து எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா காலையில கிளம்ப வேண்டியதா போச்சு. சோ நான் என் பையனை வந்து எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு போனேன். அப்போ வந்து என்ன ஆச்சுனாக்க, அவன் வந்து திடீர்னு வந்து ஹி வான்ஸ், அவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவன் சாதப்பாடு லஞ்ச் வந்து எனக்கு வந்து ரொட்டீன்ல லஞ்ச் வேண்டாம், அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண அந்த லஞ்ச் வேண்டாம்னு சொல்லிட்டான். சோ வந்து எனக்கு வந்து இட்லி சாப்பிட்டா ஓகேயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணதுனால அவன் வெறும் எப்படியும் அவன் சாப்பிட மாட்டான், அது ரைஸ் எடுத்துட்டு போனா அப்படிங்கறதுனால எங்க அம்மா வந்து அப்ப வந்து இட்லி வந்து இமீடியட்டா பண்ண முடியல. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ஒரு இதுக்காக போய் ஒரு ஹோட்டல்ல போய் வாங்கி பேக் பண்ணி சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அமைச்சிருக்காங்க. சோ பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிருக்குன்னா, அந்த இட்லி வந்து லஞ்ச் டைம்ல ஓபன் பண்ணி பாக்கும்போது அது ஃபுல்லு ஃபங்கஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. சோ லக்கிலி வந்து அன்னைக்கு வந்து அந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து திறந்து பாக்குறதையும் ஸ்மெல் பண்றதை பாக்குறதையும் எப்படி நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க பாத்துட்டாங்க. பாத்துட்டு அதை கொட்டிட்டு அப்புறம் திருப்பி அவங்க ஆபீஸ் ரூம்ல போய் நல்லா வந்து ஒரு வேற நல்ல ஹோட்டல்ல இருந்து ஒரு நல்ல ஃபுட்டை வந்து அவங்களுக்கு ஸ்கூல்ல ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் வந்து என் பையன் வந்து வீட்டுல வந்து சொல்லும் போதும் எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு, என்னால அன்னைக்கு நைட்டு சாப்பிட முடியல. பட் வென் அவர் வந்து எனக்கும் எனக்கு கில்ட்டி ஆனதோட எங்க அம்மாவுக்கு ரொம்பவே கில்ட்டி ஆயிடுச்சு, பிகாஸ் இந்த மாதிரி அவங்க பண்ணதுனால அந்த அவங்களுக்கு வந்து இதாயிடுச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஐ ஃபீல் வெரி அஷேம், பிகாஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சாப்பாடு வந்து சரியில்லை அப்படிங்கும் போது அந்த அந்த பையனுடைய ஆட்டிடியூட்ல அவன் அன்னைக்கு எவ்வளவு ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பான், ஒரு கூட படிக்கிற பசங்கள்லாம் வந்து எப்படி அவங்க வந்து டீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம்ல இப்படி அமைச்சிருக்காங்க பாரு அப்படின்னு ரெண்டு மூணு ஆயாஸ் வந்து சொன்னா கூட இட் மே ஹர்ட் த சைல்டு. ஸோ அது வந்து எனக்கு வந்து இட் அஃபெக்ட்ஸ். ஆக்சுவலி இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடக்கும், இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துடலாம், பட் ஆஸ் அ மதர் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். ஸோ இந்த மாதிரி வந்து வேலைக்கு போற அம்மாக்கள் வந்து எவ்வளவோ வலிகளை வந்து மனசுல தாங்கிட்டு தான் போறாங்க, அதை வந்து தே த சில்ட்ரன் ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பட் ஈவன் தோ இட் இஸ் ஆல் மோர் பெயின்ஃபுல் சம் விச் திங் தி அதர் வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு விஷயம் பாதிக்கப்படும் போது அம்மா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி குழந்தைக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஸ்கூல்ல ஏற்படுற சில உடல் ரீதியான பிரச்சனை வரும்போது கூட ஒர்க்கிங் விமனுக்கு வந்து ரொம்ப மென்டல் டார்ச்சர் ஆகிடும். அதே மாதிரி த நெக்ஸ்ட் டே வாட் ஹேப்பன்ட் யூனோ, எனக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு ஸ்கூல்லேருந்து. நான் வந்து ஒரு ஒரு நான் அன்அவாய்டபிள் ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது நான் ஃபோனை அட்டன் பண்ண முடியல. ஸோ நான் ஒரு ஃபோனை வந்து வேற ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு 1.5 hours கழிச்சு தான் அந்த ஃபோன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13 calls வந்து ஸ்கூல்லேருந்து வந்திருக்கு, மிஸ்டு கால்ஸ். ஸோ நான் பதறி அடிச்சுட்டு எதுக்கு கால்ஸ் இவ்வளோ கால்ஸ் வந்திருக்குன்னு கேட்கும்போது ஒரு பையனோட இன்னொரு பையன் புஷ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஒரு பெஞ்சோடைய கார்னரில் போய் தலையில மோதி அந்த தலையில ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து அதனால என்ன டிசிஷன், அவங்க தலை வலிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால எனக்கு கால் பண்ணி உடனே வந்து கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நடந்தது வந்து கிட்டத்தட்ட 11:30. நான் போனை திருப்பி பார்த்துட்டு அவங்களை கூப்பிடும்போது 2:30. ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆக்சுவலா. இன்னும் நீங்க வரீங்களான்னு கேட்கும்போது ஸ்கூலே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும், நீங்க வந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து அதை கூலா சொன்னா கூட என்ன ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு அம்மானு அவங்க நினைச்சிருந்திருக்கலாம் மனசுல. ஸோ ஈவன் தோ வி ஆர் அ சின்சியர் ஒர்க்கர், ஒர்க்ல பொறுத்து நம்ம பண்ணா கூட சம்டைம்ஸ் இதெல்லாம் வந்து அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் வந்து இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். அண்ட் பையன் வந்து சாயந்தரம் வரும்போது வந்து அழுதுட்டே வந்துட்டு நீ வந்து போனே எடுக்கலையம்மா, எங்க ஸ்கூல்லேருந்து உனக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, நீ ஒரு போன் கூட எடுக்க மாட்டியாமா அப்படின்னு கேட்கும்போது we feel very very guilty as well as வந்து அந்த 4 hours வந்து with the pain the child இருக்கும்போது it's very painful for us actually. So it will இந்த மாதிரி வந்து நிறைய அம்மாக்களுக்கு வந்து நடக்கும். I know so many mothers actually கிரெச்சில வந்து 3 months குழந்தை 4 months குழந்தை எல்லாம் விட்டுட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு டைமும் வந்து ஆக்சுவலி எஸ்பெஷலி வந்து இன்ஃபேண்ட்டை விடும்போது இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் ஃபார் அ மதர். யூனோ அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ற சில பேரண்ட்ஸ் மதர் எல்லாம் வந்து என்னன்னா அதுக்கு இப்ப மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க வந்து மில்க் வந்து அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு போக முடியும். பட் ஈவன் தோ ஈச் எவ்ரி டைம் யூனோ லைக் ஐ நோ மதர் வித் ஃபுல் ஆஃப் பெயின் ஆக்சுவலி. ஸோ ஆனால் அதெல்லாமும் மீறி வந்து விமன் ஆர் கம்மிங் ஃபார் த ஒர்க் யூனோ, பட் தே வாண்ட் டு கிவ் த குவாலிட்டி டைமோட குவான்டிட்டி டைமை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து மாறி இருக்கு. ஸோ வேலைக்கு போறாங்களோ நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க வீட்லேயே இருக்காங்க அப்படின்னு, ஆனால் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளோட பேசுகிற டைம் செலவழிக்கிற டைம் ரொம்ப வந்து குவான்டிட்டி டைமை வந்து குவாலிட்டி டைமை மாற்றுறாங்களா அப்படின்னா அது எல்லா ஹோம் மேக்கர்ஸும் கொடுக்குறாங்களாங்கிறது டவுட்டு. ஆனால் அதே ஒர்க்கிங் பண்ணுற விமன் கூட அவங்க வந்து ஷேரிங் வித் த டைம் வித் த சில்ட்ரனோட அவங்க ஷேர் பண்ணுற டைம் வந்து ஒரு ஏன்னா கிடைக்கிறது அந்த 1 hour தான், அந்த 1 hour வந்து அவங்க வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப வந்து அவங்களுக்கு கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் இருக்கு. அதனால வந்து இந்த எபிசோட்ல வந்து பெயின்ஃபுல் அண்ட் கில்டி கான்சியஸ் ஃபார் தி வர்க்கிங் விமன் இஸ் ஆல்சோ மோர் தென் அ ஹோம் மேக்கர். ஒருவேளை வீட்டுல இருந்ததா உடனே அந்த போன் அட்டென்ட் பண்ணி அவங்க போயிருக்க முடியும், சாப்பாடு கேட்டிருந்தா கூட உடனே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்க முடியும். சோ இதெல்லாம் அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் தான். இதெல்லாம் குழந்தைங்க புரிஞ்சிக்கிட்டா கூட புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கூட அது இது நம்மளா நமக்கு வந்து ஒரு கில்டி ஃபீலிங் ஃபார் அ மாம் இஸ் ரியலி இட்ஸ் வெரி ஹை அண்ட் பெயின்ஃபுல். ஸோ இந்த மாதிரி நிறைய இட்ஸ் அ சாம்பிள் தான் நான் சொல்றது. எத்தனையோ அம்மாவுக்கு எத்தனையோ விதமான கஷ்டங்கள் வலிகள் இருக்கும், வேதனை இருக்கும். பட் மை சின்சியர் அட்வைஸ் இஸ் லைக் குவான்டிட்டி டைம் அண்ட் குவாலிட்டி டைமை வந்து நம்ம வந்து பாகுபாடுபடுத்தி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க கற்றுக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா குழந்தைங்களும் வந்து என்னோட பசங்கள்லாம் சொல்லுவாங்க அவங்க அம்மா எங்கே ஒர்க் பண்ணுற அம்மா, இனி உங்கள் அம்மா எங்கே ஒர்க் பண்ணுறாங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்கங்கிறதான் எல்கேஜியிலேருந்தே ஒரு குவெஸ்டினாக இருக்கு. ஸோ உங்கள் அம்மா ஹோம் மேக்கரா அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்குற ஆட்டிடியூட் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு உங்கள் அம்மா ஹோம் மேக்கர்னு வெளியில சொல்லிக்கிறதுக்கு கூட எந்த குழந்தையும் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா உலகம் அப்படி போய்கிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் திஸ் ப்ரோக்ராம்.
0: ஓகே, ரொம்ப அழகா பேசுனீங்க மிஸ்ஸஸ் தீபா. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். ப்ரோக்ராம் பார்த்து கேட்டுட்டே இருங்க.
1: ஓகே, தேங்க்ஸ் டு ஈவன் ஷேர் மை ஓன் கில்ட்டி டு அதர்ஸ் அண்ட் என்னோட ஒப்பீனியனை சொல்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு ஐ தேங்க்யூ பிரியங்கா ஃபார் யுவர் ஷோ வாதம் அண்ட் விவாதம். அண்ட் ஹோப் யூ ஆல்சோ வில் கிவ் சோ மோர் திஸ் கைண்ட் ஆஃப் சோஷியல் இஷ்யூஸ்.
0: தேங்க்யூ மேம். இப்போ நம்ம கிட்ட பேசின காலர் சைதாப்பேட்ல இருந்து மிஸ்ஸஸ் தீபா, ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க வந்து ரொம்ப சென்சிபிளா அழகா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எப்படி குவாலிட்டி டைம் ரொம்ப முக்கியம், ஹோம் மேக்கர்ஸ் வீட்டில் இருந்தாலும் குவான்டிட்டி டைம் அவங்க கிட்ட இருந்தாலும் குவாலிட்டி டைம் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்றது இல்ல. அதே நேரம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அவங்க பசங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. இப்போ நம்ம ஷேரன், கீர்த்தனா அண்ட் ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஒரு பக்கத்துல வந்து ஷேரன் அண்ட் கீர்த்தனா ஒர்க்கிங் மாம்ஸ் தான் பெஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட் பேசிட்டு இருக்காங்க. ஷேரன் அண்ட் கீர்த்தனா என்னமோ ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க
2: கீர்த்தனா? கேளு, நீங்க இப்போ வந்து எவ்வளவுதான் வந்து ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் இப்போ ஃபியூச்சர்ல வந்து நீங்க வந்து வேலை செய்யாத இருப்பீங்களா? இவ்வளோ படிப்பு படிச்ச அப்புறம் கூட நீங்க வந்து எதுவும் ஒர்க் பண்ணாத இருப்பீங்களா சொல்லுங்க.
0: அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றீங்க ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்னு, ஆனா தனக்குன்னு வரும்போது இவ்வளவு படிச்சுட்டு உங்களால ஒர்க் பண்ணாம இருக்க முடியுமா? கணவனே கண்கண்ட தெய்வம், புருஷனே முக்கியம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு குழந்தைங்களே முக்கியம், நீங்க வீட்டிலேயே இருப்பீங்களா? அப்படி இல்லனா நீங்க படிச்ச படிப்புக்கு you will go out and explore the world.
3: சொல்லுங்க சொல்லுங்க.
4: நான் கண்டிப்பா வந்து படிச்ச படிப்புக்கு நான் வேலைக்கு போவேன், பட் ஒன்ஸ் ஐ கிவ் பர்த் டு அ சைல்டு, அந்த குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 வயசு 4 வயசு ஆகுற வரைக்கும் ஆகுது, நான் கண்டிப்பா வேலைக்கு போக
2: மாட்டேன்.
4: அப்போ ஐ சூஸ் சச் அ வர்க் தட் இட் வில் நாட் அஃபெக்ட் மை சைல்டு ஆல்சோ.
5: MBBS, there are 100 people, so many people fighting for one seat.
2: அதாவது என் குழந்தை நான் 3 or 4 years வரைக்கும் பாப்பேன். சி, இன்னும் என்ன குழந்தைய பாக்கணும்னு எனக்கு அவசியம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பா பாப்பேன். ஐ வில் லூஸ் மை ஜாப், நான் வேற எப்போ வச்சு பிராக்டிஸ் பண்ணிப்பேன். என்னோட எஜுகேஷன் என்கிட்ட இருக்கும், ஆனா குழந்தையோட ஏஜ் என்கிட்ட இருக்காது. அது அவ பாட்டு வளர்ந்து, அவனும் அவ்வளவு பாட்டு வளர்ந்து போவாங்க. ஆனா என் எஜுகேஷன் நான் படிச்சது என்கிட்ட இருக்கும், ஐ கேன் பிராக்டிஸ். அவ வளர்ந்துட்ட பிறகு கூட நான் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம், அதுதான் நான் சொல்றேன்.
0: ஓகே, ஒரு ஒரு சின்ன கேள்வி, நம்ம மிஸ்ஸஸ் தீபா காலர் பேசினது கேட்டோம், அவங்க குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி டைம் பத்தி பேசினாங்க. ஹோம் மேக்கர்ஸ் வீட்டில் இருந்தாலும் குவான்டிட்டி டைம், குவான்டிட்டி பிரகாரம் அவங்க கிட்ட நிறைய டைம் இருந்தாலும் குவாலிட்டி டைம் அவங்க பசங்க கூட அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்களா?
4: என்ன பண்றாங்க எங்களால சூப்பர்வைஸ் பண்ண முடியும். குழந்தைங்க டிவி பாக்குறாங்கன்னா நாங்க அப்படியே விட்டுட்டு போயிடுமா? சரி, குழந்தைங்க டிவி
5: பாக்குறாங்க,
4: அந்த சேனல் வந்து குழந்தைங்க குழந்தைக்கு ப்ரொடக்டிவா இருக்குமா இல்லையா, இல்ல ஏதாவது சும்மா சினிமா அது இதுன்னு பாத்துட்டு இருக்கா, இதெல்லாம் நாங்க சூப்பர்வைஸ்
1: பண்ணுவோம். Even though your child watches TV and all that stuff, you will definitely want to watch your serial and everything. That's how velvety you all will become.
2: சி அதில் இப்போ நிறைய இப்போ இப்போ அது மாதிரி கிடையாது. ஓகே, நான் என்னோட குழந்தையே இல்லை யாரையாச்சும் பார்க்கவும் முடியும். இன்ஃபேக்ட் நாங்கள் நிறைய பேர் வந்து அந்த நிறைய ஈவன் வீட்டிலே இருந்தே ஜாப் பண்ணுற மாதிரி அவங்க கூட பண்ணுறாங்க.
4: சரி, ஆனால் இப்போ
1: அதுக்கு ஜாப் வேணும்.
4: சரி, ரெண்டு பேரும் கூட சேர்ந்து வீட்டில் இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து நினைக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போகலாம்.
2: வீட்டுக்கு போனதுலேருந்தே ஷீ நோஸ் நான் என்ன மூட்ல இருக்கேன், எப்படி ஏதாச்சும் இப்போ ஏதாச்சும் என்ன மூட் சரியில்லைன்னா ஷீ லாஸ்க் என்ன ப்ராப்ளம் அப்படி இப்படி. சோ அது இருக்கும், வீட்டுலதான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டெல்லாம்
1: பேசாம இருக்கா. ஐஸ்வர்யா, லைக் யூ சேட், ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி, லைக் யூ சேட், மை மாம் வென் ஷீஸ் அட் ஹோம் ஹோம் மேக்கர் நால ஷீஸ் ஏபிள் டு வாட்ச் வாட் ஐம் ஐ மீன் செக் வாட் ஐம் வாட்சிங். ஷீஸ் ஏபிள் டு மானிட்டர் வெதர் த டிவி ஷோ ப்ரொடக்டிவா இருக்கா இல்லையா. அப்படி பார்த்தா ஐ மீன் இவன் தோ பிரசன்ஸ் இஸ் தேர், ஏதாச்சும் பாண்டிங் டைம் ஏதாச்சும் இருக்கா? I mean, do you share stuff? I mean, because sometimes the child won't realize, because, I mean, since the mom is there all the time, the child, he or she will not realize the importance of her being there.
0: Correct point, Sharon. ஷேரன் என்ன சொல்ல வராங்கன்னா, அம்மா வீட்டில் தானே இருக்காங்க, இப்போ இல்லைன்னா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கும். அதேமாதிரி அந்த அம்மாவுக்கும் வந்து நம்ம குழந்தை கூட எப்பயுமே இருக்குமே. அதனால இப்போ ஒர்க்கிங் விமன்ஸ் ஒர்க்கிங் விமன் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் முடிச்சு வந்தோடனே 1 hour டூ ஹவரோ தான் டூ ஹவர்ஸோ தான் டைம் இருக்கும் வீட்டில் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அந்த 1 hour டூ ஹவர்ஸோ வந்து குழந்தைங்க கூட பேசணும், குழந்தைங்களோட ஸ்கூலில் காலேஜில் என்ன நடந்ததுன்னு கேட்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுறாங்க. அதே நிலைமை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிட்ட இருக்கா?
2: அது அது அதுதான் நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ அது அந்த இன்சிடென்ட் மாதிரி தான் எல்லாம். இப்போ அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து சில குடும்பத்தில் நடக்கலாம், நடக்காதுன்னு எல்லாம் சொல்லலை. பட் மோஸ்ட்லி இப்போ எல்லாரும் எஜுகேட்டட் அம்மா, அப்போ அவங்க அம்மாவும் ஒரு பொண்ணோடய இல்லை பையனோடய ரேப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ வந்ததுலேருந்து எல்லாமே என்ன நடந்தது, யார் என்ன பண்ணாங்க, டீச்சர் என்ன சொன்னாங்க, எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. அது சில குடும்பம் ரேர் கேசஸ் தான் அந்த மாதிரி நடக்கலாம்.
1: Most of the time, no, the children won't even give respect after a point. Yeah, romba chellama irundana, for sure homemakers are all of them are chell, they'll romba passive.
2: Yeah, I accept that. Yeah,
1: okay. Then the child doesn't even learn to respect elders.
2: How's
1: definitely won't
2: it is ulta actually adu vandu thirupi vandranu.
0: அப்போ இந்த பாயிண்ட்ல நான் ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைச்சேன். ஒர்க்கிங் மாம்ஸ் இருக்காங்க ஒரு சைடு, இன்னொரு சைடு ஹோம் மேக்கர்ஸ் இருக்காங்க. ஒர்க்கிங் மாம்ஸும் ஹோம் மேக்கர்ஸும் குழந்தைங்களோட எக்ஸ்போஷரை எவ்வளவு அஃபெக்ட் பண்றாங்க, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. குழந்தைங்க எவ்வளவு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா இருக்காங்கன்றது ஒர்க்கிங் மாம்ஸும் ஹோம் மேக்கர்ஸும் எவ்வளவு அளவுக்கு அஃபெக்ட் பண்றாங்க
4: சொல்லுங்க. ஒர்க்கிங் மாம்ஸ்க்கு வந்து இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் வெளியில, வெளி உலகத்துல வந்து என்ன நடக்குதுன்னு. ஒர்க்கிங் மாம் வில் நோ பெட்டர் தென் a housemaker.
2: Yeah, அதுதான் நான் சொல்றேன். See, one minute of Sharon. கீர்த்தனா, அதுதான் நான் சொல்றேன், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனா அது எவ்வளவு தூரம் அவங்க குழந்தையோட பகிர்ந்திருக்காங்க அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் they'll have work stress. அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கே தவிர குழந்தைக்கு எக்ஸ்போஷர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஹோம் மேக்கரா
1: there is Aishwarya, once again, if you see your parents working, நீங்க கட்டாயமா you also want to work like your parents. If you see your mom cooking, a childhood, சின்ன வயசுல whatever a mom does we copy. அவங்க if she's cooking in the kitchen, we'll take vessels from the kitchen and sit in our bedroom and act like we are cooking. அப்படிதான் பண்ணுவோம். ஆனா if we see our mother going to work, நாங்க ஹேண்ட்பேக் தூக்கிட்டு சும்மா வீட்லயே
4: நடந்து வரும். சின்ன குழந்தைங்களோட ஃபேவரட் விளையாட்டே டீச்சர் விளையாட்டு விளையாடுறது தான். அவங்களும் ஹேண்ட் பேக் மாட்டிட்டு,
1: யா, just because the parent, just because they see, if they see their parents working, it will instill something in them that they should also work and they should also work hard.
4: நல்லா பண்ணி சொல்றேன், நல்லா டீச்சர் விளையாட்டு விளையாடுறச்சே அவங்க வந்து அவங்களே ஒரு டீச்சரா தான் கற்பனை பண்ணிக்கிறாங்க. டீச்சர் வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது,
1: கட்டாயமா ப்ரொஃபஷன் தான்.
4: சோ அவங்க அம்மா ஹோம் மேக்கரா இருந்தா கூட அந்த குழந்தைக்கு வந்து தன்னோட டீச்சரா இமேஜின் பண்ணிட்டு ஷீ இஸ் ஏபிள் டு கனெக்ட் டு தட்.
1: See, a homemaker in the, in the end, no, when the mother is a homemaker, the child will only look at, if it's a girl, she'll look at herself only being like her mother. She will not look at herself.
2: அப்படி அந்த ஒரு எக்ஸாம்பிள் நாங்களே எடுத்துக்கலாம். நாங்களே எடுத்தது மீடியா. எங்க அம்மா வந்து ஹவுஸ் வைஃப். ஓகே.
1: And you are saying that you're going to you're planning to work, right? After your child grows up.
2: I told you the answer for that. I told you the answer for that, right? என்னோட குழந்தையோட இது எப்படி இருக்கோ அப்படி அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் மாறிடுவேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன்.
1: சொல்லுங்க வைஷ்ணவி.
4: நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, ஒரு குழந்தை வந்து அம்மாவை மட்டும் பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆறது கிடையாது, அப்பா வேலைக்கு போறாரு அதை பார்த்து கூட குழந்தை இன்ஃபுளுன்ஸ் ஆகும்.
2: கேரக்டரும் இருக்கு. சோ அப்பா அண்ணா இருக்கு, எல்லாரும் பார்த்து இன்ஃபுளுன்ஸ். அண்ணா அம்மாவை மட்டும் இன்ஃபுளுன்ஸ் ஆக மாட்டாங்க.
4: எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஈக்குவலா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க.
3: Girls will look only at their moms.
2: No, girls will look at their dad. அப்பனா அப்பாவோட வீட்டுல என்ன சொல்ல வரீங்க? சோ அப்பா,
1: if appa is going to do some lift carry, carrying a weight business, you will also carry or what?
2: No, it's not like if he makes you look generally,
1: you look at generally your mother. Generally, it's always like
2: that. Appa, you mean to say like, you mean everyone is a homemaker? உங்க வீட்டுல எல்லாரும் அம்மாவை பார்த்து வராங்கன்னா, சோ இப்போ உங்க அம்மா டீச்சர், அப்ப நீங்களும் டீச்சர் போவீங்களா? அததான் நான்
1: கேக்குறேன். எனக்கு அந்த மாதிரி இஷ்டம் இருந்துச்சு டு பிகம் அ டீச்சர். அண்ட் பிகாஸ் மை மாம் இஸ் ஒர்க்கிங், ஐ ஹேவ் தட் திங் இன் மீ டுடே தட் ஐ ஷுட் ஒர்க் ஹார்ட் அண்ட் ஐ ஷுட் பிரிங் அப் மை ஓன் ஃபேமிலி.
4: ஓகே ஓகே. அப்ப மத்தவங்க இல்லன்னு சொல்ல வரீங்களா?
1: ஆமா.
2: ஓகே.
3: எப்படி இப்ப நான் இருக்கோம்?
4: ஓகே ஓகே ஓகே. ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைச்சேன் எல்லார்கிட்டயும். நீங்க நாலு பேரும் ஒத்துக்கிறீங்களா இந்த மாதிரி வந்து நீங்க படிச்ச படிப்பு வீணாக கூடாதுன்னு? நீங்க நாலு பேரும் ஒத்துக்கிறீங்களா பசங்க கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? நீங்க நாலு பேருமே வந்து ஃபியூச்சர்ல வந்து எனக்கு நான் படிச்ச படிப்பு வேணா கூடாது, நான் வந்து என் சொந்த கால நிக்கணும்னு நாலு பேரும்
2: நினைக்கிறீங்களா?
4: ஆமா. இப்ப இதுக்கு என்ன ஒரே சொல்யூஷன்?
2: ஆமா,
1: வேலை செய்யணும்,
3: வேலை செய்யணும்,
2: வீட்டுல இருக்கணும்.
3: என்ன வீட்டுல இருந்து வெட்டியா இருப்பீங்களா?
2: வீட்டுல இருந்தா வெட்டியா?
4: இதுக்கு வீட்டுல இருந்தா
2: சொல்யூஷன்
3: நிறைய
2: ஜாப்
3: ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாட் ஹோம். Then you are not a homemaker, you are working.
2: No, no.
3: Still from your house you are working.
4: Okay, idhukku idhukku iruka ore idhukku or particular solution irukku nama solla mudiyadhu, because this is a problem that especially our country has been facing for the past decade. Nama solla koodiya ore vishayam enna na, working padicha padipa vandu veenaakka koodadhu. Everybody needs money at the end of the day. ஒரு ஆள் வந்து வீட்டை பேலன்ஸ் பண்ண முடியாது. Financial stability is very important. Burden வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கணும். So working is very important. On the other hand, பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இஸ் வெரி வெரி எசென்சியல். அதனால வந்து எந்த ஒரு மதரா இருந்தாலும், அப்பா நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோன்றது பசங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆனா அம்மா வந்து எப்பயுமே நம்ம கூடயே இருக்கணும்ன்றது பசங்க ஆசைப்படுறது. அதனால வந்து பசங்க குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் வரைக்குமாவது கண்டிப்பா மாம்ஸ் ஷுட் ஸ்டே அட் ஹோம். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி.
3: தேங்க்யூ
4: அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் ஷேரன் அண்ட் கீர்த்தனா. தேங்க்யூ.
5: இன்னைக்கு நம்ம வாதம் விவாதம் நிகழ்ச்சியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேசணும். வேலைக்கு போற அம்மாக்கள் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு ஒரு பெரிய டிபேட் முடிவில் ரெண்டு டீம்ஸும் ஃபேமிலி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக அம்மாஸ் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட்றதும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை ஒரு ரெண்டு மூணு வயசு ஆகிற வரைக்கும் குழந்தை கூடவே இருக்கணும்னு அம்மாக்கும் குழந்தைக்கும் ஒருங்கே இருக்கிற ஆசை. ஆனால் இப்போ இருக்கிற சொசைட்டியில் இது சாத்தியமா? இதே போல் அம்மாக்கள் வேலைக்கு போக ஆரம்பித்தாலும் குழந்தைங்களோட டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது முக்கியம். படித்த படிப்பை வீணாக்க யாரும் தயாராக இல்லை. அதே சமயம் குழந்தைங்களோட வளர்ப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுதாங்க இன்னைக்கு நம்ம வாதம் விவாதம் நிகழ்ச்சியோட முடிவு. இந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் இஸ் யோர் ஆர்ஜே ஷ்ராவ்னி ஃப்ரம் எம்ஓபிசிஆர்எஸ் 107.8 FM. கீப் லிஸ்னிங்.

0: ஹாய் லிசனர்ஸ், நாங்கள் மியூசிக் டைரக்டர் ராஜ். யூ லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ அவர் கம்யூனிட்டி ஆஃப் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: அனைவருக்கும் வணக்கம். குட்டி ரேவதி பேசுறேன். எம்ஓபி சமுதாய வானொலிக்காக பேசுறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லேயும் பொது இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்த நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்காரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாளுறது இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்த இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறதை நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னொன்ன அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்ட்டை எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லி கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பை வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும் போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கியாகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கியாகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை 107.8.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க. அதுவும் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாரும் வந்து எல்லா பெண்களும் ஆசையாக வந்து பார்க்குற ஒரே ஒரு விஷயம் ஜுவல்லரிஸ். இப்போ இருக்கிற விஷயத்துலேயே வந்து தங்கம் வெள்ளி விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸில் வந்து போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் மேக் பண்ணுறதை பற்றியும் அதை வந்து எங்கே கிடைக்கும் அந்த மாதிரி பல விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து சொல்கிறதுக்காக ஷாம்லா தேவி மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: நீங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் முக்கியமாக வந்து நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங் வந்து நீங்கள் முக்கியமாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு வரீங்க. அதோட அனுபவம் அதுக்கப்புறம் வந்து அந்த அது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு பெண்கள் மத்தியிலன்றது சொல்கிறீங்களா?
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது இவங்க சொல்கிற மாதிரி நம்ம லேடிஸாக இருக்கிறனால நம்ம எல்லாருக்குமே முதல்ல பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாரும் ஆசைப்பட்டு போட்டுக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா ஜுவல்லரிஸ். நிச்சயமாக நகைன்னு வர்றப்போ பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்ம எல்லாராலையும் கோல்டோ இல்லை சில்வரோ போட்டுட்டு வாங்கிறதும் இப்போ ரொம்ப ஜாஸ்தி ரேட் போயிட்டுருக்கு, வாங்குறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அப்படியே வாங்கினாலும் அதை பாதுகாத்து வச்சுக்கிற மாதிரி அது வெளியில் போட்டுக்கிறதோ எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து டக்குன்னு போட முடியாது. அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது எல்லாரும் எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணணும்னா நம்ம அல்டிமேட்டாக என்ன நினைக்கிறோம், ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வாங்கி போடணும்னு நினைக்கிறோம். யூஸ்வலாகவே நம்ம இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தோம், எப்போ பார்த்தாலும் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேணுமா உடனே ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு கடைக்கு எடுத்துட்டு போய் அதுக்கு மேட்சிங்காக ஜுவல்லரி வாங்கிட்டு, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்னாலும் சரி எதாவது பெரிய ஃபங்க்ஷன்ஸ்னாலும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம அப்படி தான் எடுத்துட்டு இருக்கிறோம். அது வாங்குறதுக்கு நம்ம ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு கடை ஏறி இறங்கி கிடைக்கல, பட் ஒரு 50% மனசோட நம்ம ரிட்டர்ன் வருவோம், இந்த இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல சரி கிடைச்ச வரைக்கும் போதும். இல்லை காஸ்ட் கண்டிப்பாக காஸ்ட் வைஸ் நம்ம வந்து எதுக்காக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறோம், காஸ்ட் வைஸ் நிறைய இருக்குன்ட்டு. அதே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல்னு வரப்போ நம்ம கம்மியாக இருக்கணும் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம வாங்குறோம். இத்தனையும் பார்த்த பிறகு நான் நினச்சேன் வை நாட் நம்மளே வந்து ஒரு ஜுவல்லரியை வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வீட்டில் இருந்தே செஞ்சு கற்றுக் கொடுத்தா என்ன அப்படின்ட்டு. இப்போ ஒரு 4 வருஷமா 5 வருஷமா தான் இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். என்னோட மெயின் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் தான். இத்தனை வருஷமா ஒரு 15 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல ஒரு ஒரு தனியா ஒரு பிரான்ச் மாதிரி வந்தது தான் ஜுவல்லரி மேக்கிங். இந்த ஜுவல்லரி மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஒரு இதை ஒரு பிஸ்னஸா இவ்வளவு டெவலப் ஆகும் நினைக்கல, பட் ஆரம்பிச்சப்போ ஒரு சின்ன விளையாட்டுத்தனமா சின்ன விஷயமா தான் ஆரம்பிச்சோம். ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தானா அந்த ஒருத்தர் வந்தே ஒரு கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 40-50 நெக்லஸ் பண்றோம், எங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க இதெல்லாம் விலை கேட்கறாங்க இல்லை கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆர்வத்தை பார்க்க பார்க்க எனக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது. ஓ ஒரு நம்ம இதை பெருசாக நினைக்கிறனாலும் இது வந்து ரீச் இந்த அளவுக்கு இருக்கு. அப்போ ஜனங்க மத்தியில் இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இதையே நம்ம எல்லாருக்குமே ஒரு சொல்லி கொடுத்து இதை ஒரு தொழில் ரீதியாக எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன அப்படின்னு தோணி இது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாநிலங்களுக்கு லைக் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் போயிட்டு எல்லா ஜனங்களுக்கும் கற்றுக் கொடுத்து இன்னும் சொல்ல போனா ஒரு என் வரைக்கும் ஒரு 2500 பேருக்கு நான் இந்த ஜுவல்லரி மேக்கிங் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அந்த 2500 பேருமே இன்னைக்கு கண்டிப்பா அவங்க சொந்த பிசினஸா எடுத்து செய்யறாங்க. ஒரு சில பேர் ரொம்ப தீவிரமா எடுத்து செஞ்சு இதை வந்து கடைகளுக்கும் சேல் பண்ணிட்டு ஒரு நல்ல பெர்ஃபெக்ட் இன்கம் அவங்க மந்த்லி அவங்க கைக்கு வரா மாதிரி பாத்துக்கிறாங்க. சொல்றதுக்கு இது பெருமையா இருக்கு, ஏன்னா இது கண் கூட நான் பார்த்த ஒரு உண்மையான விஷயம்.
0: நீங்க சொல்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. ஒரு கடைக்கு போனாலே வந்து நம்ம அங்கே இருக்கிற ஜுவல்லரிஸ் பார்த்தா இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு நம்மளாலே வந்து ஒரு சூஸ் பண்ண முடியாத அளவுக்கு, அதே வந்து நம்மளே நம்மளுக்கு பிடிச்ச விதமா வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னும் போது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு கேட்கவே. இன்னும் பல விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது இடத்தோடனே, பட் ஆனால் வந்து இன்னும் ஒரு மணி நேரம் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்க போறோம், இன்னும் பல விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டுட்டே தான் இருக்க போறோம். இப்போ வந்து தங்க நகைகளுக்கும் அந்த அந்த அதுல இருக்கிற மாடல்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து ஆர்டினரி ஆர்டிஃபிஷியல் விக்கிற நகைங்களையே வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மாதிரி வந்து சில பேருங்கள் வந்து தங்க நகை மாடல் கூட வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் மாடல்ஸ்க்கே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆர்டிஃபிஷியலோட நகைங்களோட டிசைன்ஸ் அதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுத்துக்கிறது, அது எப்படி எங்கேருந்தெல்லாம் வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அந்த மாதிரிலாம் சொல்ல முடியுமா?
1: இது நிஜமா ஒரு நல்ல கேள்வி தான், ஏன்னா எல்லாருக்குமே வந்து நகை மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனா பாக்குறதெல்லாம் வாங்கிட மாட்டாங்க. அது அந்த டிசைனோட விருப்பங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க கலர் நான் சொன்னமோலே சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸோட மேட்சிங்க்கா இப்போ பெரிய பெரிய பட்டப்பட்டையா பெரிய நகையெல்லாம் போட்டுக்க முடியாது, ஒரு சிந்தட்டிக் சாரியோ ஏதாவது போட்டானா பட்டு சாரிக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஹெவி வெயிட் ஜுவல்லரி அது மாதிரி போடலாம். இப்போ நீங்க கேட்குற மாதிரி அந்தந்த மோட்டிவ்ஸ் என்னென்ன ஸ்டை ஷேப்ல உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் கிடைக்குதோ அதை ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு பேசிக்கா மைண்ட் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா திங்க் பண்ணி பாருங்க, இந்த பர்டிகுலர் பேட்டர்னுக்கு இந்த ஸ்டோனுக்கு இந்த பர்டிகுலர் டிசைன் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணீங்கன்னா சொல்ல போனா ஈக்குவல் டு கோல்ட் ஜுவல்லரி. எப்படி நீங்க தங்க நகை கடையில வந்து அந்த கல்லு வச்ச நகையோ இல்லைன்னா அந்த ஆர்டிபிஷியல் கோல்டன்

0: கலர்ல, பிளெயின் கோல்டன் கலர்ல இருக்க ஜுவல்லரி எல்லாம் எப்படி இருக்கோ அதே இது நீங்க உங்க கையால ஒரு 90% எஃபெக்ட் கொண்டு வரலாம், நிச்சயமா கொண்டு வரலாம். நீங்க சொல்ற மாதிரி கோல்டு வந்து மேபி லாங் டைம் நிறைய வருஷங்களுக்கு போடுறது, இது வந்து நமக்கு போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒர்த்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவு நாளைக்கு இது ஃபேட் ஆகாம நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கிற முறைப்படி இருக்கும்.
1: என்னதான் இருந்தாலும் வந்து கோல்டு யாராவது வாங்க போறாங்கன்னா ஸ்டாண்டர்டான டிசைன்ல வாங்குங்க, ஸ்டாண்டர்டான டிசைன் வாங்கன்றாங்க. இன்னைக்கும் வந்து அந்த எல்லாரும் வந்து அந்த பட்டி வச்ச நகைங்க, ஒரே ஒரு டாலர் இருக்கிற நகைங்க, கல்லு நகைங்கன்னா அந்த பழைய பெரிய பெரிய கல்லு நகையில தான் வாங்குறாங்க. ஆனா வந்து இப்போதைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரின்னும் போது வந்து நிறைய வெரைட்டிஸான கலர்ஸ்ல ஜுவல்லரிஸ் வாங்குறாங்க, அண்ட் நிறைய விதமான ஸ்டோன்ஸ் வச்சு, பீட்ஸ் வச்சு, பேர்ல் வச்சு அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க. அந்த மாதிரி மற்ற என்ன மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஜுவல்லரிஸ் வந்து ஆர்டிஃபிஷியல்ஸ்ல கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பா. இப்போ நீங்க முதல் வார்த்தை சொன்ன மாதிரி கோல்டன் வர்றப்போ எல்லாருக்கும் மைண்ட்ல என்னப்படும், ஏன்னா வீட்டுல பெரியவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் நகன் வாங்க போறப்போ நம்மளோட சின்ன பசங்களோட ஆட்டிடியூட பொறுத்த வரைக்கும் அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்க சான்ஸ் இல்ல. ஆனா இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து இப்போ மாடர்ன் கேர்ள்ஸ்க்கு வந்து என்னென்ன அப் டு டேட் ஃபேஷனபிள் ஜுவல்லரியோ அதை தான் போட்டுக்க விருப்பப்படுறாங்க. கோல்ட்ல வந்து கண்டிப்பா கிடைக்குது இப்ப இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நான் முதலே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் நம்ம பாக்குறப்போ எல்லாமே நம்ம கேட்கிற டிசைனுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போனோம்னா கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்ததை விட டபுள் தி அமௌண்ட் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த நினைப்புல நீங்க நினைச்சிட்டு போறப்போ நீங்க பெஸ்ட் வந்துட்டு ஆர்டிபிஷியல் ஜுவல்லரியில உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்டிவ்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இப்போ நீங்க எடுக்கிற ட்ரெஸ்ல வந்துட்டு உங்களுக்கு டபுள் ஷேட் இருக்கு, எல்லோ வித் கிரீன்ல ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஸ்டோன் வந்து கோல்ட்ல கிடைக்க சான்ஸ் கிடையாது. அதே இது ஆர்டிபிஷியல் ஜுவல்லரியில உங்களுக்கு நீங்க என்ன விதமான ஸ்டோன்ஸ் எதிர்பார்க்கறீங்களோ அந்த மாதிரி டபுள் ஸ்டோன் பேட்டர்னும் கிடைக்கிறது இல்ல. நீங்க உங்களோட ட்ரெஸ்ல வந்து மோட்டிவ்ஸ் அந்த டிசைன்ஸ் இருக்கும், ஒரு ஒரு சாரியில வந்து அந்த ட்ரெஸ் டிசைனிங்லே மாங்காய் ஷேப்ல அது இதுன்ட்டு வரும். அதையே நீங்க ஒரு ரிலேட்டடா எல்லா ஸ்டோன்ஸும் அசம்பிள் பண்ணிட்டு போடுறப்போ பர்ஃபெக்டா இருக்கும். அந்த மாதிரி நீங்க என்ன உங்களோட ட்ரெஸ் தான் இருக்கோ அதே இது ரிலேட்டடா உங்க ஜுவல்லரியில கொடுக்கலாம்.
1: ஓகே, இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு வரீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது உங்க நிகழ்ச்சி காசு மேல காசு கொட்டுகிற நேரம். இன்னைக்கு பல விஷயங்கள் வந்து நான் சொல்லிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வர்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஜுவல்லரிஸ் எப்படி மேக் பண்றது, அது வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, சாரிக்கு மேட்சிங்கா, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான்றாங்க. ஆனா வந்து இன்னும் பாத்தீங்கன்னா வந்து சில பேர் எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த பழைய டிசைன்ஸ் இன்னும் ஜுவல்லரிஸ் போனா வந்து ஃபேஷன் ஜுவல்லரிஸ் வாங்கக்கூடாது, கோல்ட்லயே இன்னும் ஓல்டு பேட்டர்னா வாங்குங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி இப்ப வந்து ஃபேஷனபிள் ஜுவல்லரிஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ரொம்ப இப்ப வந்து அது வந்து ரொம்ப பாப்புலரா கேர்ள்ஸ் மதியில, ஏன் ஈவன் பாய்ஸ் மதியில கூட அது வந்து ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இயரிங்ஸ் வந்து ரொம்ப அதிகபட்சமா வந்து விரும்பி போட்டுக்கிறாங்க. இந்த இயரிங்ஸ்ல வந்து அதுல யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ்
0: சொல்லிச்சுமா? இப்போ நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா ஷாப்பிங் சைட்ல நீங்க போனீங்கன்னா எல்லா ஈவன் ஷாப்ஸ்லயும் சரி, ரோட் சைட்ஸ்ல கிடைக்கிற சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் பார்க்க போனா 90% ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் வந்து விரும்பி வாங்குறது அந்த மாதிரி காதுக்கு போட்டுக்கிற கம்மல் தான். இதை நம்மளா ஒர்க் அவுட் பண்றப்போ எந்த அளவுக்கு நீங்க இப்ப வாங்குறீங்களோ அதுல ஒரு 50% ஆஃப் த காஸ்ட் தான் உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்க அந்த ஸ்பெண்ட் பண்ற ரெடிமேட் ஐட்டம்ஸ்க்கு கம்பேர் பண்றப்போ நீங்களா மெட்டீரியல் வாங்கி பண்றப்போ என்ன வெரைட்டிஸ் எந்த ஸ்டைல் ஆஃப் இயர்ரிங்ஸ் எது வேணாலும் ஆட் ஆன் பண்ணிட்டே போகலாம். காஸ்ட் உங்களுக்கு நிச்சயமா நான் ஸ்ட்ராங்கா எழுதி தரேன், 50% ஆஃப் த காஸ்ட் தான் நீங்க மெட்டீரியல் அதுக்கு யூஸ் பண்ண போறீங்க, காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல். பட் உங்களுக்கு வேல்யூ பாத்தீங்கன்னா நீங்க கடையில வாங்குறது வந்துட்டு 100 ரூபீஸ்னா நீங்க இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போறது 40 ரூபீஸ் ஒரு மெட்டீரியல் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா 60 ரூபீஸ் கையில லாபம் நிற்கும். அதையே நீங்க வந்து பிசினஸா எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க ஷாப்ல விற்கிற ரேட்டு கூட கொடுக்க தேவையில்லை, ஒரு 80 ரூபீஸ்க்கு கொடுக்கலாம், 20 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் போட்டு 80 ரூபீஸ் கொடுத்தாலும் அதுவும் உங்களுக்கு கையில லாபம் 40 ஸ்பெண்ட் பண்ணா 40 லாபம் நிக்கும். சோ 100% ப்ராஃபிட் நமக்கு கையில கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும்.
1: ஓகே நேர்களே, நீங்க இன்னும் பல விஷயங்கள் தொடர்ந்து கேட்க போறீங்க. இப்போ வந்து நம்ம காலேஜ்ல எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல வந்து ஒர்க் ஷாப் நடந்துட்டு இருக்கு. சகுந்தலா தேவி மேம் இங்க வராங்கன்னு வந்து காலேஜ்ல வந்து ஒர்க் ஷாப் நடந்திருக்கு ஜுவல்லரி மேக்கிங்காகவே. இப்போ ஒர்க் ஷாப்ல இருந்து வந்து நம்ம பல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம பேச போறோம். ஓவர் டு ஒர்க் ஷாப். ஹலோ ஹலோ,
2: அதுல வந்து இப்போ ஸ்டூடெண்ட்க்கு ஒரு
1: ஹலோ
2: ஹலோ
1: சொல்லு கீர்த்தனா.
2: ஹலோ
1: கீர்த்தனா, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது.
2: ஓகே, ஹாய், கேக்குதா?
1: கேக்குது கீர்த்தனா, சொல்லு. சொல்லுங்க.
2: நான் இப்போ ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ்ல இருக்கேன். இப்போ இங்க பார்த்தா நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஜுவல்ஸ் சொல்லி தராங்க. ஃபர்ஸ்ட் நாங்க செயின் ஆரம்பிச்சோம், அப்புறம் இப்போ இன்னைக்கு வந்து பிரேஸ்லெட் எல்லாம் செய்ய போறோம். பட் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, இங்க வந்து அவங்க மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, பட் எங்களுக்கு இப்ப இனிமே இந்த ரா மெட்டீரியல்ஸ் தேவைன்னா எங்க போய் வாங்குறதுன்னு தெரியல.
0: ஓகே, இப்போ ஒரு காலத்துல நான் இந்த அளவுக்கு இது பாப்புலாரிட்டி வரல. பட் இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி இது வரைக்கும் ஒரு 2500 மெம்பர்ஸ் நானே எடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க மறுபடியும் எத்தனையோ பேருக்கு அதை பரப்பியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வரப்போ கண்டிப்பா அதுக்கான மெட்டீரியல்ஸ் நிச்சயமா இங்க கிடைக்கணும். அப்படி வர்றப்போ உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா சென்னையில நிறைய ஷாப்ஸ் இருக்கு. பாரிஸ்க்கு எல்லாம் போனீங்கன்னா ஹோல்சேல்ல ப்ராடக்ட்ல நிறைய கிடைக்குது. எந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டிஸ் வேணுமோ அது முதல்ல அவங்க வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணிட்டு என்ன மாதிரி நகை பண்ணலாம், இல்ல போறப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் கடையில ஃபுல்லா செக் பண்ணிட்டு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கிடைக்குது, இதை வச்சு என்னென்ன அசம்பிள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணிட்டு வாங்கினீங்கன்னா நிச்சயமா லாபகரமான ஒரு தொழிலா இருக்கும்.
1: நீங்க சொல்றது கேக்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எனக்கும் வந்து இது கத்துக்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா நிஜமா நீங்க சொல்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா?
0: கேட்டாங்க உங்களுக்கு இங்க சென்னையில பாத்தீங்கன்னா பாரிஸ்ல போனீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன விதமான ஸ்டைல் ஆஃப் ஸ்டோன்ஸ் வேணும்னாலும் அவைலபிலிட்டி ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க சொல்றது கேக்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ எங்கிட்ட நீங்க கத்துட்டு 2 டேஸ்லயே நீங்க இந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் உடனே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வெளியில ஒர்க் ஷாப்ஸா எடுத்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி இப்ப நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு பாக்க போனீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க என்னென்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கிடைக்கிறதோ எல்லாம், நான் இப்போ உங்களுக்கு டபுள் ஸ்டோன் சிங்கிள் ஸ்டோன் இதெல்லாம் வந்து நார்மலா ஒரு பார்ட்டி வேர் நெக்லஸ், நீங்க இன்னும் ஹெவி ஜுவல்லரி பிரைடல் ஜுவல்லரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்க கண்டிப்பா ஹோல்சேல் மார்க்கெட் போனீங்கன்னா எந்த விதமான கலர்ஸ்க்கும் உங்களுக்கு வாங்கி பண்ணலாம்.
2: மேம் அதே மாதிரி இப்ப பீஸ் எல்லாம் பாத்தோம்னா எப்படி தரம் பிரிக்கிறது மேம், இது வந்து நல்ல குவாலிட்டி இது வந்து செகண்ட் குவாலிட்டி?
0: கண்டிப்பா கண்டிப்பா இது இது ஒரு நல்ல க்வெஸ்சன். ஏன்னா முதல்ல இப்போ நீங்க கேட்டகரி வந்து ஒரு ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுட்டு நீங்க எடுத்துட்டு போற மார்க்கெட்டை பொறுத்து இருக்கு. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீட்டுல இருந்து செஞ்சு கொடுக்குற ஜுவல்லரின்னு வர்றப்போ என்ன கேட்டானா, நீங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலே ஒர்க் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு உங்க நேமும் நல்லா இருக்கும், உங்களுக்கு என்னன்னைக்கும் ஆர்டர்ஸ் வந்து பெர்மனண்டா இருக்கும், காஸ்ட் உங்களுக்கு கம்மியா ஒர்க் அவுட் ஆகுறப்போ மாதிரி உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்க எடுத்து சொல்லலாம். ஏன்னா ஷாப்ஸ்ல உங்களுக்கு மோஸ்ட்லி பார்க்க போனீங்கன்னா காம்படிட்டர் ரேட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யும். பட் மெட்டீரியல் வாங்கி ஒரு ஹாஃப் அ டே மேபி மார்னிங் போட்டுட்டு ஈவினிங் குள்ள பாத்தீங்கன்னாலே அந்த நகையெல்லாம் உங்களுக்கு ஃபேட் ஆயிடுது, வெளுத்து போன மாதிரி ஆயிடுது. பட் இப்ப நம்ம போடுற இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்ல வந்து மினிமம் 6 மந்த்ஸ் நம்ம தைரியமா கேரண்டி கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க வந்துட்டு இந்த மாதிரி இதுவும் கண்டிப்பா சொல்லலாம். அதாவது நகை எல்லாம் ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் டைரக்டா வார்ட்ரோப்ல அப்படியே வைக்க கூடாது. நம்ம ஏன்னா பீரோ வந்து இரும்பு சம்பந்தப்பட்டது, ஸ்டீல் பீரோ இல்லையா, அதுல வந்து நீங்க இது வந்து மெட்டல், உங்களுக்கு இதுல வந்து பிராஸ் அண்ட் அயன் தான் இந்த மெட்டல்ல கலந்துருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்க பீரோல வைக்கிறப்போ நிச்சயமா நாளாக உங்களோடது கலர் ஃபேட் ஆகும். எவ்வளவுதான் நீங்க அந்த ஜிப்ல இந்த வெல்வெட் பேகேஜஸ் எல்லாம் கிடைக்கிறது இல்லையா, ஜுவல்லரி பேக்ஸ் எல்லாம் அதுல வச்சீங்கன்னா கண்டிப்பா கலர் ஃபேட் ஆகும். அந்த மாதிரி பட்சத்துல நீங்க ஜிப்லாக் கவர்ஸ் கிடைக்கிறது மார்க்கெட்ல, பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்குல்ல ஜிப்லாக் கவர்ஸ், அந்த மாதிரி கவர்ல நீங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுல ஒயிட் கிளாத் போட்டு நல்லா ரோல் பண்ணிட்டு உங்க பீரோல வச்சீங்க, உங்களோட கோட்ரேஜ் பீரோல வச்சீங்கன்னா நிச்சயமா லாங் லாஸ்டிங், நிறைய வருஷம் மாசக்கணக்கா நல்லாவே வச்சுக்கலாம்.
1: சொல்லு கீர்த்தனா. ஷாமலா தேவி மேம் கிட்ட பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் ஜுவல்லரி மேக்கிங் பத்தி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மேம் நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க அந்த பீரோல வைக்கிறது எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும்ட்டு. இந்த விஷயம் வந்து யாருக்கும் பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஜென்ரலா வந்து ஒரு பாக்ஸ்லயே இல்ல ஏதாவது மெட்டல் பாக்ஸ்ல அந்த மாதிரி அந்த இதுல வைக்கிறதெல்லாம் வச்சு வச்சிருவாங்க, அதனால ஃபேட் ஆறது எதுக்குன்னு தெரியாமே இருக்கும். பட் ஆனா வந்து நீங்க சொன்னது வந்து நிஜமாவே எங்க எல்லா கேர்ள்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இயரிங்ஸ் பத்தி நம்ம முன்னாடியே பேசிட்டு இருந்தோம். இந்த இயரிங்ஸே வந்து இப்ப வந்து பீகாக் ஃபெதர்ஸ் வச்சு வருது, அப்புறம் வந்து மை அந்த கலர் கலர் ஃபெதர்ஸ்ல வருது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இருக்காது. பட் அது வேஸ்டா கிடக்குற இது இதுல இருந்து பண்றாங்க, பட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி காஸ்ட் எஃபெக்டிவா நம்ம எங்க போய் வாங்கலாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்களா?
0: கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்றது வந்துட்டு ரெகுலரா நம்ம போடுற ஸ்டோன் ஜுவல்லரிக்கு பதிலா இப்போ பசங்களுக்கு மெயின் ட்ரெண்ட் வந்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா, ட்ரெஸ்ல இருக்கிற டிசைனுக்கு மேட்சிங்கா என்ன எந்த அளவுக்கு அவங்க ஜுவல்லரியை கன்வெர்ட் பண்ணிக்கலான்ட்டு அதுல நீங்க ஒன் ஆஃப் தி ஜுவல்லரி வந்து நீங்க ஃபெதர்ஸ் பீகாக் ஃபெதர்ல வச்சு பண்ணிற இயரிங் நெக்லஸ் டாலர் இருக்கு, அப்படி போடுறதுக்கு எல்லாம் பாத்திருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெதர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது நிறைய இதுக்குன்னு இருக்கிற ஷாப்ஸ் இருக்கு, ஃபேன்சி ஷாப்ஸ் இருக்கு, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபெதர்ஸே கிடைக்கும். நாட் ஓன்லி பீகாக் ஃபெதர்ஸ் மற்ற எல்லா கலருக்கான ஃபெதர்ஸும் கிடைக்கும். நீங்க அது எல்லாமே ஸ்பிரிங்ல அசம்பிள் பண்ணிட்டு ஒரு டேங்லர்ஸ் மாதிரி காதுல போடுறப்போ ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும். அதுவும் இல்லாம இன்னும் சொல்ல போனா ஃபேஷன் டிசைனிங் பண்றவங்க வந்துட்டு இந்த ஃபேஷன் ஜுவல்லரி பண்றவங்களுக்கும் ரொம்ப ஒன்னும் டிஃபரன்ஸ் ஒன்னும் கிடையாது. ஃபேஷன் டிசைனிங்ல பாக்க போறீங்கன்னா ட்ரெஸ்ல வந்து எந்தெந்த இதெல்லாம் ஆட் பண்ணலாம், இப்ப இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட்ல வந்து நிறைய டிசைனர் ட்ரெஸ்ஸஸ் தான் வருது. அந்த டிசைனர் ட்ரெஸ்ஸஸ்ல போடுற அத்தனை மோட்டிவ்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஃபெதர்ஸ் இதெல்லாம் கூட நீங்க காதுல கம்மல்லையோ இல்ல கழுத்துல செயின்லயோ கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். சோ நீங்க ஒர்க் பண்றப்போ கையில இருக்க பிரேஸ்லெட் முதல் கொண்டு எல்லாமே யூனிஃபார்மா உங்களுக்கு மேட்ச் ஆகும், இன்க்ளூடிங் இந்த நீங்க சொல்றது வந்து ஃபெதர்ஸ் மட்டும் நீங்க நினைக்க வேண்டாம். பேப்பர் ஜுவல்லரி ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது வந்து பேப்பர் ஜுவல்லரின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பேப்பர்ல ஜுவல்லரி பண்ணா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்றோம் இல்லைன்னா வெளியில போயிட்டு வரப்போ மழையில நனைஞ்சிடுறோம், ஜுவல்லரி பேப்பர்ல பண்ணானா பிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கதான் செய்யுது. இல்லைனாலும் ஒரு சில பேர் வந்து பேப்பர் ஜுவல்லரி சொல்லி தர்றாங்க இல்ல செஞ்சு அவங்களே ட்ரை பண்ணி போட்டுக்கிறாங்க, இந்த பர்டிகுலர் ஃபால்ட் இருக்கிறனால அதை அவாய்ட் பண்றாங்க. இதுக்குன்ட்டு ஒரு ப்ராசஸிங் மெத்தட் இருக்கு. இந்த ஓஹெச்பி ஷீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஓஹெச்பி ஷீட்ல நாங்க வந்து குவில்லிங் பேப்பர் வச்சு பேப்பர் ஜுவல்லரி எல்லாம் சொல்லி கொடுத்து அதை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கு அதுக்கு மேல ஒரு சொல்யூஷன் க்ளூ அண்ட் கிளாஸ்னு ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதை ஊத்தி அதை ப்ரிசர்வ் அப்படியே அதை கம்ப்ளீட்டா அந்த ஷேப் மாறாம அந்த கலரும் மாறாம என்ன ஷேப்ல பண்றோமோ அந்த ஜுவல்லரி அப்படியே வித்ஸ்டாண்ட் ஆகும். ஈவன் டாலர் நீங்க போட்டுட்டு எங்கேயோ வெளியில போடுறீங்க செயின்ல பிக்ஸ் பண்ணிட்டு அப்படின்னாலும் மழை பெய்யுறது இல்ல தண்ணியே உங்க குடிக்கிற நேரம் அதுல பட்டுருச்சு அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு ஆகாது. ஏன்னா அந்த பேப்பர் ஜுவல்லரிக்கு மேல நம்ம பிரிசர்வேட்டிவ் மாதிரி கம்ப்ளீட்டா க்ளூ அண்ட் கிளாஸ் போடுறோம். அது பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா எல்லா கலர் பேப்பர்ஸும் கிடைக்கிறது பேப்பர் குவில்லிங்ல. உங்களோட சாரி வந்து மல்டி கலர்ட் சாரி, அந்த கலர்ல ஜுவல்லரி உங்களுக்கு கிடைக்கலன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த பேப்பர் ஜுவல்லரியில

0: அதை அசம்பிள் பண்ணி ஒர்க் பண்ணலாம், சூப்பர்வா ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு ஒரு பேட்டர்ன் இருக்கு, ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜனங்களுக்கு ரொம்ப இந்த பர்டிகுலர் இப்ப இருக்கிற பசங்களுக்கான ட்ரெண்ட்னு பார்த்தோன்னா எம்சிஎல் ஜுவல்லரி. எம்சிஎல் வந்து ஒரு மோல்டிங் கிளே, ஒரு கெமிக்கல் கிளே. அது வந்து அதுக்கு இன்னொரு நேம் வந்து ஷில்பக்கார்னு சொல்றோம். அந்த பர்டிகுலர் மோல்டிங் கிளே வச்சு அவ்வளோ நல்ல வெரைட்டிஸ் ஆஃப் பெண்டன்ஸ் நீங்களே தயாரிக்கலாம், இன்க்ளூடிங் பீட்ஸ், கலர் பீட்ஸ். இப்போ உங்ககிட்ட வந்து நேவி ப்ளூல உங்ககிட்ட ஒரு சாரி இருக்கு, அதுக்கு மேட்சா நீங்க பீட்ஸ் வேணும், உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கல அப்படின்னா இந்த ஷில்பக்கார வச்சு நீங்க பீட் மாதிரி உருட்டிட்டு காயறதுக்கு முன்னாடி ஒரு ஹோலும் போட்டுட்டு அப்படியே நீங்க கொஞ்ச நேரம் காய வச்சிருங்க. ஸோ அது ஏற்கனவே ஹோல் போடுறதுனால பாக்கிறதுக்கு பீடோட பினிஷ் உருண்டையா பாக்கிறதுக்கு ஹோலோட கரெக்டா அமைஞ்சிரும். நான் சொல்றது நீங்க விஜுவலைஸ் பண்ணி பாருங்க நான் சொல்றப்போ. அதுக்கப்புறமா இதுல நீங்க ஒரு அக்ரலிக் கலர்ஸ் மேல எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர்ல உங்களோட சல்வார்ஸ் ஆர் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி உங்களோட டாப்ஸ் எல்லாம் இருக்கோ அதுக்கு மேட்சா நீங்க பெயிண்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து அப் டு டேட் மாடர்ன் ட்ரெண்டுக்கான ஒரு ஜுவல்லரி மேக்கிங். எப்பவுமே மோட்டிவ்ஸ்ல கல் வச்சதெல்லாம் பண்ணணும்னு கிடையாது, இந்த வெரைட்டிஸ் ரொம்ப அழகா இருக்கும்.
1: இப்ப வந்து ட்ரெண்ட்ஸ் நீங்க சொல்ற மாதிரி வந்து நிறைய அந்த ஃபெதர்ஸ் சரி இந்த மாதிரி ஆக்ரிலிக் பெயிண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி எம்சிஎல் யூஸ் பண்ணி பீட்ஸ் யூஸ் பண்றது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா வந்து நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே இது ட்ரெண்ட்ல வந்து அவங்க இருந்துட மாட்டாங்க, எவ்ரி செகண்ட் வந்து அவங்க ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்டா வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏத்த அவங்க நீடுக்கு ஏத்த மாதிரி எப்படி ட்ரெண்ட் எல்லாம் மாத்திட்டே இருக்கீங்க, ஃபேஷன் டிசைன்ஸ் எல்லாம் மாத்திட்டு வரீங்க?
0: நீங்க கேக்குறது ரொம்ப ரொம்ப கரெக்டான கேள்வி. என்னன்னு சொல்ல போனானா 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நான் தொழிலா எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெறும் ஸ்டோன் ஜுவல்லரி தான் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. அதுதான் இன்னைக்கும் சொல்ல போனா ஒரு 70% மார்க்கெட்டுக்கு அதுக்கு தான் வேல்யூ அதிகமா இருக்கு. அது தவிர இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து கல் வச்சது அந்த டிபிக்கல் கோல்டோட அந்த பேஸ் மோட்டிவ்ஸ் ஈவன் சில்வர் மோட்டிவ்ஸ் அதெல்லாமே கலர் வந்து ஐ மீன் அந்த ட்ரெண்ட் மாறி போச்சு. இப்ப யாரும் அதை விரும்புறது இல்ல. எப்படி இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப லைட் வெயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணலாம், இல்ல அவங்க வந்து கிடைக்கக்கூடிய நீங்க சொல்ற மாதிரி ஃபெதர்ஸ் எல்லாம் சொல்றீங்களே அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பொருளை எப்படி அதை கன்வெர்ட் பண்ணலாம், இந்த மென்டாலிட்டி இருக்குதுன்னு நான் பார்த்த உடனே சரி இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஜுவல்லரியா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் சொல்ற மாதிரி பேப்பர் குவில்லிங் ஜுவல்லரி வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எம்சிஎல் ஜுவல்லரி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க அனுபவிச்சு அதை வேர் பண்றப்போ நம்ம கையால செஞ்சு அதை வேர் பண்றப்போ அதனுடைய வேல்யூவே தனியா தெரியும்.
1: இப்ப வந்து ரொம்ப ரீசெண்டா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஆனா இப்ப இருக்கான்னு தெரியல, எல்லாம் வந்து லாங் பீட்ஸ் எல்லாம் மெலிசா பீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நடுல நடுல வட்ட பெரிய பீட்ஸ் போட்டுட்டு அந்த மாதிரி ஜுவல்ஸ் போட்டிருந்தாங்க. இப்ப அது அது அந்த இது வந்து அந்த புதுசுல வந்து ரொம்ப இதா போச்சு, அதுக்கப்புறம் உடனே வந்து த்ரெட்டா மாறிடுச்சு. அதனால நிறைய ட்ரெண்ட்ஸ் வந்து மாறிட்டே தான் இருக்கு. இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்னா எந்த மாதிரி ஜுவல்லரிஸ் மேம்?
0: இப்போதைக்கு ரீசன்ட் ட்ரெண்ட் பார்த்தானா உங்களுக்கு பீட்டட் ஜுவல்லரி தான் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் சொல்ல மாதிரி பேப்பர் ஜுவல்லரி 100% ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதாவது லேடிஸ் வந்துட்டு இன்க்ளூடிங் ஃபேஷன் டிசைனிங் ட்ரெஸ்ஸஸே எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு சல்வார் ரொம்ப ஃபேஷனபிள் இருந்தது, முதல் சுடிதார் அப்புறம் சல்வார் அப்புறம் பேண்ட்ஸ் மறுபடியும் குர்த்திஸ் ஒரு ஒரு ஸ்டைல் ஒரு ஒரு மாதிரி மாறிட்டு இருக்கு. இது வந்து ட்ரெண்ட் வந்து டே பை டே நமக்கு சேஞ்ச் ஆகிறப்போ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எண்ணங்களும் ஸ்டைலும் மாத்திட்டே தான் இருப்போம். அப்போ நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன புதுசாக கண்டுபிடிக்கலாம். எப்பவுமே ஒரு இன்வென்ஷன்றது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணிட்டு மார்க்கெட் குள்ள லான்ச் பண்றோம், லான்ச் பண்ணி அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு நல்ல ஃபுல் ஸ்வீப் கிடைக்கும். ஏற்கனவே நான் ஜுவல்லரி மேக்கிங்ல பார்த்த அனுபவங்களை வச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ப்ராடக்ட் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணி பாருங்க, உங்களோட ஸ்டைல் ஆஃப் ஜுவல்லரி ஒரு புதுசா ஒண்ணு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐடியாஸ் அண்ட் ஸ்டைல் ரொம்ப மாறும், மாறுபட்டு தான் இருக்கும். நீங்க என்கிட்ட ஒரு பேட்டர்ன் கத்துக்கு போனாலும் நீங்க பண்றது வந்து எனக்கு தெரியாத மாதிரி வித்தியாசமா பண்ணுவீங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணுங்க, அதை மார்க்கெட்ல லான்ச் பண்ணுங்க. ஹவு டு கோ அபவுட் லான்ச்சிங் எப்படி, அது மெயின் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாராலையும் மார்க்கெட்டிங் அவ்வளவு ஈஸியா பிடிக்க முடியாது, அது கொஞ்சம் டஃப்பான மேட்டர் தான். பட் இது ஒர்க் அவுட் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும்.
1: நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு நீங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருக்கீங்கன்ட்டு. ஏன்னா வந்து இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட்ஸ்ல எல்லாம் போயிட்டு நிறைய வந்து ஜுவல்லரிஸ் எல்லாம் பண்றாங்க, அவங்க கிட்ட எங்க இருந்து வாங்கினீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க இது பண்ணாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி நம்ம எப்படி போயிட்டு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா வந்து முக்கியமா வந்து நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்க வேண்டியது அவங்க கிட்ட எப்படி பேசணும், அவங்கள வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், அந்த பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா?
0: கண்டிப்பா. நீங்க கேக்குறப்ப வந்து கன்வின்சிங் வந்து 100-50% கண்டிப்பா இருக்கணும் உங்களோட மார்க்கெட்டிங்ல. என்னன்னா நீங்க ஷாப்ஸ்ல போய் அவங்க வாங்குறப்போ அவங்கனால கண்டிப்பா ரேட் பார்கெயின் பண்ண முடியாது, மெட்டீரியலோட குவாலிட்டி பத்தி பார்கெயின் பண்ண முடியாது. பட் இண்டிவிஜுவலா நீங்க வீட்டுல எடுத்து பிசினஸா பண்றப்போ கண்டிப்பா இந்த கேள்விகள் நிச்சயமா வரும். அப்படி அந்த கால அந்த மாதிரி உங்களுக்கு வர்ற கேள்விகளுக்கு நீங்க கண்டிப்பா பதில் கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. நீங்க என்ன பண்ணணும், அதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்க, இந்த மாதிரி வாங்கும், உங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாது, எத்தனை நாள் ஆனாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரிசர்வேஷன், எப்படி இதை ப்ரிசர்வ் பண்ணா உங்களால லாங் லாஸ்டிங்கா அதை வச்சுக்க முடியும், அதெல்லாம் நீங்க ஆடட் இதுவா நீங்க உங்களோட கஸ்டமருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் நல்லா இருக்கும். ஒரு தடவை வாங்குறவங்க கண்டிப்பா அவங்களோட உங்களோட குவாலிட்டி பார்த்துட்டு நிச்சயமா உங்களை தேடிதான் வருவாங்க, காஸ்ட பத்தி திங்க் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட உங்களோட சேல் அண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நீங்க ஷாப்க்கு போகணும். ஓகேங்களா
2: மேடம்? பவித்ராவோடையும் உங்களோடையும் இப்ப நான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சொல்லுங்க.
2: இப்ப நம்ம ஒர்க் ஷாப் ஓ டு ஒர்க் ஷாப் இப்ப கீர்த்தனா ரெடியா இருக்காங்க, நம்ம ஓ டு ஒர்க் ஷாப் போலாம். ஹலோ கீர்த்தனா. ஹலோ, சொல்லுங்க கீர்த்தனா.
3: இப்ப பாத்தீங்கன்னா நான் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல வந்து ஒரு வொகேஷனல் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க ஜுவல்லரிக்காகவே. அண்ட் இங்க நிறைய பசங்க எல்லாம் வந்து ரொம்ப அழகா இந்த ஜுவல்லரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பாத்துட்டு இருக்கேன் அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அங்க வந்து கத்துட்டு இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம நிலையத்துல பாத்தீங்கன்னா லைவ் ஷோல நம்ம கூட ஷாமலா தேவி மேம் இருக்காங்க, அவங்க ஜுவல்லரி மேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுனால
2: இந்த
3: ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட கேள்விகள் கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதை கொடுக்குறேன் அவங்க கிட்ட.
2: ஓகே. ஹலோ.
4: ஹலோ,
2: சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ஜோஷிதா, நான் செகண்ட் இயர்சி அசிஸ்டன்ட் படிக்கிறேன். இங்க வந்து நான் ஜுவல்லரி கிளாஸ்ல இருக்கேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதுல ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா,
2: சொல்லுங்க.
4: இப்ப வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் எல்லாம் வருது, த்ரூ போன்ல கான்டாக்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அவங்க ஜஸ்ட் சொல்றாங்க இந்த மாதிரி என் பொண்ணுக்கு 21 இயர்ஸ் ஆகுது, அவங்களுக்கு மேரேஜ் பண்றோம், கொஞ்சம் டார்க்கா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஜுவல்லரி எல்லாம் பண்ணணும்னு மட்டும் சொல்றாங்க. இந்த போன் கால்ல வரும் ஆர்டர்ஸ் வரும்போது நாங்க என்னென்னலாம் மனசுல வச்சுக்கணும், அவங்களுக்கு எப்படி ஏத்த மாதிரி ஜுவல்லரி பண்ணணும்
0: எக்ஸ்பெக்டேஷன்ல நம்ம ப்ரோக்ராம் தரோம். ஓகே, அதுக்கு பாக்க போனீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு போன்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா கலர் கம்ப்ளெக்ஷன் பத்தி நீங்க கேட்டே ஆகணும் இல்லையா. அவங்க வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்காங்க, அதுக்கேத்த மாதிரி நம்ம உடனே சூஸ் பண்றது என்ன. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ட்ரெஸ் என்ன கலர் காம்பினேஷன்ல வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ஜுவல்லரி வந்து என்ன மாதிரி பார்ட்டிக்கு யூஸ் பண்றாங்க, வெதர் இட் இஸ் ஃபார் ரிசப்ஷன் ஆர் ஃபார் மேரேஜ், முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரிலிஜியஸ் மேரேஜும் அதையும் நீங்க கண்டிப்பா கேட்கணும். கண்டிப்பா நீங்க அதையும் நீங்க கண்டிப்பா நிச்சயமா கேட்டே ஆகணும், அதை கேட்டுக்கோங்க. அதே மாதிரி அது ரிசப்ஷன் ஓரியன்டா இல்லைன்னா மேரேஜ் ஓரியன்ட் ஜுவல்லரியான்னு முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா இப்ப ரிசப்ஷன் வர்றப்போ நீங்க பொதுவா பாக்க போனீங்கன்னா ஈவினிங்ஸ்ல ரொம்ப கிளாரிங் லைட்ஸ் இருக்கும் இல்லையா, சோ அந்த டைம்ல வந்துட்டு நீங்க அதுக்கு கார்ஜியஸா ஜுவல்ஸ் போட்டே ஆகணும். அப்போ அதுக்கு மோர் ஆஃப் ஒயிட் ஸ்டோன் மிக்ஸ்ல தான் நம்ம அதுக்கு ரிலேட்டடா ஜுவல்ஸ் கொடுப்போம். அது டாப் டு பாட்டம் நீங்க அந்த காம்பினேஷன்ல ஒர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அதே இது பாக்க போனீங்கன்னா இப்ப காலையில கல்யாணங்களுக்குன்னு ஜுவல்லரி கேட்கறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் சாரீஸ் தான் போடுவாங்க கல்யாணத்துக்கு எல்லாம் இல்லையா. அதுக்கு ரிலேட்டடா கொஞ்சம் டல் கோல்டு லைக் டல் கலர்ட் ஸ்டோன்ஸ், அதாவது ஒயிட் ரொம்ப காம்பினேஷன் இல்லாம கொஞ்சம் ரிலேட்டடா அந்த சாரிக்கு மேட்சா கொஞ்சம் டல் கலர்ஸ்ல எடுத்து அதே அதோட கோல்டோட கலரும் மர்ஜ் ஆற மாதிரி நீங்க ஜுவல்லரிய செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுங்க.
4: ஓகே மேம்,
0: சொல்லுங்க.
4: ஓகே மேம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு உங்களோட இது. தேங்க்ஸ் மேம், உங்க அட்வைஸ் கேட்டு நாங்க இன்னும் ஜுவல்லரி மேக்கிங்ல நல்லா வர்றதுக்கு நீங்க பிளஸ் பண்ணுங்க மேம்.
0: வெரி குட், வெரி குட்.
2: எம்ஓபி சமுதாய வானொலியும் நீங்க இன்னும் நல்லா வந்து ஜுவல்லரி மேக்கிங்ல இன்னும் நல்லா வந்து ஒரு பெரிய என்டர்பிரனர் ஆகணும்னு சொல்லிட்டு வாழ்த்துது. சரி, அடுத்தது வேற யாராவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல இருக்காங்களா?
3: இருக்காங்க மேம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிராபிக் அப்டேட் வந்துச்சு, அதை நம்ம மக்களுக்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட.
2: ஆமா, இந்த டிராபிக் அப்டேட்ஸ் பத்தி நான் சொல்றதுக்கு கீர்த்தனா ஒரு நிமிஷம், இந்த டிராபிக் அப்டேட்ஸ் நமக்கு எப்படி வருதுங்கறத வந்து ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா எல்லா மக்களுக்கும் அது வந்து ரொம்ப அத்தன்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிய வரும்.
3: இப்ப வந்து டிராபிக் போலீஸ் வந்து இப்படி எல்லா ரேடியோ ஸ்டேஷன் சேனல்ஸ்க்கும் வந்து இந்த டிராபிக் அப்டேட்ஸ் எல்லாம் போகணும், இது மூலியமா மக்கள் பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே ஒரு செஷன் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி டிராபிக் அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு. அண்ட் இப்போ நான் கொடுக்குற ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிரெக்ட்லி ஃப்ரம் த டிராபிக் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ நீங்க கண்டிப்பா இது மேல ரிலை பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று முந்தா நேற்று தெரிஞ்ச மழையில வந்து காலேஜ் ரோட் அந்த ரோடு ஏரியா ஃபுல்லாவே பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. அதனால இந்த ஏரியா ஃபுல்லா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வண்டிகள் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த பக்கம் வர போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அவசரமா ஏதாவது ஏரியா போனா நீங்க ப்ராபபிளி வள்ளுவர் கோட்டம் பாம்புரு அந்த மாதிரி ரூட்ஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் குவிக்கா போயிடலாம். இதுதான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அப்டேட். இப்போ நம்ம கூட இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல இருந்து, அவங்க கேள்வி என்னன்னு பாக்கலாம்.
2: சொல்லுங்க. ஹலோ மேம். சொல்லுங்க.
5: என் பேர் கிருத்திகா. இங்க வந்து வெல்டிங் மேக்கிங் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிருக்கேன். இந்த கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. எப்படி இது
2: மாறதுக்கான முயற்சியில இப்ப நீங்க ஈடுபட போறீங்க இல்லீங்களா?
5: ஆமாங்க.
2: ஓகே, நீங்க சொல்லுங்க. இப்ப உங்க க்வெஸ்சன் சொல்லுங்க.
5: நான் இப்ப இத பண்றேன். என்னோட ஜுவல்லரிஸ் மார்க்கெட்டிங் பண்றது.
0: எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான ஒரு கேள்வி இதுதான். ஏன்னா எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் செஞ்சு கத்துக்கலாம். நம்ம அதுக்கான நம்மளோட ஓன் ஐடியாஸ் போட்டு வெரைட்டிஸும் ட்ரை பண்ணிடலாம். முக்கியமானது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியான ஜாப் இல்லதான். ஈக்குவலா எந்த அளவுக்கு உங்களோட மைண்ட் வருத்தி நீங்க ஒர்க் பண்றீங்களோ அதே அளவுக்கு டஃப்பான ஒரு ஒர்க் தான் மார்க்கெட்டிங். குட். இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னைக்குமே நீங்க ரொம்ப ஹை இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ல எடுத்த உடனே போய் ஷாப்ஸ்ல இறங்குறது அவ்வளவு அட்வைசபிள் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களோட கிட் அண்ட் கின் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் இவங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணதை எடுத்து காமிச்சாதான் இப்படி ஒருத்தர் கத்து கொடுக்குறாங்க இப்படி ஒருத்தர் செய்யறாங்கன்றதே வெளியில தெரிய வரும். உங்களை பத்தி நீங்க எப்படி அட்வர்டைஸ் பண்றது எடுத்த உடனே நீங்க பேப்பர்ல ஆடோ இல்லைன்னா பேப்பர் இன்சர்ஷன்ல கொடுக்குற ஆடு த்ரூ ரேடியோ இதெல்லாம் வந்து ஹை லெவல் காஸ்ட். எடுத்த உடனே அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நீங்க மவுத் டு மவுத் இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கண் கூடாகவே தெரியும். இப்ப இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம் நமக்கு இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் இவ்வளவு வருதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் நீங்க நெக்ஸ்ட் ஷாப்ஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு ஷாப்க்கு எடுத்துட்டு போனா இன்னொன்னு முக்கியமானது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எடுத்த உடனே உங்களுக்கு யாருமே உங்களோட லாபத்தோட சேர்ந்து பேமெண்ட் தரமாட்டாங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கடையில கொண்டு போய் வச்சா அவங்க வித்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. கிரெடிட் பேசிஸ்ல வாங்கி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி இருக்கிறப்போ மினிமம் ஒரு 1 month நீங்க டைம் கொடுத்து கடையில கொடுத்துட்டு வரணும். ஆஃப்டர் அ மந்த் நீங்க போயிட்டு வித்துருந்தானா அவங்க கேஷ் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் ஒரு டீடியஸான ஒரு விஷயம். ஏன்னா விக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உங்களோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க் எவ்வளவு நல்லா இருக்கும் அதுக்கான காஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி போடுறீங்களோ ஒன்ஸ் உங்க நேம் பிக்கப் ஆயிடுச்சு உங்க ஷாப்ல ரொம்ப நல்லா மூவ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரெகுலர் ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த ஷாப்லயே உங்களுக்கு ரெகுலரா வாங்குறதுக்குன்னே ஆள் இருப்பாங்க.
2: தேங்க்யூ கிருத்திகா. ஓகே கீர்த்தனா, அடுத்தது வேற யார் பேச போறாங்க?
3: அவங்க இன்னும் கேள்விகள் யோசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப சின்சரா கம்மல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா நம்ம கண்ணு முன்னாடி பண்றது பாக்கும்போது நல்லா இருக்கு.
2: சரி, நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற கம்மல் வந்து என்ன கலர் கம்மல், என்னென்ன மாதிரியான பீட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க?
3: பீட் வந்து சில பேர் பாத்தீங்கன்னா கோல்டு கலர் பீட் யூஸ் பண்ணிருக்காங்க, கிரீன் கலர், பிளாக் கலர், ப்ளூ கலர். நம்ம ஜென்ரலா ட்ரெஸ்க்கு வந்து என்ன மாதிரியான கலர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ காமனா போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கலர்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க.
2: என்னென்ன பண்றாங்க
3: அப்படின்னு சொல்லுவோம், நல்லா கார்ல தொங்கிட்டு ஆடிட்டே இருக்குமே நம்ம
2: தொங்கட்டம்
3: அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க.
2: கீர்த்தனா, நான் வந்து இன்னொன்னு கேக்கணும். நேர்களே இப்போ நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறது உங்களுடைய அபிமான காசு மேலே காசு வந்து ஒரு நேரடி நிகழ்ச்சி. இப்போ நம்ம வந்து நிறைய வந்து என்டர்பிரினர்ஸ் வந்து இங்க வந்து பேசினாங்க. அந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாம் நம்ம வச்சிட்டு இருந்தோம். இப்போ இதுல வந்து இப்போ வந்து நிறைய அதுல வந்து உள்ள ஆர்வத்தை பார்த்து நிறைய பேர் வந்து அந்த ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கலந்துக்கணும், புது பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் இப்போ வர தொடங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ பயிற்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய மாணவிகள் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. மேடம், இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ஒரு செட் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இந்த காது தொங்க
0: உங்களுக்கு வந்து குவாலிட்டி ரெண்டு விதமா இருக்கதான் செய்யும். எந்த ப்ராடக்டா இருந்தாலும் எப்பேற்பட்ட ப்ராடக்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இருக்க தான் செய்யும். நம்ம பிடிக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்மளோட ஒர்க் நம்ம குவாலிட்டி நிச்சயமா ஒர்க் பண்றது பிடிச்சு போயிருந்தது. நம்மளோட மெட்டல் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் கலர் ஃபேட் ஆகல, வாங்கறதுக்கு நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்குது அப்படின்னு நினைச்சு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட தான் திரும்பி வருவாங்க இல்லையா. அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கம்மல் வெரைட்டிஸ்லயே கிட்டத்தட்ட 10-20 செஞ்சு ஒருத்தரே கூட வாங்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, கடைகள்ல போறதுக்கு உங்ககிட்ட வருவாங்க. நீங்க எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு இதுல நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாம பாத்துக்கோங்க, குவாலிட்டி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
2: ஓகே ஓகே, இப்ப பவித்ரா திருப்பி வந்து வந்திருக்காங்க, அவங்க சில ஏதோ குவெஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க போறாங்க. வாங்க பவித்ரா ஒரு நிமிஷம்.
6: மேம் இன்னும் வந்து பல விஷயங்கள் இவங்களும் பேசிட்டு இருந்தாங்க, குவாலிட்டிஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் குவாலிட்டின்ட்டு வந்து பார்க்கும்போது நம்ம செக்கிங் பண்ணும்போது வந்து சில விஷயங்களை வந்து நம்மளால வந்து அது பார்க்கும்போது அவங்க வந்து
0: கண்டிப்பா
6: இது பண்ணும்போது எப்படினாலும் வந்து அவங்க தெரியாத மாதிரி தான் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம எப்படி ரொம்ப துல்லியமா பார்த்து கவனிச்சு கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க?
0: இது இந்த ஃபீல்டுக்குள்ள டீப்பா இறங்குறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மேட்டரா தோணும். ஏன்னா அதனுடைய அந்த மெட்டலோட குவாலிட்டி பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது எந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்குன்றது. உடனே உடனே இது எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண பண்ண உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்ஸில் நம்ம எடுக்கிறப்போ நீங்கள் வந்து கேட்குறப்பமே வந்து கொஞ்சம் அந்த மைக்ரோ குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, பெஸ்ட் குவாலிட்டின்னு மைக்ரோ குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குவாலிட்டியை நீங்கள் கேட்டு வாங்குறது நல்லது. அதில் அதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ரேட் காம்ப்ரமைஸுங்கிறது நீங்கள் பிடிக்கிற கஸ்டமர்ஸை பொறுத்து இருக்கு. அவங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இப்போ பண்ணுற ஒர்க்கை வந்து நீங்கள் எடுத்து சொல்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்க வந்து எவ்வளவு காஸ்ட்லி மெட்டீரியல் போட்டா கூட அதை வந்து நீங்க ரீச் பண்ணல உங்களோட கஸ்டமர் கிட்ட. இதில் இதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி நீங்க சொன்னாதான் எதை பத்தியும் கிளியரா தெரியும். அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே கடையில விற்கிறதானே நீங்களும் வச்சிருக்கீங்க, அதே மாடல் அங்க போனோம்னா 10 ரூபாய் கிடைக்கும், உங்ககிட்ட 20 சொல்றீங்கன்னா நீங்க அப்ப உங்களோட ப்ராடக்ட் பத்தி எடுத்து சொல்லணும், உங்களோட ஒர்க் பத்தி ஃபினிஷ்டு ஒர்க் பத்தி எடுத்து சொல்லணும். அப்ப சொன்னா நிச்சயமா உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களோட ஒர்க் ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா விரும்பி வாங்க ஆரம்பிப்பாங்க.
6: ஆமா நீங்க சொல்றது என்ன உண்மைதான். ஆனா வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம என்னதான் இது பண்ணாலும் வாங்குறவங்க வாங்குவாங்க, பட் ஆனா வந்து விக்கிறவங்க அதாவது நீங்க சொல்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து ஏற்கனவே இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல்ஸ் பத்தி கிளியரா தெரியும். பப்ளிக் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஏதோ விற்கிறாங்க, பார்க்க நல்லா இருக்கு, டிசைன் நல்லா இருக்கு, நான் என்ன எவ்வளவு காசு கொடுக்குறாங்களோ அதை சொல்லிட்டு வாங்கிட்டு வராங்க. பட் ஆனா வந்து அந்த மெட்டீரியல்ஸ் பத்தி அது பாக்குற மாதிரி ஏதாவது ரேட் கார்டு அந்த மாதிரி இப்போ கோல்ட்ல எல்லாம் வருது இல்ல, ரேட் கார்டு 22 கேரட்ன்ற மாதிரி அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ஜுவல்லரிஸுக்கும் அந்த மாதிரி ஏதாவது கார்டு இல்ல ஏதாவது மார்க் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
0: இல்ல அந்த மாதிரி எதுவும் பர்டிகுலரா கிடையாது. அதனாலதான் நான் முதலே சொன்னேன், இப்போ நீங்க வந்து பிசினஸ் சொல்ல போறப்போ நீங்க முக்கிய முக்காவாசி பேர் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஜுவல்லரி மேக்கிங் வந்து வீட்டில இருந்துதான் செய்யறாங்க, மோர் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எடுத்து செஞ்சாங்க. இப்போ வந்து காலேஜ் கேர்ள்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் லைக் ட்ரெண்டா ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு இந்த ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்னன்னா வீட்டில் உட்காந்துதான் பண்ணுவாங்க, யாரும் இமீடியட்டா ஒரு தனியா கடையெல்லாம் ஆரம்பிச்சு எடுத்த உடனே அவ்வளவு ஹை இன்கம்ல ஸ்பெண்ட் பண்ணி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வரப்போ நான் முதலே சொன்ன மாதிரி இதுல குவாலிட்டிஸ் இருக்கு, மைக்ரோ குவாலிட்டி, நெக்ஸ்ட் லெவல் குவாலிட்டி, அதுக்கு அடுத்து ஸோ 3 different லெவல் குவாலிட்டிஸ் இருக்கு. நீங்க வந்து அந்த என்ன குவாலிட்டி வாங்கினீங்கன்னு அதை வேணா உங்களோட கஸ்டமர்கிட்ட காமிச்சு உங்களோட சேலுக்கு நீங்க பேசலாம். அப்படியே இல்லைனாலும் கண்டிப்பா நீங்க பேசுறத வச்சு நீங்க வெளியில கொண்டு போறீங்க, ஒரு ஆபீஸ்ல எல்லாம் சேலுக்கு எடுத்துட்டு போறீங்க, அப்படி கார்பரேட் ஆபீஸ்ல எல்லாம் ஒரு இடமா எடுத்துட்டு போய் கொடுக்க போறீங்க, அங்க எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து பாக்குறவங்க இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பெஸ்ட் இது என்னன்னா நீங்க கண்டிப்பா அதுல மட்டும் உண்மையா இருங்க, நல்ல ப்ராடக்ட் போட்டு நீங்க செஞ்சு கொடுங்க, ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஈக்குவலா மோர் தென் டபுள் ரிட்டர்ன்ஸ் வரும் உங்களுக்கு, அவங்க திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட தான் வந்து வாங்குவாங்க.
6: ஓகே, இப்போ வந்து நிறைய வந்து 1 gram ஜுவல்லரி, 2 gram ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்கு, அது நார்மல் ஜுவல்லரிக்கும் இந்த ஜுவல்லரிஸ்க்கும் எந்த மாதிரி வித்தியாசம்?
0: சொல்ல போனா வித்தியாசம் இருக்கு. இப்போ வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 3 qualities இருந்தாலும் அதனுடைய டியூரேஷன் பாத்தீங்கன்னா, லைஃப் டியூரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப 3rd quality ஆர் செகண்ட் குவாலிட்டி எல்லாம் பார்த்தா 1 or 2 days உங்களுக்கு கலர் ஃபேட் ஆறது தெரிஞ்சு போயிடும். பட் நான் சொல்ல மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 6 months நல்லாவே வச்சுட்டு இருக்கலாம். அண்ட் மெயின் த ப்ரிசர்வேஷன் நான் சொன்ன மாதிரி, நீங்க சொல்ற மாதிரி 1 gram gold அண்ட் 2 gram gold இதெல்லாம் வருது என்னன்னா, இதே மெட்டல் இருக்கு இல்லையா, இந்த பிராஸ் மெட்டல்ல வந்துட்டு மேல ஒரு தங்க முலாம் பூசிடுறாங்க. தங்க முலாம் பூசினானா உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த கலர் வந்து அந்த ஃபேட் ஆகாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. எது நீங்க இருந்தாலும் அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து கண்டிப்பா சொல்ல போனா 1/2 the rate of gold நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு கோல்டு கம்மல் நீங்க 5000 rupees வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி 1 gram goldனா மினிமம் 2000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதே இது இமிட்டேஷன் ஜுவல்லரினா நம்ம ஒரு 300 rupees அந்த அதே காஸ்ட்டை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். எது இருந்தாலும் உங்களோட ப்ரிசர்வேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 gram goldா இருந்தாலும் அதையும் எப்படி ப்ரிசர்வ் பண்றீங்களோ அதுதான் லாங் லாஸ்டிங்காக வச்சுக்க முடியும். நீங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்தாகணும். ஓகேங்களா?
6: மேம் இப்ப வந்து ஒரு ஒர்க் ஷாப்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஓ டு கீர்த்தனா.
0: ஓகே
6: கீர்த்தனா,
7: சொல்லுங்க.
6: சொல்லுங்க மேம், ஷாம்லா தேவி மேம் இருக்காங்க.
3: எஸ் பவித்ரா, இப்போ நான் எம்எபி வைணவ மகளிர் கல்லூரியில இருக்கேன். இங்க ஜுவல்லரி மேக்கிங் ஒர்க் ஷாப் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கூட வந்து இந்த ஜுவல்லரி

0: மேக்கிங் ஒர்க் ஷாப்ல வந்து ஒரு மாணவி கத்துட்டு இருக்காங்க எப்படி ஜுவல்லரி பண்ணலாம், ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி பண்ணலாம்னு. அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும், அதை ஷாம்லா தேவி மேம் கிட்ட கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதுக்குதான் கூப்பிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம்.
1: Hi, I'm Turni. நான் MOP வைஷ்ணவ் காலேஜ்ல செகண்ட் பிகாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்க வந்து ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன டவுட் மேம், இப்ப வந்து நம்ம பண்ற ஜுவல்லரிஸ் வந்து கலம் போகாம எப்படி மெயின்டைன் பண்றது?
2: நான் இது முதலே ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, அவங்களுக்கும் சொன்னேன். இதை நீங்க மெயின்டைன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு மினிமம் 6 மந்த்ஸ் ஆகுது நீங்க பண்ற ஜுவல்லரி தாக்கு பிடிக்கணும். அப்படி இருக்கிறப்போ நீங்க எப்போ வச்சீங்கனாலும் ஜிப்லாக் கவர்ல உங்களோட ஜுவல்லரியை லாக் பண்ணி வைங்க. ஜிப்லாக் கவர் கேள்விப்பட்டிருக்கீங்க, பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஜிப்போட பிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அது அதுக்குள்ள நீங்க வச்சுட்டு அதுக்கு மேல அப்கோர்ஸ் இன்னும் நீங்க பீரோல எல்லாம் வைக்கிறீங்க உங்களோடது வந்துட்டு ஸ்டீல் பீரோ அப்படின்னா அதுக்கு மேல ஒரு கர்ச்சீஃப் நல்லா போட்டு ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட லாக்கர்ல வைங்க. நிச்சயமா லாங் லாஸ்டிங், கண்டிப்பா கலர் ஃபேட் ஆகாம கொஞ்சம் வருஷத்துக்கு வரும்.
3: இவங்க வந்து ஏற்கனவே கேட்டதா எல்லாருக்கும் வந்து ஒரு நார்மல் டவுட் தான். எல்லாருக்கும் வந்து இது யாரா இருந்தாலும் வந்து ஒரு காசு கொடுத்து வாங்குறோம்னா அது கொஞ்சமாவது எக்ஸ்டெண்ட் நாள் இருக்கணும்ட்டு. அது வந்து ஒரு பீரோல வச்சு அது டக்குன்னு போகுதுன்னா, அது யூஸ் பண்ணாம கலர் போகுதுன்னா இன்னும் வந்து மனசு ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிற இந்த நார்மல் கேள்விதான் அவங்களும் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, நீங்க ரெண்டாவது தடவையும் அதே கேள்வி கேட்டாலும் நீங்க ரொம்ப திரும்பியும்
2: நிச்சயமா இது வந்துட்டு எல்லா நீங்க சொல்ற மாதிரி 5 ரூபீஸ்னாலும் நம்ம கையில இருந்து போட்டு பண்றப்போ அதனுடைய வேல்யூ அதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது எல்லாரும் நினைக்கிறது தான். இன்னும் சொல்ல போனா இது உடன் பீரோ மாதிரி இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு பிரிசர்வேஷன் கொஞ்சமே ஈஸியா தான் இருக்கும். வெறும் பிளாஸ்டிக் கவர்ல எத்தனை நாள் வச்சாலும் உடன் பீரோல ஒண்ணும் ஆகாது. ஸ்டீல் பீரோனா அதுக்கு மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் வர்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கணும், அவ்வளவுதான்.
3: அண்ட் வந்து நீங்க வந்து ஏற்கனவே வந்து ஸ்டோன் ஜுவல்லரிஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட்லி அந்த ஸ்டோன் ஜுவல்லரிஸ் வந்து ஸ்டோன்ஸே வந்து இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி இருக்க வரைக்கும் வந்துருக்கு. அந்த மாதிரி குவாலிட்டி ஸ்டோன்ஸ் போது வந்து நம்ம அதை பார்க்கும்போது ஷைனிங் வச்சு சொல்றாங்க. பட் ஆனா வந்து இப்ப வர நார்மல் ஜுவல்லரிஸ் வந்து இன்னொருத்தங்க ஒர்க் ஷாப்ல இருந்து பேசணும் லைன்ல இருக்காங்க மேம், பேசலாம். ஹலோ கீர்த்தனா.
0: ஹாய் பவித்ரா. இப்போ நம்ம இன்னொரு ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தா கேள்வி கேட்க, அது மாதிரி சின்ன டாபிக் அப்டேட் வந்திருக்கு, அதை நம்ம மக்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேட்கலாம் அவங்க என்ன கேள்வி கேட்கற போறாங்கன்னு.
3: கண்டிப்பா.
0: இப்போ வந்து நுங்கம்பாக்கம் ரோடு மற்றும் ஸ்டெர்லிங் ரோடு வழியா வர வண்டிகள் எல்லாத்தையும் வந்து ஈகா தியேட்டர் இருக்கு இல்லையா, சோ அந்த வழியா டைவர்ட் பண்றாங்க இவிஆர் சாலைக்கு. இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்திருக்கிற டிராபிக் அப்டேட். சோ நீங்க வந்து நுங்கம்பாக்கம் இல்ல ஸ்டெர்லிங் ரோடு வழியா எங்க வரீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நேரத்திலே. நீங்க வந்து அதாவது ஈகா தியேட்டர் பிரிட்ஜ் வழியா தான் நீங்க ஏறி இறங்கி நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். கொஞ்சம் ரோட் டேமேஜ்னாலதான் இந்த டைவர்ஷன். அடுத்து இப்ப நம்ம கிட்ட ரூபி வாய்ந்த மகளிர் கல்லூரியில ஒரு மாணவிகள் வந்து ஒரு மாணவி வந்து இங்க கத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு சின்ன சந்தேகம் இருக்கா?
2: சொல்லுங்க.
0: ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ, நான் ஜானகி பேசுறேன். நான் இங்க செகண்ட் பிகாம் ஏஎன்எஸ்ல படிச்சுட்டு இருக்கேன்.
2: சொல்லுங்க.
0: இங்க ஜுவல்லரி மேக்கிங் ஒர்க் ஷாப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
2: ஓகே.
0: எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம பர்ஸ் வச்சு ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி செட் பண்ணும்போது ஒரிஜினல் பர்ஸ்க்கும் ஆர்டிபிஷியல் பர்ஸ்க்கும் எப்படி வந்துட்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது மேம்?
2: பேர்ல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுலயே வந்து 3 குவாலிட்டிஸ் இருக்கு. மறுபடியும் ரொம்ப யூனிக்கா இருக்கிற குவாலிட்டிஸ் வந்து மோஸ்ட்லி உங்களோட ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்க்கு தான் போடுவாங்க. இதுல செமி ப்ரெஷியஸ் பீட்ஸ்னே தனியாவே கிடைக்குது. செமி ப்ரெஷியஸ் பீட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு அந்த பெயிண்ட் வந்து உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா உறிஞ்சி வராது. நீங்க அந்த பேர்ல்ஸ்ல மேல போறோமா பாலிஷ்டா பெயிண்ட் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த பேர்ல் கலர்ல லைட் பிங்கிஷ் கலர்ல வரும், லைட் பேல் பிங்க், லைட் கிரீமிஷ் கலர்ல இருக்கும். அந்த மாதிரி வந்து முதல்ல ஒரு கோட்டிங் அடிச்சிருவாங்க, அது வந்து உங்களுக்கு கலர் அவ்வளவு ஈஸியா ஃபேட் ஆகாது செமி ப்ரெஷியஸ் பீட்ஸ்ல. பட் நார்மல் இது வந்துட்டு உங்களுக்கு அப்கோர்ஸ் பிளாஸ்டிக், அதாவது சிந்தட்டிக் பேர்ல்னு சொல்லுவோம், அதை பிளாஸ்டிக் பேர்ல, அதெல்லாம் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்னு சொல்ல நான் சொல்ல மாட்டேன். பட் நம்ம போட்டுக்கிற வச்சுக்கிற முறையை பொறுத்து இருக்குது. ரொம்பவும் தண்ணி படுற மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம கால் கொலுசு அதுல எல்லாம் ரொம்ப யூஸ் பண்றப்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி வரப்போ நீங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க சிந்தட்டிக் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுங்க. பிளாஸ்டிக் கிறிஸ்டல்ஸ் வருது, அந்த சிந்தட்டிக் கிறிஸ்டல் உங்களுக்கு காஸ்ட் வைஸும் கம்மியாகவும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும்.
3: ஓகே கீர்த்தனா.
0: ஹலோ
3: கீர்த்தனா, இன்னும் யாராவது கேள்வி கேட்க இருக்காங்களா?
0: இப்போதைக்கு யாரும் இல்ல. இப்போ இங்க இருக்கிற அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேஸ்லெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாரும் கமல் பண்ணி முடிச்சுட்டாங்க. படுத்தாங்களாம் பிரேஸ்லெட் கத்துட்டு இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு அப்டேட் ஆயிருந்தீங்க. கொஞ்ச நேரத்துல திருப்பி கூப்பிடுறேன், இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நான் திருப்பி கூப்பிடுறேன்.
3: ஓகே கீர்த்தனா. மேம் இன்னும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரேஸ்லெட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து முக்கியமான கேட்க வேண்டிய கேள்வி வந்து பிரேஸ்லெட் படி. இப்போ பல விஷயங்கள் வந்து நார்மல் பிரேஸ்லெட்னா வந்து முன்னாடி வந்து ஒரு மெலிசா இருந்தது, இப்போ வந்து பிரேஸ்லெட் வந்து நல்லா வந்து எலாஸ்டிக்கை வச்சே வந்து போடுற மாதிரி இருந்தது. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போனவரையும் கொஞ்சம் நடுவில் நடுவில் பீட்ஸ் வச்சு வந்து மெலிசா வந்து த்ரெட் மாதிரி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்னும் வந்து நல்லா பேங்கிள் மாதிரி நல்லா பெருசாக போடுற மாதிரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வுட்டன்ஸ்ல பிளாஸ்டிக்ஸ்ல ஸ்கொயர்ஸ் அந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து மாற மாற அந்த பிரேஸ்லெட்ல வந்து வெரைட்டிஸ் அண்ட் காஸ்ட் அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் சொல்லுங்க.
2: கண்டிப்பா நீங்க சொல்றது வந்துட்டு ஆரம்பத்துல நான் சொல்ற மாதிரி கம்மலா இருக்கட்டும் செயினா இருக்கட்டும் ட்ரெண்ட் வந்து எவ்ரி இயர் இட் சேஞ்சஸ். பசங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு அப்டேட் பண்ணிக்கிற மாடர்ன் என்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் பண்ணுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி கலர்ட் பீட்ஸ் உடன் பீட்ஸ் இதெல்லாம் வருது இல்லையா, அதுல வந்து உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் போடுவாங்க. ஆக்சுவலா அந்த எலாஸ்டிக்னா உங்களுக்கு பேங்கிள் பேட்டர்னாவும் இருக்கும், டைட் பிரேஸ்லெட் மாதிரி பிக்சேஷரும் கிடைக்கும் உங்களுக்கு. அது நல்ல ட்ரெண்ட்ல நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு இப்போ ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா மேபி இப்போ பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒன்னு டிசைனர் சாரீஸோட தான் இருக்கும், இல்ல பட்டு சாரி அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஹெவி சாரீஸ் இருக்கும். அந்த ஹெவி சாரீஸ்க்கு போடுறப்போ நீங்க எதிர்பார்க்கற மாதிரி அந்த ஜுவல்லரி நெக்லஸோ கம்மலோ அதுக்கு மேட்சா இருக்கிற ஸ்டோன்ஸை வச்சுதான் நம்ம பிரேஸ்லெட் ஒர்க் பண்ண சொல்லி கொடுக்குறோம். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஈவன் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு வந்து சொல்ல போனா உடன் ஜுவல்லரி ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல நான் சொன்ன மாதிரி எம்சிஎல் ஜுவல்லரி சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் அண்ட் குர்த்திஸ் போடுறப்போ வந்து உங்களுக்கு அந்த இது பேப்பர் குவில்லிங் ஒர்க் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து தண்ணி பட்டாலும் ஒண்ணு ஆகாத அளவுக்கு அதை பிரிசர்வ் பண்ணி ஒர்க் பண்றப்போ அதையும் நீங்க பிரேஸ்லெட்டா யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அது ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஒர்க்.
3: ஓகே, திரும்பி வந்து ஒர்க் ஷாப்ல இருந்து இன்னும் பேச கீர்த்தனா வந்து லைன்ல இருக்காங்க. கீர்த்தனா கிட்ட பேசலாம். ஓவர் டு கீர்த்தனா.
0: பவித்ரா, இப்ப வந்து நம்ம எம்ஓபி வாய்ந்த மகளிர் கல்லூரியில ஜுவல்லரி மேக்கிங் செஷன்ல இருக்கோம். இங்க ஒரு மாணவிக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்கா, அவங்க கிட்ட
3: குடுக்கறேன்.
0: ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ மேம், நான் சங்கீதா பேசுறேன்.
2: சொல்லுங்க
0: மேம். இந்த இப்போ வந்து நான் ஒரு ஜுவல்லரி பண்ணிட்டேன், அத வந்து நான் ஒரு இப்போ ஒரு லேடி வந்து ஜுவல்லரி டெஸ்ட் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லும் போது நான் அவங்க வந்து அப்ராக்சிமேட் காஸ்ட் சொல்லுங்கன்னு சொல்லும் போது நான் எப்படி மேம் சொல்றது?
2: நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜுவல்லரிய வந்து ஒரு பிசினஸா எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா நீங்க ஆரம்பிக்கிறப்பவே என்கிட்ட வந்து நான் வந்து ஜுவல்லரி மேக்கிங் நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன், என்னோட மெயின் பிசினஸாவே இதை எடுத்து வீட்டுல பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல வந்துட்டு என்னோட காஸ்ட் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா 20 ருபீஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அப் டு 1000 ருபீஸ் வரைக்கும் எங்கிட்ட டிசைன்ஸ் இருக்குன்னு நீங்க சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஜுவல்லரி மேக்கிங் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செட் பண்ணிட்டு தயவுசெய்து அந்த பிசினஸ்க்கு இமீடியட்டா கன்சிடர் பண்ண முடியாது. பட் இப்போ இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு உங்க கூட படிக்கிற ஒருத்தங்க சொன்னாங்க பண்ண ஃபர்ஸ்ட் பீஸே அவங்களுக்கு சேல் வந்திருக்குன்னு. அது இட்ஸ் அ வெரி பிக், ரொம்ப வரப்பிரசாதம் மாதிரி அதெல்லாம். ஏன்னா உடனே உங்களோட ஒர்க் டேலண்ட்டுக்கு இமீடியட்டா ஒரு பிசினஸ் கிடைக்கிறதுனா அது நீங்க செய்யறது நல்லதான். அந்த மாதிரி வர்றப்போ தயவுசெய்து அந்த ஒன்னு ரெண்டோட ஸ்டாப் பண்ணிடாம மினிமம் ஒரு 100 வெரைட்டிஸ் உங்க கையால நீங்க மாடர்ன் வெரைட்டிஸ் செஞ்சு வைக்கணும். ஒரு கண்டிப்பா ஒரு பேட்டர்ன் பண்ணீங்கன்னா உங்களை அறியாமே ஒரு 10 வெரைட்டி பார்க்காம பண்ண தெரியும். விதவிதமா வெரைட்டிஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க மார்க்கெட்டிங்குள்ள கால் வச்சீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும், மூவிங் நல்லா இருக்கும், உங்க நேமும் நல்லா டெவலப் ஆகும்.
0: ஓகே மேம். அப்புறம் வந்து இந்த ஜுவல்லரிக்கு இவ்வளவுதான் காஸ்ட் நம்ம எப்படி மேம் ஃபிக்ஸ் பண்றது?
2: அப்படி இல்ல, உங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட் பிளஸ் உங்களோட ப்ராஃபிட், உங்களோட லேபர் கம் ப்ராஃபிட், அப்படி நீங்க பிரிச்சுக்கணும். ரா மெட்டீரியல்ஸ் ஒரு ரேட் இருக்கும் இல்லையா, ரா மெட்டீரியல் உங்க கையில இருக்கிற பொருட்கள் இல்லையா, அதை நீங்க அதை யூஸ் பண்றீங்க, அது ஒர்க் பண்றீங்கன்னா ஒர்க் பண்ற லேபர் காஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் பிளஸ் உங்க ப்ராஃபிட் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. லேபர் பிளஸ் ப்ராஃபிட் போட்டாதான் உங்களோட காஸ்ட் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும், உங்களோட பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே
0: ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஹலோ
3: கீர்த்தனா.
0: பவித்ரா, இப்ப நம்ம கூட இன்னொரு மாணவி இருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிராபிக் அப்டேட். இப்ப வந்து டிநகர் நார்த் இஸ்பான் ரோட் வழியா போயிட்டு இருக்கிற கோடம்பாக்கம் கிட்ட போயிட்டு இருக்கிற வண்டிகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட்ல இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதேதான் ரோட் கண்டிஷன் ரொம்ப பேடா இருக்கிறதுனால நார்த் இஸ்மான் ரோட் மற்றும் டிநகர் வழியா கோடம்பாக்கம் போயிட்டு இருக்கிற வண்டிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்ல இருக்கு. பருத்தின்னு ஒரு மாணவி இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம்.
2: ஹலோ
4: ஹலோ
2: சொல்லுங்க.
4: ஹலோ
2: சொல்லுங்க.
4: நான் மோகனா பேசுறேன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல இருந்து.
2: சொல்லுங்க.
4: நான் இங்க ஜுவல்லரி மேக்கிங் ஒர்க் ஷாப்ல இருந்து பேசுறேன். மேம் எனக்கு ஒரு டவுட் மேம்.
2: சொல்லுங்க
4: மேம். இப்ப நாங்க பிரைடல் செட் பண்றோம்ல மேம்.
2: ஆமா.
4: இப்ப அது நாங்க சேல்ஸுக்கு கொடுக்காம வாடகைக்கு கொடுக்கணும்னா அதுக்கு நாங்க எவ்வளவு வாடகை, யாருக்கிட்ட அந்த வாடகை கொடுக்கறதுக்கு யார்கிட்ட மேம் போய் பாக்குறது?
2: இது வண்டர்ஃபுல் க்வெஸ்சன் நீங்க கேக்குறீங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப நல்ல க்வெஸ்சன். இது ஆக்சுவலா சொல்ல போனா என்கிட்ட வந்து கத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து இந்த பர்டிகுலர் ஃபீல்டையே எடுத்து தேர்ந்தெடுத்து இது ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பெருமையா சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா இதை நீங்க வந்து பிகினர்ன்றப்போ நீங்க முதல்ல கத்து முடிச்சுக்கிட்டு இத ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துட்டு போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பியூட்டி பார்லருக்கு எடுத்துட்டு போறதுதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்ல இடம் நான் ஃபீல் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா பார்லர்ல வந்துட்டு கண்டிப்பா அந்த மேக்கப் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் ட்ரெஸ்க்கு இந்த ஜுவல்லரி மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பிசினஸ் கொண்டு போறீங்கன்னா மினிமம் ஒரு 10 டிஃபரெண்ட் பிரைடல் செட்ஸ் கையில எப்பவுமே வச்சுட்டு இருக்கணும். நீங்க டிஃபரெண்ட் கலர்ஸ்க்கு லைட் ஷேட்ஸ், மீடியம் கலர், அப்புறம் ரொம்ப கார்ஜியஸ் பிரைட் கலர்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வெரைட்டிஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லேடி வந்து அவங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஜுவல்லரி இதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாடகைக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க இண்டிவிஜுவலா டெவலப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹவு டு கோ அபவுட். சார்ஜஸ் வந்து சொல்ல போனா நீங்க ஒரு 500 to 1000 மினிமம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு பேசிக் லெவல்ல பிசினஸ் பண்றப்ப ரொம்ப ஹை எடுத்த உடனே ஹை ரேட்டுக்கு பிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் உங்களோட விரும்பி வர்றதுக்கு அப்புறம் அது ஒரு ரேட் தனியா மாத்திக்கலாம், அது பிரச்சனை இல்ல. பட் ஆரம்பம் வந்து ஒரு 500 to 1000 நீங்க பிக்ஸ் பண்றது கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது.
0: ஹலோ,
3: ஓகே கீர்த்தனா.
0: பவித்ரா, நம்ம கூட இன்னொரு மாணவி இருக்காங்க, அவங்க பேர் அக்ஷயா. அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி அப்படின்லாம் சொல்லிருக்காங்க, அது என்னன்னு அவங்க கிட்டே கேட்கலாம்.
3: ஹலோ,
0: நான் ஜுவல்லரி மேக்கிங் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டியில கத்துக்கணும் இருக்க. லைக் காலேஜ் வேர்க்குன்னு பண்றோம், பார்ட்டி வேர்க்குன்னு பண்றோம், அத பிரைசிங் எப்படி பண்றதுன்னு
2: வாங்குறப்போ உங்களுக்கு ரேட் தெரிஞ்சுதான் நீங்க வாங்க போறீங்க. மெட்டீரியல் காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுல எவ்வளவு நீங்க யூசேஜ், நீங்க பண்ற நெக்லஸோ கம்மலோ இல்ல பிரேஸ்லெட்டோ எவ்வளவு மெட்டீரியல்ஸ் அதுல யூஸ் பண்றீங்கன்னு அதை பாத்துக்கோங்க. அதுல இருந்து உங்களோட லேபர் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு நீங்க ரேட் பிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு கம்மலுக்கு நீங்க ஒரு 20 ருபீஸ்க்கு மெட்டீரியல் அதுல யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி பிக்ஸ் 40 to 50 ருபீஸ். ஏன்னா உங்களோட ஒர்க் அவ்வளவு இருக்கும் அதுல கண்டிப்பா. ஓகேங்களா? கண்டிப்பா ஒரு 100% இதுல லாபம் இல்லாம இருக்கவே இருக்காது. ஓகே.
0: பண்ணுவாங்க
2: கண்டிப்பா இருக்கும், நிச்சயமா. இப்போ இருக்கிற நீங்க ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா கல்யாணங்கள்ல வந்துட்டு மோர் ஆஃப் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் நிறைய போறது. இன்னும் சொல்ல போனா ஃபேன்சி ஜுவல்லரி பிரைடல் செட்டு நம்ம சொல்றப்போ பிரைடு மட்டும் யூஸ் பண்றாங்க, நான் நிச்சயமா அதை ஏத்துக்க மாட்டேன். பிரைடு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஃபர்ஸ்ட் கசன்ஸ் எல்லாருமே வந்து அதுக்கு அவங்களும் அதை விட கிராண்டா சாரி போட்டுட்டு அதுக்கு மேட்சா ஜுவல்லரி தேடிக்கிறது. இது ஒரு ஒருத்தர் வீட்டுல ஒருத்தருக்கு கல்யாணம்னு சொன்னானா இது கிட்டத்தட்ட அவங்க சுத்தி இருக்கிற 10 வீட்டுக்கு இது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கதான் செய்யும். சோ அந்த அந்த ஆப்ஜெக்ட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ நீங்க பிரைடல் செட்ஸ் எல்லாம் நீங்க ஆர்டர்ஸ் எடுத்து செய்றீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முதலே ஒரு மினிமம் 10 செட்ஸ் ஆகுது கையில எடுத்துட்டு போய் தான் நீங்க அதை பத்தி பிசினஸா எடுத்துட்டு போய் பேசணும் ஹெவி ஹெவி ஜுவல்லரிக்கு. ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு ஒருத்தர்
0: பேசுறதுலதான் மார்க்கெட்டும் இருக்கு.
2: கண்டிப்பா ஒருத்தர் வாங்கணும் நினைக்கிற இடத்துல 10 பேர்
0: வாங்குவாங்க
2: கண்டிப்பா.
0: சோ இந்த மாதிரி காலேஜ் கேர்ள்ஸ் கிட்ட இல்லாம இப்ப புதுசா வந்து மார்க்கெட் வந்து பிரைடல் ஜுவல்லரிக்கும் இருக்குன்னு
2: நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு, 100% இருக்கு.
0: ஓகே மேம், தேங்க்யூ,
2: வெல்கம்.
3: ஓகே கீர்த்தனா.
0: ஹலோ.
3: ஆ கீர்த்தனா,
0: என்னென்ன
3: இது வந்து எக்ஸ்ட்ரா க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வருமோ அதெல்லாம் அவங்க ப்ராக்டிகல்ஸாவே கேட்டு இருக்காங்க. ப்ராக்டிகல் நாலேஜோட அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம வந்து செய்யற இதெல்லாம், இந்த ஸ்டோன்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, அந்த குவாலிட்டிஸ் வந்து சில ஸ்டோன்ஸ் வந்து இப்ப நார்மல் பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸ்லயே வந்து அந்த இது கலர்ஸ் வந்து அந்த ஷேட்ஸ் அந்த ஷைனர்ஸ் வந்து வந்துடுது. பட் ஆனால் வந்து அந்த பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸ் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஒரு மாதிரி மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிடுது. ஆனால் வந்து இந்த கிளாஸ் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அந்த மாதிரி வந்து எப்படி வந்து நம்ம அந்த மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி நம்ம அந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறது அதை பற்றியெல்லாம் சொல்லுங்களேன்.
2: நீங்கள் சொல்கிறது வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்றது ஸ்டோன்ஸ்லேயும் ஒர்க் அவுட் ஆகுது, இன்க்ளூடிங் அந்த மோட்டிவ்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறதுல. இதுல வந்து கிளாஸ் ஸ்டோன்ஸ் தனியா இருக்குது, நீங்க சொல்ற மாதிரி சிந்தட்டிக் ஸ்டோன்ஸ் தனியா இருக்கு. சிந்தட்டிக் ஸ்டோன்ஸ் வர்றப்போ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல உங்களுக்கு அந்த மாதிரி உருகினா மாதிரி ஒரு எஃபெக்ட் வரதான் செய்யும். ஏன்னா ஹை டெம்பரேச்சர் நம்ம சென்னை கிளைமேட் பொறுத்த வரைக்கும் 70% வந்து நம்ம ஹாட்ல தான் இருக்கிறோம் சொல்லணும். அதுல ஹையஸ்ட் பீக்ல வர்றப்போ உங்களுக்கு அந்த சிந்தட்டிக் ஸ்டோன்ஸ் வர்றப்போ கண்டிப்பா அந்த பாதிப்பு இருக்கதான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து அந்த கண்ணாடி ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோனை வச்சு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது.
3: நீங்க வந்து பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸ் அந்த சிந்தட்டிக் ஸ்டோன்ஸ் வந்து எந்தெந்த பர்டிகுலர் ஜுவல்லரிஸ்க்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி
2: அது மாதிரி லைக் பிரேஸ்லெட்ஸுக்கு அப்புறம் ஸ்டட்ஸுக்கு காதுக்கு போடுற ஸ்டட்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து சிந்தட்டிக் ஸ்டோன்ஸ் தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னொன்னு நம்ம இதெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம போட்டுக்க போறதில்ல, ஜஸ்ட் ஃபார் பார்ட்டி வேர் ஆர் ஃபங்க்ஷன் இல்லைனாலும் வீட்டுக்கு வெளியில போயிட்டு வந்தோம்னா அவுத்து வச்சிருவோம், அவ்வளவு பாதிப்பு இருக்காது. நீங்க நினைக்கிற அளவுக்கு சிந்தட்டிக் ஸ்டோன் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்ல, கிடைக்கிறத வச்சு நீங்க ஒர்க் பண்ணலாம் நிச்சயமா.
3: ஓகே மேம், இன்னைக்கு வந்து ஒர்க் ஷாப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்தூவா இருக்காங்க போல இருக்கு. கால் மேல கால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து க்வெஸ்சன் கேக்குறாங்க. திரும்பி ஓவர் டு கீர்த்தனா.
0: எஸ் பவித்ரா, இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. திடீர்னு எனக்கு ஒரு டவுட் அப்படின்னா ரொம்ப பொலிவோட கேட்டாங்க, சாங்ல தான் கூட்டிட்டு என் கூட இருக்காங்க. ஒரே ஒரு செகண்ட்.
3: கண்டிப்பா
2: கொடுங்க.
0: ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ, நான் வைதிகி பேசுறேன்.
2: சொல்லுங்க.
0: நான் கொஞ்ச நாளா ஜுவல்லரி மேக்கிங் கத்துட்டு இருக்கேன்.
2: ஓகே.
0: எனக்கு ஒரு டவுட் இருக்கு.
2: சொல்லுங்க.
0: இப்போ நெக்லஸ்லாம் வந்து கியர் வயர்ல பண்றோம் இல்லையா?
2: ஆமாங்க.
0: பைன் நூல்ல நெக்லஸ் ஆங்கிள்ஸ்லாம் பண்ண முடியுமா? பண்ணா நிக்குமா?
2: நூல் இல்லீங்களா? ஓகே, இதுக்கு ஸ்பெஷல் த்ரெட் இருக்குங்க, நைலான் த்ரெட் எடுக்கணும். நார்மலா நம்ம துணி தைக்கிற நூலை எடுத்து பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அதுக்கான இதுவும் நீடலும் வந்து ரொம்ப தின் நீடல் உங்களுக்கு கிடைக்குது. ஜுவல்லரி மேக்கிங்க்குனே தின் நீடல் அண்ட் இது கிடைக்கிறது உங்களுக்கு, நூலும் கிடைக்குது உங்களுக்கு. அந்த நூலுக்கு வந்துட்டு பேர் நைலான், நைலான் த்ரெட். ஓகேங்களா? அதை வச்சு நீங்க ஒர்க் பண்றப்ப கண்டிப்பா அருந்து பிஞ்சு வராது உங்களுக்கு. நெக்லஸ் பண்ணிட்டோம் இது பிஞ்சிருமோன்ற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் இருக்கவே வேண்டாம். நாங்க உங்களுக்கு யூஸ்வலா வந்துட்டு கியர் வயர்ல சொல்லி தர்றது வந்துட்டு லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ட்டு தான். அது என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கத்துக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறப்போ இல்லைனா இன்க்ளூடிங் இந்த ஒட்டியானம் இந்த மாதிரி ஒர்க் பெரிய பெரிய ஒர்க் எல்லாம் இருக்கு இல்லையா, பிரைடல் செட்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்றப்போ கியர் வயர் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஃப்ளோ டைப் நெக்லஸ்க்கு லாங் ஹாரம்க்கு எல்லாம் உங்களுக்கு த்ரெட் வேணும் அப்படின்னா நீங்க நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுங்க, சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, வெல்கம்
3: கீர்த்தனா.
0: ஹலோ.
3: ஓகே கீர்த்தனா, தென்
0: இப்போதைக்கு இவ்வளவுதான் பவித்ரா. இங்க ஐ திங்க் we are having a great time. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜுவல்லரி மேக்கிங். அண்ட் ஷாமலா தேவி மேம் கொடுக்குற ஆன்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு அப்படின்னா நிறைய பேர் சொன்னாங்க.
2: Thank
0: you so much பவித்ரா. Thank you so much மேடம்.
2: Thank you, thank you.
3: Thank you கீர்த்தனா. மேம், இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேள்வி பேசுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. அவங்க கேக்குற கேள்விகள் வந்து நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து உங்ககிட்ட இன்னும் நிறைய எக்கச்சக்கமான கேள்விகள் எங்க கிட்ட கொட்டி கிடக்கு. நாங்க எல்லாம் கேர்ள்ஸ்ன்றதுனால பட் ஆனா வந்து டைம் வந்து ஒத்துழைக்கல. இன்னொரு ப்ரோக்ராம்ல கண்டிப்பா உங்களை வந்து இது பண்ண போறோம். ஆனா வந்து ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் மேம், நீங்க வந்து நிறைய வந்து வெரைட்டிஸ் ஆஃப் பார்த்துருப்பீங்க, மருதாணி மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்சதுல?
2: நல்ல ஃபாஸ்ட் மூவிங் பார்த்தானா உங்களுக்கு கோல்டன் கலர்ல இருக்குது ஃபாஸ்ட் மூவிங். அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த மர்தானி கலர்லயே வருது, காப்பர் ஜுவல்லரி வருது உங்களுக்கு, அது டல் டல் கோல்டுன்னு சொல்லுவோம். அது நல்ல ஓகே நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல அவைலபிலிட்டி வந்து மோர் ஆஃப் கோல்டு தான் அவைலபிலிட்டி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒயிட் மெட்டல் அண்ட் பிளாக் மெட்டல் விரும்பி போறாங்க, கிடைக்கல கிடைக்கலன்ற நிறைய எனக்கு போன்ஸ் வருது. அது காரணம் வந்து இன்னும் அந்த ட்ரெண்ட் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வரல, பிளஸ் ரா மெட்டீரியல்ஸ் இன்னும் டெவலப் ஆகல. வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாம் நல்லா டீப்பா எடுத்து செய்யலாம். பட் ஜுவல்லரி மேக்கிங் பேசிக்கா கத்துக்கிறப்ப கோல்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகுது.
3: ஓகே மேம், உங்ககிட்ட இன்னைக்கு பேசினதுல டைம் போனதே தெரியல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.7 காசு மேல காசு கொட்டுகிற நேரம். இவ்வளவு நேரம் நம்ம பேசி கொண்டிருந்தது ஷாம்லா தேவி மேம் கிட்ட இருந்து ஜுவல்லரி மேக்கிங்ஸ் பத்தி.
5: I am GK Uttra Nigila Kumari, Advocate High Court. You are listening to MOP CRS 107.8, our community, our radio, our pride. And this is students who are taking effective steps for bringing the awareness to the public. They want to know the best and worst for the women to be utilized in the society. All that, we have lots of laws to protect the women from the society. And the

0: இதை தொடர்ந்து எல்லாம்
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார்.
2: ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
1: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
1: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
3: இயற்கை உரமே சிறந்தது.
1: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ், ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் சாப்ளிங், நிறைய விஷயங்கள் இருக்கு. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்னைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ், தேங்க் யூ.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8. நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை, ஆசைன்றது மனுஷனுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஆசை இல்லாத மனுஷனே இருக்க முடியாது. இப்ப எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்கலாம், அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஆசை இருக்கலாம். ஆசைன்றது இல்லாத மனுஷனே கிடையாது. அதனால வந்துட்டு சில ஆசை நிறைவேறலாம், சில ஆசை நிறைவேறாம கூட இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசை கண்டிப்பா இருக்கும். அது நிறைவேறலனாலும் அவன் நினைப்பாக இந்த ஆசை நிறைவேறுச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்போ என்னன்னா, இப்போ 2012 எண்ட்ல வந்துட்டு உலகம் ஆயே போதுன்னா சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதுக்குள்ள சில பேருக்கு தோணலாம், இந்த மாதிரி இந்த உலகம் ஆயிரத்துக்குள்ள நம்மளோட ஆசை எல்லாம் நிறைவேற்றிடணும். அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஆசை, அந்த ஆசை வந்து பெரிய கோலாக கூட இருக்கலாம், சின்ன இந்த மாதிரி நான் என்ன சொல்ற ரஜினிகாந்த் மாதிரி சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நினைக்கலாம் சில பேர். இல்லாட்டி சில பேர் வந்து நான் நல்லா படிச்சு அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்ல இப்ப வரப்போ ஒரு டெஸ்ட்ல கூட நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கலாம். அந்த மாதிரி சில இதே என்ன சொல்ற ஆசைன்றது வந்துட்டு சில டைம் சீரியஸா இருக்கலாம், அதே சமயம் சில சமயம் நப்பாசன்னு கூட சொல்லுவாங்கல்ல, சின்னதா இது வந்து பானிபூரி சாப்பிடணுன்றது கூட சில பேருக்கு ஆசையா இருக்கும். அந்த மாதிரி கூட சொல்லலாம். சோ இங்க நம்ம கூட நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம் அவங்களுக்கு என்னென்ன ஆசை, அதை எப்படி நிறைவேற்றலாம் போறாங்கன்னு. வாங்க.
1: ஹலோ, நான் ஸ்ரேயா பேசுறேன். எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க 2013 உலகமே அழிஞ்சிடும்னு. அதுக்குள்ள எனக்கு என்ன பண்ணோம்னா, எனக்கு எங்க அம்மாக்கு ஒரு புது போன் வாங்கி தரணும். ஏன்னா அதுதான் அவங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் அதுக்காண்டினா நான் எல்லாம் காம்படிஷன் போய் எல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்கேன். ஸோ முடிக்கிறதுக்குள்ள போன் வாங்கி தந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு நாள் 20ஆம் தேதிக்குள்ள அது யூஸ் பண்ணா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு ஆசை. அவ்வளவுதான். உலகம் வந்து இந்த வருஷம் எண்டாதுன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஃபுல்ஃபில் பண்ற ஒரே விஷயம் வந்து எனக்கு ஜேர்னலிஸ்ட் ஆனும். அது ஆயிட்டு எனக்கு அதுக்கப்புறம் இந்த டெரரிசம் இல்லாம இருக்கிற ஒரு உலகம் நான் பாக்கணும் இந்த வேர்ல்ட் அண்ட் ஆர்டிக்கல்ல.
0: My that one wish is that I have 3 wishes that should get fulfilled in that one wish. And the 3 wishes are, my first wish is I want to become an RJ or an anchor. Any of one of these things should get fulfilled, and not that I have become famous and all, but I should be known for my work. My second wish is to buy one big house for my mom, and you know she'll be the queen of that house, and she'll be very proud. Wow, my daughter did it. Though I don't have any brother or anyone, so she should be proud that even though she doesn't have a son, her daughter did something and made her feel proud. One of the happiest moms she'll be in the world. And my last wish is definitely to find my dream boy. Yes, everybody has a dream, most of them, 98% that they want to marry and you get someone whom they like. I don't have a dream of my own child. I want this type of guy. Well, though I have many things, I want that type of guy. But I only one thing about that guy: he should love me and I should love him, and no one else. We trust each other and have an understanding. So I have these 3 wishes in life. And generally, one wish which everyone has to have a happy life in their life and stay happy with whomever they are, friends, family, relatives, everyone. And one more thing, there should be peace maintained in this world. That's the biggest wish which anyone can actually ask for. Peace is that you have everything in life. That's my biggest wish in my life. Thank you.
2: என் பேர் கனிமொழி. இப்ப என்னோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் கோல்ன்றது 2 விஷயமா இருக்கணும். ஒன்னு ஷார்ட் டேர்ம் கோல், இன்னொன்னு லாங் டேர்ம் கோல். இப்ப ஷார்ட் டேர்ம் கோல் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் என்ன பாத்தீங்கன்னா, வந்து என்னோட படிப்பு நல்லா முடிக்கணும், டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், இதெல்லாம் தான் என்னோட வந்து ஷார்ட் டேர்ம் கோல் தான் இருக்கும். இது கோல்னு சொல்லிக்க முடியாது, பட் ஸ்டில் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் இதுதான் மைண்ட்ல ஓடி, இதுதான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்ணாலும் ஒரு கோல் இருக்கும் இல்லையா? சோ இதுதான் என்ன இருக்கும். இப்ப லாங் டேர்ம் கோல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வந்து சமுதாயத்தை மனசுல வச்சு நம்ம பார்க்கும்போது, சோ வி ஆர் த ஃபியூச்சர் ஜெனரேஷன், சோ வி ஹேவ் டு மேக் அ பிக் டிஃபரன்ஸ் ஃப்ரம் ஆர் பார்ட். நம்ம வந்து நல்லா எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு யூனிட்டியோட இருந்தோம்னா, வி ஆர் யங் ஜெனரேஷன், வி கேன் மேக் அ பிக் மார்க். சோ ஐ திங்க் தி ஷுட் பி ஆர் கோல்ஸ் அஸ் ஃபார் இஸ் பர்சனல் அண்ட் ஃபார் அ கண்ட்ரி அப்படின்னு நினைச்சிட்டு நான் சொல்வேன்.
3: நான் ரிஷிதா பேசுறேன். என்னோட விஷ் வந்து இஸ் டு ஹாவ் அ ரூம் ஃபுல் ஆஃப் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ், நாட் த ஃப்ரூட் பட் த கம்பெனி ஆப்பிள், லைக் மேக்புக் ப்ரோ, அன் ஐபேட், அன் ஐமேக், ஐபாட் நானோ, ஐபாட் டச், ஆல் த ப்ராடக்ட்ஸ் தட் யூ கீப் கமிங் இன் த மார்க்கெட். ஐ ஜஸ்ட் வாண்ட் ஃப்ரம் த ஓல்டஸ்ட் வெர்ஷன் டு த நியூஎஸ்ட் வெர்ஷன். மை அனதர் வெரி பிக் விஷ் இஸ் டு ஓப்பன் அ மேகசீன் ஆஃப் மை ஓன், அண்ட் தென் வித் தட் மணி ஓப்பன் a kind of home where I can have orphans and not get any kind of donation, but support them with the money I earn. Plus the first salary I get from my magazine, I want to sponsor a world tour for my parents.
0: ஹாய், நான் கீர்த்தி பேசுறேன். என்னோட ஆசை வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அது கிடைக்கணும். அண்ட் ஒன் ஆஃப் தோஸ் விஷஸ் வுட் பி ப்ரொடெக்டிங் ஆர் என்வயர்மெண்ட்.
2: and protecting our environment in sense things like keeping our environment clean against pollution, against global warming, and no deforestation. Thank you.
4: Naan Chani Pesre. I feel that India has got a lot of traffic and there's no rules followed as such. So I think rules should be followed, especially for traffic rules, because people are meeting with a lot of accidents and a lot of people are dying. So I feel people should follow rules, and women should get more importance, because India is a male-dominated society, and a lot of Indian men are still in the male domination society. So I feel that women should get more importance. They should work as well as the men work, and they should get the rights for everything, for whatever the men do. There should be no child abuse, and all the abuses should be thrown away, and India should become a nice country. Thank you.
5: Hello, na Akshara Pesna. இப்போ இதெல்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா டேலண்டாக படிக்கிறவங்களுக்கு அவ்வளோ இது திறமை இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எப்பவுமே உண்மையாக உழைச்சி ரொம்ப ஹார்ட்வேர்லேருந்து முன்னேறவங்களுக்கு தான் அந்த அதோட அருமை தெரியும். அதனால எப்பவுமே இது ஒன்று வந்து எனக்கு பிடிக்காத விஷயம் சார். எப்பவுமே டேலண்ட்க்கு வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து அவ்வளோ மதிப்பு கொடுக்கறது இல்லை. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். அதனால நிறைய ரொம்ப டேலண்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுது.
6: கிரி பேசுறேன். ஒரு விஷயம் நான் மாத்தணும்னு நினைச்சேன்னா அது நம்மளோட ரோட்ல இருக்கிற குப்பைங்கெல்லாம் இல்லாம இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி குப்பை இல்லாத ஊரு வேணும்னு நான் ஆசைப்படுறேன். இது இது ஒரு விஷயத்த தான் நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த சமுதாயம்ல மாற வேண்டிய விஷயம்னா நிறைய பேர் வந்து இப்ப குடிக்கிறாங்க, அப்புறமா ஸ்மோக் பண்றாங்க, இதெல்லாம் இல்லாம இருந்தா இன்னொன்னு ஒரு நல்ல ஒரு வருங்கால ஒரு உலகம் நம்மளால உருவாக்க முடியும்னு நான் நினைக்கிறேன்.
7: ஓ, எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னன்னா வந்துட்டு அட்லீஸ்ட் நான் ஒரு வாரத்துல நான் வண்டியை ஓட்டுமோ விழாம ஓட்டணும். அட்லீஸ்ட் ஒரு வாட்டி என் லைஃப்ல வந்து வண்டியை விழாம ஓட்டணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு லைசன்ஸ்லாம் கிடைச்சிருச்சு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஆனா எப்படியாச்சும் நான் ஸ்லோவா போயிட்டு இருந்தாலும் ஃபாஸ்டா போயிருந்தாலும் நான் கீழே விழுந்துருவேன். அதனால நான் கீழே விழாம வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறேன். இது ஏன் நான் அப்படி நினைக்கிறேன்னா இப்ப பாத்தீங்கன்னா நான் ரோட்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்துட்டு எங்க பார்த்தாலும் டெய்லி ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கும், காலையில ஈவினிங் எப்போதுமே. நான் என்ன நினைக்கிறேன்னா ஆக்சிடென்ட்ஸாலதான் இந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். எதனால ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது? லைசன்ஸ் இப்ப பார்த்து ஒழுங்கா கொடுத்தா பரவாயில்ல. அசின் லைக் இந்த மாதிரி இப்போ நம்ம இப்போ டூ வீலருக்குன்னா 8 போட்டுட்டு தான் லைசன்ஸ் கொடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. ஆனா இப்ப நம்மள நிறைய பேர் வந்துட்டு 8 போட்டு லைசன்ஸ் வாங்குறது இல்லை, சும்மா அங்க போய் நின்றுட்டோ இல்லாட்டி அவங்க கிட்ட காசு கொடுத்துட்டோ அவங்க நம்மளுக்கு ஓட்டவே தெரிஞ்சிருக்காது பல பேருக்கான வந்து அவங்க லைசன்ஸ் வாங்கிடுறாங்க. அதெல்லாம் ஒழிச்சிட்டு நல்லா ப்ராப்பரா வந்து ரூல்ஸ் அபாய்ட் பண்ணி நம்ம வண்டி ஓட்டணும்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறத கண்டிப்பா தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். சோ யா, தேங்க்யூ.
8: என் பேர் வந்து சௌமியா. எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா நான் வந்து இப்ப மீடியா படிக்கிறேன். மீடியா படிச்சு எப்பயாச்சும் நான் மேல வந்து எங்க அம்மா அப்பா வந்து நான் பாத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் வந்து லேட் பார்ன், அதனால எங்க அம்மா அப்பா வந்து பாத்துக்கணும்னு அது ஒரு பெரிய எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க எனக்கு எவ்வளவோ பண்ணிருக்காங்க லைஃப்ல, சின்ன சின்ன விஷயம்ல எங்க அம்மா என்ன சப்போர்ட் பண்ணிருக்காங்க, எங்க அப்பா எப்பவுமே எங்க கூட இருந்திருக்காங்க எந்த பாட்டுல இருந்தாலும் சரி. ஒரு நாள் நான் பெருசா ஆயிட்டு எங்க அம்மா அப்பா நான் ப்ரௌடா பண்ணி கண்டிப்பா அவங்க பெருமை பண்ணும் இதுதான் என் பொண்ணுன்னு உலகத்துக்கே சொல்ற மாதிரி அந்த நாளுக்கு நான் வெயிட் பண்ணிருக்கேன். இது ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு.
9: எனக்கு ஒரு ஆசைன்னா இந்தியால வந்து பாவர்ட்டிய வந்து ஃபுல்லா டெமாலிஷ் பண்ணும், அதுதான் என்னோட ஆசை. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு சாப்பாடு இல்ல ஒரு தங்கறதுக்கு இடம் எல்லாமே வந்து காசு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பெஸ்ட்ங்கிற மாதிரி இருக்கு. இப்ப என்னன்னா ஃபுட் அது வந்து இட்ஸ் லைக் ஒன் எசென்சியல் பார்ட் ஆஃப் லைஃப். எவ்ரிபடி எவ்ரி சிங்கிள் பர்சன் பீட் ஈவன் டாக் ஆர் ஈவன் இட்ஸ் எனிபடி அவங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்ல கூட நம்ம சொல்லுவோம் எல்லா தானத்தையுமே சிறந்த தானம் அன்னதானம்னு. சோ அது மாதிரி இப்ப சாப்பாடு கூட வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குற நிலைமை, இப்ப தண்ணி கூட நம்ம காசு கொடுத்து வாங்குற நிலைமை, அது மாதிரி இருக்கும்போது இது எல்லாத்துக்குமே பணம் வந்து கிரைட்டீரியாவா இருக்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிக்கல. சோ என்னோட ஆசை என்னன்னா சாப்பாடு தண்ணி எல்லாமே வந்து இலவசமா எல்லாருக்கும் அன்லிமிட்டடா கிடைக்கணுங்கிறத என்னோட ஆசை.
10: Hi, I'm Shweta பேசுறேன். I wish that the literacy level of India goes up and it is 100%. ஏன்னா education தான் ஒரு basic criteria for every thing in this world. And education இல்லாம ஒண்ணுமே இல்ல. And we should all organize events or, you know, conduct campaigns so that everybody is aware.

0: and is educated to know the world better. And only if everybody is educated can we see a better India and a better world.
1: என் பேரு சுபாஷினி. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா உலகத்துல வந்து நோயே இல்லாம இருக்கணும்னு நினைப்பேன். எவ்ரிபடி ஷுட் ஹாவ் ஹீல் அண்ட் ஹெல்தி லைஃப். தட் இஸ் மை ஒன்லி விஷ்.
2: தேங்க்யூ. நான் திவ்யா பேசுறேன். அண்ட் மை ஒன்லி விஷ் இஸ் டு பிகம் அ சிங்கர். ஐ ஆல்சோ விஷ் தட் இந்தியா பிகம்ஸ் அ லிட்ரேட் கண்ட்ரி, பிகாஸ் லிட்ரஸி அண்ட் எஜுகேஷன் ஆர் த ஒன்லி டூ பார்ட்ஸ் த்ரூ விச் டெவலப்மெண்ட் கேன் அக்கர் அட் அ ஃபாஸ்டர் பேஸ். தேங்க்யூ.
3: ஏன்னா லிஸ்னர்ஸ் இவ்வளோ நேரம் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேரோட ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையுமே நம்ம கேட்டோம். அவங்களோட ஆசைகள் எல்லாம் நீ நனவாகணும்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்படுறேன்.

0: புள்ளி 8. I am Lalita Balakrishnan, Principal, MOP Vaishnav College. And you are listening to MOP Community Radio at 107.8.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கம், நான் லவ்குரு. எம்ஓபி கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக நிறைய நிகழ்ச்சியில நான் சொன்ன வார்த்தையை தான் இங்க திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்க உங்களுடைய காதல்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்தில் யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு நாம இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம நினைச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டுமே உலகமா நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போறாங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழிவாங்கணும்? பழிவாங்கிறதுக்காக வாழ்ந்து காட்டணுமா? இல்லை, நீங்க வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும். அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேற ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசு விட்டுறாதீங்க. உங்களை சுத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நண்பனா உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப

You are listening to MOP Community Radio 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.

0: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வாருங்கள், பூமியை காப்போம் நிகழ்ச்சியில கடற்கரை சம்பந்தமான நிறைய விஷயங்களை கேட்டுட்டு வரோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில மக்கள் கிட்ட போய் கடல் தண்ணீரை எப்படி குடித்தண்ணீரா மாத்துறது அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: நித்யா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிஇ பண்றேன்.
0: பிஇ தேர்ட் இயர். சரி, இப்ப குடி தண்ணீர் இல்லாத பட்சத்துல நாட்டுல ரொம்ப தண்ணி கஷ்டமா இருக்கு. அதனால வந்து இப்ப ஒரு ப்ராஜெக்ட் என்னன்னா, கடல் தண்ணீரை வந்து குடி தண்ணீரா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: நல்ல விஷயம் தான். அதாவது ப்ராப்பர் மெத்தடோட பண்ணீங்கன்னா இப்போ கெயின் தான். ஏன்னா இப்போ தண்ணீருக்காக நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு காலத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, இப்போ பரவாயில்ல, மாடரேட்டா இருக்கு. பட் இன்னும் இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்தோம்னா இன்னும் கெயினா இருக்கும்.
0: சரி, அதனால ஏதாவது பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்ப பொல்யூஷன், கடல்ல வந்து கழிவு நீர் எல்லாம் சேருது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
1: அதுதான் சொல்றேன், டீசாலினேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இருந்துச்சு, நான் கடல் தண்ணிக்கு பஞ்சமே இல்ல. பிகாஸ் 2% தான் ஃப்ரெஷ் வாட்டரே இருக்கு வேர்ல்ட்ல. பிகாஸ் அதனால கடல் தண்ணி நிறைய வாஸ்டா இருக்கறதுனால ப்ராப்பர் சாலினேஷன் ப்ராசஸோட பண்ணாங்கன்னா இட்ஸ் அ குட் திங்.
0: இப்போ வந்து அந்த மாதிரி சுத்திகரிக்கும் போது அதுல இருக்க எல்லா உப்பு சக்தியும் எடுத்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: அதுலயே சில ப்ராசஸ் இருக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர்னா அதுல சர்டன் மினரல்ஸ் தான் அலோடு. இந்த ப்ரொபோர்ஷன்ல இவ்வளவு இருக்கணும், அந்த ப்ரொபோர்ஷன்ல. சோ தே நோ, கெமிஸ்ட் வந்து தெரியும் அவங்களுக்கு. சோ அதான் அந்த ப்ராசஸ் வந்து நல்ல ப்ராப்பர் கெமிஸ்ட், அந்த ப்ரொசீஜர் கரெக்டா இருந்துச்சுன்னா இட்ஸ் அ குட் திங் டு பீப்புள்.
0: உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னா நீங்க வந்து அந்த தண்ணியை சுத்தம் பண்ணி தரேன், நீங்க யூஸ் பண்ணுங்கன்னா பண்ணுவீங்க?
1: ப்ராபப்ளி சிங்கப்பூர் அது மாதிரி அப்ராட்ல எல்லாம் இட்ஸ் என்ன சொல்றது, ரீசைக்கிளிங் பண்ணிதான் வேஸ்ட். நம்ம வாஷ் பண்ற தண்ணி கூட ரீசைக்கிள் பண்ணிதான் அவங்க யூஸ் பண்றாங்க. சோ இது கடல் தண்ணின்ற இதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. யூஸ் பண்ணோம்னா அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிதான் ஆகணும். சோ யூஸ் பண்ணலாம்.
0: தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் சார்.
2: வணக்கம்மா.
0: உங்க பேர் என்ன சார்?
2: பாஸ்கர்மா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
0: இப்ப வந்து குடித்தண்ணீருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி கடல் தண்ணீரை வந்து குடித்தண்ணீரா மாத்தலாம், சுத்திகரிச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தின உங்க கருத்து என்ன?
2: ஆமா, ஒரு 3-4 இயர்ஸ் இதை பத்தி சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அதை பத்தி எந்த ஒரு இதுவும் இன்னும் தெளிவா தெரியல.
0: அது எப்படி அது வந்து நடைமுறைக்கு வந்தா அது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: இல்ல, நடைமுறைக்கு வந்தா ரொம்ப நல்லது. தமிழ்நாட்டுல குடித்தண்ணீர் பஞ்சம்ன்றது இருக்காது. என்ன மழை பெஞ்சாலும் குடித்தண்ணீர் பஞ்சம் இருக்குது. இது கடல் நீரை சுத்திகரிப்பு பண்ணி பண்ணாக்கா ரொம்ப நல்லா இருக்கும்.
0: இப்ப கழிவு நீர் எல்லாம் வந்து கடல்ல சேர்றதுனால அது வந்து அதை நம்ம வந்து குடிச்சோம்னா அது பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: இல்ல, சுத்திகரிப்பு பண்றது வந்து நல்ல முறையா நல்ல இதுவா பண்ணாக்கா, ஒரு வாட்டி பண்றது ஒரு 2-3 வாட்டி சுத்திகரிப்பு பண்ணி நல்ல தண்ணியா நம்ம இது பண்ணாக்கா யூஸ் பண்ணாக்கா நல்லா இருக்கும்.
0: அதனால எந்த பாதிப்புகளும் இருக்காது அப்படின்னு?
2: ஆமா, எந்த பாதிப்பு இருக்காது. அந்த வர தண்ணி கூட நம்ம காய்ச்சி நல்ல இதா காய்ச்சி ஆற வச்சு நம்ம குடிச்சாக்கா குடிச்சா நல்லா இருக்கும்.
0: தேங்க்ஸ் சார்.
2: ஓகே, வெல்கம்.
0: சார்
3: சொல்லுங்க,
0: உங்க பேர் என்ன சார்?
3: மாரியப்பன்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: கிளி ஜூஸையும் பாக்குறேன்.
0: சரி சார், இப்ப வந்து கடல் தண்ணியை குடித்தண்ணீர் ஆக்குறத பத்தின ஒரு இது வந்து பொதுவா வந்து நாட்டுல பேசிட்டு இருக்காங்க. தண்ணி பஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: அதாவது கடல் தண்ணியை குடிநீரா ஆக்குறது வந்து எப்படி சொல்லுங்க? அத
0: இப்ப வந்து சுத்திகரிச்சு குடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறது. இந்த உப்பு சக்தியை தான் இதுல இருந்து ஓரளவுக்கு எடுத்து அதை வந்து குடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறது.
3: தண்ணியை குடிச்ச ஒரு பிரச்சனை இல்லலாம், பிரச்சனையும் ஏதாவது வராதுலாம்.
0: அது வந்து அதுதான் நான் உங்க கருத்தா கேக்குறேன், நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க?
3: அதாவது இத குடிச்சா தண்ணி நாட்டுக்கு பற்றாக்குறது வராதுல்ல, அதிகம் கிடைக்கும்ல. அப்ப மக்களுக்கு வந்து தண்ணி அதிகம் செலவாகும், அது ஒரு பிரச்சனை இருக்காது.
0: அதனால வந்து இப்ப கழிவு நீர் எல்லாம் வந்து கடல்ல சேருதுன்னு சொல்றாங்க. அதனால வந்து நம்ம அந்த தண்ணி சுத்திகரிச்சு குடிக்கும் போது அதுல ஏதாவது பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா?
3: பாதிப்பு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே கிளீன் ஆயிருதுல்ல, அப்போ ஒரு பிரச்சனை வராது. குடிக்கலாம், தயங்காம குடிக்கலாம்.
0: இப்ப அந்த தண்ணிய வந்து சுத்திகரிச்சு கடல் தண்ணியை, இந்த கடல் தண்ணியை சுத்திகரிச்சு உங்களுக்கு வந்து உபயோகப்படுத்துறதுக்கு கொடுத்தா நீங்க உபயோகப்படுத்துவீங்களா?
3: கண்டிப்பா செய்வோமா. நானு
0: நன்றி சார். வணக்கம் சார்.
4: சொல்லுங்க,
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
4: செந்தில்குமார்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: டீச்சரா இருக்கேன்.
0: சரி,

0: சார், இப்ப வந்து பொதுவா வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்கிறதுனால கடல் தண்ணீரை வந்து சுத்திகரிச்சு குடி தண்ணீரா உபயோகப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: செஞ்சா நல்லதா இருக்கும் இந்த திட்டத்தை.
0: அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறீங்க?
1: பயனுள்ளதுன்னா செலவு அதிகமாகன்றாங்க அதுக்கு, பட் செஞ்சா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான் அது.
0: இப்ப வந்து கழிவு நீர்லாம் வந்து எல்லா இடத்துல இருந்தும் கடல்ல தான் வந்து சேருது, அதனால வந்து அந்த தண்ணியை சுத்திகரிச்சு குடிக்கும் போது நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
1: பாதிப்புனா நம்ம ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் எடுக்கணும். இங்க மெட்ராஸ்ல இந்த மாதிரி பக்கத்துல கழிவு நீர் கலக்கிற இடத்துல இருந்து எடுக்காம கொஞ்சம் லாங்ல இருந்து எடுக்கலாம். ரெண்டாவது உப்பு தண்ணியில வந்து அந்த கிருமிகள் அவ்வளவு சீர அட்டாக் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன் நான்.
0: ஓ சரி சார், இப்ப வந்து அந்த தண்ணியை வந்து சுத்திகரிச்சு உங்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு கொடுத்தா நீங்க வந்து குடிப்பீங்களா?
1: இப்ப அப்படிதான் நடந்து இருக்கு. மேக்ஸிமம் இங்க பிடிக்கிற மீன் தானே மெட்ராஸ் ஃபுல்லா சேல்ஸ் பண்றாங்க. இப்ப அப்படி பார்த்தா நம்ம அதை தானே சாப்பிடுறோம்.
0: அப்போ நிச்சயமா குடிப்பீங்கன்னு சொல்லி. தேங்க்ஸ். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: பிரியா.
0: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன்.
0: சரி, இப்ப வந்து கடல் தண்ணியை சுத்திகரிச்சு உபயோகப்படுத்தலாம், குடி தண்ணீர் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு பரவலா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: நல்ல இதுதான், அது வந்தாக்கா நல்லா இருக்கும். ஆனா அது எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கும்னு இப்ப தெரியல, பிராக்டிக்கலா பண்ண அப்புறம் தான் தெரியும் நினைக்கிறேன்.
0: சரி, இப்ப அதனால ஏதாவது பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்களா? இப்ப கழிவு நீர்லாம் வந்து சேருது, அதனால எல்லாம் வந்து நம்ம சாப்பிடறதுனால நம்ம உடம்புக்கு கெடுதல் அந்த மாதிரி ஏதாவது?
2: அதையா, அவங்க எந்த தரம், அவங்க சுத்தம் பண்றதே எந்த தரத்துல இருக்குங்கறத பொறுத்துதான். அது நல்லா சுத்தம் பண்ணாக்க யூஸ் பண்ணலாம். அது வந்து மத்ததுல வந்து அத ரொம்ப பொறுப்பா பண்ணணும், அந்த தரத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும். அது கம்மி ஆயிடுச்சுனாக்கா அப்ப கண்டிப்பா வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாக்க பிரயோஜனம் இல்ல. அது வந்து நல்ல தரமா பண்ணாக்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம்.
0: இப்போ வந்து குடி தண்ணீரா மாத்தி கடல் தண்ணீரை வந்து குடுத்தா நீங்க உபயோகப்படுத்துவீங்களா குடிக்க?
2: தரமா இருந்தா கண்டிப்பா உபயோகப்படுத்துவேன்.
0: ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரி மேடம், இப்ப வந்து கடல் தண்ணீரை வந்து குடி தண்ணீரா மாத்தி உபயோகப்படுத்தலாம், அதை சுத்திகரிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: அது ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட் தான்.
0: அப்புறம் வேற என்ன அதனால ஏதாவது பின்விளைவுகள் இருக்கும் நினைக்கிறீங்களா?
2: அது வந்து அவங்க நல்ல தரத்துல பண்ணாங்கன்னா எந்த எஃபெக்டும் இருக்காது.
0: அப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பியூரிஃபை பண்ணி கடல் தண்ணிய வந்து தந்தா நீங்க குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களா?
2: கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன்.
0: ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்டூடெண்ட் பெஞ்ச் ப்ரோக்ராம்ல வந்து கடல் தண்ணீரை எப்படி குடி தண்ணீரா மாத்தலாம் அப்படின்னு மக்களோட கருத்து எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து பொதுவா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே வந்து கடல் தண்ணியை வந்து கண்டிப்பா உபயோகப்படுத்தணும், இப்ப நாட்டுல தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால வந்து ஏதாவது ஒரு முறையில உபயோகப்படுத்தணும்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கடல் தண்ணியை வீட்டு உபயோகத்துக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து ரொம்ப தரமான முறையில சுத்திகரிச்சா அதை வந்து குடிக்கிறதுக்கு குடி தண்ணீராவே உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கடல் தண்ணியை வந்து நம்ம எப்படியாவது சுத்திகரிச்சு வேற எதுக்காவது உபயோகப்படுத்தணும். கடல் அப்படிங்கறது வந்து நிறைய இருக்கிறதுனால தண்ணி வந்து ஏதாவது ஒரு முறையில வந்து அதை உபயோகப்படுத்தலாம், வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். என்ன நேயர்களே, மக்கள் கடல் தண்ணீரை குடி தண்ணீரா மாத்துறத பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சிட்டு இருப்போம். இதை தொடர்ந்து நம்ம நிலையத்துக்கு வந்து டாக்டர் பிரகாஷ் வைத்தியநாதன் சார் வந்திருக்காரு. அவர் வந்து இந்த துறையில ஒரு நிபுணர். அவர்கிட்ட இதை பற்றின நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்து இன்டர்நேஷனல் கிரீன் மேன் அவார்ட் ஃபார் த இயர் 2005 வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2010 ஜூன் மாதம் வந்து பெஸ்ட் கிரீன் மேன் அவார்ட் வந்து பிரிட்டிஷ் யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்க போறாரு. இவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம்
0: சார். இந்த கடல் தண்ணியை வந்து சுத்திகரிக்கிறது, கடல் தண்ணியில இருக்க உப்பை எடுத்துட்டு அதை நல்ல தண்ணியா மாத்துறது அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க சார்.
3: அது ஒரு நல்ல சிஸ்டம் தான். கடல் தண்ணியை வந்து சுத்திகரித்து அதுல இருந்து நல்ல தண்ணி எடுக்கிறது டெஃபினட்டா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இருக்கிற அந்த சுத்திகரிப்பு நிலையத்துல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50% ஃப்ரெஷ் வாட்டர் நல்ல தண்ணி எடுக்கிறாங்க. அதாவது ஒரு 5 லிட்டர் கடல் தண்ணி எடுத்தோம்னா ஒரு 2.5 லிட்டர் நல்ல தண்ணி கிடைக்கும். பாக்கி இருக்கிற அந்த 2.5 லிட்டர்ல உங்களுக்கு உப்போடு ரொம்ப அதிகமாயிடுறது. அப்போ அது ஒரு பெரிய வேஸ்ட். அது ஏன்னா அந்த வேஸ்ட்டை வந்து திருப்பியும் கடல்ல தான் கலக்குறாங்க. அது சரியா தவறா என்னால் சொல்ல முடியல. என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு இருக்கிற நாலேஜை பொறுத்த வரைக்கும் அது வந்து அது ஒரு தவறு தான். ஏன்னா மெரைன் லைஃப், அதாவது கடல்ல வாழற பிராணிகளோட வாழ்க்கையை வந்து அது நிஜமா அது அழிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து ப்ராப்பராக சொல்லணும்னா எல்லா சுத்திகரிப்பு ஆலயமும் இந்த வேஸ்ட்டை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது பற்றி முதல்ல யோசித்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றி பண்ணும். வெறும் நமக்கு தண்ணி கிடைக்கிறதேன்னு சொல்லிட்டு நம்ம கடலில் கொண்டு எல்லா உப்பையும் கலக்க முடியாது. கடலில் எவ்வளோ தண்ணி இருக்குது, அதனால உப்பு கலந்தால் என்னான்ட்டு எல்லாரும் கேட்கலாம். இந்த உப்பை வந்து திருப்பியும் கடலில் போய் ஃபுல்லாக கரைக்கிறது எவ்வளோ தூரத்துக்கு அது சரின்னு எனக்கு தெரியல. சுகாதாரம் பற்றி இல்லை ஆராய்ச்சியாளர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அப்படி கலக்கக்கூடாது. ஆனால் ஒரு வழி இருக்குது, அதாவது அவங்க கலக்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரே பைப்பில் ஒரே இடத்துல அந்த உப்பை விடக்கூடாது. அதாவது அந்த உப்பை அது என்ன பண்ணும், அந்த பைப்பை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் கொண்டு அந்த உப்பை கலக்கிறத விட ஒரு நிறைய பரப்பளவு இருக்கிற ஏரியாவில் அந்த உப்பை கலந்தால் ஓரளவுக்கு அந்த கடல் தண்ணிக்கு உண்டான உப்பு நிலையினவும் அதே நிலையை வர வைக்க முடியும். ஆனால் ஒரே இடத்துல எல்லாத்தையும் எல்லா உப்பையும் வந்து கரைச்சிட்டாங்கன்னா அதே இடத்துல, அதாவது இப்போ ஒரு பைப் நேராக அந்த பிளான்ட்லேருந்து நேராக கடலுக்குள்ளே போகிறது ஒரே இடத்துல டெபாசிட் பண்ணாங்கன்னா அது நிச்சயமாக அழிவுக்கு உண்டான பாதையை தான் நம்ம வைக்கிறோம். அதுக்கு ஒரே வழி என்னென்னா அந்த அந்த அந்த பைப் உள்ளே போகும்போது அந்த உப்பானது அந்த உப்பு தண்ணி அதாவது அந்த வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டீசாலினேஷன் பிளான்ட் வர வேஸ்ட் அந்த வேஸ்ட்டை வந்து ஒரு அதிக பரப்பளவு இருக்கிற ஏரியாவில் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாதான் அது வந்து ஏதோ ஓரளவுக்கு ஓகே நம்மளால அந்த கடல் வாழ் பிராணிகளை வந்து சேவ் பண்ண முடியும். இல்லைன்னா அவங்களோட அதுங்க அழிய ஆரம்பிச்சிடுத்துனா அப்புறம் வாழ்வாதாரம் என்றது எதுக்கு, என்ன தெரியோ பேர் அதை நம்பி தான் இருக்காங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அதான் அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த இஷ்யூஸை ஒழுங்காக டேக்கிள் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அதே சமயம் இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து இப்போ உள்ளூர்லேயே வந்து நம்ம வந்து சீவாட்டர் மாதிரி சலைன் இல்லாட்டாலும் ஓரளவுக்கு உப்பு தண்ணியிலேருந்து நல்ல தண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பின்புறத்துலேயே அந்த ஆரோ பிளான்ட் வைக்கிறாங்க. இப்போ எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஆரோ பிளான்ட் வைக்கிறாங்க. ஆனால் அதுலேருந்து வர அந்த உப்பு தண்ணி வேஸ்ட்டு எங்கே கொண்டு கலக்கிறாங்கன்னு தெரியலை. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், அதை அப்படியே நிலத்தில் விட்டுடுவாங்க, வெளில கொண்டு விட்டுவாங்க. எங்கே போகிறது, ஐ மீன் அந்த சால்ட்டை வச்சு என்ன பண்ணுறது, அந்த சால்ட்டை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம், அந்த சால்ட் சொல்யூஷன் எப்படி ரீயூஸ் பண்ணலாம், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அது இப்போ சமீபத்தில் நான் வந்து இந்த ஆல்கேன்ட்டு ஒரு வகையான
2: பாசிகள்
3: இந்த ஆல்கே, அது வந்து அந்த மெரைன் டயாட்டம்ஸ் அப்படின்னு ஒரு ஆல்கே இருக்குது. அந்த ஆல்கே வந்து 25 mg/L சால்ட் இருந்ததுன்னா அந்த சொல்யூஷன்ல அதை வளர்க்கலாம்.
2: சார் இது வந்து கடல் தண்ணியில இந்த பாசி இருக்குமா சார்? இந்த
3: கடல் தண்ணியில பாசி இருக்கு, கடல் தண்ணியிலே பாசி இருக்கு. கடல் தண்ணியோட உப்பு அளவு வந்து 35 mg/L. ஆனா நம்ம இந்த சுத்திகரிப்பு ஆலயத்துல சுத்திகரிப்பு நிலையத்தை என்ன பண்றாங்கன்னா அந்த 35 mg/L வந்து 70 mg/L சால்ட் ஆயிடுது வேஸ்ட். அதை யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இருந்தாலும் அதுல இருந்து நம்மளால உப்பு எடுக்க முடியும், உப்பு எடுக்கலாம். எனக்கு இன்னொன்று என்ன தோன்றதுன்னா அதில் வந்து ஃபாஸ்பரஸ் இருக்குது, கடல் தண்ணி அந்த வேஸ்ட்டில் ஃபாஸ்பரஸ் இருக்குது. முக்கியமாக சொல்ல போனோம்னா ஃபாஸ்பரஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் டெப்ளீட்டிங் சோர்ஸ். அதாவது தண்ணி எந்த அளவுக்கு நம்ம உலகத்துலேருந்து மறையுதோ அதே அளவுக்கு ஃபாஸ்பரஸும் இப்போ மறைஞ்சிருக்கு. ஏன்னா நமக்கு ஃபாஸ்பரஸ் நிஜமாக தேவை, ஃபெர்டிலைசர்ஸ்க்கு எல்லாத்தையும் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். உலகத்திலே வந்து மொரோக்கோ நாடு மட்டும்தான் ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிற நாடு. இப்போ சொல்லப்போனால் மொரோக்கோ வந்து அடுத்த சவுதி அரேபியான்னு நான் சொல்லுவேன். சவுதி அரேபியா எப்படி ஆயிலுக்கு யூஸ் பண்ணாமலோ அதே மாதிரி மொரோக்கோ நேஷன் ரொம்ப பணக்கார நாடாக ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு என்ன, அந்த ஃபாஸ்பரஸ். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்பரஸை எப்படி திருப்பி எடுக்க முடியுமோ அது நமக்கு நல்லது. இப்போ அந்த கடல் தண்ணியில் அந்த இருக்கிற ஃபாஸ்பரஸ் அந்த வேஸ்ட்லேருந்து அந்த ஃபாஸ்பரஸை எடுத்து அந்த ஃபாஸ்பரஸை வந்து நம்ம ஃபெர்டிலைசர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம்னா அது ஒரு வகையில் நல்லது. அதாவது இப்போ நிறைய மெம்பரைன்ஸ்லாம் வருது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போது ஹாஸ்பிட்டல்ஸ்லே பாருங்க, ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இந்த ஹியூமன் யூரின் இருக்கு இல்லையா, ஹியூமன் யூரினில் வந்து முக்கால்வாசி தண்ணி தான். ஸோ அது நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஹியூமன் யூரின்லேருந்து அந்த தண்ணியை எடுக்க முடியும். அதுக்குண்டான மெம்பரைன்ஸ்லாம் இருக்குது. அந்த தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜனாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அந்த ஹைட்ரஜனை வந்து நம்ம வந்து ஃபியூலாக யூஸ் பண்ணலாம், ஆக்சிஜனை வந்து நம்ம வேறு விதத்தில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போது ஆக்சிஜன் வந்து நம்ம ரொம்ப தூர இடத்துலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் லாரியில், அது வந்து சேஃபாக இட்ஸ் நாட் சேஃப் இன்னும் அவ்வளோ ரோடில் டிரான்ஸ்போர்ட் பண்ண. இப்போ இன்ஹவுஸ் ஃபெசிலிட்டியே இருந்ததுன்னா இந்த ஆக்சிஜன் எடுத்து வி கேன் யூஸ் இட் ஃபார் மெனி பர்பஸஸ். அதே மாதிரி அதுலேயும் ஃபாஸ்பரஸ் இருக்குது யூரின்ல, அந்த ஃபாஸ்பரஸையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபாஸ்பரஸ் எந்த அளவுக்கு நம்ம ரீஜென்ரேட் பண்ணோமோ அது நல்லது. அதே மாதிரி நமக்கு தண்ணியும் கிடைக்காது. அந்த தண்ணியை யூஸ் பண்ண யாருக்குமே மனசு இருக்காது, ஏன்னா ஒரு ஸ்டிக்மா எல்லார் மனசுல இருக்கும் எப்படி இருக்கு. பட் அந்த தண்ணியை நம்ம பிரேக் பண்ணலாம், அதாவது ஒரு வாட்டர் மாலிக்யூலை வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் பிரேக் பண்ணிட்டு அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஹாஸ்பிட்டல்ஸ்ல அது பண்ணலாம், பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நான் ஸ்டாப் எனர்ஜி ஃபெசிலிட்டி வேணும்னா ப்ரேக் பண்ணி. ஆப்வியஸ்லி இப்போ பவர் கன்சம்ஷன் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ ஒரு நான் ஸ்டாப் இப்போ ஹாஸ்பிட்டல்ஸுக்கு நிச்சயமாக நமக்கு பவர் நான் ஸ்டாப்பாக தேவை. அதை எப்படி கொண்டு வருது, அதனை இந்த வழியாக பண்ணலாம். ஸோ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பிளான்ட்டில் இருக்கிற வேஸ்ட்டு, அந்த வேஸ்ட்டை எப்படி சமாளிக்கிறது, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அதை கொண்டு நிஜமாகவே கொண்டு கரெக்டான இடத்துல அதை கலக்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை. அப்படி கலக்குறாங்கன்னா இட்ஸ் ஃபைன், பட் தெர் இஸ் அ வே டு ரீயூஸ் தட். இந்த மெரைன் டைஆட்டம்ஸ்ன்றது அது ஆயில் கொடுக்கும், அந்த பாசியிலேருந்து ஆயில் எடுக்கலாம். ஸோ அந்த பாசியை வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டில் வளர்த்தோம்னா அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் அட்வான்டேஜ் தான். ஆயில் கிடைக்கிறதுக்கு உண்டான வழியினா பயோஃபியூல் நமக்கு அவசியம் தேவை இருக்கு.
4: ஏன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் கேட்டிருப்பீங்க. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.

0: அகலிற்காக
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த கருத்தை வழங்குபவர்கள் எம்ஓபி சமுதாய வானொலி நேயர் செந்தில்குமார், மிஸ்டர் அசோக். இதை பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம்.
1: வெல்கம் பேக்.

வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இந்த நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இன்னைக்கு விலையற்ற செல்வம் பெண் நிகழ்ச்சியில உலக அழகி ஐஸ்வர்யா ராய் இவங்களை பத்தி தான் பேச போறோம். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள், அவங்க தாண்டி வந்து தடைகளை வென்ற விதம், இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஐஸ்வர்யா பிறந்தது நவம்பர் 1 1973. இவங்க பிறந்த இடம் மங்களூர், கர்நாடகா. இந்தியாவில் இருக்கிற கர்நாடகாவில் மங்களூரில் பிறந்திருக்காங்க. ஆனால் வசிக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மும்பை, மகாராஷ்டிராவில். இவங்களுடைய வேலை ஒரு நடிகை, அப்புறம் மாடல். இவங்க 1991 இன்னைய வரையும் தன்னுடைய ஃபீல்டில், மாடலிங் அண்ட் ஆக்டிங் ஃபீல்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ். இவங்களுக்கு 2007 திருமணம் ஆச்சு அபிஷேக் பச்சனோட, அமிதாப் பச்சனுடைய பையன் அபிஷேக் பச்சனோட. போன வருஷம்தான் இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஆராத்யா பச்சன் பேர் வச்சிருக்காங்க. 1994 மிஸ் வேர்ல்ட் என்ற பட்டத்தை இவங்க வின் பண்ணாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி மணிரத்னம் சாரோட இருவர்ன்ற ஒரு படம் 1997 பண்ணாங்க. இவங்களோட கமர்ஷியல் ஹிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ்னு ஒரு படம் தமிழில் வந்தது 1998. அதுக்கப்புறம் 1999 ஹம் தில் தே சுக்கே சனம் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தில் இவங்க இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அண்ட் அது ரொம்பவே ஹிட் ஆச்சு. அதே மாதிரி 2002 தேவ்தாஸ்ன்ற ஒரு படம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாகுச்சு. 2 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ன்றதுக்காக. இவங்க பயணம் அதோட முடியல. அதுக்கப்புறம் நிறைய படம், ஜோதா அக்பர், யந்திரன், ராவணன், இப்படி எல்லா படத்தையும் வந்துட்டு இவங்க தன்னுடைய நடிப்பால் எல்லா ஆடியன்ஸ், இந்தியன் ஆடியன்ஸையும் ஹாலிவுட் ஆடியன்ஸையும் கூட ரொம்ப ரசிக்க வச்சுருக்காங்க. அழகுக்கு இன்னும் எக்ஸாம்பிளாக இருக்கிற ஒரு நல்ல நடிகைனா அது ஐஸ்வர்யா தான் சொல்லணும். ஐஸ்வர்யா ஆக்சுவலி மெடிசன் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். ஆனால் மாடலிங் பண்ணுற ஒரு விஷயத்துக்காக மெடிசனை விட்டுட்டு மாடலிங்க்கு தைரியமாக இறங்கினாங்க. மாடலிங் இறங்கினது மட்டும் இல்லைங்க, அவங்க அந்த நீங்கள் அந்த மிஸ் வேர்ல்ட் ஷோ யூடியூப்பில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பொறுமையாக அதில் பேசியிருக்காங்க ஸ்டேஜில்ன்னே உங்களுக்கு தெரியும். ஒரு உலக அழகினா அவங்க அழகை பட்டு பார்த்து கொடுக்குற ஒரு பட்டம் கிடையாது. அவங்களோட அறிவும் அவங்களோட பண்பும், அவங்க எந்த அளவுக்கு பொலைட்டாக இருக்கிறாங்க, ஒரு பெண் எந்த மாதிரிலாம் இருக்கணுமோ அத்தனை குணாதிசயங்களும் அவங்கக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு உலக அழகி பட்டம் தருவாங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கானா அவள் வந்து உடனே உலக அழகி ஆகிட முடியாது. அவளுக்கு அந்த அறிவும் இருக்கணும். அறிவும் அழகும் மட்டும் ஒரு பொண்ணை உலக அழகியாக ஆக்க முடியாது. அவங்கக்கிட்ட அந்த பண்பு, அந்த இறக்க குணம் இருக்கான்னு முதல்ல பார்க்கறது வந்து இறக்க குணம் தான். அது நம்ம ஐஸ்வர்யா கிட்ட நிறையவே இருந்தது. அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து மெடிசன் படிக்கும்போதோ எல்லாம் பண்ணும்போது எனக்கு குழந்தைங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி வியாதியில் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுன்ற ஒரு பயங்கரமான ஒரு ஆசை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த இறக்க குணம்தாங்க நம்ம பெண்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ நம்ம ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம மறந்துடுறோம். இப்போ டெய்லியும் காலையில் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், அங்கே ரோட்டில் போகிறப்ப ஒரு தாத்தா வயசானவர் நடந்து போகிறாருன்னா டைம் இல்லாத ஒரு பட்சத்தில் நம்ம நேராக போயிடுறோம். அவருக்கு அந்த ரோட்டில் க்ராஸ் பண்ணி விடணும்னு கூட இப்போ யாருக்குமே தோண மாட்டேது. ஸோ அப்படி போகிறவங்க இருக்கிறதால ரோட்டில் நடந்து போகிறவங்களை அட்லீஸ்ட் ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் அவங்களுக்கு அவங்க வேலை அதை விட பெருசாக தெரியுது. இறக்க குணம் வந்து நம்ம பெண்மையோட ஒரு மிகவும் மேன்மையுள்ள ஒரு கேரக்டர், அது அதை நம்ம இழக்கக்கூடாது. விளையாட்டும் செல்வம் பெண் நிகழ்ச்சியில்

தமிழகத்தில் சாதனை படைச்சிட்டு வர பெண்களில் இருக்கிற ஒருத்தவங்களை லிஸ்ட் எடுத்து நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். அந்த லிஸ்ட்டில் நம்மளுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, இவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை மீறி வந்த ஒரு பயணத்தை இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ரெவ்யூ, ஒரு சின்ன ப்ரீஃப் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நம்மளோட சிஎம் ஜெயலலிதா, இவங்களை வந்து அம்மானு சொல்லுவாங்க, புரட்சி தலைவின்னு சொல்லுவாங்க. 24 பிப்ரவரி மாதம் 1948 இவங்க பிறந்தாங்க. இவங்க ஒரு நட்சத்திரமா, அதாவது ஃபிலிம் ஸ்டாராக தான் நம்ம எல்லாருக்கும் முத முதல்ல தெரியும். இந்தியன் சினிமாவில் இவங்க தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, பல இந்த மாதிரி எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஆக்ட்ரஸஸாக இவங்களை நம்மளுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அவ்வளோ அழகாக நடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தைரியத்துக்கான ஒரு சின்னம்னா அது நம்மளோட சிஎம்னு சொல்லலாம். இவங்க ஏஏடிஎம்கேவோட ஜென்ரல் செக்ரட்டரி. இவங்க வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அரசியலில் வந்து அவங்கள மாதிரி ஒரு தைரியமான பெண்மணியை நம்ம யாரும் பார்க்க முடியாது. இந்த இவ்வளோ நாட்களும் இத்தனை வருஷமும் ஒரு நாட்டை ஆள்ற, ஒரு ஸ்டேட்ஸை ஆள்ற ஒரு பவர் ஒரு பொம்பளைக்கு இருக்குன்னா எந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணுன்றதில் நம்ம பார்த்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிஎம் வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்காங்க. ஒரு பெண் தனக்கு பிடிச்சதை செய்யணும், ஒரு பொண் ஒரு ஆணுக்கு கம்மி இல்லை அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு ரிப்போர்ட்டை நம்ம எல்லாருக்கும் தந்திருக்காங்க. ராஜ்யசபாவில் 1984-89 வரையும் அவங்க மெம்பராக இருந்திருக்காங்க. அதில் ஒரு உறுப்பினராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட பயணத்தை, அரசியல் பயணத்தை தமிழ்நாடு முதல்வராக தொடங்க ஆரம்பித்தாங்க. அதாவது ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் ஏஏடிஎம்கேல ஆரம்பித்து தமிழ்நாட்டில் பெண் முதல்வராக எலெக்ட் பண்ணப்பட்ட முதல் அண்ட் கடைசி பெண் முதல்வர் இவங்க தான் இப்போ வரைக்கும். இனிமே யார் வேணால் வரலாம், பட் ஆனால் இப்போ வரைக்கும் முதல், இதுவரையும் எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு லிஸ்டில் முதல் பெண் முதல்வர் இவங்க தான். இவங்க நடிப்பும் சரி, இவங்களோட அரசியல் வாழ்க்கையும் சரி, எல்லாமே ஒரு ரேஞ்சாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு டாப் லெவலில் இருக்கும். இவங்க பண்ணுற ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவங்க தமிழும் ரொம்ப அழகாக பேசுவாங்க. இந்த வயசுலேயும் அவங்களால வந்து ஆக்டிவாக எல்லாவற்றையும் செய்ய முடியுது. அவங்கள ஒரு முன்மாதிரியாக நம்ம எல்லாம் வச்சுக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ஒரு பெண்மணி எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கணும், எந்த அளவுக்கு பிரச்சனைகளை அவங்க ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாத்தையும் கற்றுக்கணும்னா நம்ம சிஎம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நம்ம எல்லாருக்கும். இன்னைக்கு விடையற்ற செல்வம் பெண் நிகழ்ச்சியில் நம்ம ஜெனிஃபர் லோபஸோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றியும் அவங்க கடந்து வந்த பாதைகளை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஜெனிஃபர் லோபஸ் பிறந்தது வந்து ஜூலை 24 1969 வருஷம். ஒரு நடிகையாக இவங்க அவங்களோட கெரியர் ஆரம்பித்தாங்க. அப்புறம் பிஸ்னஸ் உமன், டான்சர், ரெக்கார்டிங் ஆர்டிஸ்ட், இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம் இவங்களை பற்றி. 1986 வருஷத்துலேருந்து இன்னைய வரையும் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியை கலக்கிட்டு வர ஒரு நட்சத்திரம் இவங்க. ஃப்ளை கேர்ள்ன்ற ஒரு கேரக்டர் மூலமாக ஒரு டிவி காமெடி ப்ரோக்ராம், இன் லிவிங் காமெடி அப்படின்ற ஒரு டிவி காமெடி ப்ரோக்ராம் தான் இவங்களோட ஃபஸ்ட்டு நடிப்புக்கான கெரியர் ஆரம்பித்ததே அங்கே தான். அதுக்கப்புறம் இவங்க பண்ண மொத லீடிங் ரோல் பண்ண மொத படம் வந்து ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபிலிம், விச் இஸ் கால்ட் செலினா. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்மா அவார்டு கூட வின் பண்ணியிருக்காங்க. ஆல்மா அவார்டு வாங்கின இன்னொரு படம் அவுட் ஆஃப் சைட், இந்த படமும் இவங்க பண்ணியிருக்காங்க.
இந்த மாதிரி படம் மட்டும் இல்லாம நிறைய வெற்றி படங்களான த செல், மேட் இன் மன்ஹாட்டன், ஷெல்வி டான்ஸ், மான்ஸ்டர் இன் லா, த பேக்கப் பிளான், இது எல்லாம் வந்து ஜெனிஃபர் லோபஸ் இருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க, எல்லாமே வெற்றி ஆயிருக்கு. ஃபிலிம்ஸை பண்ணிட்டு இருந்த ஜெனிஃபர் லோபஸ் 1999 ஆல்பம்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆன் த 6th ஒரு ஆல்பம், அதுக்கப்புறம் இவங்க பண்ண இன்னொரு ஆல்பம் ஜேலோ, அதுதான் நம்பர் ஒன் லிஸ்ட்லேயே, பில்போர்ட் 200 லிஸ்ட்லேயே நம்பர் ஒன் பொசிஷனுக்கு போனது. அவங்களோட மொத படமும் த வெட்டிங் பிளானரும் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு போச்சு. ஜெனிஃபர் லோபஸ் ஃபர்ஸ்ட் பர்சன்க இந்த மாதிரி படமும் நம்பர் ஒன் ஆனது, ஆல்பமும் நம்பர் ஒன் ஆனது, இவங்க தான் மொதல் ஆள். ஜே டூ தாலோ த ரீமிக்ஸஸ், இதுதான் நம்பர் ஒன் ரீமிக்ஸ் ஆல்பம் இன் யூஎஸ். இது வர ரீமிக்ஸ் பண்ணதுலேயே நம்பர் ஒன் ஆல்பம் வந்து இந்த ஆல்பம் தான். அவங்களோட 3rd, 4th ஆல்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மீ தென் அண்ட் த ரீபர்த், இதுமே ரெண்டுமே லிஸ்டில் நம்பர் 2 போனது. 2007 வந்து இவங்க ஃபஸ்ட்டு ஸ்பானிஷ் ஆல்பம் ஒன்று பண்ணியிருக்காங்க, அது ரிலீஸும் ஆயிருக்கு, கோமோ ஆமா ஊனா மூஜர், இந்த ஆல்பம் தான் அதோட பேர். ஜெனிஃபர் லோபஸ் பார்த்தீங்கன்னா 2007 அப்புறம் திரும்பவும் 2011 மியூசிக்கு வந்தாங்க. இது மியூசிக் வந்தப்போ வந்து அவங்க 7th ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்க, அது பேர் லவ், பெஸ்ட் செல்லர் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லவ்ன்ற ஆல்பம் இன்னமும் நல்லா ஓடிட்டு தான் இருக்கு. 2010 பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் லோபஸ் வந்த ஒரு மெம்பர் ஆனாங்க, அதாவது ஜட்ஜிங் பேனலில் ஒரு மெம்பர் ஆனாங்க, அமெரிக்கன் ஐடில்னு ஒரு அமெரிக்கன் ரியாலிட்டி டெலிவிஷன் காம்படிஷன், அது அதில் நிறைய பாப் ஸ்டார்ஸை உருவாக்கிட்டு வராங்க. அந்த ஒரு டிவி அமெரிக்கன் ஐடில் ஷோக்கு இவங்களை ஜட்ஜாக போட்டாங்க. இவங்களை ஸ்டார் ஹூ வாக் ஆஃப் ஃபேம் இன் ஹாலிவுட் இன் 2012 லிஸ்டில் இவங்க தான் செலக்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃபோர்ப்ஸ் மேகசீனில் ரிச்சஸ்ட் உமன் இன் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு லிஸ்டில் இவங்க 9th ரேங்க் வாங்கியிருக்காங்க. இவங்களை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாங்க. அண்ட் தென் அமெரிக்காவில், அதாவது அந்த லாட்டின் ஆக்ட்ரஸஸில் ஹையஸ்ட் பெய்ட் ஆக்ட்ரஸஸ் இன் ஹாலிவுட், லாட்டின் ஆக்ட்ரஸஸில் இவங்க தான் நம்பர் ஒன்னாக இருக்காங்க. இப்போ இவங்க பண்ண சாதனைகள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம், ஆனால் ஒரு ஒரு சாதனைக்கு பின்னாலேயும் எவ்வளோ வழிகளை அவங்க அண்டர்கோ பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், எஸ்பெஷலி ஒரு பொண்ணாக. ஆனால் அவங்க தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணதால் இன்றைக்கி அவங்களால இந்த பொசிஷனுக்கு வர முடிஞ்சது. இவங்கள மாதிரி நம்மளை மாதிரி இருக்க எல்லா யங் கேர்ள்ஸும் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாதிச்சு காட்டுற பெண்மணிகளை பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கணும். இதே மாதிரி இன்னும் பல டாக்குமெண்ட்ரிஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் சந்திக்கிறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோரோவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8.

0: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
1: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே சுபஸ்ரீ. இன்னைக்கு நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பேசு சென்னை பேசு நிகழ்ச்சி. இதில் பங்கேற்க வந்திருக்கிறவங்க கத்திவாக்கம் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் கவி நிலவின், நளினி, முத்துசெல்வி, வேதவல்லி, அபி ஃபாத்திமா, யோகலக்ஷ்மி, ரூபன் சக்கரவர்த்தி. இவங்க அவங்களோட பேச்சுத்திறனை நம்மக்கிட்ட வெளிக்காட்ட போகிறாங்க. நிறைய தலைவர்கள் மற்றும் நல்ல விஷயங்களை பத்தி பேச போறாங்க, கேப்போமா?
2: அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இங்கு கொடுத்திருக்கும் தலைப்பு நான் விரும்பும் தலைவர். நான் விரும்பும் தலைவர் வ.உ. சிதம்பரனார். நாட்டு விடுதலைக்காக ஆங்கிலேயர்களின் கொடுமைகளை உள்ளாக்கி தமது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் திறந்து தியாகம் செய்த நல்லவர்களுள் ஒருவர் வ.உ. சிதம்பரனார் ஆவர். இவர் கப்பலோட்டிய தமிழன் என்றும், செக்கிடித்த செம்மல் என்றும், தொண்டு திலகர் என்றும் போற்றப்படுகிறார். இவர் சிறந்த இலக்கண தொண்டர், விடுதலை வீரர். எட்டயபுரத்திற்கு அருகில் உள்ள ஒட்டபிடாரம் என்னும் ஊரில் 1872 உலகநாதம் பிள்ளைக்கும் பிராமாயி அம்மையாருக்கும் மகனாய் தோன்றினார். இவர் கல்லூரி படிப்பை முடித்த பின் ஒட்டபிடாரத்தில் எழுத்தாளராக பணியாற்றினார். பின்னர் தந்தையின் அனுமதியுடன் திருச்சி சென்று சட்டக்கல்வி பயின்று 1896 சட்டக்கல்வி தேர்வு எழுதி வ.உ.சி. வழக்கறிஞர் ஆனார். நம் நாட்டு கடலில் கப்பல் விட நமக்கு உரிமை இல்லை, உப்பு எடுக்க உரிமை இல்லை. இதை கண்டு வருந்திய வ.உ.சி. நாவாய் சங்கத்தை தொடங்கினார். இவரது பேச்சை கேட்ட மக்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரியாயினர், சிதம்பரனாரின் தொண்டர்களாயினர். ஆங்கிலேயர்களது வணிகத்தை இந்தியாவை விட்டு ஓட வைக்கும் என்பதே வ.உ.சியின் போராட்ட கொள்கையாகவும், அதன்படி அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பல் நிறுவனம் ஒன்று ஏற்படுத்தி அதில் கப்பல் ஓட்டினார். அந்நிய துணி எரிப்பு போராட்டங்களில் கலந்து கொண்டார். அவரது போராட்டங்கள், பத்திரிகைகள் இதன் மூலமாக தமது போராட்ட உணர்வை அனைவருக்கும் உணர்வூட்டினார். நம் நாட்டுக்கும் மொழிக்கும் நன்மைகளை பலவற்றை செய்த வ.உ. சிதம்பரனாரின் பெயரும் புகழும் என்றும் இப்புவியில் நிலைத்திருக்கும். நாமும் அவர் காட்டிய வழியில் இன்று நம் நாட்டையும் மொழியையும் பேணி காத்திடுவோம். நன்றி, வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம். இன்று ஓர் அனாதையான ஆதரவற்ற சூழலில் ஓர் உருவம் என் மனக்கண் முன்னே தோன்றி மறைகிறது. விசும்பும் சத்தமும் உறும்பும் உறும்பலும் கேட்கின்றன. கண்ணை மூடி ஆழ்ந்தேன். யாரது, யாரது என தேடினேன். ஆம், அதே உருவம். கருப்பு கோட்டு, முறுக்கு மீசை, கனல் தெரிக்கும் அக்னி பார்வை கொண்ட உருவம். யார், யார்? அவரே பாரதியார். ரதத்தில் ஏறி பாரதமெங்கும் தம் கவித்திறனால் விடுதலை வேள்வியை வளர்த்தவர். இன்று தமிழனுக்காக தமிழன் மட்டுமே போராடுகின்ற அவல நிலைக்கு ஆளாகி உள்ளோம். ஆனால் இம்மரத்தமிழன் இந்தியாவின் ஏனைய அனைத்து மக்களின் சுதந்திரத்திற்காக போராடினார். பட்டி தொட்டி எங்கும் சோம்பி கிடந்த சொரணையற்ற மக்களை தம் பாட்டால் தட்டி எழுப்பினார். சம்பட்டையால் அடிப்பட்ட எக்கு போல மரன் படை வீரனானான். விடுதலை போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் வீரநடை போட வைத்தான். ஆங்கிலேயன் அதிர்ந்தான். யாரடா பாரதி அவனை பிடி என்றான். கிடைத்தானா பாரதி, உனக்கும் பெப்பே, உன் பாட்டனுக்கும் பெப்பே என்றான். சாதியை ஒழிக்க நினைத்த பாரதி அதை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என எண்ணி முதலில் குழந்தைகளிடம் இருந்து ஆரம்பித்தான். சாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றான். பெண் கல்வியை வலியுறுத்திய பாரதி ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்து அவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தைய மனிதன் தலை கவிழ்ந்தார் என சாடினார். மேலும் ஆங்கிலேயனுக்கு மிரட்டல் விடும் பொருட்டு நம் இந்திய வீரர்களின் வலிமையை உணர்த்தவும், நம் இந்திய வீரர்களை உற்சாகப்படுத்தவும் அக்னி குஞ்சொன்று கண்டேன். அதை யாங்கோர் காட்டினில் பொந்தினில் வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தலையில் வீரத்தின் குஞ்சொன்று மூப்பென்று முண்டோ. தத்தி தருகிட தத்தி தருகிட தித்தோம், தத்தி தருகிட தத்தி தருகிட தித்தோம். யாமறிந்த புலவரிலே பாரதியை போல், கம்பனை போல், இளங்கோவை போல் இனிதங்கும் காணோம். நன்றி, வணக்கம்.
4: அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு மகளின் முன்னேற்றத்தை பற்றி. மாதர் போற்றும் மாந்தருக்கு மாலைகள் தர வேண்டும் என்று பாடினர் கவிஞர் பெருமக்கள். மங்கையராய் பிறப்பதற்கு நல் மாதவம் செய்திடல் வேண்டும் என்று கவிமணி கூறியுள்ளார். பெண்ணை தாயாக கருதி வந்த பாரத நாட்டில் பெண்கள் அடிமைப்பட்டும் கொடுமைப்படுத்தப்பட்டும் வருகிறார்கள் என்பது உண்மை. பெண்களை பெண்களே அழிக்கவும் முற்படுகிறார்கள் என்பது வேதனை. பெண்ணின் நிலை. புராதன காலத்தில் பெண்ணிற்கென பெருமை இருந்தது. அதனால் தான் தாய்நாட்டை நதிகளையெல்லாம் பெண்ணின் பெயர் கொண்டு அழைத்தார்கள். சங்க காலத்தில் பல பெண் புலவர்கள் வாழ்ந்தனர் என்பதிலிருந்தும் ஜான்சி ராணி, ராணி மங்கம்மாள் போன்ற மகளிரின் வீர வாழ்க்கையிலிருந்தும் பெண்கள் எல்லா துறையிலும் சிறந்து விளங்கினர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் காலப்போக்கில் இது மாறியது. பெண்களின் மீதான அடக்குமுறை வளரத் தொடங்கியது. அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு என்ற கேள்வி வளர்ந்தது. பெண்கள் அடிமைப்படுத்தப்பட தொடங்கினார்கள். இன்றளவும் சமுதாயத்தில் பெண்களுக்கு இரண்டாம் இடமே தரப்படுகிறது. நடு இரவில் ஒரு இளம்பெண் தனித்து வீதியில் நடந்தால் நாட்டில் அமைதி நிலவுகிறது என்று ஏற்றுக்கொள்வதாக காந்தியடிகள் கூறினர். ஆனால் பட்ட பகலிலேயே பெண்களை சீரழிக்கும் கான்களை பற்றிய செய்திகள் வந்த வண்ணமே இருக்கிறது. அரசும் பல திட்டங்களை கொண்டு வந்து மகளிர் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டியுள்ளது. வரவேற்கத்தக்கது. மாநில அரசும் மத்திய அரசும் வரதட்சணை எதிர்ப்பு சட்டம், மகப்போர்கால உதவி சட்டம், தொழிற்சாலை வீதிகள் சாரத சட்டம், சம ஊதிய சட்டம் போன்ற சட்டங்களை உருவாக்கி மகளிர் முன்னேற்றத்தினை மகளிருக்கான 33% இட ஒதுக்கீடு தரவும் ஏற்பாடுகள் நடத்த வண்ணம் உள்ளன. நன்றி.
5: காடுகள் பாதுகாப்பு. காடுகள் நாட்டின் அரண் என்றார் சான்றோர்கள். அக்காடுகள் பாதுகாக்க மாநில அரசும் மத்திய அரசும் அரும்பாடுபட்டு வருகின்றனர். காடுகளினால் கிடைக்கும் நற்பலன்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. காடுகளினால் நமக்கு உண்டாகும் பலன்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காடுகளை பசும்பொன் என்று அழைத்தால் அதில் தவறில்லை. காடுகளின் பயனை அறிந்து நாம் மத்திய அரசும் வனத்துறையும் பாதுகாப்பு என்று ஓர் அமைப்பு சட்டத்தை நிறுத்தியுள்ளது. அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல, காடுகளை பாதுகாக்கும் பொறுப்பு நம் யாவருக்கும் உண்டு. காடுகளே மழைக்கு முக்கிய காரணமாக விளங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடர்ந்த மரங்கள் கொண்ட காடுகளே கருமேகங்களை குளிர்வித்து மழையாக பொழிகின்றனர். காடுகளில் உள்ள மரங்கள் வேர்கள் மண்ணில் உருவாகின்றனர். நன்றி, வணக்கம்.
1: சாலை விதிகளை கடைபிடித்தல். நாட்டின் ஒழுங்கு முறைக்கும் நடைமுறைக்கும் சட்ட ஒழுங்கை நாம் எவ்வாறு கடைபிடிக்கிறோமோ அதே போல் சாலை விதிகளையும் பின்பற்றுவது ஒவ்வொரு குடிமகனின் கடையாகும். விபத்துக்குள் ஏதும் நிகழா வண்ணம் ஏற்படுத்தப்பட்ட சட்டமே சாலை விதிமுறையாகும். சாலையின் நடுவே நடந்து போய் கொண்டிருக்கும் போதுதான் நான் எங்கு வேண்டுமானாலும் நடப்பேன், அது என் உரிமை என்று கூறி வாகனங்கள் செல்லும் பாதையில் நடந்து சென்றால் பெரும் உயிர் சேதம் ஏற்படும். சாலை விதிகளை பற்றி எண்ணி பாருங்கள். காவல்காரர்கள் கை காட்டி நமது வாகனத்தை நிறுத்தும் போது நமக்கு கோபம் வந்தாலும் நாம் சாலை விதிமுறைகளை அனுசரித்து போகத்தான் வேண்டும். அப்படி சாலை விதிகளை போலீஸ்காரரையும் அலட்சிப்படுத்தி விட்டு சென்றால் நம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று நினைத்து கொள்வதில் அயவில்லை. சுதந்திரம் உரிமை என்பதெல்லாம் தனி மனிதனை பெருந்து விஷயமில்லை, சமூகம் முழுவதிலும் அது பங்குண்டு. நம்முடைய சுதந்திரம் பிறருடைய சுதந்திரத்தால் குறுக்கிட வரையில் ஒரு தொல்லையும் இல்லை. ஆனால் இந்த வரம்பை தாண்டும் போதும் குழப்பம்தான் நிலவும். எடுத்துக்காட்டாக இசை பயிற்சிக்கான இரவு 12 முதல் விடியற் காலை வரை பயிற்சியை நடுவிலேயே அல்லது வீட்டின் நடுவிலேயோ செய்தால் அது பிறர்க்கு தொல்லையைத்தான் தரும். அவர்களுக்கு வேண்டுமென்றால் எங்கேயானாலும் மலை அடிவாரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் சென்று பயிற்சியை மேற்கொள்ளலாம். இவ்வாறு செய்யும் போது பிறரின் உணர்ச்சிகளின் மதிப்பு கொண்டு வகையிலும் அமையும். சாலை விதியே நம் எதிர்காலத்தின் தலைவிதி. இதனை நடைமுறைப்படுத்துவதே சிறந்த வழி. சாலை விதிமுறைக்கும் எதிர்மாறா நடத்தல் உயிர் இழப்பு தான் ஏற்படும். எனவே சாலை விதிகளை பிறப்பாற்றுவது அவசியமாகும். நன்றி, வணக்கம்.
6: தலைப்பு: குழந்தைகள் தின விழா. இந்தியாவின் ஒளிப்பிறக்காக திகழ்ந்த மாந்தருள் மாணிக்கமாக ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இவ்விழா பாரத நாடெங்கும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. பாரத நாட்டின் பிரதமராக திகழ்ந்த நேரு அவர்கள் தம் நாட்டு மக்களிடம் பேரன்பு கொண்டிருந்தார். குழந்தைகளிடம் கொண்டிருந்த பேரன்பு அளவிட முடியாதது. இதனை உணர்த்தும் வகையில் தன் பிறந்த நாளாகிய நவம்பர் 14 குழந்தைகள் நாளாக கொண்டாட செய்தார். இவர் குழந்தைகளிடையே இருக்கும் போது தம் கவலை அனைத்தையும் மறந்து விடுவார். பள்ளி மாணவ மாணவியர் தத்தம் பள்ளிக்கூடங்களில் காலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொண்டாடுகிறார்கள். விழாவிற்கு தலைமை தாங்குதல், சொற்பொழிவாற்றுதல், கலை நிகழ்ச்சிகள் நடத்துதல் முதலியன மாணவர்கள் மேற்பார்வையிலேயே நடைபெறும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டிகளாக நின்று பணியாற்றுவர். இதனால் மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே செயலாற்றும் திறமை வளரும். 14/11/2000 அன்று எங்கள் பள்ளியில் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. அன்று காலை முதல் எங்கள் பள்ளி மாணவர்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்த வண்ணம் இருந்தனர். மண்டபத்தில் நேரு அவர்களிடம் படம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பள்ளி மாணவர்கள் பலர் நேரு அவர்களின் வரலாற்றையும் அவர் குழந்தைகளிடம் கொண்டிருந்த அன்பை பற்றி பேசியும் பாடல்கள் இசைத்தும் மகிழ்ந்தனர். மாறுவேட போட்டியும் நடைபெற்றது. பரிசுகளும் இனிப்பும் வழங்கப்பட்டன. எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கும் ஆற்றல் பெற்ற மாணவர்களாகிய நாம் நேருவை போல் விளங்க வேண்டும். பிறரிடம் அன்பு கொள்ள வேண்டும். அறிவாற்றலுடன் சிறந்து வாழ வேண்டும். குழந்தைகளின் வருங்காலம் சிறப்புடைய வேண்டுமெனில் நேரு போன்ற ஆன்றோர்களின் வாழ்க்கை சிறந்த எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். எனவே நாம் இத்தகைய விழாக்களை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி பயன்பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.
7: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கூபூமிகா. என பேச வந்த தலைப்பு என்னவென்றால் விடுதலை திருநாள். எங்கள் பள்ளியில் ஆண்டுதோறும் பல விழாக்களை கொண்டாடுகிறோம். விழாக்கள் பொது அறிவை வளர்க்கின்றன, நண்பனை உண்டாக்கின்றன. விழாக்கள் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்ற பயிற்சியை மாணவர்கள் பெறுவதற்கு துணை செய்கின்றன. பள்ளியில் கொண்டாடும் விழாக்களுள் விடுதலை திருநாளும் ஒன்றாகும். அவ்விழாவை பற்றி கட்டுரையில் காண்போம். பாருக்குள்ளே நல்ல நாடே நம் பாரத நாடே ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டது. நாம் அப்போது பட்ட துன்பங்கள் ஏராளம். நம் நாட்டு தலைவர்கள் இரத்தம் சிந்தி சுதந்திரத்தை நமக்கு வாங்கி தந்துள்ளனர். இதற்காக காந்தியடிகள் நேரு சர்தார் வல்பால் படேல் கப்பலோட்டிய தமிழன் வாவூசி திருப்பு குமரன் போன்றோர் தம் உயிர் தந்து விடுதலை பெற்று தந்தனர். தண்ணி விட்டு வளர்த்து கண்ணீரால் காத்த விடுதலை நமக்கு 1947 ஆகஸ்ட் திங்கள் 15 கிடைத்தது. அந்நாள் முதல் நாம் விடுதலை திருநாளை சிறப்பாக கொண்டாடுகிறோம். விடுதலை நாள் விழா அன்று கோட்டையிலே கொடியேற்றம் நடைபெறுகிறது. அணிவகுப்புகள் நடைபெறுகின்றன. ஊர்வலங்கள் நடைபெறுகின்றன. பொதுக்கூட்டங்களில் தலைவர்கள் உரையாற்றுகின்றனர். நாடு உனக்கு என்ன செய்தது என்பதனை விட நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்னும் கென்னையின் மேற்கோளை சொல்லி பெற்ற விடுதலை பேணி காக்க வேண்டும் என்பதை பலரும் அறிவித்துகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் பள்ளியிலும் விடுதலை திருநாள் விழா கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டு மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தது. மாணவர்கள் சில சுதந்திர வரலாற்றை நடித்து காட்டினார். மன்ற செயல நன்றுரைக்கு பின் நாட்டு பாடலுடன் கூட்டம் இனிது முடிந்தது. மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்னும் பாரதியின் பொன்மொழியை போற்றி பரப்பிடுவோம். அனைவரும் உழைத்து பாரதம் பாரினில் சிறக்க பாடுபடுவோமாக.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது பேசி வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் உடற்பயிற்சி. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் ஆகும். உடல் நோயற்று இருக்க வேண்டும் என்றால் நாம் அன்றாடும் உடற்பயிற்சி செய்வது இன்றியமையாதது ஆகும். உடற்பயிற்சி நமக்கு நோயற்ற வாழ்வை மட்டுமின்றி நம் உடலுக்கு வலிமையையும் அழகையும் தருகிறது. நம் உடலையும் மனத்தையும் வலிமையாக வைத்திருக்க உதவுவது உடற்பயிற்சி ஆகும். குழந்தைகள் உடற்பயிற்சி செய்வதால் உடல் சீராக வளர வைக்க செய்கிறது. உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் தருகிறது. இரத்த ஓட்டம், உணவு செரித்தல் போன்ற உடலில் உள்ள இயக்கங்களையும் செய்வன செய் உடற்பயிற்சி உதவுகிறது. நன்றி.
8: என்ன நேர்களே, பேசு சென்னை பேசு நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிங்களா? இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்க ஆர்ஜி சுபஸ்ரீ. நன்றி, வணக்கம்.
9: Hi everybody, I'm singer Unikrishnan and you're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம்,

0: आप रहे।
1: வணக்கம் மக்களே, இது உங்க சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே சம்யுக்தா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மனுஷங்களை பத்தினது. அவங்க வாய்ஸ் யாருக்கும் கேட்காம போன வாய்ஸ், அவங்க ஸ்டோரிஸ் யாரும் பார்க்காம போன ஸ்டோரிஸ், லைஃப் அவங்களுக்கு கொடுக்கற அந்த ஒரு சின்ன சான்ஸ், அதுதான் ஒருத்தவங்களோட மொத்த லைஃபையே மாத்துறும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அதுதான் உண்மை. இது ஜஸ்ட் ஒரு ரேடியோ நிகழ்ச்சி இல்ல, இது உங்க வாய்ஸ் கேட்கப்படும் ஒரு இடம். சம் வாய்ஸஸ் ஆர் லவுட் அண்ட் கிளியர், தே ஆர் ஹர்ட் இன்ஸ்டன்ட்லி, பட் சம் வாய்ஸஸ் ஆர் குவைட், தே ஸ்ட்ரகிள் டு பி ஹர்ட் வெரி ஆஃபன். தீஸ் அன்ஹர்ட் வாய்ஸஸ் பிலாங் டு உமன், சில்ட்ரன், பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ், மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் தட் ஹவ் பீன் புஷ்ட் அசைட் ஃபார் ஜெனரேஷன்ஸ். பெண்களுக்கு பொதுவாகவே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, வீட்டில், வேலையில, சொசைட்டில. Yet their voices are often questioned, ignored and undervalued. If we pause for a moment and truly listen, we'll realize how much strength, wisdom, pain and hope these voices carry. That's why today's theme is everyone gets a say, everyone gets a chance. ஒவ்வொருவருக்கும் பேச ஒரு குரல் உண்டு, ஒவ்வொருவருக்கும் வாழ ஒரு வாய்ப்பு உண்டு. If you're talking about Sustainable Development Goal 10, which focuses on reducing inequality and creating a fairer world for women, for men and for every individual. So stay with us for next 30 minutes. Let's listen carefully, speak honestly and think about how together we can build a more equal and humane society. The United Nations introduced 17 Sustainable Development Goals to help create a better future for people and the planet. SDG 10 is about reducing inequalities, not just between rich and poor countries, but within our own homes, schools, workplaces and communities. Inequality isn't only about money. It appears through gender, caste, education, disability, language and social background. இன்இக்வாலிட்டி பொதுவா நம்ம என்ன நினைப்போம், கம்மியான பேமெண்ட், ரொம்ப கம்மியான வாய்ப்பு, சேஃப்டி கன்சர்ன்ஸ் இன் பப்ளிக் ஸ்பேசஸ், பேலன்சிங் பெய்டு ஒர்க் வித் அன்பெய்ட் ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அதர்ஸ். ஆனா இன்இக்வாலிட்டினா ஆக்சுவலா என்னது? லிமிடெட் ஆக்சஸ் டு எஜுகேஷன், சரியான மருத்துவ வாய்ப்பு இல்லாதது, டிஸ்கிரிமினேஷன் டியூ டு காஸ்ட் ஆர் டிசபிலிட்டி, லேக் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அண்ட் வாய்ஸ். When inequality exists, potential is lost. சமத்துவம் வளரும் போது சமூகமும் வலிமையோட வளரும். SDG 10 reminds us of simple but powerful truth. Everyone deserves dignity, fairness and a real opportunity to succeed. இப்போ நீங்க கேக்குறது MOP சமுதாய வானொலி 107.8. SDG 10 in India. Let's look around us right here in India. Inequality is not hidden. It's visible in daily life. சில குழந்தைகள் மாடர்ன் கிளாஸ் ரூம்ல, இன்னொரு சில குழந்தைகள் அடிப்படை வசதி கூட இல்லாம படிக்கிறாங்க. சிலருக்கு செக்யூரான வேலை, இன்னொரு சிலருக்கு ஒரு ஒரு நாளும் உறுதி இல்லாத வாழ்க்கை. For women, inequality appears even more clearly. Many women are paid less than men for the same work. Women in informal sectors lack job security and maternity benefits. Safety concerns limit women's freedom to travel, study or work late. People with disabilities face broken infrastructure and lack of accessibility. Migrant workers live with uncertainty and limited protection. Caste-based discrimination still affects access to opportunities. These issues are not distant. They exist in our streets, our workplaces, and sometimes in our own homes. Reducing inequality means ensuring that no one is held back because of who they are or where they come from. தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்கலாம். அடுத்த நிகழ்ச்சி ஒரு நேர்காணல். ஓவர் டு ஆர்ஜே தீக்ஷிதா.
2: வணக்கம் மக்களே, This is your Ajay Dikshita. Today's topic made us think twice about how people are living from every nook and corner. to make you guys think more and open many people's eyes and ears, and to help us understand this better, we have a special guest with us today. Joining us today is Ms. Malvika, who is a creative storyteller and people and cultures professional who connects ideas with impact. She was working as an HR for past 4 years and now has started her own journal brand. She is here to share her thoughts on reduced inequality and how stories and culture can inspire real change. Welcome to the program, ma'am.
0: Hi, thank you. Thank you for having me.
2: When we talk about inequality, income is the often first thing people think about. From your experience, how does income inequality affect people's daily life?

0: ஹலோ, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்.
0: ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்க பேர் என்ன?
1: வணக்கம் அஜய், என்னோட பேர் லக்ஷிதா. நான் வந்து நுங்கம்பாக்கம்ல இருந்து கால் பண்றேன். நான் பிரைவேட் கம்பெனில வர்க் பண்றேன்.
0: Thank you for calling. உங்களோட question ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். உங்க வர்க் பிளேஸ்ல நீங்க ஃபேஸ் பண்ற பிகெஸ்ட் ப்ராப்ளம் என்னது?
1: நான் வந்து சேம் வர்க் பிளேஸ்ல மென் கூட வர்க் பண்றேன். ஆனா சேம் வர்க் தான் பண்றேன். ஆனா எனக்கு சாலரி வந்து கம்மியா இருக்கு. வர்க் பிரஷர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சேம் தான் இருக்கு. ஆனா எனக்கு ரெகக்னிஷனே இல்ல. சம்டைம்ஸ் ஓவர் டைம் ஜாப் பண்ணாலும் எனக்கு சொல்லிடுவாங்க. அப்போ ரொம்ப டிமோட்டிவேஷனா ஃபீல் ஆகும். அப்டேஷன் டைம்லயும் நம்ம எஃபர்ட் ஓவர்லுக் பண்ணிடுவாங்க. வீட்டுல இருந்து ஆபீஸ் வர வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வருவேன். அது யாரும் பார்க்க மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுல.
0: உங்களோட ஹானஸ்டிக்கு ரொம்ப நன்றி. சேம் ஒர்க், சேம் எஃபர்ட், பட் டிஃப்ரெண்ட் பே, இதுதான் இன்இக்வாலிட்டி. இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லை, நிறைய ஒர்க்கிங் உமனோட இதான் டெய்லி ஃபேஸ் பண்ணுறாங்க. உங்க வாய்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராங்கா இருங்க அண்ட் கீப் ரைசிங் யுவர் வாய்ஸ். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் ஸ்டோரி லக்ஷிதா. தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ, நன்றி.
0: இப்போ அடுத்த காலர். ஹாய், where are you calling from?
2: Hello.
0: Hi.
2: Hi RJ.
0: Where are you calling from and what's your name?
2: I'm Umme Salma. I'm calling from Coimbatore and I'm a college student. Since school days itself, I've always liked science and technology a lot. And slowly that interest turned into a big dream. I really want to become an engineer one day and okay. do something meaningful with my career.
0: Okay.
2: But honestly, one of the biggest challenges I face is in the mindset in some parts of my family.
0: Mm.
2: Sometimes they say that girls don't need to study too much and that like getting married is more important. Hearing things like that can feel a little discouraging at times because I know I want to study further, build my career and become independent. Even with all that, I'm trying my best to focus on my studies and move step by step towards my goal. I strongly believe that when a girl studies well and becomes independent, it not only changes her life, but also supports her whole family and inspires other girls who might be facing similar situations. My aim is to finish my engineering degree, get a good job, and one day help students who feel their dreams are limited by social expectations.
0: Thank you for sharing your story. So honest. Your determination shows that dreams are not limited by gender and education has the power to transform both individual lives and entire families. Voices like yours slowly change mindset and inspire many young girls to believe in their own potential. Keep working towards your goal with confidence. We wish you great success in becoming the engineer you aspire to be. All the best, Ume. Thank you. Thank you so much. Hello. Hi, how are you?
3: Hi, I'm fine.
0: Where are you calling from and what's your name?
3: Hi RJ, I am Alafya. I'm calling from Bangalore. I work in an IT company.
0: Okay, there's a small question for you. Do you feel yes. there's any changes for women in your workplace?
3: Well, I do believe that changes are slowly happening. When I see women as team leads and managers in the office, it genuinely makes me happy. But when it comes to ground reality, there are still many problems. Women are often not considered for leadership roles.
0: Yeah.
3: There are safety concerns and situations where equal respect is missing. Even when some women are extremely talented, they end up missing opportunities because of family pressure and societal expectations.
0: True,

0: equality is in favor. It's a right. Thank you for calling.
1: Thank you.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன் அர்ஜே. வணக்கம், நான் மதுரையில இருந்து கால் பண்றேன். நான் ஒரு ஹோம் மேக்கர்.
0: ரொம்ப சந்தோஷம் உங்களை காலுக்கு. உங்ககிட்ட ரொம்ப ஹானஸ்டா ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். உங்க லைஃப்ல நீங்க ஃபீல் பண்ற பிக்கெஸ்ட் இன்இக்வாலிட்டி என்ன?
2: ஆச்சே, வீட்ல எல்லா வேலையும் நான் தான் பண்றேன். காலையில எழுந்து சமையல், பசங்களுக்கு ஸ்கூல் ரெடி பண்றது, வீட்டுல கிளீன் பண்றது, அப்புறம் எல்டர்ஸ் கேர், நைட் வரைக்கும் ஒர்க். ஆனா இது என்ன ஒர்க்? நீ யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க.
0: உங்க டே ஸ்டார்ட் ஆகுறதே ரொம்ப ஏர்லியா இருக்கு போல.
2: ஆமா அஜய், லீவ்னு ஒண்ணும் இல்ல, சிக்கா இருந்தா வேலை நிற்காது. யாரோ வந்து வேலை செஞ்சா அவங்க ஆபீஸ் போறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பண்றது எல்லாம் ஜஸ்ட் ஹவுஸ் ஒர்க் சொல்லுவாங்க.
0: அது ரொம்ப வலியான விஷயம். உங்க எஃபர்ட்ஸ் ரொம்ப ஈஸிலி டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆகுது.
2: ஆமா அஜய், சாலரி இல்ல, அப்ரிசியேஷன் இல்ல. சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், நான் இல்லாட்டி இந்த வீட்டு எப்படி நடக்கும்? ஆனா அத யாரும் யோசிக்க மாட்டாங்க.
0: இது ரொம்ப பெரிய ட்ரூத். வீட்ல பண்ற ஒர்க்கும் ஒர்க் தான். உங்களோட டைம், எனர்ஜி, லவ் எல்லாமே ரொம்ப பிரைஸ்லெஸ்.
2: ஆர்ஜே, நான் பண்ற வேலை எல்லாம் கடமையா தான் பாக்குறாங்க. ஆனா அது இல்லாட்டி ஒரு நாள் கூட வீடு நடக்காது.
0: ஆமா, அது கடமை மட்டும் இல்ல, அது பிளானிங், மேனேஜ்மெண்ட், இமோஷனல் சப்போர்ட் எல்லாமே மிக்ஸ் ஆன ஃபுல் டைம் ஜாப்.
2: ஆமா அஜய், சோ தேங்க்யூ அஜய், இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல பேசுறதுக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு.
0: உங்க வாய்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் அஸ் அ உமன், அஸ் அ மதர், அஸ் அ ஹியூமன் பீயிங். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் அண்ட் ஸ்பெண்டிங் சம் டைம் வித் அஸ். தேங்க்யூ சோ மச்.
2: தேங்க்யூ சோ மச் அஜய்.
0: இப்போ நீங்க கேக்குறது MOP சமுதாய வானொலி 107.8. பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட கேட்கலாம். ஓவர் டு ஆர்ஜி அலிசியா.
3: Education should never depend on gender, caste or income. Support inclusive education because equal future starts in classrooms. Different backgrounds, different abilities, equal rights. Inclusion begins with respect. Dear listeners, reducing inequalities starts with small actions. You can treat everyone with respect, support women and marginalized voices, speak up against unfair practices, share responsibilities equally, encourage inclusive thinking. Ask yourself, am I truly listening? Am I making space for others? Together, we can build a world where everyone gets a say and everyone gets a fair chance.
0: குரல்கள் பலவிதம், கனவுகள் ஒரு திசை. வாழ்க்கை தந்த வாய்ப்புகளை நாங்கள் கையில் பிடிக்கிறோம். சமத்துவம், சக்தி, பெண்மை, இது உங்க குரல், இது உங்க நேரம். ஒரு குரல், ஒரு கதை, ஒரு வாய்ப்பு, ஒரு மாற்றம். சமத்துவம் சக பெண்மையோட அடையாளம். சமத்துவம் வளரும் போது மனிதநேயமும் வளரும். இது உங்கள் ஆர்ஜே சம்யுக்தா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: வீட்ல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கறதுதான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும் சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமா கேப்போமா.
2: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம்

0: இதனால விபத்துகள்லாம் நடக்கிறத பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போனேன் என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம். மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டிய ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
3: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமா ஆச்சு சொல்லுமா அம்மா, என்னமா ஆச்சு?
6: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.
0: மீண்டும்

0: பாட்டு.
1: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
2: ஆமா ஆமா, அப்பா எப்பவும் வருவாரு.
3: இதோ வந்துருவாருடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
2: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குதே. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
3: நம்ம அவசரத்துக்கு வண்டிய வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
0: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான், ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாவோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.
4: அப்படி போடு போடு போடு ஹெல்மெட் போடு தலையில.

0: இதனையும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒன்னு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம் வேண்டாம், இந்த தவறை செய்ய வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பெரும் சேதம் அடைய வேண்டாம்.
1: இதிலிருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது.

0: Hi, this is Drums Kumaran, world record holder for 50 hours of marathon drumming. I got into Asia, India and Tamil Nadu Book of Records last year. And ide record ku I have been awarded a doctorate from the World Records University, and I'm one of the youngest musician to have a PhD. My social message is not like a typical social message. Enna na ipo enna mari or 18 year old unga veetla or chinna kulandhayo chinna payana vandu edhila interest irundhalo you have to put him into that stream. அவனுக்கு வந்து கிரிக்கெட் தான் பிடிக்கும்னா யூ ஷுட் லெட் ஹிம் கோ அண்ட் லெட் ஹிம் பிளே கிரிக்கெட். அண்ட் அதில் வந்து கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இப்போது என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்டேஜில் வாசிக்கிறத பார்த்துட்டு இவனை மாதிரி நீ ட்ரம்ஸ் வாசிக்கணும்னு சொல்லிட்டு யூ ஷுட் நாட் ஃபோர்ஸ் யுவர் கிட். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ தேர் இஸ் அ கிஃப்டட் டேலண்ட், காட் இஸ் கிஃப்டட் ஹிம் ஆர் ஹர் அ குட் டேலண்ட். ஸோ அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் யூ ஷுட் லெட் ஹிம் ஆர் ஹர் க்ரோ, அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ திஸ் இஸ் மை message for all the parents and for the kids also. And you are listening to MOP Community Radio 107.8, our radio, our community, our pride. And I would like to do a small performance for the listeners. Tak dimi tak junna tak tak tak tak tak tak dimi tak junna tak tak tak tak tak dinna tak dimi tak junna tak dimi tak tak dimi tak tak dimi. Thank you so much.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம எஃப்எம். இது எம்ஓபி எஃப்எம், இது உங்க எஃப்எம். Listeners, you're listening to MOP Community Radio 107.8, our society, our pride.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொந்தக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடைக்காயெல்லாம் வேஸ்ட்.
2: தேர்ஃபோர் அடாப்ட் டெரஸ் கார்டனிங் விச் இஸ் மோர் எக்கனாமிக்கல், ரிலையபிள் அண்ட் ஹெல்தி. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹாய் லிசனர்ஸ், நாங்கள் மியூசிக் டைரக்டர் ராஜ். யூ லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ அவர் கம்யூனிட்டி ஆஃப் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் விக்னேஷ் சந்திரசேகர் பேசுகிறேன். இந்தியாவில் நம்ம வந்து நம்ம கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரைடை வந்து கீப்அப் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த ப்ரைட் இருக்கும். நம்ம கண்ட்ரிக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப் என்னென்னா, குப்பைகளை நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்கிற டஸ்ட்பினில் மட்டும் போடுற ஒரு பாயிண்ட் இல்லாமல், அந்த டஸ்ட்பின்னை வந்து ரெகுலராக வெளில எடுத்துகிட்டு போய் சிட்டி உங்கள் பக்கத்தில் இருக்கிற கம்யூனிட்டி டஸ்ட்பின்ஸில் போடுறாங்களாங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் எனி சின்ன சின்ன இந்த பேப்பர் இல்லை அந்த மாதிரி ஷார்ப்னர்ஸ் அண்ட் வாட் எவர் வேஸ்ட் யூ ஹேவ், ட்ரை டு மேக் இட் அ பாயிண்ட் தட் யூ ஆல்வேஸ் கேரி இட் வித் யூ அண்ட் யூ டம்ப் இட் அவுட்சைட் யுவர் காலேஜ். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இட் ஆல்வேஸ் உங்களோட காலேஜை அழகாக வச்சுக்கும், நம்மளோட சென்னையை அழகாக வச்சுக்கும். இதனால் நம்ம வந்து நம்மளோட நாடும் இந்தியாவும் அழகாக இருக்கும். நன்றி.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சென்னை, நமஸ்தே, வணக்கம், சாஸ்ரீ அகால். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நான் ஆர்ஜே வர்ஷா. ஆர் யூ கைஸ் ரெடி டு கோ த்ரூ அ ரோலர் கோஸ்டர் ரைட்? ஒன் பார்ட் ஆஃப் அ சொசைட்டி என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நம்ம வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்மளோட பாரம்பரியம்லாம் அழிஞ்சிட்டு இருக்குன்னு. இன்னொரு பார்ட் என்ன ஃபீல் பண்றாங்க, நம்ம பாரம்பரியத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளோட க்ரோத் கம்மியாகுதுன்னு. ஓகே, அதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாமே. எஸ், டுடேஸ் டாபிக் இஸ் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் இந்தியன் கல்ச்சர். ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். நம்ம ஸ்டுடியோல இன்னைக்கு நம்மளோட ஆர்ஜே பாஸ்கி வந்திருக்காரு. லெட்ஸ் ஹியர் ஹிஸ் டேக் ஆன் திஸ் டாபிக். ஆர்ஜே பாஸ்கி இப்போ தமிழ் மூவிஸ்ல ஒரு ரொம்ப பெரிய காமெடியன். அவர் நிறைய செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ பண்ணுவாரு. டுடே ஹி கெட்ஸ் அ டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வி இன்டர்வியூ. ஆர்ஜே பாஸ்கி, தமிழ் காமெடியன், ஹாஸ் டன் மெனி மூவிஸ் அண்ட் ஹிஸ் ரீசன்ட் சக்சஸ் பொய் சொல்ல போறோம் ஹாஸ் பீன் அ சூப்பர் ஹிட். ஓகே, அண்ட் நவ் வி ஹாவ் இன் ஆர் ஸ்டுடியோ ஆர்ஜே அஞ்சலி டு இன்டர்வியூ ஹிம்.
2: Before we start our interview, let's know a bit more about RJ Bosky. So will you please introduce yourself to us?
3: Yeah, I'll definitely introduce myself. A lot of people know me as an RJ or a TV talk show host or a cine actor or something. But basically, my life started as a cricketer. I played up to South Zone universities and Indian schools along with Krish Srikanth, Azharuddin, Ravi Shastri and Manoj Prabhakar. Suddenly in 1981, all of them started playing for India. I was just playing in India. That is the only difference. And then on, I wasted about 6 years doing nothing. I'm a bank employee. I work for Indian Overseas Bank. And suddenly, I started writing for Ananda Vigadan. I started writing jokes for Ananda Vigadan. I've done about 17,000 jokes in Ananda Vigadan. From then on, I switched on to stage plays, then to TV, then on to movies, then I do copywriting, I do cricket commentary for ESPN and ZTV, then I do cartooning, I do crossword creating, and a lot of stuff like that. So I'm on to the media now, totally.
2: Our topic is Western influence on the Indian culture. Now, what do you think, sir? To what extent are we influenced by the Western culture?
3: We are getting totally influenced. That is the main worry. As long as about 50 to 60% if we get influenced, there is no problem. We want to do whatever they do, that's the problem. If we draw a line, it is fine. For example, if you take my life, I like to stick to the joint family culture and everything. Though I love flat culture, I'd like to mix with people. I love to go partying and all that. But you know, the problem now, total on the limit alone, thandi, there's absolutely no bounds, no, that you can do anything. You can smoke in the class. You can freak out on the road. You can drink on the road. Anything. Just because they're the son or a daughter of a British prime minister or an American president goes, does all that, we want to yep. All the vices we want to yep from Western culture. But for example, vegetarianism is a very good principle in India. We won't follow if somebody here advocates that. But an American, if he starts an ISKCON association or a vegetarianism, we'll immediately say, that's the right thing, you know, we have to do that. Whereas the roots are already here in India. But if an Indian tells you about the Indian culture, we won't accept.
2: We won't accept.
3: But if a foreigner tells you about the Indian culture, we start following it. That's the problem.
2: So some people believe that this may make us forget our own rich traditions. What do you think about it?
3: Ama, definitely. Because even if I ask somebody who's working in a software company or some call center, you just go and ask him, sir, what are you actually? Immediately you'll get a reply. Well, basically, I'm a software engineer. So, எதையுமே நம்மளால ஃபுல்லா ஃபாலோவே பண்ண முடியாது. ஃபுல்லா ஃபாலோ பண்ண முடியாதுன்னு இருந்துச்சு, இட்ஸ் பெட்டர் டு ஸ்டிக் ஆன் டு அவர் ஓன் ரூட்ஸ்.
2: பெட்டர் நாட் டு ஃபாலோ தி வெஸ்டர்ன் கல்ச்சர்.
3: சீரியஸ்லி, தேர் இஸ் நத்திங் விச் யூ டோன்ட் ஹேவ் ஹியர். இஃப் யூ டேக் மியூசிக், எவ்ரிதிங் இஸ் ஹியர் இன் மியூசிக். யூ டேக் மெடிசன், எவ்ரிதிங், தேர் இஸ் ஆரிஜின், எவ்ரிதிங் இஸ் ஹியர் இன் மெடிசன். சோ விச் மீன்ஸ் ஒன்லி பீப்புள் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் ஆர் ஃபைட்டிங் டு கெட் ஆர் பேட்டன்ஸ் அண்ட் ட்ரேட் மார்க்ஸ். We have everything. There is nothing which we don't have. Every guy from Tamil Nadu is becoming a stalwart in all the fields. He is becoming internationally, or she is becoming internationally famous. There is nothing which you don't have here. I personally hate going abroad or staying outside in America anywhere. I love India. I love Tamil Nadu. I love Mylapore.
2: Okay, so you mean that basically people are not thinking about
3: they are not thinking.
2: The
3: just carried away by visual attraction. Okay. One word of mouth, sir. 1 lakh போடுங்க சார், நாளைக்கே 10 crores வரும் சார், உடனே 1 lakh போட வேண்டியது. அது என்னன்னே தெரியுது, நான் ஜென்மத்தில் 1 crore நாளைக்கு வரும் இல்லை, நீங்களே வச்சுங்க சார் பெஸ்ட். ஐ வில் லவ் டு சி யூ அஸ் அ க்ரோர் பத்தின்னு நான் ஐ எம் நாட் பாதர் ஐ கேன் நெவர் கெட் ஃபேசினேட்டட்.
2: So it's a myth that one section of the society is suffering because of this Western culture. What do you think about those people?
3: I pity them, seriously. If I given a chance, I would like to tell them there's nothing which is lacking here. You get the best of life here. Maybe the weather is not very good, conducive for your health and all that, but otherwise you keep sweating here, that you might compare to foreign weather and say, angala beautiful irukum, pona England, pona Italy, anga America, abrilala. It's nice for a temporary visit, say for 1 month or 2 months, it'll be fine.
2: Okay.
3: But definitely after 2 months, you will feel that definitely it's much better here, because angala poning and you don't even
1: people.
3: Have time to Talk to your relatives. It's like Bombay, you just any guy hardcore Tamilian just ask him to go to Bombay one week, he'll just be seeing traffic throughout for 24 hours, nothing else. The Bombay is also almost westernized, but you will only see fast life, mechanical life. You won't know what is emotions, you won't know the relationship, you know, you won't know who's your chitappa, who's your tata, nothing you'll know. You'll only know people, people, people, how to make money. All of that's the difference.
2: Okay, now does this Western influence bring a change in our family structure? Like before, in our Indian culture, we strictly believe in joint families living together. But now, being a youngster or, you know, being influenced by the Western culture, we want to be in nuclear families. You know, our privacy is more important. What do you think about that?
3: Even I believe in that, because I am a believer of freedom. I really believe in freedom both ways, giving freedom and taking freedom. Because
2: don't you think giving so much freedom to a youngster will spoil his
3: life? See, I'm coming to that point. I was in a joint family, brought up in a joint family. Parents gave me the utmost freedom. I had a lovely set of friends, and we used to make the maximum fun. We used to just keep sitting in the platform, making fun of everybody. But nothing went wrong, because we always had some fear over our elders. That was there. And they also respected us. They never questioned us, interrogated, nothing. But nowadays, when you give freedom, people tend to misuse. That is the problem.
2: That's because we are being influenced by the Western culture.
3: Western culture. That is why you give more importance to your parents and feel that we have to draw a line. As long as this, see, 9:30, 10, we can freak out with our friends. After 10 o'clock, it is our duty to listen to our parents. Why not we get, so that we respect them. Next day, we'll definitely get more concessions. And the angle la pona problem
2: ikide. So now we have so many days coming, like Valentine's Day, Mother's Day. Adha pathi neenga enna nanikringa?
3: நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. அதாவது இப்போ நம்ம எந்த அளவுக்கு வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறோன்னா, வேலண்டைன்ஸ் டேங்கிறது நமக்கு என்னென்னு தெரியுது அப்படின்னா, யாரோ ஒரு ஃபாதர் வேலண்டைன் ஒருத்திருந்தார், அட்வொகேட் பண்ணார்ல லவ்வுக்கு, உடனே அதுக்கப்புறம் எல்லாரும் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஒரு பர்டிகுலர் டே வந்து லவ் செலிப்ரேட் பண்ணுறோன்னா, அப்போ மற்ற நாள்லாம் லவ் இல்லையா? எனக்கு ஒன்றே ஒன்று புரியவே இல்லை. ஒரு லவ் பண்ணும்போது ஐ லவ் யூங்கிறாங்க. இப்போ நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம டெய்லி பார்த்துக்கிச்சே ஐ ஃப்ரெண்ட் யூ சொல்லி இருக்கோம். ஏன்னா நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப் டெஃபினட்டாக இருக்குன்னு. அதனால நம்ம ஃப்ரெண்ட் யூலாம் சொல்றது இல்லை. இந்த லவ் பண்றவங்களுக்கு உள்ளூர பயம், நமக்குள்ள நிஜமாவே லவ் இருக்கா இல்லையான்னு. இந்த பயத்தை போக்குறதுக்காக இல்லை, பாக்குறச்சு எல்லாம் ஐ லவ் யூ தயவுசெய்து சொல்லிட்டு நீ சொல்லணும்னா வேற யாராவது சொல்லுவா, இந்த மாதிரி இந்த பயத்திலேயே இருக்காங்க. இது ஒரு பக்கம். இப்போ டே பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே லவ்வுக்கு, அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப் டே, இப்படியே போய் மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, சித்தப்பாஸ் டே, அத்தைஸ் டே, எதிர் வீட்டு மாமிஸ் டே, பக்கத்து வீட்டு நாய்க்குட்டிஸ் டே, அடே டே அப்படின்னு ஒரு டே. ஒரு ஸ்டேஜில் கவுண்ட் பண்ணி பார்த்தா 475 days வருது. வருஷத்துலேயே 365 days தான் இருக்கு. எப்படி உள்ள டேஸ் கொண்டாட முடியும்? சத்தியமாக கொண்டாட முடியாது.
2: What about the way we dress, sir? Like girls being wearing jeans and late night parties for girls.
3: ஆமாமா, இப்போ முன்னெல்லாம் ஜீன்ஸ் கிழிஞ்சதுன்னா டெய்லர் கிட்ட போய் தயவுசெய்து கொஞ்சம் தச்சு டான் பண்ணி கொடுங்க சார்னு கேட்போம். இப்போ புதுசாக வாங்கின ஒரு ஜீன்ஸை கிழிச்சிக்கிறாங்க, இது ஒரு ஃபேஷன். முன்ன வந்து ஷர்ட் வாங்கிட்டு துவைச்சிட்டு ஷ்ரிங்க் ஆச்சுன்னா ஐயோ இது தூக்கின்னு இருக்கே ஷர்ட்டு அப்படிங்கிறோம். இப்போ ஷர்ட்டு தூக்கின்னு இருக்கணும், இடுப்பு தெரியணும், இப்போ அதுதான் ஃபேஷனு. அதுக்கப்புறம் முன்ன வந்து சப்போஸிங் பேண்ட்டோட லென்த்து போயிட்டு கீழே நூல்லாம் அப்படியே தனித்தனியாக தொங்கிச்சுன்னா வந்து நம்ம வந்து அந்த நூல்லாம் மடித்து கொஞ்சம் தைச்சு கொடுன்னு கேட்போம். இப்போ அந்த தையெல்லாம் பிரிச்சுட்டு நூல்லாம் அப்படி தரையில் பெருகினே வரணும். இப்போ அது ஒரு ஃபேஷன். அந்த காலத்தில் எதெல்லாம் டிஃபெக்டாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலத்தில் ஃபேஷனாக மாறினிருக்கு. ஸோ இப்போ அது ஒரு பயங்கரமான சேஞ்ச் வரும். இப்போ எந்த சேஞ்சும் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் குட் கிடையாது. இப்போ வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ல சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரொம்ப இமோஷனலா இருந்து நம்ம மைண்ட் டாமினேட்டட் கண்ட்ரி நம்மளுது. இப்போ எதுவாக இருந்தாலும் இமோஷனலா இல்லை ஒரு ஆஃபீஸ்ல வந்து இல்லை உங்க ஒர்க் சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன், இமோஷனலாகி போய் அப்படியே கண் கலங்கி டிவி சீரியல் பார்த்த மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க சைடில் ஒரு ஓரத்தில். வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் வந்து ஐ எம் வெரி சாரி இஸ் பிலோ யுவர் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு பாஸ் பிடிச்சி ஏறினார்னா ஓகே சார் ஐ அக்செப்ட்னு சொல்லிட்டு அப்பாலஜைஸ்னு சொல்லிட்டு போய் டெவலப் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க அகாடமிக்கா. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வெஸ்டர்ன்லேருந்து வந்ததுனா நல்லது.
2: வாட் அபவுட் பார்ட்டிங் சார், பார்ட்டிகள், லேட் நைட் பார்ட்டிஸ் அண்ட் அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க?
3: லேட் நைட் பார்ட்டிஸ் எனக்கு வந்து நான் போனதே கிடையாது. பார்ட்டின்னா என்னென்ன தெரியாது, நியூ இயர் பார்ட்டின்னு ஒன்று வரும் அது தெரியும். ஸோ ரொம்ப பார்ட்டிங்கில் வந்து பாருங்களேன் இப்போ வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், மிஸ்பிஹேவியர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டைட்டில் போதையில் ஒரு ஸ்டேஜில் வந்து தண்ணி அடிச்சுட்டு கண்ணா பண்ணான்னு ரோட்லலாம் சேஸ் பண்ணின்னு ஒரு பொண்ணை சேஸ் பண்ணின்னு போய் அந்த பொண்ணு செத்து போய் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு நியூ இயர் பார்ட்டியில். ஸோ இப்போ பாருங்களேன் இப்போ நீங்கள் வேடியூ ட்ரால் இப்போ நீங்கள் எது என்ன ரூல் கொண்டுருவீங்க? நீங்கள் வந்து தண்ணி அடிக்கலாம் சார், வளர்றது கரெக்டாக ஒரு ஸ்டேஜ் முன்னாடி நீங்கள் அந்த பெக்கோடு நிறுத்திக்கணும் சார். நீங்கள் எப்போ வளர ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கணும் சார். அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இது அவங்கவுங்களோட கண்ட்ரோலு, மேன் டு உமன் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, மிஸ்பிஹேவியர் எங்கே போதாலும் நடக்குது மிஸ்பிஹேவியர். ஸோ மிஸ்பிஹேவியருக்கு இதுதான் ரூட்ன்றச்சு. பார்ட்டி வந்து ஒன் ஆஃப் த ஃபார்ம்ஸாக இருக்கு. ஆமாம், லவ் மேரேஜ்
2: பற்றி அது
3: அது அது வந்து டெஃபினட்டாக வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா Western culture is too good. அதான் நான் சொல்ல வரேன்.
2: So you think that's infatuation?
3: Purely physical attraction தான். Complete physical attraction தான் லவ்ங்கிறது. ஏன் நான் சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன், இப்போ நீங்க போன்ல நான் உங்களோட பேசுறேன், ஒரு பியூட்டிஃபுல் வாய்ஸ், உங்க வாய்ஸ், நம்ம வந்து போன்ல ஒரு வாரம் பேசினே இருக்கோம் ரெண்டு பேரும், ஃபேண்டாஸ்டிக்கா ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே ஃபேசினேட் ஆகினே இருக்கும். லவ் வந்து ஆடியோலயே வந்துருது நம்ம வாய்ஸ்லயே. ஐ ரியலி லவ் தட் பர்சன் போட வாய்ஸ்னா சொல்லி முடிகிறீங்க. நான் ஒரு மாசம் கழிச்சு நேரில் உங்களை நான் பாக்குறேன், நீங்க பாக்கிறதுக்கு சூர்பனக மாதிரி இருக்கீங்க. அப்போ நான் கண்டினியூ பண்ணுவேன் லவ் உடனே சொல்லுவேன்னா, ஆக்சுவலி மனசு தான் அப்படின்லாம் சொல்ல சான்ஸே கிடையாது. இது லுக்ஸ் தான், ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தரை பார்த்து அட்ராக்ட் ஆகிறோம், அதில் தான் ஆரம்பிக்குது லவ். ஸோ ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான்.
2: சார் நம்ம தமிழ் சினிமா கூட இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்னால, வெஸ்டர்ன் கல்ச்சர்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குல்ல சார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
3: ஆமாம், ராக்கு, ரேப்பு, அது இதுன்னு சொல்லி கிராமி அவார்ட்ஸ் டைப்பில் பாட்டு வந்து ஒரு பாட்டு முன்னெல்லாம் ஒரு பாட்டு காதில் விழும், இப்போ காதில் விழுறதே இல்லை. என்ன என்ன பாடுறாங்க, தமிழ் லிரிக்ஸ் முதல்ல காதில் விழாமல் இருந்தது, இப்போ இங்கிலீஷ் லிரிக்ஸ் காதில் விழல. ஏன்னா இப்போ வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் அடாப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரீமிக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ரீமிக்ஸோட டெஃபினேஷன் உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு என்னெந்த பாட்டெலாம் பிடிக்குமோ அந்த பாட்டெலாம் பிடிக்காமல் போனோம்னா ரொம்ப ஈஸி, ரீமிக்ஸ் ஒரே ஒரு அந்த பாட்டு கேட்டிங்கன்னா போகிறோம். எதுவுமே வாட்சி ஜாச்சு வாட்சி இகிச்சு ஊச்சின்னு சூயிங்கம் கச்சு துப்புற மாதிரியே இருக்கு ஒரு 3 மினிட்ஸ் கேட்டால் அது ரீமிக்ஸுங்கிறாங்க. அந்த ஒரிஜினல் கம்போஸ் கஷ்டப்பட்டு நம்ம சதர்ன் கல்ச்சரில் ரூட்ஸில் ஒரு கிளாசிக்கல் மியூசிக் பேஸ்லாம் போட்டு எவ்வளவோ சிந்திச்சு இளையராஜாலாம் எவ்வளோ பாட்டெலாம் போட்டிருக்காங்க. அதை வந்து வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாத்திரம்னு சொல்லிட்டு டோட்டலாக கெடுத்து அது வந்து யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ பிடிக்கும், ரொம்ப ரொம்ப ஷார்ட் லிவ்டாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது பிடிக்காமல் போயிடும்.
2: What about this hair coloring and you know youngsters getting
3: wrong on all the hair coloring பத்தி கேக்குறீங்க. பட் இருந்தாலும் சொல்றேன், ஹேர் கலரிங் வந்து என்ன, அது வந்து மெடிக்கல் எஃபெக்டா மெடிசினலா பண்றாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு டெய்லியே இப்போ ஹோலி மாதிரி இருக்கு யாரை பார்த்தாலுமே. ஏன்னா வந்து ஒரு 4 வகுடு எடுத்துக்கிறாங்க தலையில. ஏன்னா என்னமோ கான்ரோ ஸ்டைல்னு புதுசாக ஒன்று இருக்குது போல இருக்கு. அது பார்த்தீங்கன்னா பொல்லாதவனது ஒரு படத்தில் தனுஷ் கூட வச்சுருப்பார் கான்ரோ ஸ்டைல்னு, இப்படி ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு சாப்ஸ்டிக்லாம் விட்டீங்கன்னா அது அப்படியே நிற்கும். அந்த இவர் சர்வர்லாம் காதில் குச்சி வச்சுப்பாங்க, பென்சில் வச்சுப்பாங்க. அது மாதிரி முடிக்குள்ளேயே நீங்கள் பென்சில் பேனாக அதெல்லாம் வச்சுக்கலாம். அண்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா 4-5 வகுடுலாம் எடுத்துட்டுருக்காங்க தலையில். அது பார்க்குறதுக்கு மவுண்ட் ரோட் 4-லைன் டிராஃபிக் மாதிரியே இருக்குது. வண்டிலாம் போய் எப்படியா இருக்கும், அந்த டயரு ட்ரக்கெல்லாம் மண்ணில் போச்சுன்னா அது மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஹேர் கலரிங்கில் வந்து ரெட்டு, ப்ளூ, விப் கியூஆர்லாம் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் சொல்லி தருவாங்க. பிரிசம், 7 கலர், ரெயின்போ கலர், அதெல்லாம் இப்போ தலையிலேயே பார்க்கலாம். இன்னும் ஒரு ஸ்டேஜில் வந்து கம்ப்ளீட்டாக கலர் கலராக லிக்விட்லாம் குடிச்சிட்டு ப்ளூ கிட்னி, ரெட் ஹார்ட், ஒயிட் இன்டெஸ்டைன், இந்த மாதிரிலாம் கூட வரும் போல இருக்குது. டோட்டலாக கலரிங் பண்ணிட்டு நார்மலாக இல்லை, யாரும் வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு நார்மலாக ஒரு மனுஷனை மனுஷனாக பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் கலரிங்கோடைய தாத்பரியம்.
2: What about the food habits? இப்ப சாம்பார் சாதம் அதெல்லாம் யாருமே சாப்பிடுறது இல்ல. யாரு கேட்டாலும் பிஸா, பர்கர்ஸ், அதுதான் எல்லாரும் லைக் பண்றாங்க.
3: பீஸா, சூப், ஏன்னோ அப்படின்னு சொல்லி இட்டாலியன் பீஸா இதுதான் சொல்லிட்டு அதான் சொல்லணும். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு யாராவது ஒரு பையன் ஒருத்தன் வரான்னா அவன் பின்னாடி ஒரு 4 பேர் இருந்தால் உங்களுக்கு தெரிய தெரியுது. ஏன்னா அவன் அவ்வளோ குண்டாக இருக்கான் அந்த பீஸா சாப்பிட்டு ஒரு பெரிய குரூப்பே பின்னாடி வந்துன்னு இருக்கு, அது தெரியவே இல்லை நமக்கு. ஸோ இந்த நம்ம ஊர் வெதர் கண்டிஷன்ஸுக்கு ஒதுக்கும் இந்த மாதிரி ஃபுட்டு இதில் என்ன வேணால் சாப்பிட்லாம். சாப்பிட்டு எக்ஸர்ஷன், இது கேலரிஸ் பர்ன் பண்ணுற ஐடியாலாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே உட்காந்து சாப்பிட்டுனே இருக்காங்க வெஸ்டர்ன்.

0: இம்ப்ளிகேஷன்ஸ். இப்ப ஃபாரின்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்க எஸ்என்டி தனியா இருக்கும்.
1: ஆமா,
0: அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
1: I'll give you an example. என்னுடைய அங்கிள் ஃபாதர்ஸ் யங்க பிரதர் ஹூஸ் அ chair professor in Northwestern University, Illinois. He's a chairman there. He's been teaching management for the past 40 years. His Tamil, English is nothing has changed for over the past 40 years. Accent la onnume kedaadhu inge ana oru ore oru varam engayadhu Mississippi engaya oru pakkam poiittu Houston engaya poiittu adukoda Houston adinuvanga style inga vandute inga machi oru varam aaliye kan well actually you know I got to go to you as you know avan ore dress pusna avan American normally pesinirukan ivanga vandu edho oru vaayila edho oru chakra katti edho onta pota mari ore accent potu pesranga. அதனால் வந்து கூடிய மட்டும் இந்தியன் ரூட்ஸ் பற்றி நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறது பெருமை. பிகாஸ் நீங்கள் அமெரிக்கன் விமன் அண்ட் ஃப்ரெஞ்சு விமன்லாம் கூட நிறைய பேர் நான் மீட் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் வந்து இங்கே கலாட்சேத்திரால வந்து நம்ம பரதநாட்டியமுடைய கல்ச்சரை கற்றுண்டு கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கிறாங்க, இன்டெப்த்து போகிறாங்க. அந்த ரூட்ஸ் ஆஃப் பரதநாட்டியம் எப்படி அதை ஆரம்பிச்சது, அது எப்படி பண்ணணும், எல்லாம் பண்ணி அவங்க மாஸ்டர் பண்ணுறாங்க. நம்ம கல்ச்சரை டோட்டலாக மாஸ்டர் பண்ணுறாங்க, அதோடைய சீக்ரெட்னஸை நல்லா பாதுகாக்கிறாங்க அவங்க.
0: அதனால சார் நம்ம இப்ப ராக் கல்ச்சருக்கு போயிட்டோம். அப்ப ஃபாரினர்ஸ் ஆர் கெட்டிங் அடாப்டட் டு ஆர் கல்ச்சர், தே லைக் இந்தியன் மியூசிக். பட் நவடேஸ் யங்ஸ்டர்ஸ் டோன்ட் லைக் இந்தியன் மியூசிக், தே பிரிஃபர் லிசனிங் டு ராக் மியூசிக் பெட்டர் தன் த இந்தியன் சுப்ரபாதம் அண்ட் ஆல் தட்.
1: அதான் உங்களுக்கு வந்து அல்டிமேட்டாக நீங்கள் வந்து மியூசிக் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக பீஸ் ஆஃப் மைண்ட், யூ லைக் டு ரிலாக்ஸ், மென்டலாக டென்ஷன் வந்து ஈஸ் அவுட் ஆகணும், இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அந்த ஆங்கிளில் நீங்கள் இந்த ராக் இதெல்லாம் இருக்கும், ஷார்ட் லிவ்டாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே ரிதம் பேஸ்டாக இருக்குது, பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது, மெலடிக்கு இன்றைக்கி ஸ்கோப்பே எல்லாம் போச்சு, அதனால இதெல்லாம் ஷார்ட் லிவ்டாக இருக்கும். பட் நீங்கள் வந்து 70s 80s வந்து மெலடி நீ கேட்டிங்கன்னா ரொம்ப இன்னும் கம்ஃபர்ட்டிங்காக இருக்கும். ஸோ இது ஒரு ப்ராசஸ் தான், இவங்களை தடுத்து பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிடுங்க, பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது எது பெட்டர்ன்னு தோணும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக தில் கெட் பேக் டு திஸ் இந்த டைப். பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் இருக்குது பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபுக்கு பயங்கர வேல்யூ ஜாஸ்தின்வாங்க எப்பவுமே. கலர் ஃபோட்டோகிராஃப் வித விதமாக நீங்கள் எடுத்தால் கூட பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற லைஃப் இதில் இல்லைன்னு. ஸோ இட்ஸ் அ சைக்கிள், இட் வில் டெஃபினெட்லி கம் பேக் டு
0: யூ.
1: யூ ஷியர்லி கெட் பேக், பிகாஸ் ஒரிஜினல் பீஸ் ஆஃப் மைண்டு, ரியலாகவே ரிலேட்டிங் யுவர் செல்ஃப் டு ஜெனுவின் ஹாப்பினஸ் அண்ட் ஜெனுவின் கம்ஃபர்ட், பீஸ் ஆஃப் மைண்ட் நீங்கள் பார்க்கும்போது அந்த உங்களுடைய ரூட்ஸ், உங்கள் ஃபேமிலி ரூட்ஸில் என்னென்னலாம் இவால்வ் ஆச்சோ அதுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தின்றத போக புரிஞ்சு. பட் இது ஆடியோல சொல்லி புரிய வைக்கவே முடியாது. இது நீங்க அந்த process அத போயிடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா நம்ம பெட்டரா இருக்கும்.
0: So don't you think in the experience process la namba romba dooram poitom solli
1: anda neenga ellarum faster
0: irukinga but then, there won't be time to come back, we have already gone very far.
1: Ah adha enga irukke engaludaiya moola level la time agum, ungalku la irukra brain level innum faster kattupinga vishayatha 1 or 2 years la thirupi vandruvinga back to normal, adha solluvanga.
0: So as was said, we hope that we all get back to our roots one day.
1: I only pray seriously
0: For your time with us. Now we know to what extent Western culture has affected the media people. Thank you.
1: Thank you very much.

0: ஓகே பீப்புள், ஸோ நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இட்ஸ் ஹை டைம் வி சைன் அவுட். எங்க பேக்கேஜ்ல ஃபர்ஸ்ட் ஆர்ஜே பாஸ்கியோட இன்டர்வியூ இருந்தது. ஹி டோல்ட் அஸ் ஹிஸ் டேக் ஆன் ஆர் டாபிக். நெக்ஸ்ட் வாய்ஸ் ஆஃப் த பீப்புள்ல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ஃபெஷனைசேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். குவிசர்ஸ் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாங்க, மூவிங் டு த ஃபியூச்சர் டஸ் நாட் மீன் ஃபர்கெட்டிங் த பாஸ்ட்னு. Hope you had fun for the last 30 minutes with us, and we will get back to you soon with lots more. Stay tuned. Last but not the least, respect your culture and your nation will respect you.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. கணப

0: வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலையை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமா கேட்போமா.
1: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லி

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகள்லாம் நடக்கிறதா பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போனேன் என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம். மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டிய ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
3: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமா ஆச்சு சொல்லுமா? அம்மா என்னமா ஆச்சு?
4: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: பாட்டு.
1: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
2: ஆமா ஆமா, அப்பா எப்பவுமே வருவாரு.
3: இதோ வந்துருவாருடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
2: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குதே. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
3: நம்ம அவசரத்துக்கு வண்டிய வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
0: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: நீயும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம் வேண்டாம் இந்த தவறை செய்ய வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் பெரும் சேதம் அடைய வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது.

ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அபி சரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ், உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லோரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள்.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று இயங்குகிறீர்களா? இதோ MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பிளாட்ஃபார்ம். திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் MOP பிளாட்ஃபார்ம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே ஐஸ்வர்யா. உங்களுக்கே தெரியுங்க, நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி வந்து நிறைய பேருக்கு ஒரு ஊக்கத்தையும் என்கரேஜ்மெண்ட்டையும், அவங்க செய்கிற தொழில் இல்லைன்னா அவங்க செய்கிற எந்த விஷயத்துக்காகவும் வந்து எம்ஓபி வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரோலே செஞ்சிட்ருக்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு எம்ஓபி பிளாட்ஃபார்ம் நிகழ்ச்சியில் வந்து நம்ம கூட ஒருத்தர் சேர்றாரு. அவரை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி அவர் இருக்கிற தொழில் பற்றி நம்ம பார்ப்போம். அவர் இருக்கிற தொழில் தாங்க சினிமா. சினிமான்ற சொல்லும்போதே நிறைய பேருக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராகவோ, இல்லை வந்து ரிலாக்ஸேஷன், இல்லை நான் வந்து சும்மா ஒரு ஜாலிக்காக போயிட்டு வர்றது அப்படின்னலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோணலாம். ஆனால் வந்து சினிமான்னு பார்த்தவங்களே அது ஒரு கலைங்க. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது? மியூசிக் இருக்குது, டான்ஸ் இருக்குது, ரைட்டர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த லைட் பால் முதல் கொண்டு எவ்வளோ பேர் அதுக்குள்ளே வேலை செய்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து, இப்போது நானே யார்கிட்டயாச்சும் கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து நான் வந்து இவர் மியூசிக்கு அதனால் நான் போகிறேன், இல்லை இவர் நடிக்கிறாரு அதனால் நான் போகிறேன், இல்லைன்னா இவரோட டைரக்ஷன் அதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் யாருமே இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அதனால நான் போகிறேன்னு வந்து இது வரைக்கும் வந்து அவ்வளோ பிரபலமானதே இல்லை. ஸோ ப்ரொடியூசர்ன்றதே வந்து ஒரு பெரிய முக்கிய ஒரு ஒரு இதுன்னு சொல்லலாம். பெரிய அவர் தான் அங்கே மேன் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு சினிமா ஒரு உருவாக்கவே முடியாது. நம்ம எவ்வளோதான் கைத்தட்டினாலும் அவங்கெல்லாம் அங்கே இருக்கணும்னா நம்ம அந்த ப்ரொடியூசர் தான் நினைக்கணும். ஸோ ப்ரொடியூசர்ன்றதே ஒரு பேக் போன் ஆஃப் த சினிமா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட வந்து பிரவீன் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு மலையாளம் ப்ரொடியூசர், ஆனால் வந்து நிறைய படங்கள் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து சின்ன வேலையிலேருந்து ஆரம்பித்து ஒரு ப்ரொடியூசர் லெவலுக்கு இன்னைக்கு இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவரோட உழைப்பு தான் சொல்ல முடியும். ஸோ அவரை நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் காத்துட்ருங்க. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஐஸ்வர்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி பிளாட்ஃபார்ம் நிகழ்ச்சி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜி ஐஸ்வர்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி எம்ஓபி பிளாட்ஃபார்ம் நிகழ்ச்சி. நான் பிரேக்குக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லைங்க, நம்ம கூட ஒருத்தர் சேரப்போறாருன்னு. அவர் தாங்க பிரவீன் ஆரக்கர். அவர் வந்து நம்ம மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து மிக சிறந்த ஒரு இடத்தை பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் இவரோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் புரட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் தாங்க, 10 வருஷத்துக்குள்ள அவர் வந்து எவ்வளோ ஏரியாஸை கவர் பண்ணியிருக்காங்கன்னு அவருக்கே சொல்ல தெரியலன்னு பார்த்துக்கோங்களேன். அதாவது வந்து சின்னதுலேருந்து ஆரம்பித்து இவ்வளோ ப்ரொடியூசர் லெவலுக்கு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக அவரோட பேஷனும் அவரோட டேலண்ட்டும் தாங்க நம்ம சொல்ல முடியும். இந்த ஒரு பொசிஷனில் உட்கார்ந்து இருக்கும்போது இவரோட ஒப்பீனியன்ஸ், இவரோட இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வளர்ந்து வர நிறைய பேருக்கு வந்து ஒரு வழிகாட்டியாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ நான் வாங்க இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவரோட passion towards the film industry, இவரோட ஒப்பீனியன்ஸை தெரிஞ்சுக்கலாம்.

0: இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தடங்கலாவே இருக்கு.
1: சோ இப்ப பாத்தீங்கன்னா சார், ப்ரொடியூசர் தான் எல்லாருக்கும் காசு செலவு பண்றாங்க. அவர் இல்லைன்னா சினிமாவே இல்லைன்னே சொல்லலாம். சோ அது தவிர ப்ரொடியூசருக்கு என்ன என்ன வேலை இருக்கு சார்?
0: ஸ்டோரி சூஸ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து தியேட்டரில் வந்து ஓடி முடிகிற வரைக்கும் ஒரு ப்ரொடியூசரோட இன்வால்மெண்ட் 100% இருக்கணும்.
1: ஓகே, ஸோ அவர் காசு செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவரோட கண் எல்லா துறைக்கும் இருக்கணும்ன்றே சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இந்த ஒரு படம் செய்யும்போது இதோட தடங்கள் என்னெல்லாம் இருக்குது சார்? என்னெல்லாம் ஆப்ஸ்டக்கல்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க?
0: முன்னிலையில் இருக்கிற ஆர்டிஸ்ட் டேட் இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம். மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம். டிஸ்ட்ரிபியூஷன் தியேட்டர் கிடைக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். எவ்வளோ நல்ல ஸ்டோரி ஆனால் கூட இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தடங்கலாகவே இருக்கு.
1: ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார்?
2: எனக்கு வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து கண்டிப்பாக ஒரு படம் டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே, ஸோ அவர் வந்து ஒரு அப்போ வந்து ஒரு மிக ஒரு சிறப்பான ஒரு ஃபிலிமே நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் படம் பார்க்க போகிறது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்காகவோ இல்லை ஒரு டைரக்ஷனுக்காகவோ தான், யாருமே வந்து ஒரு ப்ரொடியூசருக்காக படம் பார்க்க போகிறது இல்லை. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரொடியூசருக்கு ரெக்கக்னிஷன் இருக்கா?
2: அது ஒரு தப்பான கருத்து. ப்ரொடியூசருக்கு ரெக்கக்னிஷன் இருக்குது. பெரிய பேனர் பார்த்தும் படம் பார்க்க போகிறாங்க. ஏன்னா அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை, அவங்க மோசமான படம் எடுக்க மாட்டாங்கிறன்னு ஒரு நம்பிக்கை ஜனங்களுக்கு இருக்குது. அதுதான் ஒரு ப்ரொடியூசரோட வெற்றி.
1: ஸோ மிக அழகாகவே சொல்லியிருக்காரு. அதாவது ப்ரொடியூசரோட வெற்றி வந்து மக்கள் கொடுக்குற நம்பிக்கை தான் அப்படின்னு

0: ஸோ இப்போ வந்து இவர் வந்து ப்ரொடியூசர், ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இவ்வளோலாம் பண்ணியிருக்காரு. அதுக்கும் மேலே இவர் வந்து ஒரு ஒரு மிக சிறந்த ஒரு பிள்ளை, ஒரு பாசமுள்ள ஒரு அப்பா, ஒரு நல்ல கணவர். ஸோ அவர் உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார்.
1: வீட்டில் வந்து அம்மா இருக்காங்க, ஒய்ஃபு, பின்ன ஒரு டாட்டர் 6 இயர்ஸ் ஓல்டு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு இருக்காங்க.
0: உங்கள் டாட்டர் பேர் என்ன சார்?
1: பவித்ரா. ஒய்ஃப் பேர் வந்து பிந்து, அம்மா பேர் வந்து விஜயலட்சுமி.
0: ஓகே ஓகே ஓகே சார். ஸோ இவர் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் பொண்ணு வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, இந்த பொண்ணு உங்கள் பொண்ணுக்கும் வந்து இதே இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வர நீங்கள் என்கரேஜ்மெண்ட்டாக இருப்பீங்களா, இல்லை வந்து அவங்க வந்து வேற ஏதாச்சும் ஃபீல்டுக்கு போவாங்களா?
1: இப்போ வந்து சின்ன குழந்தையாக தான் இருக்காங்க. அவளோட டைம் வரும்போது அவங்களுக்கு என்ன இஷ்டமோ நான் சப்போர்ட்
0: பண்ணுவீங்க. ஓகே. ஸோ அவர் வந்து பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு வந்து ஃபுல் துணையாக இருப்பேன்றாரு. ஸோ வாங்க இவர் கூட மேலும் பேசலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். இது MOP சமுதாய வானொலி 107.

0: ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார், அந்த காலம் இருந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் இப்போ இருக்கிற ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதெல்லாம் நல்லா ஆயிருக்கா இல்லை அதோட வித்தியாசம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: நிறைய விஷயத்தில் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வித்தியாசம் இருக்காங்க. பிஸ்னஸில் இருந்திருந்து ஷூட்டிங்கில் இருக்க எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. அப்போ வந்து ஸ்டுடியோ ஃப்ளோரில் தான் சினிமா எடுத்துகிட்டு இருந்தது, ஆனால் இப்போ எல்லாமே அவுட்டோர் ஷூட்டிங்கில் ஆயிடுச்சு. இப்போ வந்து எதுவுமே ஃபிலிமில் ஷூட் பண்ணுறதில்ல, எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஆயிடுச்சு. இது மாதிரி மேக்கப் காஸ்ட்யூமில் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே நேச்சுரலாக போயிட்டு இருக்காங்க, ப்ரொஃபஷனலாக. சினிமா வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக மாறிடுச்சு இப்போ வந்து பிஸ்னஸில் எல்லாமே.
0: ஓகே, ஸோ அப்போ அவர் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் போயின்னு இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு ஒரு ஸோ இவர் கூட மேலும் பேசலாம். ஸ்டே டியூன்ட், இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே ஐஸ்வர்யா. இது எம்ஓபி பிளாட்ஃபார்ம் நிகழ்ச்சி வித் பிரவீன் அரக்கல்.

0: ஸோ இப்போ மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய ஃபிலிம்ஸ் நிறைய ஒர்க்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஸோ தமிழுக்கு வர சான்சஸ் உண்டா சார்?
1: இப்போ ரீசெண்டாக ஒரு தமிழ் படம் பண்ணணும்னு ஒரு பிளான் இருக்கு. 2013 ஒரு படம் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
0: ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு படமே நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து கடைசியாக உங்களுக்கு வந்து நான் கேட்க வேண்டிய கேள்வி வந்து, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நிறைய மீடியா கோர்சஸ் வந்து வந்துட்டுருக்கு, நிறைய பேர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஆர்வமாக வந்துட்டே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வேண்டிய நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு மெசேஜ் என்ன சார்?
1: இண்டஸ்ட்ரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடெல்லாம் தெரிஞ்சு தான் வரணும். என்ன, கான்ஃபிடண்ட் இருக்கணும். நம்ம எல்லா மேகலையிலையும் கான்ஃபிடண்ட் இருந்தால் தான் வெற்றி பண்ண முடியும்.
0: ஓகே, ரொம்ப உறுதியா எல்லாரும் வாங்க, ஆனா கான்ஃபிடென்ட்டோட வாங்க. யாருமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ நேரம் எங்க கூட உங்க பிஸி ஷெட்யூலுக்கு நடுவில் எங்களுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா உங்க பாத் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, உங்க ஒப்பீனியன்ஸ் நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டியாவே இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ வெரி மச் சார்.
1: Thank you.

0: எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எம்ஓபிசிஆர்ஸ்க்கு என்னோட பெரிய நன்றி. நன்றி,
1: ரொம்ப தேங்க்யூ சார். மேலொரு பிரபலத்தோடு நம்ம சந்திப்பலாம். அது வரைக்கும் நான் இது விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஐஸ்வர்யா. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 எம்ஓபி பிளாட்ஃபார்ம் நிகழ்ச்சி.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடைக்காயெல்லாம் வேஸ்ட்.
2: Therefore, adopt terrace gardening, which is more economical, reliable and healthy. பொது நலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேர்களே, நான் தான் உங்க ஜே யோகா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. வந்தாச்சு வந்தாச்சு, 9 நாட்களும் வந்தாச்சு. இனிமே 9 நாட்கள் நவராத்திரியில வீட்டு ஒரே குழு குழுக்குழுன் ஜாலியா இருக்கும். அதுக்கு முன்னாடி 5 நாளுக்கு முன்னாடியே அம்மா எல்லாம் மேல இருந்து அதை எடுக்க இதை எடுக்க ஃபுல்லா கிளீன் பண்ண, அப்பா அம்மாக்கு ஃபுல் வேலை தான். அதே மாதிரி நம்மளும் பக்கத்து வீட்டுல இருக்கவங்களை கூப்பிடுவோம், என் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிடணும்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வீட்டுல இருக்க பொம்மைங்களை எல்லாம் அழகா எல்லாரையும் வர்ணிச்சு காட்டுவோம். நம்ம வர்ணிச்சு காட்டினா மட்டும் போதுமா, என்னுடைய தோழியும் அவங்க வீட்டுல கொலு பொம்மைங்கள்லாம் வச்சு அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இன்னைக்கு வர்ணிச்சு காட்ட போறா. வாங்க பேசலாம்.
1: ஹாய், என் பேர் ரேகா, நான் வந்து திருவான்மையூர்ல இருக்கேன். சோ இப்போ 9 டேஸ் வந்தாச்சு இல்லையா. சோ எங்க வீட்டுல வந்து கொலுனாலே ஒரு பரபரப்பா இருக்கும். அதுவும் எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா லிட்டரலா 9 டேஸ் வரத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க, அந்த பொம்மையடு இந்த பொம்மையடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்பவுமே எனக்கும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் தான், ஆனா இந்த தடவை அவ்வளோ ஆர்வம்லாம் சொல்ல முடியாது. சோ எனக்கு பதிலா வந்து எங்க அண்ணாவும் எங்க அம்மாவும் சேர்ந்து வச்சாங்க. சோ போன தடவை பாத்தீங்கன்னா நாங்க படின்றது எங்களுக்கு ஸ்பெசிபிக்கா கிடையாது. சோ அது படி அதுக்காக நாங்க செப்பரேட்டா வாங்கல. பட் வந்து நாங்க நிறைய அட்டைப்பெட்டிலாம் வச்சு 3 படி வைப்போம், பிகாஸ் எங்க வீட்டுல அவ்வளவுதான் இடம். 7 ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்க வைக்க மாட்டோம். எப்பவுமே ஆட் நம்பர்ஸ்ல தான் வந்து நவராத்திரிக்கு படி எல்லாம் வைக்கணும். சோ வந்து நாங்க இந்த தடவை 3 ஸ்டெப்ஸ் தான் வைப்போம். இப்ப கொஞ்சம் வருஷமாவே நாங்க அதான் வைக்கிறோம். ஸோ இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு வீட்டில். ஸோ அதுலேயே ஒரு 3 இது வர மாதிரி இருக்கு. ஸோ அதில் வந்து நாங்கள் பொம்மைகள்லாம் விதவிதமாக வச்சுருக்கோம். எங்களுக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பொம்மைன்றது வந்து எல்லாமே வந்து சாமி பொம்மை தான் இருக்கும்னு இல்லை. இப்போ நிறைய நாங்கள் சின்ன வயசில் விளையாடின பொம்மைகள், அப்புறம் நிறைய பேர் எங்களுக்கு நவராத்திரிக்கு கொடுத்த பொம்மைகள் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக நாங்கள் அடுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதுவும் இல்லாம இப்போ எங்க பிளாட்ல பாத்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப்ல லேடிஸ் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போயிட்டு லலிதா சாஸ்திரநாம ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து ஒவ்வொரு நாளைக்கு, ஆக்சுவலி நவராத்திரின்னு வந்தாலே ஒரு கலர்ஸ் இருக்கும். 9 டேஸ்க்கு 9 கலர்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து ஒயிட்டு, செகண்ட் டே கிரே, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, பீரோல அப்படியே அடுக்கி வச்சிருவாங்க சாரீலாம். நாளைக்கு இந்த சாரி போட்டுக்கணும், இந்த சுண்டல் இன்னைக்கு பண்ணலாமா, நாளைக்கு சென்னா கடலையா ப்ரௌன் கடலையா, அது இது 1008 விஷயம் பேசுவாங்க. அப்புறம் வந்து அப்புறம் மற்ற ரிலேட்டிவ்ஸுக்கு கூப்பிடணும். ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா எங்க வீட்டில் நிறைய பேர் வர்றாங்க, நாங்க தான் யார் வீட்டுக்கும் போறதே கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப ஆசைப்படுவேன் மத்தவங்க வீட்டு கொலுவை பாக்கணும்னு. ஆனா இப்ப வந்து எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரனால நாங்க யார் வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா நவராத்திரி வந்தா நம்ம பூட்டி போட முடியாது வீடை, லைக் அவங்க வருவாங்க. சோ நம்ம யாரும் இல்லைன்னா அவங்க திருப்பியும் போனா நல்லா இருக்காது. சோ அதுக்காகவே நாங்க வந்து காத்து காத்து காத்து நாங்க யார் வீட்டுக்கும் போறதே கிடையாது. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பீகாக் கிரீன் கலர் சாரி போடணும். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து வராங்க படிக்கிறதுக்கு லலிதா சாஸ்திரநாமம் at 4:30 வருவாங்க. ஸோ அது 1 ஹவர் போகும். ஸோ அதில் வந்து லைக் என்ன சொல்கிறது, நவராத்திரிக்குன்னு சில என்ன ரூல்ஸ்லாம் மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. லைக் வெத்தலைப்பாக்கு கொடுக்கணும், பழம் பூ தேங்காய் தட்டில் வந்து, அப்புறம் வெத்தலைப்பாக்கு மட்டும் இல்லாமல் ஒரு கிஃப்ட் மாதிரி இப்போ கொடுப்பாங்க. லைக் உங்களுக்கு என்ன உங்களுக்கு முடிஞ்சதை ஏதாவது பண்ணலாம். லைக் நிறைய பேர் பிளவுஸ் துணி கொடுப்பாங்க, இல்லைனா வந்து சாரி, இல்லை தட்டு பிளேட்டு கப்பு எது வேணா அவங்களுக்கு சௌகரியமானதெல்லாம் கொடுப்பாங்க, இல்லை சில டைம்ஸ் மணி கூட வச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நான் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம்.
0: ஓ சூப்பரா இருக்கு உங்க கதையை கேட்கும் போது எனக்கு. அந்த 9th டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு தான் துணி கொடுக்கணும், அப்புறம் தான் பெரியவங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்களே, அது உங்க வீட்டில் ஃபாலோ பண்ணுவீங்களா?
1: ஆமா ஆமா, நாங்க வந்து நேத்திக்கோ முன்னா நேத்திக்கோ தான் வந்து குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு அவங்க ஸ்லோகம் பாடுவாங்க. அதுவும் இன்னொன்று இருக்கு, லைக் வெறும் கொடுக்கறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பாட சொல்லணும், லைக் கடவுள் ஸ்லோகம் ஏதாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வெத்தலைப்பா கொடுப்போம்.
0: ஓகே ஓகே, தென் நம்மளுடைய விஷயத்துக்கு வருவோமா? 9 டேஸ், 9 வகைகள்
1: சுண்டல் வகைகள்.
0: எனக்கு நவராத்திரினாலே ரொம்ப பிடிச்சது அதுதான்ப்பா. சோறு சோறு சோறு.
1: உனக்கு எந்த சுண்டல் ரொம்ப பிடிக்கும்?
0: எனக்கு எந்த அந்த நவராத்திரியில குடுக்கற எல்லாமே எனக்கு பிடிக்கும். இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நவராத்திரினாலே பக்கத்து வீட்டுல இருக்கும் எனக்கு கூப்பிடுவாங்க, ஃபர்ஸ்ட் நான் தான் போய் அங்க நிப்பேன். அந்த மாதிரி நல்லா இருக்கும். தென் நீங்க என்ன உங்க வீட்டுல சாப்பாடு தருவீங்க 9 டேஸும்?
1: 9 டேஸ் வந்து நாங்க ஒவ்வொரு வகை சுண்டல் பண்ணுவோம். ஒரு நாள் வந்து பாசி பருப்பு, ஒரு நாள் சென்னா கடலை, ஒரு நாள் ப்ரௌன் கடலை, அப்படி விதமா பண்ணுவோம். சில டைம்ஸ் பாயாசம் புட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் நல்லா இருக்கும். ஆனா இப்ப கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா வைப்பாங்க, 21 ஸ்டெப்ஸ் எல்லாம் வைப்பாங்க, அது இன்னும் நல்லா இருக்கும், லைட் எல்லாம் போட்டு ஜாலியா இருக்கும்.
0: ஓகே, அந்த 9 டேஸ் ஒன்னு டெய்லி நீங்க அதை பாப்பீங்கல்ல, அதை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி தோணும், ஐயோ நம்ம வீட்டுல அழகா இருக்கே அந்த மாதிரி தோணுமா, இல்ல இத வேற வச்சுட்டாங்க அப்படியே எரிச்சலா இருக்கும் இப்படி போக முடியாது அப்படி அந்த மாதிரி எல்லாம்
1: இல்ல? இல்ல, எங்க இந்த வீடு இந்த தடவை எங்க வீட்டுல கொஞ்சம் ஓரமா தான் வச்சிருக்காங்க, சோ போறதுக்கு வழி எல்லாம் இருக்கு, அது பிரச்சனை இல்ல, நல்லா தான் இருந்தது. ஆனா நான் இந்த தடவை எதுவும் ஹெல்ப் பண்ணல, எங்க அம்மாவும் என் அண்ணாவும் தான் எல்லாம் சேர்ந்து பண்ண, இறக்கி கட்டி எல்லாமே அடுக்கி வச்சது எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் தான்.
0: 9 நாள் உங்க வீட்டுல இருந்து 10th நாள் அது தூக்கி மேல வைக்கும் போது உனக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் பாக்கும்போது
1: கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மெயினா எனக்கு அந்த கிருஷ்ணன் பொம்மை ரொம்ப பிடிக்கும், அப்படி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதெல்லாம் திருப்பியும் திருப்பியும் அடுத்த வருஷம் தான் வரும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
0: ஏ, அப்புறம் மண்ணு போட்டு அதுல செடிலாம் வளரணும்னு சொல்லிட்டு சைட்ல வைப்பாங்களே பார்க் மாதிரி, அதெல்லாம் உங்க வீட்டுல வைப்பாங்களா?
1: அது வைக்கிறவங்க வைப்பாங்க, எங்க வீட்டுல அவ்வளவா இடம் கிடையாது, வைப்பாங்க இந்த பார்க் மாதிரி குழந்தைங்க விளையாடுற மாதிரி, அப்புறம்
0: செட்டு போட்டு அது செடியாகி பெருசா வந்துருமே 9 நாள்ல அப்போ
1: அந்த மாதிரி இல்ல.
0: அப்புறம் உங்க வீட்டுல ஏதாச்சும் வருஷம் வருஷம் ஒரு பொம்மைகள் அப்புறம் ஏதாவது புதுமையா ஏதாவது வச்சிட்டு இருப்பீங்களா, இல்ல வச்சதேதான் திருப்பி திருப்பி வச்சுப்பீங்களா?
1: இல்ல, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து என்ன, எங்க அம்மாவோட அம்மா இருக்கும்போது நிறைய பொம்மை வாங்கி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் யூஸே பண்ணல, மேல இருந்தது, அதை தான் வந்து கேரளால இருந்து நாங்க இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். சோ எல்லா பொம்மையும் மோஸ்டா கேரளால இருந்து தான் இருக்கும். இங்க வந்து நாங்க 2-3 பொம்மை வாங்கணும், சிவன் பார்வதி அந்த மாதிரி, அப்புறம் கிருஷ்ணன் ஹனுமான் இதெல்லாம் வந்து நாங்க வாங்கணும். சோ புதுசா இந்த வருஷம் எதுவும் வாங்கல, இதெல்லாம் போன வருஷமே வாங்கினது. ஆனா நான் வந்து மயிலாப்பூர் போனா நிறைய கொலு பொம்மை எல்லாம் இருக்கும், நாங்க பாப்போம் பட் வாங்கல, நெக்ஸ்ட் டைம் பாக்கலாம்.
0: ஓகே, பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வாங்கி வைங்க, நான் வருவேன் உங்க வீட்டுக்கு, அந்த 9 வகை சுண்டலும் நான் சாப்பிட்டு தான் போவேன்.
1: கண்டிப்பா வாங்க வாங்க, நாங்க வெயிட் பண்றோம்.
0: அடுத்த கோலுல வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் யோகா மற்றும் ரேகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. ஹாப்பி நவராத்திரி.
2: MOP வானொலியின் சமுதாய நவராத்திரி.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: You are listening to MOP Vaishnav

0: tuned. Stay tuned.
1: வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் எம்ஓபி வித் யுவர் ஆர்ஜே பார்கவி
2: அண்ட் ஆர்ஜே சுபிக்ஷா ஆன் 107.8 எஃப்எம் எம்ஓபி சிஆர்எஸ். நமது சமுதாயம்
1: நமது பெருமை. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப வித்தியாசமான ஒரு டாபிக் பத்தி கேட்க போறோம். நம்ம சொசைட்டில இதுவரைக்கும் ஒரு ப்ராப்பர் ரெகக்னிஷன் கிடைக்காத, மக்களால மதிக்கப்படாத மூன்றாம் பாலினம், அதாவது திருநங்கைகளை பற்றி பேச போறோம். இந்த டாபிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சுபிக்ஷா?
2: இந்த ஒரு சிச்சுவேஷன்ல திருநங்கை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சமூகம்னு சொல்ல முடியாது. அவங்களுமே ஒரு இன்க்ளூசிவான மனித சமூகம் தான். இவங்களுக்கு மேல் படிப்பு படிக்க முடியல, ஒரு இடத்துல வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற போது இவங்களும் ஒரு சாதாரண குடும்பத்துலதான் பிறந்திருக்காங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னென்ன ஆற்றல் இருக்க முடியுமோ இருக்குமோ அது வந்து திருநங்கைன்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கும் இருக்கும். அந்த ஆற்றல்களை இதுவரைக்கும் யாருமே பயன்படுத்தல. அப்படி இருக்கும்போது மறைஞ்சிருக்கும் ஆற்றல் அப்படியே அழிஞ்சு போயிடுது. இவங்க யார்கிட்டயுமே உதவியெல்லாம் கேட்கல, ஆனால் ஒரு சுயசார்பு தான் கேக்குறாங்க. இத பத்தி நம்ம படிக்கிறோம், கேக்குறோம், பாக்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்ன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த ஷோல கேட்க போறோம். பார்கவி, டிரான்ஸ்ஜெண்டர் பத்தி உங்ககிட்ட ஏதாவது தகவல்கள் இருக்கா?
1: தகவல்கள்னு பார்த்தா மாதா பிதா கூகுள் தெய்வம் தாங்க. ஒரு டாபிக் பத்தி பேசுறோம்னா மக்கள் அத பத்தி என்ன பதிவு பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாக்கணும். அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மொத்தமா இந்தியால 500,000 திருநங்கைகள் இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடுல பார்த்தா 22,000 பேர் இருக்காங்க. உத்தரப்பிரதேசலதான் அதிகமா இருக்காங்க. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,37,000 பேர் இருக்காங்க. ஆந்திர பிரதேஷ்ல 44,000 பேர் இருக்காங்க. மகாராஷ்டிராலயும் மற்றும் பீகார்லயும் 41,000 பேர் இருக்காங்க. இவங்கல்ல 69% கிராமத்திலேயே வாழ்றாங்க. இன்னும் சிட்டிய நோக்கி இவங்க வரல. அதை தவிர 66% இவங்கல்ல படிச்சவங்களும் இருக்காங்க. அப்படின்னு சொல்லும் போது இவங்க கிட்ட நிறைய ஆற்றல்கள் இருக்கும்னு தெரிய வருது.
2: இப்போ நம்ம கேட்க போறது ஒரு பிரபலமான நடன கலைஞர், வெள்ளியம்பலம் நாட்டிய பள்ளியின் தலைவி மிஸ் நர்த்தகி நட்ராஜ். ஒரு திருநங்கையா இருந்து தன் வாழ்க்கையில எப்படி முன்னேறி இருக்காங்கன்றதுக்கு இவங்க ஒரு உதாரணம். அவங்கள பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாமா? மனித மேம்பாடு கிழவர இயல் இசை துறையில உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: நிச்சயமா, எனக்கு வந்து உங்களோட இந்த ரேடியோ நேர்காணல்ல வந்து இதையும் இதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சு சொல்றதுல எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. என்னன்னா, நம்மளோட இந்தியா அப்படிங்கறதே வந்து உலக நாடுகள்ல தனித்துவமா தெரியறது வந்து நம்மளோட பண்பாடு, கலாச்சாரம், நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறைகள். இன்னைக்கும் எவ்வளவோ உலகமயமாக்கல் ஆக்கப்பட்டிருந்து பொருளாதார ரீதியா நாகரிகமா கூட நம்ம உலகமயத்துக்கு ஏத்த மாதிரி உடைகள்ல இருந்து சாப்பாடுகள்ல இருந்து எத்தனையோ நமக்குள்ள பன்னாட்டு சாயல் நமக்குள்ள வந்துட்டாலும் இந்தியா உலக அரங்கில தனித்து நிக்கிறது நம்ம பண்பாடு கலாச்சாரத்தினால. இன்னைக்கும் நம்மளை விட்டு பிரிக்க முடியாது நம்மளோட அந்த ஒரு வித அந்த இந்திய பெண்கள்னா அவங்களுக்குள்ள ஒரு மனக்கட்டுப்பாடு, வீரம், தன்னம்பிக்கை, தைரியம். இது நிச்சயமா மற்ற உலக பெண்கள் மத்தியில நம்ம இந்திய பெண்களுக்கு ஒரு தனித்துவம் நிச்சயமா இருக்கு. அதுலயும் குறிப்பா தமிழக பெண்களுக்கு அது இன்னமே கொஞ்சம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில இருந்தா நீங்களும் வந்திருக்கிறீங்க. அந்த மாதிரியான பண்பாடோட கூடிய ஒரு தன்மை தான் எங்களோட திருநங்கையர் நிலைப்பாடு. நம்ம என்னன்னா, மற்ற எல்லா நாடுகள்லையும் இது ஒரு உயிரோட ஒரு மூன்றாம் பாலினம், மூன்றாம் பிரிவா தான் பார்க்கப்பட்டது. அது ஒரு உயிர், அது ஒரு ஒரு ஆண் பெண் மாதிரி அது ஒரு பகுப்பாடு அப்படின்னு. ஆனா நம்மள அப்படி பார்க்கல. இறைவனே அர்த்தநாரி நிலையா நம்ம கடவுளர்கள் நம்ம என்ன, நம்ம எல்லாமே இலக்கியம் சமயம் ரெண்டு சார்ந்துதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரெண்டும் நமக்கு பின்னி பிணைஞ்சிருக்கு, உடலும் உயிரும் மாதிரி. நம்ம எப்படினாலும் ஏதோ எதை காட்டணும்னு சொன்னா வேதங்கள்ல இருந்து நம்ம மேற்கோள் காட்டி வாழறோம், இல்லைன்னா இலக்கியங்கள்ல இருந்து மேற்கோள்கள் காட்டி வாழறோம், திருக்குறள்ல உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறோம். இது எத்தனை நாடுகள்ல இருக்கு கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம தங்க நம்ம பூமியில தான் நிறைய மகான்களே அவதாரம் பண்ணி நம்மளோடையே பிறந்து வளர்ந்து தெய்வமே நம்ம கூட வளர்ந்தது. நம்மளோட 10 அவதாரங்களும் மனித அவதாரங்களா தசாவதாரங்கள் வந்து நம்மளோடையே பிறந்து வளர்ந்ததா நம்ம படிக்கிறோம், அதுல நம்ம வாழ்க்கையை உண்டு பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த திருநங்கையர் நிலைகள் வந்து இந்த வாழ்வோட பின்னி சமயம், இலக்கியம், மனிதத்துவம் மூணுத்தோடுமே பின்னியே வந்திருக்கிறோம் நாங்க. அப்படி வேற இப்ப பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல தொல்காப்பியர் ரொம்ப அழகா மேற்கோள் காட்டுறாரு, அப்புறம் வர இலக்கியங்கள் காட்டுது. இந்த மாதிரி திருநங்கையர் நிலைப்பாடோட உயர்நிலைகள் எப்படி வாழ்க்கையோடையும் இலக்கியத்தோடையும் சமயத்தோடையும் நாகரிகத்தோடையும் பின்னி இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்குங்கிறதோட ஒரு வெளிப்பாடா தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சரோட சீனியர் ஃபெலோஷிப்பை நான் அந்த திருநங்க இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டேட்ஸ் இன் பக்தி போயட்ரி இன் இந்தியன் லிட்ரேச்சர் தமிழ் லிட்ரேச்சருங்கிற கீழே நம்ம பண்ணியிருக்கிறோம். அதுதான் இப்போ அதோட ஒரு ஈர்ப்பு தான் உங்களை என்னை பேட்டி எடுக்க கூட வர வச்சதுன்னு நினைக்கிறேன்.
1: உங்க சின்ன வயசு பருவத்துல நீங்க ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள் என்ன?
3: அதாவது குழந்தை பருவம்ங்கிறது வந்து இப்போ நீங்கெல்லாம் இப்ப குழந்தையா இருக்கிறப்போ உங்களோட ஆசைகளை கனவுகள் எல்லா குழந்தைகளுக்கும் கனவுகள் ஆசைகள் குழந்தைகள்னாலே ஒரு சின்ன பொம்மையில இருந்து ஒரு மிட்டாயில இருந்து எல்லாத்தையுமே அவங்க ட்ரீம்லயே இருப்பாங்க. எல்லாமே அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சியில இருந்து அவங்களை வம்பிழுத்தாதான் அந்த குழந்தைகள் அழும். அதை தவிர்த்து அதுகளுக்கு ஒரே ஆனா வந்து என்னன்னா அந்த திருநங்கைக்கு ஒரு வேதனையான சூழல் என்னன்னா அப்படி கனவு காண எல்லா ஆண் பெண் குழந்தைகள் மாதிரியே தொடங்கக்கூடிய அந்த கனவுகளும் ஆசைகளும் அவங்களுக்கு கருக்கப்படுது மறுக்கப்படுது பட்டது. அதுதான் சொல்லணும், அதே உங்களை போலவேதான் நானும் அந்த ஆசைகள் கனவுகள்ல வந்தா என்ன நீ இப்படி இருக்கிற எனக்கு வந்து என்னோட உடம்பு வித்தியாசமா இருக்கலாம். அதாவது அது அனாட்டமி இல்ல வந்தோ அல்லது சயின்ஸ் படியோ நீங்க என்னமோ சொல்லலாம், ஆனா என்னோட சோல் வந்து எனக்கு பெண்ணாதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு எப்ப நெருப்பு சுடும் எப்போ தண்ணீர்னா குளிரும்ன்ற உணர்ந்த பொழுது எனக்கு பெண்மைதான் தெரிஞ்சது. நான் ஒரு பெண் குழந்தைக்கோட உணர்வு தான் எனக்கு இருந்தது. பையன்களோட விளையாட மாட்டேன், பையன்கள்னா நம்ம போய் தொடக்கூடாது, அவங்களையும் நம்ம தொடக்கூடாது, எப்படி வந்தது எனக்கு தெரியாது. எல்லா திருநங்கைக்கும் இந்த இதை சொல்லலாம். அதனால எனக்கு அந்த குழந்தை பருவங்கிறப்ப அப்படி வர்றப்போ என்னோட நடவடிக்கைகள்ல மற்றவங்களுக்கு வித்தியாசமா தெரியல, ஆனா எனக்கு வந்து நேர்பார்வை இருந்தது. அப்போ இயல்பான என்னோட எண்ணங்கள் எல்லாம் இது நான் செய்யலாமா கூடாதா இது தப்பா இப்படிங்கிற குழப்பத்துல எங்க உங்களுக்கு சுதந்திர உணர்வு இருந்திருக்க முடியும்? ரொம்ப எளிமை அது, அது எதுவுமே வெளிக்காட்ட முடியாமையே எங்க குழந்தை பருவம் கருக்கப்பட்டதுதான் உண்மை. ஆனாலுமே அதுக்கு இடையில நெருப்பில் பூத்த மலர் மாதிரி இத்தனை சூழலும் ஒரு குழந்தைக்கானது இருந்தாலுமே என்னோட பெண்மை நடனம் எனக்கான ஒரு வருவேங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு நாங்க பிறந்தது மதுரையில. அது என்னோட தோழி சக்தி பாஸ்கர் நீங்க பார்த்தவங்க ரெண்டு பேருமே 5 வயதுல இருந்த தோழிகள், ஒரே ஒரு ஒரே கிராமம். அதுவுமே கூட ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா ரெண்டு பேரும் ஒரே உணர்வு இல்ல, ஒரு ஊர்ல பிறக்கிறதும் ரெண்டு பேரும் அறிமுகம் ஆகுறதும் ஒருத்தர் ஒருத்தரை சப்போர்ட் பண்றதும் நீ வா நான் கூடயே இருக்கேன்னு இந்த நொடி வரைக்கும் என்னோட எல்லா வெற்றிலையும் சக்தி இருக்கிறா அப்படி தொடங்கினது. அது பள்ளிக்கூடமும் ஒரே வகுப்பு நாங்க படிச்சோம், +2 வரைக்கும் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணினோம். சமூகம் எங்களை மேல படிக்க விடல, ஏன்னா அப்ப அந்த 80s 90s வந்து இந்த மாதிரியான விழிப்புணர்வு இருக்கல. அப்ப எங்களை பாக்குறதோ எங்களோட பேசுறதோ எங்களை பத்தி பேசுறதோ கூட வந்து ஒரு அருவறுப்பாவோ அல்லது கேலியாவோ அல்லது நம்ம உங்களோட பேசுற நம்மள மத்தவங்க என்ன நினைப்பாங்கிறதுல குடும்பமும் இருந்தது, சமூகமும் இருந்தது, உறவும் இருந்தது, நட்பும் இருந்தது. இப்ப யோசிச்சு பாருங்க அதுல எப்படி கனவுகள் விரியும், அதுல எப்படி ஆசைகள் வரையும், அதுல எப்படி வெற்றிகளுக்கு அடுத்து அந்த கூட்டை பிரிக்க முடியும். ஆனா பிரிச்சு வந்தோம், அதான் உண்மை.
2: உங்க குடும்பம் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தது?
3: அதாவது குடும்பம் சப்போர்ட்டிவா இருந்ததுங்கிறத விட எனக்கு குடும்பம் ரொம்ப பிடிக்கும். எங்க ரெண்டு பேர் குடும்பமும் இந்த ஆங்கிலத்துல சொல்லுவாங்க மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ் மாதிரி, இந்த பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன்ங்கிற மாதிரி

0: அந்த கட்டு விடாம அப்படியாவது ஒரு ஒரு மகிழ்ச்சியான இன்னு. ஆனா அவங்களுக்கு தான் நான் வித்தியாசமா பட்டேன். அதாவது கையில ஒரு புண்ணு வந்து அந்த புண்ணு போயிட்டா பரவாயில்லங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி, இது நம்மளை விட்டு போயிட்டா பரவாயில்ல, அதாவது இருந்து பிரச்சனை பண்றதுக்குன்ற மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அது சமூகம் தந்த வழி அவங்களுக்கு, காயங்கள். அவங்களும் வந்து ஒன்றும் பெரிய நம் இன்டலெக்சுவல்ஸோ அல்லது ரொம்ப ஒரு யூரோப்பியன் மென்டாலிட்டி தியரியில வாழ்ந்தவங்களுக்கு, மதுரையில் கிராமம் எப்படி இருந்திருக்கும் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ அவங்கள எனக்கு இப்போ புரியுது, அப்போ வழியா இருந்தது. நான் இப்போ நீங்க கேட்குறீங்க, இப்போ என் மகள்கள் வயசு உங்களுக்கு, இப்போ நீங்க கேட்குறப்போ எனக்கு அதோடைய அது வந்து அப்போ ரொம்ப கோபம் வந்தது, ஏக்கம் வந்தது, அழுகு, அது வந்து விவரிக்கவே முடியாது. விவரிக்கன்னா விரும்புவேன், அம்மானு கூப்பிட விரும்புவேன், அப்பான்னு கூப்பிட விரும்புவேன், அதெல்லாம் நடக்காம போயிடுச்சு. அதெல்லாம் சினிமா அப்பா அம்மா மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு குழந்தைகள், என்ன என் தங்கைகள் குழந்தைகள், என்னோட அண்ணன் குழந்தைகள்லாம் உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்கறாங்க, ஏமா நீங்க அம்மாவை வந்து நட்டுமா சக்திமான்னு சொல்லுவாங்க, என்ன பெரியமா ஏன் நீங்க அனுப்புனீங்க, எப்படி அனுப்பலாம், இப்ப பிள்ளைகள் நீங்க உரிமை பேசுறதுனால நீங்க கேட்கறீங்க. அப்ப எனக்கு அந்த பிள்ளைகளை எல்லாம் அணைச்சிட்டு எனக்கு இழந்ததெல்லாம் இப்போ இந்த பிள்ளைகள் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு நாள் எனக்கு கச்சேரி ஓய்வு இருந்தால் கூட நான் ஊருக்கு ஓடிடுறேன், என் பிள்ளைகளோடே தான் இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு அனுபவம். அப்பா அவங்களுக்கு இப்போ அவங்க வேதனைப்படுறாங்கன்னு காலம் கடந்துருச்சு. ஏன்னா இனி உங்கள் தலைமுறைகளில் நீங்கள் உயிர்களுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, உணர்வுகளுக்கு மதிப்பு எதிர்பார்க்குறீங்க, கொடுக்குறீங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு இனிமே இந்த 3 பாலினத்தை வந்து வேறையாக பார்க்காம உங்கள் சகோதர சகோதரிகளாக தான் பார்த்து கொண்டு போவீங்கங்கிறதுல நாங்க பட்டு வந்த வேதனைகள் அதுக்கு வழி விட்டுருச்சுன்ற ஒரு திருப்தியோட கடந்துட்டு இருக்கோம்.
1: நடனம் தான் உங்க பேஷன்ன்றத நீங்க எப்போ உணர்ந்தீங்க?
0: எப்போ என்னோட பெண்மையை உணர்ந்தனோ, அந்த பெண்மையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு களம், ஒரு வெசல், ஒரு இது தேவை, அதான் நடனம் இருந்தது. அதுவும் எனக்குள்ளேயே இருந்தது, எனக்கு தெரியாது, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. எங்க குடும்பத்திலேயே சங்கீதமோ நாட்டியமோ ஞான பிராப்தி கூட கிடையாது. மதுரையில் அனுப்பானடின்னு ஒரு கிராமம்னா அவங்களுக்கு என்னையவே புரிஞ்சுக்க முடியுங்கிற, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்க முடியும்? ஒரு வியாபார விவசாய குடும்பங்கள்ல அவங்களோட அன்றாட வாழ்க்கை அதுகள் தான் இருந்தது. எனக்குள்ள எங்க நாட்டியம் இருந்தது என்னன்னா, பூர்வ ஜென்மத்துல நான் என்னோட இதுல கூட வாட்ஸ்அப்ல கூட அப்படிதான் போட்டிருப்பேன், நான் தேவதாசின்னு பெருமையா. தேவதாசினா தெய்வத்திற்கு தாசி, அது கெட்ட வார்த்தை இல்லை. தெய்வத்திற்கு நான் அப்படி ராஜன் அர்த்தக்கின்னு போட்டு, ராஜ நர்த்தகினா தேவன் நர்த்தகி, தெய்வத்துக்காக ஆடக்கூடியவள் அப்படின்னு போட்டிருப்பேன். அப்போ அப்படி ஏதோ நான் பெரிய கனவுகள் இன்னும் கூட ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாம கூட என்னோட போன ஜென்மம் இருந்திருக்கலாம். இந்த ஜென்மத்துல அந்த பால், இந்த பால், ஆண் பால், பெண் பால், திருநங்கையர் பால், 3 பாலும் சேர்ந்து கலவையா அந்த கலையை பார்க்கறதுக்கு கூட சுவாமி படைச்சிருக்கலான்னு நான் அதை ஆனந்தமா எடுத்துட்டேன். அப்ப எப்ப என்னோட பெண்மையை உணர்ந்தனோ அப்ப நாட்டியத்தையும் உணர்ந்தேன். நாட்டியத்தை எப்ப உணர்ந்தனோ பெண்மையை உணர்ந்தேன். ஏன்னா ஒன்னு எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணு, இத இப்ப நான் நாட்டியத்தை விரும்புறதுக்கு என்னோட பெண்மை அதுக்கு ஒரு அழகு கொடுத்தது, பெண்மையை வெளிப்படுத்தணும்னா அது நடனம் அழகு கொடுத்தது. இதுதான் என்னோட பெண்மையும் நடனமும் கலந்த ஒண்ணு. எப்ப எது முந்திச்சு, எது பிந்திச்சு, எது எப்ப கலந்துச்சுன்னே என்ன கேட்டா, எனக்கு இந்த கேள்விக்கு எல்லா பிபிசி இன்டர்வியூல இருந்து நிறைய வெளிநாட்டு இன்டர்வியூல இருந்து இது விடை தெரியாத பதில் தான்.
1: முதல் தடவை நீங்க மேடை ஏறும் போது அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு?
0: சீமா, இது வந்து வழக்கமான கலைஞரை விட வழக்கமா ஒரு குழந்தைய கலையில ஆட்படுத்தி, கலை ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய கலையில ஆட்படுத்தி அந்த குழந்தைக்கு எல்லா திறன்களையும் புகுத்தி அதை நல்லா கொண்டு வந்து அதை முத மேடை ஏற்றி அந்த குழந்தைங்கிறதோட அனுபவம் வேற. எந்தவித அடித்தளமும் இல்லாம சுயம்பா டவுன் த ஏர்த்துன்னு சொல்லுவீங்களே, அப்படி பூமியை பிளந்துட்டு வந்த மாதிரி வந்தவங்க நாங்க. அப்படி வந்த சுயம்புகளுக்கு எல்லாமே இன்னைக்கு எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நானே கிரியேட் பண்ணிக்கணும், எனக்கு யாரு வந்து பண்ண மாட்டாங்க. அது எப்படி பண்ணணுங்கிறது கூட எனக்கு தெரியாது. அப்ப அந்த மேடையில நான் நின்னப்போ, முதல் மேடையில மதுரை அரசமரம் விநாயகர் கோவில் புகழ்பெற்ற மற்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்களோட ஆரம்பம் அங்கதான் வந்துட்டு. இன்னைக்கு யாரு நீங்க புகழ்பெற்ற இந்திய கலைஞர்கள் சொன்னீங்கன்னா அவங்களோட முதல் நிகழ்ச்சிகள் அங்கேதான் நடந்திருந்திருக்கு. அந்த மேடையில நான் ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம முதன் முதல்ல விநாயகருக்கே ஆடுற மாதிரி ஆகுது. திருமுறை கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தான் அதுக்கு சிறப்பு விருந்தினர். மீன்ஸ் அவர்

0: அதில் பேசி முடிச்சுட்ட அப்புறம் என்ன ஆட்டி அவங்க உட்காந்துட்டாரு நான் ஆடுறது பார்த்து. அப்போ அந்த எதிர்ப்புகள்லையும் வேலி அவமானங்களையுமா படைக்கப்பட்ட ஒரு ஒரு உருவம் அன்னைக்கு என்ன நடனோம், நாங்கள் கண்ணனை பார்த்தோம், நடராஜரை பார்த்தோம், அம்பாளை பார்த்தோம்னு சொல்லி ஆர்ப்பரித்து கை தட்டுறப்போ நான் என்ன உணர்ந்திருப்பேன் கற்பனை பண்ணிப்பேன். அப்படி அவ்வளோ பேருக்கும் நான் செல்ல பிள்ளையான அது அப்படியே பிடிச்ச அந்த புஷப்பையே எடுத்துக்கிட்டேன் நான். முதன் மேடை அனுபவமே தெய்வமே வந்து ஆசீர்வதிச்சே நீ கையை பிடிச்சு தூக்கி விட்டதான் நான் உணர்ந்தேன்.
1: உங்க குருவை பத்தியும் உங்களுக்கு அவர் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாருன்றத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க.
0: அதாவது குரு வந்து குரு கான்செப்டும் நம்மளோட பாரதத்தோட ஒரு மிக மிக உயர்ந்த ஒரு பண்பாடு. ஒரு ஒரு குழந்தைக்கும் அது என்ன மொழியா இருக்கட்டும், இந்திய மொழியா இருக்கட்டும், மாதா பிதா குரு, அப்புறம்தான் தெய்வத்தை சொல்லியிருக்காங்க. இந்த மூணு பேர் தெய்வம்னு எடுத்துக்கலாம், இதுக்கு அப்புறம்தான் தெய்வம்னு எடுத்துக்கலாம். மாதா பிதா அந்த குரு தான் தெய்வமா பார்க்கப்படப்படுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம். அல்ல இந்த மூணு பேர் காட்டக்கூடிய மூணு பேருக்கிட்டையும் ரிஃபைன்ட் ஆகி கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பியூரிஃபை ஃபார்ம் தான் தெய்வம்ங்கிறது நம்மளோட கான்செப்ட். அது எங்கேயுமே கிடையாது. குரு வந்து தெய்வத்துக்கு நமக்கும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு பிரிட்ஜ், இஸ் கால் டீச்சர். எனக்கு நான் முதலே சொன்னேன், எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் ஊருக்கே கூட இன்னைக்கு கூட எங்கள் ஊர் அவ்வளவு எப்படி சின்ன ஒரு வேடிக்கையாக சொல்ற, எங்கள் ஊரில் ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அப்போ எப்படிப்பட்ட ஊருக்கு கற்பனை பண்ணிக்கிறேன், எங்கள் ஊருக்கு ரெண்டு சவுத்து நார்த் இருக்கா, சாரி ஈஸ்ட் வெஸ்ட் இருக்கா, ஈஸ்ட்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன், வெஸ்ட்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்னா எப்படியாப்பட்ட ஊர சிறப்பு, அவ்வளோ வயலன்ஸ். அந்த ஊர்ல நாங்கள் நாட்டியம் ஆடுறதுன்னா கற்பனை பண்ணி பாருங்க, இல்லை எவ்வளோ கிரைசஸ் எல்லாம் இருந்து. அப்போ ஃபர்ஸ்ட் நான் பெருமை சினிமா படங்கள்ல வந்த பரதநாட்டிய பாட்டு மட்டும்தான் ஆடி, கண்ணா பின்னா கூட எடுத்து சூஸ் பண்ணல என் மைண்டு, ஏன்னு தெரியல. எல்லாரும் தானே டான்ஸ், டான்ஸ் டான்ஸ் எல்லாமே டான்ஸ். அந்த எதனாலும் ஒரு கரகாட்டம் ஆடலாம், அதை ஆடலாம், இல்லை எனக்கு வந்து எல்லாமே உயர்வா அந்த பரதநாட்டியத்துல தான் நான் என்னமோ என்னைய தேடினே என்ன இருக்கு, நான் புதஞ்சு போயிருக்கிறத வெளியெடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் குருன்னு பார்த்தீங்கன்னா டூரிங் தியேட்டர் தான், எங்கள் ஊர்ல இருந்த டூரிங் தியேட்டர் தான் என் ஃபர்ஸ்ட் குரு. அதில் இருந்த வைஜெயந்தி மாலா, பத்மினி, சரோஜா தேவி அவங்க மாதிரியே ஆக்ட் பண்ணுவேன், அவங்க மாதிரியே இமேஜின் பண்ணிக்கிருவேன். ஒரு வாரம் இப்போ பத்மினி படம் அதுகெல்லாம் ரொம்ப பழசாகி தான் என் காலத்துக்கு வந்தது, அது எப்பயோ இதில் வந்தது தான், 50s 60s வந்த படம் தான், நாங்கள் 80s பார்த்தோம். ஸோ ஆனால் வந்து எனக்கு அப்படியே நான் பத்மினி வைஜெயந்தி மாலான்னு இமேஜின் பண்ணிக்கிருவோம். அப்படியே ஒரு வாரம் அது போகும், ஏன்னா இதில் இப்படியே ஆடுவோம், அப்படியே ஆடுவேன். என்ன எல்லாம் கேட்பாங்க, யார் உன் குருன்னு கேட்பாங்க, இவ்வளோ நல்லா ஆடுறேன் குருவா, அப்போ பரதநாட்டியத்துக்கு உனக்கு யார் சொல்லி கொடுத்த, நாங்களாக தான் ஆடுறோம், நீயே இப்படி ஆடுறியா, அப்போ உனக்கு ஒரு குரு இருந்தா தகுந்த குரு இருக்கிறது தான் முறை அப்படின்னு ஒன்று குரு வேணுமா. நான் க்ளூலெஸ்ஸாக வைஜெயந்தி மாலா நாட்டி ரொம்ப பிடிக்கும் சினிமா. உடனே நான் வந்து வைஜெயந்தி மாலா யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்களோ அவங்கள்ட்ட தான் கற்றுக்குவேன், குழந்தைகள் தானே அப்படி இருக்காரா இல்லையா எதுவுமே தெரியாது. நிஜமாவே அதுக்கு அடுத்த வாரம், அதாவது எல்லாமே தெய்வம் வழி நடத்துறது. அடுத்த வாரம் ஒரு இன்டர்வியூ விகடன்ல வருது, நான் நிறைய படிப்பேன் விகடன்ல. பார்த்தா என் குருவுக்கு அப்ப இசைப்பேரறிஞர் அவார்டு டிசம்பர் சீசன்ல கொடுத்துருந்ததோட இன்டர்வியூ வந்திருந்தது. அதுல ஒரு வேர்டு வந்து அந்த எங்களை மாதிரி இன்டர்வியூ பண்ண வந்தாங்க, கிட்டப்பா பிள்ளையோட தஞ்சாவூர் வீட்டுல போய் நாங்க இன்டர்வியூ பண்ணினோன்னு வந்தோம். ஐயோ தஞ்சாவூர்ல தான் இருக்காரு வைஜெயந்தி மாலாவோட குருன்னு அடுத்த செகண்ட் அங்க போயிட்டோம். போயிட்டு நாங்கள் எங்களை அறிமுகம் பண்ணினா நாங்கள் சொன்னோம், நாங்கள் இப்படி ஒரு பால் திருப்பு நிலையாளர்கள், இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், நாங்களாம் வெளியில இருந்து தான் பண்ணி, நான் 9 வயசுலாம் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன், அங்கேருந்து தான் வெளியிலேருந்து படிச்சுட்டு இருந்தேன். என் குரு ஒரு வருஷம் என்னை அலைய விட்டார். நான் நினச்சிட்டேன் எனக்குள்ள தாழ் மனப்பான்மையில், சரி நமக்கு எந்த பின்புலமும் இல்லை, ஒன்று நம்ம நம்மளோட அடையாளமும் இப்படி இருக்கு, அதனால அவர் யோசிக்கிறார் போல அப்படின்னு நினச்சி. எனக்கு நான் போய் தட்டினது வந்து ஒரு பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஒரு ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு எம்பரரோட கதவை தட்டினேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு ஒன்று இது இருக்கா, எனக்கு அந்த திறன் இருக்காங்கிறது தான் அவர் பார்த்துருக்கார். எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் கொட்டிட முடியாது. வைரத்தை வந்து தங்கத்துல தான் போத்தணும். வைரத்தை போய் ஒரு தகரத்துல போத்தினா அந்த தகரத்துக்கும் மதிப்பு கிடையாது, அந்த வைரத்துக்கும் மதிப்பு கிடையாது. ஆனா எனக்கான குறை உணர்வுல நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு மாணவியா நியமித்து கொண்டாரு. அப்பதான் நான் கத்துக்கொள்றப்ப தெரிஞ்சது அதோட வேல்யூ. நான் வேற கடவுள் இதுல இருந்து அதுல தூக்கிப்பட்டார். அந்த ப்ராசஸ் முடிஞ்சு இன்னொரு பண்படுறது. அப்போ நான் வந்து ஒரு அசுரனோட வேகத்துல நான் கத்துக்கிட்டேன். அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் தான் இன்னைக்கோட வெற்றி. இன்னைக்கு நான் உலக அரங்கில புகழ்ல நிக்கிறது வந்து இப்படி வந்துடல. எனக்கு வந்து வேற தெரியாது. குதிரைக்கு சேனம் போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, குதிரைக்கு இது மட்டும்தான், வழி மட்டும்தான் தெரியும். இப்படி வேடிக்கை பார்க்காத அலையாது. அந்த மாதிரி அப்பதான் பயணம் சிறப்பா இருக்கும். எனக்கு என் குரு, நான் பிரிட்ஜ்னு இப்ப சொன்னதோட அர்த்தம் புரிஞ்சிருக்கும். குரு ஒரு ஒரு வாயை திறந்து ஒரு என்னமோ ஒண்ணு பேசினாலும் இயல்பா அவர் மூச்சு விடுறதுல இருந்து அவர் ஒரு தண்ணி மோந்துட்டு வா, இங்க உட்காரு, அங்க எந்திரிங்கிறது எல்லாத்துலயும் நான் லெசன்ஸ் எடுத்தேன். அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 15 வருஷம் குருகுலமாவே இருந்தேன். அவர்கிட்ட எனக்கு என்ன, நான் ஒரு 11 வயதுல எல்லாம் போயிட்டேன். எனக்கு அப்போ எல்லாமே கிடைச்சது. அதாவது குருகுல வாசம்னு பெருமையா சொல்றோம், உண்மையா வந்து எங்களுக்கு எங்கேயும் போக வழி கிடையாது. உண்மை சொல்றது என்ன, சின்ன பிள்ளைகள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீ வர்ற தலைமுறையினர் எல்லாமே இந்த தாராபாரதியோட ஒரு கவிதையை நீங்க படிக்கணும். அவர் இல்லை, இப்ப அந்த கவிஞர் அவரோட பாடல்ல வந்து வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலத்தனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் எப்படி இப்படி என்ன பண்ணுவேன், என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் எப்படி படிப்பேன், நான் எங்க அப்படி அங்க போவேன், நான் ஏதாவது அப்படி படிப்பேன். 10 விரல கடவுள் பகவான் கொடுத்துருக்காரு, சிந்திக்கிற புத்தி கொடுத்தா யோசிச்சா வழி கிடைக்கும். இந்த கான்செப்ட் தான் எங்களோடது. எதுவுமே கிடையாது, யாரும் கிடையாது. யாரும் இருக்காங்க, அவங்க செய்வாங்க, இவங்க வந்து நிப்பாங்கன்னே எங்களுக்கு ஒரு கான்செப்டே கிடையாது. இந்த இப்பையும் கூட அவங்க வந்து செய்வாங்க, ஸோ அவங்க வந்து உதவுவாங்கல்ல, நம்ம இதை முன்னெடுத்துட்டோம்னா அவங்க பக்கத்துல வருவாங்க. இதே கிடையாது, எனக்கு முடியுமா முடியாதான், எனக்கு பிடிக்குமா எனக்கு பிடிக்காதான், நான் செய்வேனா செய்ய மாட்டேன்னா தப்பு கிடையாது. இப்போ அந்த 15 வருஷமே என் குரு கிட்ட அப்படி அசுர சாதகமா நான் கத்துக்கிட்டேன்.
2: உங்க குரு உங்க கூட இல்ல, சாதிக்கணும்ன்ற ஆசை இல்ல, அந்த சிச்சுவேஷனை எப்படி மேனேஜ் பண்ணீங்க?
0: குரு இறந்து போற இன்னொன்னும் அதுல என்ன இருக்குன்னா, என் அப்போ நான் பேரு புகழ் மேடைக்கு வரணும், நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் எதுவுமே இல்லை. நம்ம கீதையில பகவான் என்ன சொல்லியிருக்காரு, நீ செயலை மட்டும் செய், பலன் எதிர்பார்க்காது. அதை பத்தி அதை நான் பார்த்துப்பேன். நீ எவ்வளோ எவ்வளோ பொருள் கொண்டு வந்தியோ அதுக்கு தக்கின விலை உனக்கு கிடைக்கும். நீ வந்து இதுல 6 அலாக்கு தான் கொண்டு வந்துட்டு, நல்ல வேலை நமக்கு எப்படியாவது எக்ஸ்கியூஸ்ல 1 அலாக்கு அளவுக்கு கொடுத்துருவாங்களோன்னு நீ என்ன கொண்டு வந்தியோ அதுக்கான பலன் கிடைச்சு. அது சுவாமி அதுதான் இளைமறைக்காயா சொல்றாரு, நீ பலன் எதிர்பார்க்காம செய். எனக்கு உண்மையாவே இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் இப்ப பேசுறேன், நான் கொஞ்சம் நாகரிகமாகி பேசுறோம். அப்ப அது எதுவுமே தெரியாது, காட்டு செடிகள் மாதிரி நாங்கள் உழைக்கத்தான் தெரியும். குரு தான் தெரியும், குருனா கடவுள் அவ்வளவுதான். பெரிய கட்டுப்பாடு அதெல்லாம் குரு குரு குரு வேற தெரியாது. அது எதுக்கு பக்தி செலுத்தணும், எதுக்கு அப்படி பழிஞ்சிருந்தோம் தெரியாது. யார் எங்களை டியூன் பண்றா தெரியாது. அப்போ அந்த 15 வருஷத்துல நான் கத்துக்கிட்டதை இன்னைக்கு உலகம் பூரா இப்படி பாக்குது. எனக்கு இப்போ பெங்களூர் வந்தனால ஆடினேன், ஸ்பெல் பவுண்ட் ஆடியன்ஸ், ஸ்டாண்டிங் ஓவேஷன், அவங்க நாங்கள் என்ன பார்த்தோன்னு எங்களுக்கு சொல்ல தெரியலைங்கிறாங்க. நான் என்ன ஆடினேன்னு எனக்கு சொல்ல தெரியல, புரியுதா? அதாவது அப்பாற்பட்டு கொண்டு போறது எல்லாரையும், அவங்கவுங்க அவங்கவுங்கள மறந்துடுறது. அதுதான் நாயக்கா நாயக்கி பாபா, இந்த ஜீவா ஆத்மா பரமாத்மா கூட அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுன்னா. குரு இறந்து போற வரைக்கும் நாங்கள் பேர் புகழ் எதையுமே யோசிக்கல. 99ல குரு மறைஞ்சு போனோம்னா பிளாங்க் ஆயிட்டோம். என்ன செய்யறது, நம்ம என்ன செய்வோம் தெரியல. இந்த எங்கள் ஊர்ல கிராமங்கள் இன்னமும் எம்ஜிஆர் சாகலைன்னு நினைச்சிட்டே தான் இருக்கிறாங்க. நாங்களாம் எம்ஜிஆர் சிவாஜிலாம் சாக மாட்டாங்க தெரி. அப்போ எப்படி இயல்பான மனிதர்கள் தான் அன்றாடம் அவங்கவுங்க வீட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளையெல்லாம் பார்க்குற மனசு அப்படிதான் ஒரு உணர்வு. அந்த மாதிரி எனக்கும் என் குருவெல்லாம் போயிடுவாருலாம் எனக்கு தெரியாது. குரு இறந்துருக்கிறார், எனக்கு அழுகு கூட வரல, தெரியல என்னது அப்படின்னு. அதுதான் உண்மைங்கிறத உணர்ந்தப்போ நாங்க ரொம்ப நொறுங்கி ஒண்ணுமே இல்லாம போயிட்டோம். திரும்பி அகைன் அப்புறமா எங்கேயோ ஆடினப்போ சில பேர் பார்த்துட்டு, இவ்வளவு இது இந்த நாட்டியம் என்னத்தையோ சொல்லுதே, நீ இருக்க வேண்டிய இடம் சென்னை தான், இங்கேயே இருக்கிற. உண்மையாவே எங்களுக்கு அப்ப யாராவது கூப்பிடுவாங்களா என்ன பண்றதுன்னு தெரியல. சரி போய் பார்ப்போமேன்னு வந்தோம். வந்து ஒரே ஷோ தான் நாங்க பண்ணினோம். அந்த ஒரு ஷோவே வந்து டாக் ஆஃப் த ஷோ ஆயிருச்சு, டாக் ஆஃப் த டவுன் ஆயிருச்சு. எல்லா ஆர்டிஸ்டுகளும் என்னமோ இவட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உழைப்ப பாராட்ட ஆரம்பிச்சாங்க. நாங்களும் அதுல மயங்கிராம இன்னும் உழைக்கணும், இன்னும் உழைக்கணும், இவ்வளோ விருதுகள் எல்லாம் வந்தும் கூட அதுதான் என்னோட குரு, எனக்கு ஒரு தெய்வமா கிட்டப்பா பிள்ளை. அதுவும் எப்படின்னாக்கா தஞ்சை நால்வர்களோட நேரடி பேர், பரதநாட்டியத்தின் தந்தைகள்னு சொல்லக்கூடிய அவங்க தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பரதநாட்டியத்தோட ஃபண்டமெண்டல்ஸை ஃபார்ம் பண்ணினவங்க. அடவுகள் எல்லாம் அலாரிப்புல இருந்து ஜதிசுரம் சப்தம் வரணும் தில்லானெல்லாம் ரெப்பட்டோவா அந்த கச்சேரி பந்தத்தை உருவாக்கினவங்க. அங்கேயே நேரடி அதாவது யாரு டைரக்ட் டிசன்டன்ட் டைரக்ட் லீனியேஜ்னு சொல்றீங்களா இங்கிலீஷ் ஆங்கிலத்தில், அங்கேயே போய் கத்துக்கிற பாக்கியம் கிடைச்சது. இன்னைக்கு அந்த குருவோட அருளால நடந்துச்சு. நிச்சயமா அது அது அது இந்த சொல்றாங்களே சொசைட்டல் இக்னாரன்ஸ், என்னன்னாலும் மனித மனத்தோட வக்ரங்களை மாத்திர முடியாது. எதுக்கு இவ்வளோ வயலண்ட் நடக்குது? இயல்பா வந்து கற்பனைன்னு பண்ணினா எனக்கு அந்த வகையில திருநங்கையர் ரொம்ப பிடிக்கும். ஒரு சித்த நிலை தான். அவங்க வயலண்டா இருக்காங்கன்னா வாழ்வியல் பாடுக்கு. அந்த ஒரு இந்த அமெரிக்காவில் ஒரு மிருகம் இருக்கும், அது கிட்டக்கு போனா ஒரு கெட்ட நாத்தத்தை பாய்ச்சி கங்குல என்னமோ சொல்லுவாங்க, அதுக்கு அந்த இது மாதிரி இருக்கும், பூனை மாதிரி இருக்கும். அது கிட்ட போ என்னன்னா அது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு. அது மாதிரி இவங்க வந்து அந்த மூர்க்கமாகவும் இதாகவும் செயல்படுறப்ப அவங்களுக்கே தெரியும் யார் தன்னிட்ட அன்பா பழக மாட்டாங்க. அப்ப அவங்க அந்த மாதிரி மூர்க்கமா செயல்படுறப்போ அவங்களும் தன்னை பாதுகாத்துக்கிற மாதிரி ஆயிரு கெட்ட பேர் வர்றது, அதை பத்தி அவங்க கவலைப்படலை. நிறைய எதிர்ப்புகள் இதுல நடந்தது. அந்த எதிர்ப்புகளை எல்லாம் நாங்க வந்து எங்களோட வெற்றிக்கான படிகள் அமைச்சிட்டோம்.
1: உங்க முதல் விருது மற்றும் மற்ற விருதுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: எவ்வளவு அவார்டுன்னு நான் என்னிட்ட கணக்கு இல்லை. நிறைய எனக்கு என்ன சொல்றது போறேன், சொன்ன மாதிரி கலைமாமணி விருது, சங்கீத் நாடக அகாடமி புரஸ்கார், இந்த சீனியர் ஃபெலோஷிப், ஜூனியர் ஃபெலோஷிப், அந்த ஐசிசிஆரோட எம்பேனல்ட் ஆர்டிஸ்ட், டாப் ரேட் ஸ்டேட்டஸ் இன்னும் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி, அது தவிர்த்து நம்ம கிருஷ்ணகண சபாவோட நிறைய சூடாமணி அவார்டினு, அப்புறம் நாரதகண சபாவோட பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவார்டு, கோல்டு மெடலிஸ்ட் அவார்டுன்னு எல்லாம் நிறையா. இப்போ வர வருஷம் கூட இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், கிளீவ்லாந்து தியாகராஜாராதனா ஃபெஸ்டிவல் ஓஹாயோ நிறைய ரத்னாகராவுக்கு வந்து என்ன தேர்வு செஞ்சிருக்கிறதா சொன்னாங்க. அதையும் மகிழ்ச்சியோட உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். வேற எத்தனை வந்தாலும் அதாவது விருதுகள் பெருசு இல்லை, கி என்னைய பொறுத்தல விருதுகள் வந்து எனக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் பயத்தையும் கூடவே தருது. என்னன்னா இந்த விருதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்த படியும் நான் உழைச்சு போகணும். இன்னும் இன்னும் நல்லா கொடுத்தாதானே இது இவங்களுக்கு போய் அந்த விருதை கொடுத்தாங்க அப்படின்னு கூட சரியான நபருக்கு தான் தேர்வு செஞ்சு கொடுத்துருக்காங்கிற மாதிரி. அதான் என்னோட விருது பட்டியல். வெள்ளி அம்பலம்னு நாட்டியப்பள்ளி எங்களோட மதுரையோட நடராஜருக்கு வந்து வெள்ளி அம்பலத்தான பேரு. என்ன வெள்ளி அம்பலம்ங்கிறதுக்கு வருதுன்னா, நடராஜர் வழக்கமா இடது காலை தூக்கி ஆடிதான் நீங்க பார்த்துருக்கீங்க, எங்க மதுரையில மட்டும்தான் வலது கால் தூக்கி ஆடி இருப்பாரு. நான் எப்படி கால் மாறி ஆடின இடத்துல நான் பால் மாறி பிறந்து ஆடிட்டு இருக்கேன். சரியா, எனக்கு என்னோட மதுரை மீனாட்சியும் சொக்கநாதர் பேர்ல உள்ள அந்த மதுரை ஜனங்களே பொதுவாக நாங்கள் அவங்களதான் அம்மா அப்பாவை நம்பி வாழ்வோம். மதுரைங்கிறதே மீனாட்சியை சுற்றி தான் ஊர், மதுரைங்கிறதே முழுக்க முழுக்க. ஸோ எனக்கு அந்த மதுரையோட அந்த ஈர்ப்பு வெள்ளி அம்பலம் நடன பள்ளின்னு சொல்லிட்டு, அது உண்மையாகவே நாட்டியத்துக்கான ஊர், அது முத்தமிழும் பிறந்த இடம். அதனால என்னோட நடன பள்ளி வெள்ளி அம்பலம்னு வச்சிருக்கோம். அது உலகம் முழுவதும் அதுக்கான பிரிவுகள், என்னோட மாணவிகள் அங்கங்க அமெரிக்கால லண்டன்ல ஐரோப்பாக்கள் ஐரோப்பா நாடுகள் எல்லாமே ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு.
2: உங்களை போன்ற சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: என்ன அட்வைஸ்? நான் வந்து எப்பவுமே இந்த ஆலோசனைகளும் அட்வைஸும் கொடுக்கறது ரொம்ப ஈஸி, அதுதான் இன்னைக்கு ஈஸியா கிடைக்கிற ஒண்ணு. ஆனா என்னை பொறுத்த அளவுல வந்து என்னன்னா, அவங்கள வந்து நான் இப்படி வாங்க என்னை பாருங்க நான் ஒரு நல்லா வந்துட்டேன் நான் சொல்ல மாட்டேன்னா, என் வாழ்க்கை பூராமே நான் மாணவி தான், இனிமேலும் நான் மாணவி தான். நீங்க உங்களுக்கு வந்து நான் ஒரு நடன கலைஞரா தெரிஞ்சாலும் தெரிய அறியப்பட்டாலும் நான் ஒரு மாணவி தான், கடைசி மட்டும் மாணவியா தான் இருக்க போறேன். அர்த்தம் இங்க ஒரு நல்ல மாணவி தான் தூங்கிட்டு இருக்கான்னு தான் சொல்ல போறாங்க என்னோட கல்லறையை பார்க்கிற பொழுது. சொல்றது இவங்க எனக்கு எப்படி நான் ஒரு வைஜெயந்தி மாலா பத்மினிய ஒரு மோட்டிவேஷனை எடுத்து வந்தனும், அவங்க வந்து என்னை வாங்க என்னை பார்த்து இந்த மாதிரி ஆடுங்கன்னு அவங்க சொல்லல. அது போல இன்னி இப்ப வரக்கூடிய இந்த திருநங்கையர் சமூகம் வந்து இப்ப நிறைய விழிப்புணர்வு நாங்க உண்டாக்கினதுல நடந்திருக்கு. அது மாதிரியே இத பார்த்து அவங்க வரணும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து கஷ்டங்கள் இப்ப எல்லாருக்குமே இருக்கு, இயல்புல ஆண் பெண்ணுக்கு இருக்கிறத விட எங்களுக்கு 3 மடங்கு இடர்கள் இருக்கு, அது இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு மேற்கொண்டு தனி மனித சுயமரியாதையும் தன்னம்பிக்கை ஒழுக்கமும் ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு ஒரு உயிருக்கும் முக்கியம். மிருகங்களுக்கு அது சொல்லி கொடுக்கப்பட்டதில்லை, ஆனா மிருகங்களுக்கு தன்னோட இயல்பு வாழ்க்கையோட அந்த வாழ்வியல் முறையும் சைக்கிளிங்கும் தன் ஒரு சின்ன ஈயா இருந்தா கூட கொசுவா இருந்தா கூட எறும்பா இருந்தா கூட தன்னோட எதிர்ப்பை காட்டுறதுக்கான துணிவும் உள்ளது. அப்படி இருக்கிறப்ப மனித மனங்கள் மட்டும் ஏன் சமய சந்தர்ப்பத்துக்கு வளைஞ்சு கொடுக்கணும் வேண்டியது. அப்ப இந்த திருநங்கையர் நிச்சயமா அந்த 2 பேர் போயிருக்காங்க, அந்த வழித்தடம் இருக்கு, அதை பார்த்து அவங்க வந்து கரட்டும் வரணும். நான் சொல்றது நர்த்தக சக்தி இன்னைக்கு லைம் லைட்ல இருக்காங்கன்னா இதுக்கு தக்கன எனக்கு நீங்க உங்க கேள்வியே இருந்தது, இதுக்கு தக்கன எனக்கு கஷ்டம் இருக்கதான் செய்யுது, அதை நான் கவலைப்படலை, அது என்னோட வேலையும் இல்லை, நான் போயிட்டே இருக்கேன், என்னோட இலக்கு அங்கே பார்த்துட்டே போறேன். அதனால இங்க வந்து கல்லெறியறதையும் ஏச்சையும் பேச்சையும் அவங்களோட நேரத்தை வீணாக்கி அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன், என்னோட நேரத்தை வீணாக்கி இதை காது கொடுக்கறது என் வேலை கிடையாது, நான் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறேன், அப்படிதான் கடந்தும் வந்திருக்கிறேன். இதுதான் நான் இனி வரவங்களுக்கு சொல்லக்கூடியது. ஆனா எங்களோட இப்ப வெள்ளியம்பலம் நடன பள்ளியை ட்ரஸ்ட் ஆக்கிட்டோம், அறக்கட்டளை ஆக்கிட்டோம். இப்ப நாங்க நிறைய திருநங்கையர் மத்தியில நானு அவங்கள எனக்கு தெரிஞ்சது கலை, என்னோட கலையாலையும் நம்ம இந்திய பண்பாடு சமூக ஒழுக்கம் இந்த கலாச்சாரங்கள் வழிய அவங்கள வந்து அவங்களோட பாதைகள் மாறி போகாததுக்கான பயிற்சி பட்டறைகளும் அவங்களுக்கான நடனங்கள் சொல்லி கொடுக்கறதும் அவங்களோட கலந்துரையாடல்களும் அவங்களோட இருக்கிறதையுமா நாங்கள் இப்ப விருத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து என்னோட அறக்கட்டளை பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி கண்ணம்மா, அவங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில திருநங்கைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். இத பத்தி நிறைய கேக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் பிரேக் போயிட்டு வந்துடலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.8 FM MOPCRS, நமது சமுதாயம் நமது பெருமை.
3: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
4: எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்காந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
5: எனக்கு வீடு இல்லை, என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போக சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் ஒரு திருநங்கை.
4: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன், இது சஹாய் ஹெல்ப் லைன், 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன், 1800-200-0113.
5: ரொம்ப நன்றி.
3: This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
1: இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது திருநங்கைகளின் வாழ்க்கை பயணம் பத்தி. தொடர்ந்து நிகழ்ச்சிய கேட்கலாம். அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கிறது மிஸ் சுதா ரங்கன். தோழி என்ற திருநங்கைக்காக ஒரு ஆர்கனைசேஷன்ல ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்காங்க. இவங்களோட நேர்காணல கேட்கலாம் வாங்க.
6: உங்களை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா?
7: என்னை பத்தி சொல்லணும்னா, என்னோட நேம் சுதா, சொந்த ஊர் திருநெல்வேலி, இருக்கிறதுலாம் சென்னையில இருக்கேன். ஒரு சமூகத்துக்காக, திருநங்கைகள் சமூகத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன் கடந்த 25 வருஷமா. இதுதான் என்னுடைய ஒரு சுருக்கம்.
2: உங்க குழந்தை பருவத்துல நீங்க ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள் என்ன?
7: குழந்தை பருவத்துல வந்துட்டு அதான் திருநங்கைன்னு சொல்லும் போது அது ஒரு பிரச்சனையா தானே சமூகத்துல இருக்கு. திருநங்கை குழந்தையில வந்து என்ன வந்து நான் திருநங்கைன்னு தெரியாது. ஒரு 8-9 வயசு ஆகும்போது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது நான் திருநங்கைன்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா திருநங்கைன்னு எனக்கு தெரியல, நான் ஒரு உமன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நான் பெண்களோட தான் அதிகமாக பழகுவேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் தான். என்னோட சித்தி அத்தை யாரெல்லாம் உமன் ரிலேட்டிவ் இருக்காங்களோ அவங்களோட தான் நான் வந்துட்டு சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பேன். பிகாஸ் நான் நினச்சிக்கிட்டேன் நான் வந்து உமன். ஆனால் என்னோடய உடல் உறுப்புகள்லாம் ஆணுக்குண்டானது. எனக்கு அப்போ வந்து எனக்கு வந்துட்டு மற்றவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. குழந்தை தானே போக போக சரியாயிடும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் போக போகவும் சரியாகலை. 12 வயசு 13 வயசு ஆகும்போது அதே பிரச்சனை எனக்கு. என்னுடைய கை, என்னுடைய கண், என்னுடைய நடை எல்லாமே பெண்ணுக்கு உண்டான பாவனையோடு இருக்குது. இது வந்து எனக்கு பிரச்சனையாக இல்லை, ஆனால் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால் அவங்க வந்து என்னை வந்து கண்டிக்கிறாங்க, இது தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து தப்பாக தெரியல, இது ஏன் தப்பு, நாம் வந்து ஒரு பொண்ணு தானே அப்படின்னு நான் நினைக்கும் போது ஒரு பக்குவம் வரும்போது தெரியுது நான் பொண்ணு இல்லை, நான் மனசால தான் பொண்ணு, நான் வந்து பை பர்த் மேலுன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. அதே நேரத்தில் ஸ்கூலுக்கு போகும்போதும் அங்கேயும் எனக்கு இதே பிரச்சனை. சக மாணவர்கள் வந்துட்டு என்னை வந்துட்டு பொண்ணும் இல்லாத பையனும் இல்லாத ட்ரீட் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. என்னை பற்றி நம்பர்ல 9 போர்டுலலாம் எழுதி போடுவாங்க. அந்த 9 ஓக்குள்ளே என்னோடய பேரை எழுதி போடுவாங்க. அப்போ எனக்கு தெரியுது ஐ எம் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ்னு. அப்போ நாம் வந்துட்டு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்படி தான் என்னுடைய சின்ன வயசு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னே என்னோடய வீட்டில் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, அந்த சரௌண்டிங் எல்லாரும் எங்கள் வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்கள் பையன் வந்துட்டு அது பையன் மாதிரி இல்லை, உனக்கு நீங்கள் பார்த்து வளர்க்கணும், நீங்கள் வளர்க்குறது சரியில்லை, நீங்கள் அடித்து வளர்க்கணும், இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துருங்க, இல்லை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க, இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன சண்டைனாலும் என்ன மென்ஷன் பண்ணி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் அவமானப்படுத்துவாங்க. உங்களுடைய வந்து இதுக்கு தான் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பையன் இருக்குது இப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் அந்த குழந்தை பருவம் வந்து எனக்கு வந்து ஒரு கொடுமையான பருவம். என்னால் ஸ்கூலுக்கும் போக முடியல, வீட்லேயும் வந்துட்டு என்னை பற்றின விஷயங்களை எதுவும் சொல்ல முடியல, யாரும் என்னை கேட்க மாட்டாங்க. ஸ்கூலில் போயிட்டு பசங்க செய்யக்கூடிய பிரச்சனையை நான் வந்துட்டு என்னுடைய ஹெட்மிஸ்டருக்கோ டீச்சருக்கோ சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ ஒழுங்கா நட, நீ ஒழுங்கா பேசு, மற்ற பசங்க மாதிரி நீ இரு, அதுதான் உனக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. வீட்டில் கொண்டு வந்து சொன்னோன்னா வீட்லேயும் அதான் சொல்லுவாங்க. அப்போ நான் எங்கேயும் சொல்ல முடியாது, என்னுடைய ஃபீலிங்கை மனசுக்குள்ளே இருக்கும். ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ஸ்கூல் போக வேண்டாம் அந்த மாதிரி ஒரு வெறுப்பு வரா மாதிரி தான் என்னோட குழந்தை பருவம்.
6: உங்க குடும்பம் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்துச்சு?
7: குடும்பம் நிச்சயமா எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இல்லை. இது வந்துட்டு ஒரு மேல் டாமினேஷனுடைய பூமி. ஆண்கள் தான் எவ்ரிவேர், அவங்க தான் வந்துட்டு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க நாம தான் பலசாலின்னு சொல்லிட்டு. என்னுடைய வீட்டில் வந்துட்டு என்னுடைய அம்மா அக்கா வந்து எனக்கு சப்போர்ட்டு. அவங்க ஏன்னா நம்ம குழந்தை நம்ம தம்பி சொல்லி எங்கள் அக்கா நினைப்பாங்க, என்னுடைய மகன் சொல்லி எங்கள் அம்மா நினைப்பாங்க. மற்றவங்களுக்கு என்ன வந்து ஒரு பெரிய அவமானம். ஆனால் என்னுடைய அம்மா அக்கா பேசுறது அங்கே எடுபடாது, எங்கேயுமே அப்படி தானே. ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபீமேல் பேசுறது எடுபடலை. இவங்க சொல்லுவாங்க இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பெத்த குழந்த தானே நம்ம கூட இருக்கட்டும் இவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அண்ணனோ என்னுடைய அப்பாவோ மீறி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன். அதனால் என்னோடய குடும்பம் வந்து எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலை. நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் வர சூழ்நிலை இருந்துச்சு. வீட்டை விட்டு வெளியில் வரும்போதும் அவங்க சந்தோஷம்தான் பட்டாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா என்னால் அவங்களுக்கு இருக்கிற அவமானம் இல்லாத போயிடும் நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இப்போ 44 இயர்ஸ் ஓல்டு. நான் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் என் குடும்பத்துக்கு வேணால் பிரயோஜனம் இருக்கலாம், என்னோடய ஃபேமிலியால் எனக்கு சப்போர்ட் இல்லை.
2: உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
7: அச்சீவ்மெண்ட்ஸ்னால் முதல்ல நான் வாழ்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான்.
2: கண்டிப்பாக
7: ஆமாம். இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன வெளியே காமிச்சிக்கிட்டு இப்படி தான் வாழணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இனம் சக மக்கள் வந்துட்டு வாழ வழி இல்லை, எனக்கும் அப்படி தான் இருந்தது. கடைக்கடையாக போயிட்டு காசு வாங்கணும், இல்லைனா ஈவினிங்கில் வந்துட்டு எங்கேயாவது செக்ஸ் ஒர்க்கில் இருக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு இருந்துச்சு, ரொம்ப காலமாக இருந்துச்சு, இன்னும் அது மறையலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நானும் அந்த மாதிரியான செக்ஸ் ஒர்க் இதில் நானும் இருந்திருக்கேன், வேறு வழி இல்லாத சூழ்நிலையில். அதுலேருந்து விடுபடணும்னு ஒரு ஒரு நிமிஷமும் எனக்கு மனசு சொல்லிகிட்டே இருக்கும். நாம் பிறந்தோம் டிரான்ஸ்ஜெண்டர் ஆனோம் அப்படின்னு நம்ம கடைக்கடையாக பிச்சு கேட்டோம் செத்து போயிட்டோங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நாம் ஏதோ ஒன்று பண்ணணும், அது ஏதோ ஒன்று பண்ணுறது வந்து என்னுடைய சொசைட்டிக்காக இருக்கணுங்கிற எண்ணம் எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இருந்துகிட்டே இருக்கும். அதை நோக்கி நான் பயணம் பண்ணும்போது எனக்கு 92 அறிமுகமானவர் திரு சுனில் மேனன். அவர் ஃபேஷன் கோரியோகிராஃபர், உங்களுக்குலாம் தெரியும். அவரால் தான் நான் வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு ஜாபுன்னு கிடைச்சிது. 25 ஆகுது இப்போ. அந்த 92 அவங்களோட நான் வந்துட்டு, அதுவும் எங்கே சம்மந்தப்பட்ட வேலை தான், எங்கெல்லாம் எங்கள் மக்கள் வாழ்கிறாங்க அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு சுனில் எடுத்திருந்தார். சுனிலோட நான் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அந்த நிறுவன பேர் சகோதரன். அங்கே நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது எனக்கு ஒரு சேலரி கொடுத்தாங்க, அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஒர்க்கு. அதுக்கப்புறம் அவங்களோடவே இருந்தேன், என்னுடைய ஃபுல் எஃபோர்ட்ஸை நான் கூட போட்டேன் அந்த நிறுவனத்தில். அதிலிருந்து அடுத்தடுத்து வேறு வேறு நிறுவனங்களுக்கு, சகோதரன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், அப்புறம் தாயின் ஒரு ஆர்கனைசேஷன் வந்துச்சு, அது வந்து தமிழ்நாடு அளவில் வேலை செய்யக்கூடியது. அங்கே நான் வந்துட்டு வேலைக்கு போனேன், அங்கே ஒரு 11 ஒர்க் பண்ணேன். என்னுடைய எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் மற்றவங்களை காட்டிலும் நான் வந்துட்டு பெஸ்ட்டாக பண்ணணுங்கிறதுல நான் ரொம்ப குறிக்கோளாக இருப்பேன். அப்படி தான் என்னோடய பயணம் இருந்துச்சு. ஒவ்வொரு வேலையை நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சேன். மெதுவாக எனக்கு வந்துட்டு அமெரிக்கன் தமிழ் யூனிவர்சிட்டி எனக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருந்தாங்க. 25 இந்த ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு பெஸ்ட் அச்சீவர்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். அப்போ இங்கே இருக்கு இல்லையா சாந்தோம், சாந்தோம்ல இருக்கக்கூடிய சார்ஜ், அவங்களும் வந்துட்டு எனக்கு பெஸ்ட் அச்சீவர்னு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 2-3 தடவை நான் வந்துட்டு உமன்ஸ் டேல அவார்டு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் தாண்டி விஜய் டிவியில் எனக்கு ஒரு 3-4 தடவை பெஸ்ட் ஸ்பீக்கர்னு நான் அவார்டு வாங்கியிருக்கேன். எனக்கு அதெல்லாம் வந்து என்னுடைய ஒரு சந்தோஷம், என்னோடய கேரியரில் என்னை ஊக்கப்படுத்திட்டு வரக்கூடிய விஷயம். நான் வேலை செஞ்ச அந்த VHS நிறுவனம், 11 வேலை செஞ்ச நிறுவனத்தில் நான் வந்து பெஸ்ட் டாக்குமெண்டர் அவார்டு வாங்கியிருக்கேன். அவங்க தமிழ்நாட்டளவில் வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. இதை தாண்டி இப்போ வந்துட்டு நம்ம இந்திய அளவில் சில வேலைகள் செய்கிறதுக்கு நாங்கள் முற்பட்டுருக்கிறோம். சகோதர அமைப்போட இணைஞ்சி, சகோதரன்லேருந்து நான் 11 வெளியில் போயிருந்தாலும் சகோதரன் VHS எல்லாம் இணைஞ்சு தான் வேலை பார்ப்போம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான நிறுவனங்கள் மூலமாக தான் இன்றைக்கி திருநங்கைகளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் வெளியில் வந்திருக்கு. அதனால் இப்போ நாங்கள் வந்து மற்ற ஸ்டேட்டில், இப்போ தமிழ்நாடு தான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு சூழல், நல்ல எனேபிளிங் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. அதனால் இங்கே எப்படி நாம் வந்துட்டு இதெல்லாம் கொண்டு வந்தோம்? இப்போ இன்றைக்கி இந்த காலேஜில், வைஷ்ணவ் காலேஜில் வந்து நாம் பேசுகிறோம். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இல்லை, இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு ஒரு சாதாரண விஷயம். இப்போ நாங்கள் இங்கே வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி நாங்கள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் காமனாக விமனோட பாத்ரூம்க்கு தான் போயிட்டு வரோம். அவங்களுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. இந்த சேஞ்சஸ்லாம் வர்றதுக்கு நாம் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதையெல்லாம் மற்ற ஸ்டேட்டில் நாங்கள் ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு நான் ஒன் ஆஃப் த ட்ரெயினராக இருக்கிறேன். ஸோ இப்படி என்னோடய கேரியர் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நான் வச்சுருக்கேன். இந்தியன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இனிஷியேட்டிவ்ங்கிற பேரில் சகோதரனுடைய ஒரு சிஸ்டர் கன்சர்ன். அது இந்த முழு யூனிட் வந்துட்டு ஒன்லி ஃபார் மெயின் ஸ்ட்ரீமிங், அதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். அதில் நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்.
6: அரசு துறையில் உங்களோட இன்வால்மெண்ட் என்னென்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா?
7: அரசு துறைனா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லையா? ஸோ அரசு துறைன்னு பார்க்கும்போது அரசு தான் வந்துட்டு மெயினாக திருநங்கைகளை ஃபோக்கஸ் பண்ணணும். கவர்மெண்ட்டோடு நம்ம கடந்த ஒரு 12-13 க்ளோஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்குரிய டிபார்ட்மெண்ட். அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் செக்ரட்டரியோடு நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துவோம். அப்போ தான் வந்து நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு உண்டான ரேஷன் கார்ட்ஸ், வோட்டர் ஐடி, இவங்களுக்கு உண்டான ஆதார் கார்டு, இவங்களுக்கு உண்டான ஒர்க் பிளேஸ்மெண்ட் எல்லாமே ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வீடு கிடைக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் அவங்களோட லாபி பண்ணி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீ ஹோமும் கொடுத்துட்ருக்காங்க கவர்மெண்ட்டில். இப்போ ஜாப் மேலா ஒன்று பண்ணியிருக்காங்க. ஜாப் மேலா மூலமாக எல்லா டேட்டாவும் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. அதுலேருந்து ஒரு 15 பேருக்கு இப்போ வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சட்டத்துறையோடு நம்ம சில ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சட்டத்துறையோடு முதல்ல வந்து போலீஸ் அட்வொகசி ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். எப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட ட்ரைனிங் பீரியடில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு காம்போனண்ட்டாக டிரான்ஸெண்டர்ஸ் பற்றின ஒரு விழிப்புணர்வை அவங்களுக்கு கொண்டு வரணும். அப்போ அதை வந்துட்டு தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் பண்ணுறாங்க. அதில் நான் இன்னும் நிறைய திருநங்கைகள் பயிற்சியாளர்களாக இருக்கிறோம். அதில் என்ன ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8-10 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்துட்டு டிரான்ஸெண்டர்ஸை ஏதாவது ஒரு விஷயத்தில் அரெஸ்ட் பண்ணால் அவங்கள வந்து என்ன மேலில் கொண்டு வரதா ஃபீமேலில் கொண்டு வரதா கூட தெரியாது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு. 6 மணிக்கு மேலே அரெஸ்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாது திருநங்கைகள் சொன்னால் திருநங்கைகள், ஆனால் டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லும் போது திருநம்பிகள் சொல்கிறாங்க. ஃபீமேல் டு மேல் அவங்களும் இணைக்கணுங்கிறத நாங்கள் பிரதானமாக கொண்டு வந்திருக்கோம்.
2: அரசியலில் பங்கேற்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா?
7: நிச்சயமாக. ஏன்னா என்னோடய 25 வருஷம் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது 92ல் நான் வந்து ரோட்டில் போய் ஒரு ஆட்டோ கேட்டால் கூட எனக்கு கிடைக்காது. எனக்கும் சுனிலுக்கும், சுனில் நாட்டு டிரான்ஸெண்டர், சுனில் வந்து தன்னை கேன் அறிமுகப்படுத்திக்குவாங்க. சுனிலும் நானும் போய் ஒரு ஆட்டோ எடுக்க போனால் கூட எங்களால் முடியாது. அவ்வளோ இருந்த பீரியட் ஒரு 5 இயர்ஸ்க்கு பார்த்தோன்னா சேஞ்சஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு வாழ்கிறதுக்கே ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், இதிலேருந்து நாம் போய் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, எங்கள் மக்களுக்கு வேலை, ரிசர்வேஷன் கேட்கறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கொடுக்குற இடத்துல நம்ம மக்கள் வரணும். அப்படிதான் இப்போ வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கா. சென்னையில் தோழின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு, அந்த அமைப்பில் வேலை பார்த்த ஒரு திருநங்கை பிரித்திகா யாஷினி, அவங்க இன்னைக்கு சப் இன்ஸ்பெக்டராக வந்திருக்காங்க. அப்போ அந்த பாலிசியை உருவாக்கக்கூடிய இடத்துல விஷயங்களை, ஒரு என்ன சொல்ற, நல்ல திட்டங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல வரணும். அப்போ அரசியல் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். நான் தேர்ந்தெடுத்த கட்சி ஒரு பிரதான கட்சியை பற்றி சொல்லலாமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது வந்து எனக்கு வந்து அவங்களுடைய அந்த பவர், இந்த ஸ்ட்ராங் லேடி இல்லையா அவங்க, நம்ம சிஎம், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களோட நான் வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு பிரியப்பட்டேன். ஒர்க் பண்ணணும்னா அவங்களோட நான் ஒர்க் பண்ணாலும் என்னுடைய மக்களுக்காக, என்னோட மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் போகணும், சட்டசபைக்குள்ளே போகணுங்கிறது என்னுடைய எண்ணம். நிச்சயமாக போவேன். என்னோட எண்ணம் இன்னும் 10 வருஷத்தில் நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. நான் லாஸ்ட் எலெக்ஷனில், அசம்பிளி எலெக்ஷனில் அவங்கக்கிட்ட, அம்மாக்கிட்ட நான் மனு கொடுத்துருந்தேன், எனக்கு ஒரு சீட் வேணும்னு சொல்லிட்டு. அது அவங்க பார்வைக்கு போயிருக்கு. ஒரு 5 தொகுதி கொடுத்து எனக்கு பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் போய் கேட்ட உடனே கொடுக்கணும் அந்த எண்ணம் எனக்கு இல்லை. கொடுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சது, நமக்கு முன்னே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இனி இந்த பார்ட்டியில் நம்ம இருக்கணும், என்னைக்காவது சட்டசபைக்குள்ளே போகணுன்ற ஒரு எண்ணத்தோடு நான் இருக்கேன்.
6: உங்களை போன்ற சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க?
7: என்ன போல சமுதாயத்துக்கு வந்து நான் என்ன சொல்லணும், ஆக்சுவலி டிரான்ஸெண்டர்ஸ் விமன், நாங்கள் விமன் தான், எங்களுடைய ப்ராப்ளம் இந்த ட்ரெஸ் தான். விமன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்தது தான் பிரச்சனையெல்லாம் நினைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு விமனுக்கும் டிரான்ஸெண்டருக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொல்ல முடியும், எந்த நேரமும் நம்ம சோர்ந்து போயிட வேண்டாம். நம்மளை யாருமே வந்து கையை பிடிச்சி தூக்கி மேலே விட மாட்டாங்க, நாம தான் கையை ஊனி எந்திரிச்சு வரணும். அந்த ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தோல்வியில் முடியும், அது இப்போ பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது போகலான்னு சொல்லணும். இன்னொரு சில விஷயங்களை நான் எப்படி நினைக்கிறேன்னு சொன்னால், இணைஞ்சி போராடணும். தனித்தனியாக இருக்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, நிறைய கூட்டாக சேர்ந்த நிறைய முயற்சிகள் நாம் எடுக்கணும். டிரான்ஸெண்டர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், பெக்கிங் செக்ஸ் ஒர்க் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது, எல்லாரும் அதை தான் வந்து குற்றமாக சொல்கிறாங்க. பெக்கிங்கும் செக்ஸ் ஒர்க்கும் நாட் ஓன்லி டிரான்ஸெண்டர்ஸ், விமன்லேயும் இருக்குது மென்லேயும் இருக்குது, இது பொதுவான விஷயம். இதை தாண்டி இது அவங்களுக்கு இருந்தால் கூட சரி, பெக் பண்ணி தான் அவங்க சாப்பிட்ணுன்ற நிலையில் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தன்னோட திறனை வளர்த்துக்கிறதுக்கோ, இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணி மெதுவாக அது மேலே வரும்போது இவங்களோட இந்த விஷயத்தை அவங்க கீழே கொண்டு வர முயற்சி பண்ணணும். அது வரைக்கும் அவங்க பெக்கிங் எடுக்கிறத பற்றி நான் பிரச்சனையாக சொல்ல மாட்டேன். வயிற்றுக்கே இல்லைன்னும் போது அவங்கள போய் நம்ம இப்படி வாழணும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் இன்னொரு சோர்ஸை உருவாக்கிக்கணுங்கிறதுல நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். தேங்க்யூ வெரி மச்.
2: தேங்க்யூ மேம், எங்களோட அழைப்பை ஏற்றுட்டு வந்ததுக்கு.
8: இன்றைய நிகழ்ச்சியில் திருநங்கைகளை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதை பற்றி நிறையா கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் பிரேக் போயிட்டு வந்துடலாம். நீங்க கேட்டுட்டு இருக்குது 107.8 FM MOPCRS, நமது சமுதாயம் நமது பெருமை.
9: May I come in, sir? Yeah, Anu, what do you want?
10: Sir, I'd like to talk to you about the post of the marketing head. I have been working equally hard, just like Ashwin. I got a huge turnover last month. I don't know where I went wrong. And sir, enakku idu romba important.
9: So you're saying that my choice is wrong?
10: அப்படி இல்ல சார், தட்ஸ் நாட் வாட் ஐ மென்ட்.
9: யூ தி பாரனு, நான் கரெக்ட்டா தான் சாய்ஸ் பண்ணிருக்கேன். Who are you to advise me?
10: So I just wanted to tell you that
9: Ashwin is the right person for the job. அவனை எங்க வேணாலும் எப்ப வேணாலும் அனுப்ப முடியும்.

0: உன்னை அனுப்ப முடியுமா? ஹீல் ஹேண்டில் ப்ரெஷர் ஈஸிலி அண்ட் ஹீல் ஹீல் டு வாட் எவர் ஐ வாண்ட் ஹிம் டு டு. வாட் எவர் ஐ வாண்ட் ஹிம் டு டு.
1: பட் சார், ஐ ஹேவ் பீன் டூயிங் மை பெஸ்ட் அண்ட் ஐ ஹேவ் ப்ரூவன் மை செல்ஃப்.
0: ஓ அப்படியா? அப்படி ஒன்றும் தெரியலையானோ. You didn't seem like you would do anything for this job.
1: Sir, I would. I really want this.
0: How badly do you want this?
1: ye vaalke idhula dhaan irukku sir. Vera edhaachu vali iruka?
0: Oru vali irukku.
1: So what are you doing sir? Enna pandringa sir?
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி.

0: வேளாங்கைகளை இந்தியால ஹிஜ்ராஸ்னு கூப்பிடுவாங்க. இந்தியால மொத்தம் 490,000 ஹிஜ்ராஸ் இருக்காங்க. இந்திய மித்தாலஜியில ஹிஜ்ராஸ்க்கு பெரிய வரலாறு இருக்கு. மகாபாரதத்துல அர்ஜுனர் கூட ஒரு வருஷம் ஹிஜ்ராவா வாழ்ந்தாரு. ராமபெருமான் கடவுளை பார்க்கக்கூடிய ஆனந்தத்தை ஹிஜ்ராஸ்க்கு கொடுத்தாரு. சூப்பர்ஸ்டிஷியஸா இருக்கிற மக்கள் ஹிஜ்ராஸோட பிளஸ்ஸிங்க நல்லதுன்னு இன்னும் நம்புறாங்க. ஹிஜ்ராஸ் சிங்கர்ஸாவும் டான்சர்ஸாவும் சர்வன்ஸாவும் ஏன் எல்லாரும் வழிபடுற குருவா கூட வாழறாங்க. பிரிட்டிஷ் காலத்துல ஹிஜ்ராஸ் ரொம்ப ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஹிஜ்ராஸ்க்கு ஒரு நார்மல் லைஃப் இல்லாம சராசரியான நீட்ஸ் இல்லாம அவங்க குடும்பம் கூட அவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்க. பெண்கள் ரேப்புக்கு எதிர்ப்பா கான்ஸ்டிடியூஷன்ல செக்ஷன் 375 ஐபிசி இருக்கு. ஆனா ஹிஜ்ராஸ்க்கு நடக்கிற கொடுமையை தடுக்கிற மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு லா கூட மென்ஷன் பண்ணல. ஹிஜ்ராஸ் கம்யூனிட்டிக்கு அவங்களோட வட்டத்தை விட்டு வெளியில வரத்துக்கு பெண்கள் மற்றும் ஆண்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை.
1: And there are firsts, but this one is really special. India now has its first third gender college principal at a government college in Bengal. Till 2003, Dr. Manabi Bandyopadhyay was Somnath, but all that is behind her. She hopes she has done the transgender community proud. Her message to them: education, education, and education. For the rest, wake up, the third gender has arrived. Manideepa Banerjee has this special report.
2: No recrimination, no self-pity about how hard life has been. Instead, excitement about her new job as principal, Krishnanagar Women's College, a post she competed for on a level playing field and won.
3: Past je parichay tha mera, wo main bhul jana chahti hu abhi. Abhi main Madhavi hai, Madhavi mein rahenge. और नया नया मानवी बनाएंगे सोसाइटी में ऐसे में चाहती हूँ.
2: Born Somnath, Manubi taught Bengali at a college till now. A name and sex change in 2003 helped, but till 2012, she was Somnath on college records. A big boost was the Apex Court recognizing the third gender last April. Her message to her community?
3: लिखा पढ़ना सीखने के बाद सब समस्या समाधान हो जाएगा. उच्च शिक्षा मैं चाहती हूँ. Each and all transgender, I want they get education.
2: She also has a message for the rest of the world that still looks askance at transgenders.
3: जो बुरी नजर में देखता है वो तो नीचे बुरा है, वो खुद बुरी है. तो उसके उसके लिए कोई हमारा जरूरत नहीं. जो क्या बोला है किया बोलो, इसलिए मेरा सारा मत है कब नहीं, मेरा तो अंतर में मैं तो शुद्ध है ना.
2: Dr. Manubi Bandyopadhyay takes over as principal on 9th June. No hard luck story here, no self-pity, only determination to get where she wants to be. And she has today. Not just for the transgender community, but for all of us, an inspiration.
0: முதல்ல there is no right or wrong gender-ன்றத நம்ம சமுதாயம் ஏத்துக்கிட்டு புரிஞ்சுக்கணும். திருநங்கைகள் நம்ம சமுதாயத்துக்கு பெருமை சேர்த்து நம்மள ஒருத்தங்களா இருக்க முடியும்ன்றத ப்ரூவ் பண்றாங்க. இவங்கள போன்ற மக்களையும் நம்ம சமுதாயத்துல ஒருத்தங்களா ஏத்துக்கணும். நம்ம அரசாங்கமும் இந்த மாதிரி மூன்றாம் பாலின மக்களுக்கான சலுகைகளை நிறைய தரணும்.
4: இதே மாதிரி இன்னொரு நல்ல நிகழ்ச்சியோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறோம்.
0: இந்த நிகழ்ச்சியை தயாரிச்சு வழங்கினது பார்கவி ரெட்டி.
4: Until then, take care. Bye-bye. Neenga kechittirukkaradhu Good Morning MOP with your RJ Bhargavi
0: and RJ Subheksha on 107.8 FM MOP CRS. Namadhu samudayam.
4: Namadhu perumai.
0: Nandri.
4: Vanakkam. Vanakkam.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பீட்டி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பீட்டி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏ ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல்ல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வச்சு டாக்டர் நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க சிறுமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: ரத்தம் வரல அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
2: மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் எல்லா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் ஆகுது, அந்த மரத்துல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது, அங்க போனா உனக்குதானே பரவும்.
5: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வரா, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடின்னு சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்
1: சொல்றேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: தொடச்சு விட்டுறேன்மா.
0: புதுநகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

0: நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ டு சேவ் வாட்டர்.
1: தூவும் பூவழை நெஞ்சிலே, ஓ வாசமே சுவாசமே வாசமே வந்து மையல் கொண்டது என்னிலே.
0: ஹாய் எவ்ரிபடி, நானும் ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது சந்திப்போமா.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களோட ஃபேவரட் சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி. இன்னைக்கு என்னோட ஷோல ரொம்ப பாப்புலர் ஆக்டர், பாப்புலர் மட்டும் இல்ல ஹேண்ட்சம் ஆக்டர் விஷ்ணு சார் இருக்காரு. வெல்கம் சார்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி
0: சார். எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு அப்படியே காலேஜ் லைஃபுக்கு திரும்பி வந்த மாதிரி இருக்கா?
1: ஆமாங்க, ஆக்சுவலி நாங்கள் எங்கள் காலேஜ் படிக்கும் போது எப்படின்னா, நான் ஆசன் மெமோரியல் தான் யூஜி பண்ணேன். ஓகேங்களா, இது வந்து பயங்கரமான ஸ்டோரி. ஏன்னா பிகாஸ் நான் வந்து ஸ்கூலிங் வந்து பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன், உங்களுக்கே அந்த ஃபீலிங் தெரியும். ஸோ காலேஜ் ஆச்சு, நான் பயங்கரமான காலேஜ் படிக்கணும்னு அப்படியே எனக்கு ஒரு பயங்கரமான ட்ரீமில் இருந்தேன் நான். சரி, ஒரு செம்ம காலேஜ் படிக்கணும், ஒரு எஸ்ஆர்எம் அந்த மாதிரிலாம் ஒரு பயங்கரமான ட்ரீமில் இருந்தேன். ஸோ இன்ஜினியரிங் தான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆக்சுவலி. பட் என்ன ஆச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து பயங்கரமாக படிக்கல, மொக்க மார்க் எடுத்துட்டேன். பட் கிடச்சது எனக்கே தெரிஞ்சிச்சு, அங்கே போய் அடி வாங்காமல் மிதி வாங்காமல் நம்ம வேறு எதாவது ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி விஸ்காம் சேர்ந்துட்டேன். ஆனால் நான் எஸ்ஆர்எம் ட்ரை பண்ணேன், அது கிடைக்காம எனக்கு ஆசான் மெமோரியலில் கிடச்சிது, நான் சேர்ந்துட்டேன். சரி, அதை ஒரு வழியாக 3 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜி பண்ணேன். பிஜி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து எலக்ட்ரானிக் மீடியா. ஸோ இப்படி தான். ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு. பிகாஸ் இது வந்து எம்ஏ மேனேஜ்மெண்ட்டில், மீடியா மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ். ஓகேங்களா, லைக் நானும் மீடியா ஸ்டூடெண்ட்டு. நான் எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா சேரும் போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது எல்லாமே சொன்னாங்க ஆக்சுவலி. ஆனால் கடைசி வரைக்கும் நான் முடிக்கிற வரைக்கும் அந்த ரேடியோ ஸ்டேஷனே வரல. பட் இங்கே வந்து இந்த கோர்ஸ்க்கு வந்து ரேடியோ ஸ்டேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும். லைக் இங்கே வந்து எம்ஓபி பொண்ணுங்க பாருங்கள், ஒரு கேர்ள்ஸ் காலேஜ், அவங்க காலேஜில் வந்து இவ்வளோ ஸ்டூடியோ, இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு. இப்போ தான் இவ்வளோ அழகாக ஒரு ஆர்ஜியாக ஆகிட்டீங்க நீங்கள். எனக்கு காலேஜ் வெளில போகும்போது ஒரு
0: ஆர்ஜியாக.
1: ஸோ அந்த மாதிரி எப்படின்னா, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எனக்கு இல்லை. ஸோ உங்களுக்குலாம் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நீங்களாம் நாளைக்கு ஒரு பெரிய, அதாவது ஈஸியாக நீங்கள் அசோசியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வெளியில் வந்தால் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ரேடியோ மிர்ச்சியோ இல்லை டாப் எஃப்எம் எங்கே எது இருக்கோ நீங்கள் அங்கே ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் யூ ஹேவ் த நாலேஜ் அண்ட் த திங். ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக, இந்த டெக்னாலஜிலாம் லைக் உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம்.
0: சார், நீங்கள் வந்து இதை பற்றிலாம் பேசுறீங்க, பியூட்டிஃபுல் கேம்பெயின்காக வந்திருக்கீங்க, பியூட்டியை எப்படி சார் டிஃபைன் பண்ணுவீங்க?
1: என்னை பொறுத்த வரைக்கும் பியூட்டினா, நான் சிம்பிளாக சொல்லுவேன், பியூட்டி வந்து அழகில் கிடையாது. லைக் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம பிஹேவியரில் தான் இருக்குது. மேபி நான் அதான் லைக் அதுதான் பியூட்டியை டிஃபைன் பண்ணவே முடியும். ஓகேங்களா, ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா லைக் இப்போ என்னை பார்த்தா எந்த யங் கேர்ள்ஸை வந்து யாருமே வந்து அட்மையர் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா, என்னை பார்த்து வந்து விஷ்ணு
0: நீங்க
1: வேற போங்க, எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு தெரியுமா, நான் இன்னும் சிங்கிளா தான் இருக்கேன், அப்ப பாத்துக்கோங்க என் நிலைமை என்னன்னு. இதுதான் என் வாழ்க்கையே, புரிதுங்களா? எனக்கு வந்து எப்படின்னா, இந்த ஆபீஸ் சீரியல் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஓகேங்களா, ஆபீஸ் சீரியல் நான் நடிச்சேன். ஓகேங்களா, அதுல வந்து ரெண்டு பேர் மெயின் கேரக்டர், ஒன்னு வந்து கார்த்திக், உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் செகண்ட் லீடா பண்ணிட்டு இருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா, கார்த்திக் வந்து இவன் ஹி காட் மேரிட், காலேஜ் கேர்ள்ஸ்லாம் பயங்கர ஃபேன்ஸாக இருப்பாங்க அவனுக்கு. ஓகேங்களா, எனக்கு யார் ஃபேன்ஸ்னா, இந்த ஆன்டிஸு இந்த பார்ட்டிஸ் தான் பயங்கர ஃபேன்ஸ். பார்த்தீங்களா, பார்த்தீங்களா எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா? இப்படி தான் எனக்கு, ஏன் என் வாழ்க்கை எப்படியே சுற்றிட்டு இருக்கேன்னு தெரிலங்க, இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் பியூட்டியை வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணுறது இப்படி தான். லைக் யாருக்காகவும் எப்போதுமே நீங்கள் மாற்றிக்காதீங்க, நீங்கள் நீங்கள் எப்படியோ அப்படியே இருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது ஆக்சுவலி. நீங்கள் வந்து ஒரு இப்போ திடீர்னு இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே போனோடனே ஒரு மேனரிசம், பாடி லாங்குவேஜ் டோட்டலாக மாறிச்சு வச்சுக்கோங்களேன், லைக் அது தட்ஸ் நாட் குட். ஓகேங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் இருக்கணும்.
0: நீங்கள் ஒரு அப்கமிங் ஆக்டர், எங்களோட காலேஜ்லேயும் நிறையா ஆக்டர்ஸ் வந்து நான் ஆக்டர் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆடிஷன்ஸ் போகிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டிப் என்ன?
1: ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னால், ஓகே நான் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் ஏ மீடியா ஸ்டூடெண்ட், நான் உங்க சொன்னேன், நான் விஸ்காம் பண்ணேன், அப்புறம் எம்எஸ் எலக்ட்ரானிக் மீடியா பண்ணேன். நான் முடித்த உடனே நான் வந்து விஜய் டிவியில் இன்டர்ன் லைக் ஜாயின் பண்ணேன், இன்டர்னாக லைக் 1 மந்த் இன்டர்னாக ஜாயின் பண்ணி நான் விஜய் டிவியில் எம்ப்ளாயை ஃப்ரீலான்சராக நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேங்களா, லைக் ஆல்மோஸ்ட் லைக் 2 அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணேன். ஷோஸ் பார்த்தீங்கன்னா, காஃபி தனு, அழகிய தமிழ் மகன், யுவன் லைவ் இன் கான்சர்ட், விஜய் அவார்ட்ஸ், விஜய் டெலி அவார்ட்ஸ், இந்த மாதிரி நான் நிறைய ஷோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 2 அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒர்க் பண்ணும்போது நான் நிறைய ஷோஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஏன் எம்ஓபிலேருந்தே நிறைய இன்டர்ன்ஸ் வந்திருக்காங்க என் காலேஜுக்கு. விஜய் டிவினால எம்ஓபி கேர்ள்ஸ் கண்டிப்பாக வந்துருவாங்க இன்டர்ன். பிகாஸ் என்னென்னா, ஒரே ஒரு விஷயம் தான், பிகாஸ் நான் ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக எவ்வளோ காலேஜ் இருக்குது, எவ்வளோ

0: மீடியா காலேஜ் இருக்கு, நிறைய காலேஜ் இருக்கு. எல்லாம் வந்து மீடியா கோர்ஸ் வந்து ஒரு கோர்ஸா ஒரு டிகிரி வேல்யூக்காக படிக்கிறாங்க. ஜாலியாக நம்ம வந்து ஒரு 3 வருஷத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணணும், படிக்கக்கூடாது அப்படின்னு தான் படிக்கிறாங்க. பட் நான் என்ன கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், இட்ஸ் கைண்ட் ஆஃப் எ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இது நீங்கள் ப்ராப்பராக உங்கள் ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஏர்ன் பண்ணுறானோ, லைக் மணி வேல்யூ எனிவே வாட் எவர் இட் இஸ் ஓகேங்களா, மணி தான் ஒரு எண்ட் ஆஃப் தி மூமெண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, எப்படி உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறுதுன்றது தான் அல்டிமேட்டாகவே இருக்குது ஓகேங்களா. வாட் எவர் இட் இஸ், நீங்கள் டாக்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் மாறுதில்ல. ஸோ இன்ஜினியர் ஆனீங்கன்னா, லைக் நான் அப்ராடில் போய் நான் 2 lakhs ஏர்ன் பண்ணுவேன், 3 lakhs ஏர்ன் பண்ணுவேன், இதுதான் ஒரு பேசிக் மென்டாலிட்டியா இருக்கு. சோ என்ன கேட்டீங்கன்னா, மீடியா வந்து ஒரு இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இது நீங்க இதுல ஏர்ன் பண்றது வந்து இன்ஃபினிட்டி, லைக் நீங்க எவ்வளவுன்னு ஏர்ன் பண்ணலாம், உங்க மூளைதான் ஓகேங்களா. இதுக்குன்னு வந்து உங்க கிரியேட்டிவ் பிரெயின் மட்டும்தான், நீங்க எவ்வளவு கிரியேட்டிவா திங்க் பண்றீங்களோ தட் வில் லீட் யூ லைக் உங்க லைஃப் ஃபியூச்சருக்கு. ஸோ அதுதான் நான் எம்ஓவி எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, உங்கள் காலேஜில் கேர்ள்ஸ் நிறைய பேர் இன்டர்ன், என்னோட டீம்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க. மதுஸ்ரீன்னு ஒரு எக்ஸாம்பிள், நான் சில பேர் தான் ஞாபகம் இருக்குது, மதுஸ்ரீ, வர்ஷா, ஸ்ரேயா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, எலக்ட்ரானிக் மீடியா ஒரு எம்ஏ மீடியா மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஏன் டிபார்ட்மெண்ட்டில் இவங்களாம் ஒர்க் பண்ணாங்க எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, தே ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கர்ஸ். யாரும் வந்து ஓபி அடிக்கணும்னு வரல, ஒரு பேஷனாக ஒர்க் பண்ணாங்க. பிகாஸ் விஜய் டிவியில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களை இன்வால்வ் பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து இன்டர்னாக இருக்க மாட்டீங்க, யூ வில் பி எம்ப்ளாயி, அதுதான் ஒரு விஷயமே. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க, நீங்கள் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, லைக் உங்களோட இன்டர்ன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, லைக் 1 week வந்து ஒரு அப்சர்வேஷன், வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்றதான். அதுக்கப்புறமேட்டு அவங்க உங்களை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எம்ப்ளாயியாக. ஏன் அந்த வேலையை முடிச்சேன் நீ காலையில் வந்தோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, ஏ நான் என்ன நீ பண்ணுற வேலையை நான் ஏன் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் நாங்கள் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவோம், பிகாஸ் நாங்கள் நீங்கள் இன்டர்ன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்களும் ஒரு எம்ப்ளாயி, என்ன டீமில் ஒர்க் பண்ணுறேன், இந்த வேலையெல்லாம் இதெல்லாம் இன்னொரு டியூட்டி, நீ தான் பார்த்துக்கணும். லைக் வாட் எவர் இஸ் கண்டஸ்டன்ட் கோஆர்டினேஷன் இல்லை ஆர்டிஸ்ட் கோஆர்டினேஷன் இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். லைக் அவங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து ஃப்ரீடம் கொடுத்துருவோம், லைக் எல்லாமே நம்மக்குள்ளே வச்சுட்டு. எப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர், இப்போ லாஸ்ட் அசிஸ்டன்ட் இப்போ படத்தில் வச்சிங்கன்னா லாஸ்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பெரிய வேலையே இருக்காது, ஒரு சும்மா ஒரு
1: மானிட்டர் பார்க்கறது
0: அந்த மாதிரி சிம்பிள் ஒர்க் தான் இருக்கும். பட் இங்கே வந்து விஜய் டிவியில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் லீட் சம்வேர். எனக்கு தெரிஞ்சு எம்ஓபியில் ஒர்க் பண்ண நிறைய பொண்ணுங்க வந்து இப்போது நல்ல பொசிஷன்ஸில் இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம், ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல விஷயம். நான் எந்த காலேஜ் பொண்ணுங்களுமே பார்க்கல, சில பேர் வந்திருக்காங்க, சில காலேஜில் ஓபி அடிக்கணும்லாம் வந்திருக்காங்க. பட் நான் ஃபீல் பண்ணிக்கிறது, இப்போ மதுஸ்ரீ வந்து என் டீமில் ஒர்க் பண்ணாங்க, இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு உங்கள் காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி அப்புறம் அங்கேருந்து ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ பி. இப்போ நல்ல பொசிஷனில் இருக்கு. இப்போ எனக்கு நான் ஒரு ஈவெண்ட் கம்பெனி வச்சுருக்கேன் பர்சனலாக, நான் ஈவெண்ட் என்னால் பண்ண முடியலன்னா நான் மதுவை தான் கூப்பிடுவேன், மதுவை மாதிரி நீ கோஆர்டினேட் பண்ணிக்கோ, இந்த ஈவெண்ட் எனக்கு பண்ணி கொடுத்துரு அப்படி, அந்தமாதிரி அவங்களுக்கு ஜாப் நான் அசைன் பண்ணுவேன். ஏன்னா ஒரு நம்பிக்கை, பிகாஸ் ஐ நோ அவங்க எப்படி அந்த ஒர்க் எடுத்துப்பாங்க, எவ்வளோ சீரியஸாக பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ அதுதான் அல்டிமேட்டாகவே. ஸோ நீங்களாம் ரொம்ப லக்கி, அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட். ஒரு பொண்ணாக இருந்துட்டு இவ்வளோ பேஷனாக ஒர்க் பண்ணுறீங்க மீடியாவில். மீடியாவில் வந்து பொண்ணுங்க ஒர்க் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட், அண்ட் டே நைட் ஜாப் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நம்மளுக்கு வந்து இந்த டைம் லிமிட் கிடையாது, நைட் ஷூட் இருக்கும், டே ஷூட் இருக்கும், நம்ம தூக்கமே இருக்காது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால லைக் நீங்களும் அது பேஷனாக ஒர்க் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அண்ட் கங்க்ராட்ஸ், லைக் நீங்கள் ஃபர்தராக லைக் ஃபியூச்சர்லையும் நீங்கள் இந்த மாதிரி இது பேஷனாகவே நீங்கள் ஒர்க் பண்ணணும், நான் பெரிய இடத்துல வரணும் அதுதான். அண்ட் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அது எல்லாமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. வைப்பாங்க மீடியா, இப்போ நீங்கள் ஃபிலிம்ஸ் போனீங்கன்னா ஹார்ட் ஒர்க் இருக்குது ஓகேங்களா, அங்கே கேமரா டிபார்ட்மெண்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா. டைரக்டர்னா ப்ராப்பர் அசிஸ்டன்ட் கிட்ட ஒர்க் பண்ணுங்கள், சினிமாட்டோகிராஃபர்னா லைக் ப்ராப்பர் சினிமாட்டோகிராஃபரில் ஒர்க் பண்ணுங்கள், மூவிஸ்லும் காஸ்ட்யூம் டிசைனர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா. லைக் மீடியா இட்ஸ் நாட் எ சிம்பிள் ஜாப், லைக் சும்மா நீங்கள் சில பேர் நினச்சிப்பாங்க வெறும் டைரக்ஷன் மட்டும்தான் மீடியா, அப்படி கிடையாது, வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அதை ஓகேங்களா. ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் போகலாம். ஹார்ட் ஒர்க்லாம் வந்து எனக்கு ஹார்ட் ஒர்க்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஆக்சுவலி எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, இன்னும் நிறைய ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, லைக் இங்கே கேர்ள்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, லைக் ஆர்ட் ஒர்க்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட், அதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா பிகாஸ் அது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்க்கல, ஹார்ட் ஒர்க்கில் வந்து நான் ஜாயின் பண்ணோம், அது ஒரு ஃபீல்டாகவே யாரும் யோசிக்கல.
1: இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நிறையா பேர் கேட்டு நிச்சயமாக ஜாயின் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன்.
0: ஏன்னா அது ஒரு பெரிய ஜாபுங்க, மணி வைஸாக சொல்கிறேன், அதுதான் பெரிய ஜாப். ஆக்சுவலி ஒரு செட்டு போடுறாங்கன்னா சும்மா இல்லை, தட்ஸ் லைக் 10 lakhs 20 lakhs வேல்யூ அது ஒரே ஒரு நாளுக்கு. பரவாயில்ல, இல்லை நீங்கள் பண்ணலாம், ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வரும். பிகாஸ் இப்போலாம் வந்து நீங்கள் முன்னே நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரிலாம் கிடையாது, மீடியா டோட்டலாக இப்போ ஒரு டிஜி கேமரா இருந்தால் யார் வேணால் படம் எடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா. மீடியா உங்கள் கையிலே இருக்குது, இப்போ நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி இப்போ படம் பண்ண முடியும் லோ பட்ஜெட்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்ககிட்டயும் மீடியா இருக்கு ஓகேங்களா? இது வந்து இப்போ முன்ன வந்து ஆக்டிங் வந்து வெரி டிஃபிகல்ட், உங்களுக்கே தெரியும். வெரி ஃபியூ கேன் பி அ ஹீரோ ஆர் வெரி ஃபியூ கேன் பி அ காமெடியன் ஆர் வாட் எவர் இட் இஸ் ஆர்டிஸ்ட். ரொம்ப கொஞ்சம் பேர் தான், ரொம்ப செலக்டிவாக இருக்கும். இப்போ அப்படி கிடையவே கிடையாது. இப்போ ஒவ்வொரு ஃப்ரைடேவுமே ஒரு புது ஹீரோஸ் வராங்க, புது ஹீரோயின்ஸ் வராங்க, புது காமெடியன்ஸ் வராங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட் வராங்க, ஒவ்வொரு ஃப்ரைடேவும் வராங்க. ஸோ அதனால இட்ஸ் ஸோ ரொம்ப காம்படிட்டிவ் ஆகிடுச்சு இப்போ மீடியாவில். இப்போ ஒரு படம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. எப்படி நீங்கள் உங்களோட இன்புட் எப்படி கொடுக்குறீங்க, எப்படி நீங்கள் வரப்போறீங்கன்றது தான் முக்கியம். உங்களோட எப்படி சொல்கிறது, ஒரு யூனிக் ஒர்க் இருக்குல்ல, அதுதான்.
1: Such an upcoming inspiring star sir, office serial la you got romba nariya varaverpa adukana nariya awards kadachathu ungalku. Ipo adutha neenga vandha small screen la inde silver screen ku poyaache, Maapilai Singham even yaar endru therigiradha angra padam pannitirukinga, and the journey eppadi irundha, and the jump romba perusa?
0: Jump vandha perusa dhaan. Na vandha Vijay TV vandha, Vijay TV vandha enoda வீடு மாதிரி சொல்லுவேன் ஆக்சுவலி. பிகாஸ் நான் காலேஜ் படிக்கும்போது ஒன்றே ஒன்றுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். லைக் நான் வந்து யூஸ்வலாக காசுக்காக வேலை பார்க்குவேன். எனக்கு என்னோட திறமையை நான் எங்கே காட்ட முடியுமோ நான் அங்கே வேலை பார்க்கணும், அப்படி தான் நான் வந்து யோசித்தேன். ஸோ விஜய் டிவி தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி தான் வந்து ஒன் ஆஃப் தி லீடிங் சேனல், ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுற ஒரு சேனல். ஏன்னா வெளியில் இருக்கும்போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து எப்படின்னா, பிரதீப் மில்ட்ராய் பீட்டர் இவர் தான் வந்து விஜய் டிவியோட ப்ரோக்ராமிங் ஹெட். ஏன்னா இஸ் லைக் ஒரு யங்ஸ்டர் ஓகே, விஜய் டிவியை மாற்றின ஒரு ஒருத்தர் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரம் த ஸ்க்ராச் விஜய் டிவி வந்து எப்படி ஒரு நார்மலாக ஒரு குதிரை படம் போட்டு பழைய ஒரு விஜய் டிவி எப்போ ஆரம்பித்தாலும் அப்போதில் இருந்தாங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க. அது நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் அவங்க கூப்பிட்டா வெளியில் போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ரீராம் சார் ஜிஎம்மும் சரி, அவரும் அப்படி தான். அவர் வந்து விஜய் டிவிக்கு வந்து பைக்கில் வர்றதுலேருந்து இப்போ அவரோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்க வரைக்கும் விஜய் டிவியில் தான் இருந்திருக்காங்க. யாருமே வந்து தே நாட் கிவ் அப் ஃபார் மணி ஓகேங்களா. நான் இங்கே நான் ஹெட்டாக இருக்கேன், நான் இன்னொரு சேனல் போய் நான் அங்கே போய் ஹெட்டாக இருக்கலாம், அங்கே எனக்கு வந்து இவ்வளோ பே பண்ணுறாங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக இங்கே யாருமே ஒர்க் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து 10 to 15 years ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து விஜய் டிவி தான் லைஃப். எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சருமே இங்கே தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே மகேந்திரன் சாராக இருக்கட்டும், ரமணன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே ஃப்ரம் த ஸ்க்ராச் தே ஆர் தேர். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம், ஏன்னா அந்த ஒரு சேனல் வந்து நான் ஒர்க் பண்ணோம். இவ்வளோ பேர் நான் ரிசர்ச் பண்ணேன், இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் எதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க, சம்திங் யூனிக்காக பண்ணணும், இனோவேட்டிவாக பண்ணணும், நாளைக்கு ஒரு சேனல் ஒரு ஸ்டாண்டர்டை மாற்றணும், இவ்வளோ ட்ரீமில் தான் இவங்க இத்தனை பேரும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இவங்க எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் திங்கிங், எவ்வளோ க்ரியேட்டிவ் திங்கிங்கில் இருந்தாங்களோ நான் அங்கே போய் ஒர்க் பண்ணோம், அவங்ககிட்ட தான் நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு ஒன்றுமே தெரியாத போது கூட நான் அங்கே தான் விஜய் டிவி தான் ஒர்க் பண்ணணும்னு தான் என்னோட பிளான் ஆக்சுவலி. நான் காலேஜில் சொல்லும் போது நான் வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயி மாதிரியே பேசுவேன். ஸோ எல்லாமே வந்து என்னை வந்து கிண்டல் தான் நினச்சாங்க ஆக்சுவலி. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, காலேஜ் முடிச்சு 6 months நான் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணேன். அது ஒன்றுமே கிடையாது, நான் தீசிஸ் பண்ணேன், லைக் அதுக்கு நான் எஃபர்ட் போட்டேன் அதுக்கு ஓகேங்களா. நான் என்னோட ரிசர்ச் ப்ராப்பராக பண்ணேன், அது வந்து எப்படி சேனலோட அசோசியேட் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு டாபிக் எடுத்தேன். ஸோ அங்கே நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது எனக்கு பிரதீப் சார் தான் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் விஜய் டிவி உனக்கு ஜாப் ஆஃபர் பண்ண என்ன பண்ணுவேன் அப்படி சொன்னேன். சார் இட்ஸ் மை ப்ளஷர், லைக் நான் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஐ எம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் 6 months அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சேனல் வந்து ஒரு எம்ப்ளாயை எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் ஓகேங்களா. பட் என்ன விஜய் டிவி தான் ஆக்குச்சு ஆர்டிஸ்ட்டாக. எப்படின்னா ரமணன் சார் வந்து நான் கூப்பிட்டு டே இந்த மாதிரி கனாக்கலம் கலங்கள் கல்லூரியின் கதை ஒன்று பண்ணுறோம், நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சார் சும்மா கலாய்க்காதீங்க சார் அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் அவர் என்னை கூப்பிட்டதுக்கு வந்து ஒன்று மாதிரி நான் ஃபேராக இருக்கனால உண்மை ரிச்சான ஒரு பையன் வேண்டாம், அதுக்கு தான் என்ன கூப்பிட்டாங்க ஓகேங்களா. என்ன எப்பவுமே இந்த ஃபேராக இருப்பேன், நான் அப்போ ஸ்பெக்ஸ் வேறு போட்டிருப்பேன். ஸோ என்ன அதுக்கு தான் கூப்பிட்டாங்க ஆக்சுவலி. இந்த ஃபர்ஸ்ட் நான் போகும்போது பிகாஸ் நான் பிகேந்த கேமரா ஒர்க் பண்ணும்போது நான் வந்து மற்றவங்களை பயங்கரமாக கலாச்சிருக்கேன். ஏ இது நடிக்க தெரியாது உனக்கு, இது ஒரு சின்ன மேட்ரு, இது கூட நடிக்க தெரியல, போட வெளில போட நீ வாடா அப்படி இப்படிலாம் சொல்லி ஆடிஷன் பண்ணும்போது இல்லை கெட் அவுட் யூ கம் அப்படி அந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன். ஸோ நான் நடிக்கும் போது ஃபஸ்ட்டு சீன் நல்லா ஞாபகம் இருக்குது. அது எப்படின்னா அந்த டைலாக் வந்து மேபி நான் தப்பாக சொல் கரெக்டாக ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பட் நான் சொல்கிறேன். அது சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிற, யானை மாதிரி பிள்ளைற, இப்படி ஒரு டைலாக், ஒரு லென்த் டைலாக் வரும். நான் அது ஒரு 10 takes போயிடுச்சு எனக்கு. என்னால் முடியல, எனக்கு சார் விட்டுருக்கு சார் எப்படியே போயிடுறது சார். நான் அப்போ தான் தெரிஞ்சு வா கேமரா முன்னாடி இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, கேமரா பின்னாடி நம்ம எல்லோரும் எவ்வளோ கலாய்ச்சிருப்போம், அவங்க எவ்வளோ பேர் எவ்வளோ சாபம் விட்டுருப்பானுங்க, அதனால தான் நம்ம இங்கே நடிக்க வந்திருக்கும் போல அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ அப்படி அப்படிதான் என்னோட ஆக்டிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பாயிண்ட்ல வந்து புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இவங்க தான் எனக்கு தட்டி கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா, ரமணன் சாரும் சரி, பிரதீப் சாரும் சரி, ஸ்ரீராம் சார் லைக் எப்படின்னா, இவங்க வந்து எனக்கு வந்து டெய்லி இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணோம் ஆக்டிங்கில், நீ ஒர்க்கராக நீ பண்ணிட்ட ஓகேண்ணா, நீ நல்ல ஒரு எம்ப்ளாயி ஓகே, ஸோ இப்போ நீ நடிக்க போயிட்டா அது புது ப்ரொஃபஷன், நீ ஸ்டார்ட்லேருந்து வந்திருக்க, ஸோ இன்னும் நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து என்னோட வீடியோஸ் இருக்குல்ல, நான் ஒவ்வொரு எபிசோடுமே நான் வந்து போட்டு போட்டு பார்ப்பேன், என்ன மிஸ்டேக், நான் என்ன தப்பு பண்ணுறேன், அங்கேதான் என்னோட நான் வந்து யோசிச்சது ஒரே ஒரு விஷயம், ஆக்டிங் வந்து டீச் பண்ண முடியாது ஓகேங்களா, ஒருத்தர் வந்து நீங்க ஆர்டிஸ்ட் ஆகணும்னா டீச் பண்ண முடியாது, இந்த கூத்துப்பட்டெல்லாம் பண்றாங்க இல்லைன்னு சொல்லல, டிராமாஸ்லாம் இருக்காங்க, அது மோர் ஸ்டேஜ் பிளே எல்லாம் பண்றதுலாம் டோட்டல் டிஃப்ரெண்ட், எப்படி சொல்றது, நடிப்பாங்க ஓகேங்களா, நீங்க ஆட் பண்ணும்போதுல யூ கேன் சி செம்மையா ஆட் பண்றாங்களே அப்படி இருக்கு, பட் ரியலா ஆட் பண்றது டோட்டலா வேற, ரியலிஸ்டிக் ஒண்ணு, இப்போ எப்படின்னா ஸ்ருதி நீங்க எப்படின்னா ரியலா எப்படி இருக்கீங்க, அதுதான் வந்து மக்களுக்கு பிடிக்கும், யூனிக் கேரக்டர் ஓகேங்களா, ஸோ அதில் வந்து சில தப்புகள் இருக்கும், நீங்கள் ஒரு பாடி லாங்குவேஜில் சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதை பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்தனா ஆப்வியஸ்லி அதை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் என்னோடய ஆக்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. கனாக்காலங்காலங்கள் இஸ் மை லைக் ஒரு ஸ்டார்ட் அப்படி சொல்லலாம், ஒரு ஸ்கூல் மாதிரி சொல்லலாம், அங்கே நான் கற்றுக்கிட்டேன் ஆக்டிங்கை. ஸோ ஆஃபீஸ் வந்து இட்ஸ் மை ப்ரொஃபைல் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி, என்னை ஒரு வேற ஒரு லெவல் கொண்டு போச்சுன்னு சொல்லலாம், ஆஃபீஸ் தான் என்னை வேறு லெவல் கொண்டு போச்சு, அதுக்கு காரணம் ரமணன் சார், பிரம்மா சார் என்னோட டேரக்டர், என்னோட லுக்கும் சரி, அப்போது நான் போகும்போது ரொம்ப யூனிக்காக இருப்பேன், எப்படின்னா ஒரு லாக்லாம் சைட் லாக்லாம் வச்சுட்டு நிறைய முடி வச்சுட்டு அந்த ஒரு கேரக்டர், அதுவே வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணும் ஆன் ஸ்கிரீன் பார்த்தாலே, இவன் என்ன வித்தியாசமா,
1: எல்லா ஏஜ் குரூப்பும் அந்த சீரியலுக்கு ரொம்ப அட்ராக்டடா இருந்திருக்காங்க.
0: எக்ஸாக்ட்லி, எனக்கு பார்க்கும்போது ரொம்ப எப்படின்னா ஒரு வீட்டில் இருக்க எல்டர்லி பீப்புள் கூட அந்த ஆஃபீஸ் வந்து பார்த்து அவங்க அட்மயர் பண்ணி லைக் எவ்வளவு பேர் என்ன விஷ் பண்ணுவாங்க.
1: பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஃபீஸ் ரொம்ப லேட் நைட்ல தே ஸ்டார்ட்
0: பண்ணி,
1: என்னோட பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா மருந்து சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆஃபீஸ் சீரியல்காக.
0: சோ ஸ்வீட், தேங்க்ஸ் லாட், லைக் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் எனக்கு கொடுத்தாங்க ஆக்சுவலி எனக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து யாருக்கு கிடைக்குமோ, யாருக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியல, பட் எனக்கு கிடைச்சிது லைக் எப்படின்னா பாருங்க, ஏன்னா பிகாஸ் ஒரு எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா யங்ஸ்டர்ஸ் கவர் பண்ணுறதோட எல்டர்லி பீப்புளை கவர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் சொல்லுவேன், பிகாஸ் என்னன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது, பிகாஸ் இப்போ இந்த ட்ரெண்டுக்கு நான் ஒன்று ஒரு ஒரு விஷயம் நான் பண்ணனா உங்களுக்கு பிடிச்சிரும், பட் இன்னும் யூனிக்காக இன்னொருத்தம் பண்ணனா அவங்களையும் உங்களுக்கு பிடிக்கும், இட் வில் கீப் ஆன் சேஞ்சிங், அதுதான் நம்ம மைண்ட், உங்கள் மைண்ட் நான் தப்பாக சொல்ல, பட் நம்மளோட மைண்டே அதுதான் ஓகேங்களா, லைக் யங்ஸ்டர்ஸோட டோட்டல் மைண்ட் அப்படி தான் இருக்கும், பட் எல்டர்லி பீப்புள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக லைக் பண்ண மாட்டாங்க, லைக் பண்ணுறாங்கன்னா கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க, எனக்கு அந்த ஒரு விஷயம் கிடைச்சது. அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இவன் யாருன்றது தெரிகிறதாவோட டேரக்டரோட அம்மா வந்து எனக்கு பயங்கர ஃபேன், அவங்க வந்து நீ இவன் தான் நடிக்கணும் இவன் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு என்னை அப்படி தான் ஹீரோ ஆனனே, நான் ஹீரோ ஆனனா என்றைக்கும் நினச்சதே கிடையாது, ஐ வாண்ட் டு பிகேம் ஏ காமெடியன் தான் நினச்சேன், பிகாஸ் காமெடி இஸ் மை கைண்ட் ஆஃப் மை எப்படி சொல்லுது, நான் ஈஸியாக அசோசியேட் பண்ணிக்க முடியும் காமெடினா, நீ சொன்ன நான் டைமிங்கில் நான் அப்படி பிடிச்சிடுவேன், என்கிட்ட ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குது, நான் அதை நான் கேட்ச் பண்ணிப்பேன், பட் ஹீரோன்னு நான் நினச்சே பார்க்கல, அண்ட் நீங்கள்லாம் வந்து என்னடா அவன் ஹீரோ பண்ணிட்டான் இதுதான் இன்னும் ட்ரீமாக இருந்துச்சு அப்படிலாம் நினச்சிக்காதீங்க, பிகாஸ் இது ஜஸ்ட் ஹேப்பன் டு மீ, நான் அதை தவிர்க்க முடியாமல் நான் எடுத்துட்டேன், பட் அந்த கேரக்டரும் ஹியூமராக தான் இருக்கும், நான் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டருக்கு, பட் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆவீங்க, யாருமே திட்ட மாட்டீங்க, நான் ஹீரோ ஆகணும் நான் வந்து ஒரு ஹீரோ ஆகணும்லாம் எனக்கு இன்றைக்குமே ட்ரீம்லாம் கிடையாது, பட் ஆயிட்டேன், அது உங்களோட எப்படி சொல்லுது, உங்களோட நீங்கள் ஏதோ பாவம் பண்ணியிருப்பீங்க, அதனால் நீங்கள் பார்த்து
1: தான் ஹீரோ தான் சரியா
0: அப்படியா, தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை பல பேர் நான் நடிக்குமா நான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு ஓகேங்களா, லைக் எப்படின்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, எப்படின்னா மேபி அது பிடிச்சவங்க சொல்லியிருக்கலாம் பிடிக்காதவங்க சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு ஓகேங்களா, பட் நான் ஒன்றே வந்து நம்ம எனக்கு ஆனால் வர்றது நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இப்போ என் லைஃப் வந்து மூவிக்கு போயிருக்கு, அண்ட் நான் இதுக்கு வந்து விஜய் டிவிக்கு எப்பவுமே தேங்க் பண்ணுறேன், லைக் அவங்களால தான் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன்.
1: திங்க் லிஸ்னர்ஸ் எல்லாரும் விஷ்ணு சார் மாதிரி டேக் லைஃப் அஸ் இட் கம்ஸ், அந்த பாத்திலே போயிட்டே இருங்க, நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, அவரை மாதிரி அப்படியே சிரிச்சிட்டே இருப்பீங்க. சார் உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன சார் இந்த ரெண்டு படத்துக்கு?
0: இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறம் இப்போ நான் ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கேன், ஸ்கிரிப்டெலாம் வந்து மாப்பிள சிங்கம் வந்து பாருங்க, இட்ஸ் அ பிக் பேனர், எஸ்கேப் ஆர்டிஸ்ட் விமல் அஞ்சலி அவங்களாம் நடிச்சிருக்காங்க, நான் வந்து செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன், அண்ட் அதுக்கப்புறம் இந்த படம் 1 month கேப்பில் இந்த படம் லான்ச் ஆக போகுது, அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு கப்பல் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஃபைனல் பண்ணி வச்சிருக்கேன், அது ஷூட்டிங் வந்து மாப்பிள சிங்கம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஷூட்டிங் போகிறோம், பிகாஸ் எனக்கு இன்னும் ஒரு சாங் மட்டும் ஒரு பெண்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஷூட் போகிறோம். தேங்க்ஸ் லாட், லைக் நீங்கள் என்னை இங்கே இன்வைட் பண்ணதே ரொம்ப லைக் பெரிய விஷயம், நான் இங்க ரேடியோ எம்ஓபி கேர்ள்ஸ் காலேஜ்ல வந்து நான் ரேடியோ ஸ்டேஷன்ல பேசுறது நினைச்சா எனக்கு பயங்கரமா அப்படியே புல்லரிச்சிச்சு. எப்படி சொல்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது ஒரு எனக்கு ஒரு ட்ரீம், ட்ரீம் கம் ட்ரூ அப்படி சொல்லலாம்.
1: சோ இன்னும் 10 வருஷத்துல உங்களோட ப்ரொஃபைல் இன்னும் சேஞ்ச் ஆயிட்டே போக போகுது. சோ ஃபைனலா எல்லாரும் உங்களை பார்த்தா ஒரு காமெடியனா ரெகக்னைஸ் பண்ணுமா, இல்ல ஒரு ஹீரோவா ரெகக்னைஸ் பண்ணுமா, இல்ல எப்படி ரெகக்னைஸ் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க?
0: அது அப் டு தெம், லைக் எப்படின்னா. பட் நான் பெருசாக பிளான் பண்ணல என் லைஃப்பில் வந்து இப்படிதான் பண்ணும் அப்படிதான் பண்ணும் இல்லை. ஆஸ் இட் கம் நான் எடுத்துக்கிறேன். பட் நான் என்ன பண்ணேன்னா, நான் பண்ணுற வேலைக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படிதான். நான் சும்மா லெத்தாஜிக்காக பண்ண மாட்டேன், காசு வாங்கிட்டோம் இது பண்ணி முடிக்கணும், இது இந்த வேலையை நம்ம பண்ணுறோம் அது ஒரு கடமையாக பண்ணணும் அப்படின்னு எடுக்க மாட்டேன். அதை நான் ஒரு ரூபாய்க்கு வாங்கணும், இல்லை காசு எல்லாம் பண்ணுறணும், அதை நான் 100% எஃபர்ட் போடுவேன். அந்த எஃபர்ட் தான் இது வரைக்கும், அது நான் அதுக்காக நான் விட மாட்டேன். எனக்கு பெருசாக டான்ஸர் வராது. ஏன்னா இப்போ நான் வந்து ஐம் இன்டூ ஃபுல் இன்டூ டான்ஸ் அப்படின்னா எந்த கிளாஸுமே விடுறதில்ல. ஸ்விங்கர்ஸில் வந்து எது கற்றுக்கொடுத்த பேலே கூட போறேன் பார்த்துக்கோங்களேன், எதுவுமே விடுறதில்ல.
1: சாரி,
0: பெல்லி டான்ஸ் கூட போறேன்னா பாத்துக்கோங்க.
1: சார், ஸோ இத்தனை வருஷம் நடிச்சதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிருக்கும். பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா எதை சொல்லுவீங்க?
0: பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா லைக் விஜய் டெலி அவார்ட்ஸில் எனக்கு அவார்டு கொடுத்ததும் இல்லை. ட்ரீம்க்கு ரொம்ப எப்படி சொல்வது, பெரிய விஷயம். அது அவார்டு வாங்குறேன், நான் அவார்டு வாங்குறேன் அப்படின்றது எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு எம்ப்ளாயாக இருந்தேன், அதே விஜய் டிவியில் நான் ஒரு அவார்டு வாங்கினேன், அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த கரண்ட் இதில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் போக முடியல ஷூட்டிங்கில். நான் ஸோ மேபி நான் போயிருந்தேன், இன்னொன்று கிடச்சிருக்கோம், நான் போகல. இருந்தாலும் அதான் ஏதோ போயிட்டுருக்கேன். என்னை விஜய் டெலி அவார்ட்ஸ் நான் அவார்டு வாங்கினது வந்து நான் மறக்கவே மாட்டேன் என்றைக்குமே. That's my family. என்னை கொண்டு வந்தவங்க அவங்க தான். ஸோ அதுக்காக தான்
1: சார் உங்களை மாதிரி இப்படி சிரிச்சுட்டே இருக்க நம்ம லிசனர்ஸ்க்கு ஒரு 3 டிப்ஸ் கொடுங்க சார்.
0: நான் பெருசாகவே நான் பர்சனலாக எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். அண்ட் நான் பண்ணுற தப்பும் இருக்குது, என்னோடய கேரக்டருக்கு சில தப்பு இருக்குது. நான் எப்படின்னா டப்பு டப்புன்னு பேசிடுவேன், அது மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகுமா இல்லையான்லாம் யோசிக்க மாட்டேன். நான் வந்து ரொம்ப யோசிச்சுலாம் பேச மாட்டேன். அதுதான் நான். பட் நான் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே ஜாலியாகவே இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதான், அதுதான் என்னோடய ப்ளஸ் ஆக்சுவலி. நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இப்போ நம்ம இங்கே கெத்தாக தான் இருக்கணும், இப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டேன். நான் எப்படி இருக்கணும் அப்படி இருப்பேன். அது எப்படி அவங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாது, பட் ஐல் பி மை செல்ஃப். அதுதான், மற்றபடி பெரிய விஷயம் இல்லை. ஐ வில் டேக் மை லைஃப் ஆஸ் வெரி சிம்பிள்.
1: தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் ஆன் மை ஷோ.
0: தேங்க்ஸ்
1: ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க.
0: தேங்க்ஸுங்க, என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எம்ஓபியில் இருக்க எல்லா கேர்ள்ஸுமே வந்து நல்லா படித்து பெரியால வரணும், ஒவ்வொரு பொசிஷனுக்கு போகணும். That's my wishes.
1: Thank you for the support, sir. இன்னும் கேட்டுக்கொண்டே இருங்க. பியூட்டிஃபுல் கேம்பெயினை பத்தி நம்ம நிறைய பேசலாம். நீங்க கேட்டுக்கொண்டே இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
0: உங்கள் விஷ்ணு.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு

0: வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: மாடமில்லை மாளிகை இல்லை ராகம் மாயா மாளவ கௌள ராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா சொல்லலாம், எப்போதுமே ஹெல்மெட் போட்டுதான் வண்டியில போடும். அது மட்டும் இல்லாம பைக்ல போகும்போது போன் பேசாத, இதெல்லாம் சொல்லும், கண்டிப்பா சொல்லும். இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா அறம் செய் கரம் கொடு.
2: எல்லாருக்கும் வணக்கம், நான் மணிகண்டன் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்களோட ரஜினிகாந்த் பேசுறேன். அதாவது இருக்கிறதுலே பெரிய தானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க வந்து 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி போறது இல்லை, அது இல்லாம வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அது இல்லை, ஒருத்தருக்கு உங்க லைஃப்ல கல்வி அதாவது படிப்பு சொல்லி கொடுக்க முடிஞ்சா அதை விட பெரிய தானம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அதனால லைஃப்ல ஒரே ஒரு தடவையாவது ஒரே ஒரு குழந்தைய படிக்க முடியும்.
3: You are listening to MOP Community Radio 107.8.
4: Our society, our radio, our pride.

0: இன்று உங்களை காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought you by MOPCRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகான

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.